பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஆலைத்தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal? ¿Qué tal?

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio, 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். திருக்குறளில் வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. வள்ளுவர் இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. நம்ம முன்பே பார்த்த மாதிரி ஒரு வீடு ஒரு குடும்பம் சிறப்பாக ஆக வேண்டும், உயர வேண்டும், எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளம் அடைய வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு மனைவி சரியாக அமைய வேண்டும். ஏன்னா நாமளே பார்க்கிறோம், சில பேர் சொல்றாங்க, இவன் முன்னால ரொம்ப நல்லவரா இருந்தாரு, நல்ல பழக்கங்கள்லாம் இருந்தது, கல்யாணம் ஆன அப்புறம் ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு கேட்கணும். உடனே அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் சரியில்லை, வீட்டில் சரியில்லாதனால தான் அந்த ஆள் இப்படி ஆயிட்டாரு, ரொம்ப நல்ல பழக்கங்கள்லாம் முன்னால் இருந்தது, இப்போ வந்து எல்லா கெட்ட பழக்கமும் வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அப்போ இந்த வீடு என்று சொல்வது நம்முடைய இருப்பிடம், நாம் மிக அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வீடு வந்து சரியாக இல்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஏனென்று சொன்னால் நரகம் தான். அந்த வீடு சொர்க்கமாக அமைவதும் நரகமாக மாறுவதும் யார் கையில் இருக்குன்னு சொன்னா மனைவி கையில தான் இருக்கு. அப்ப அந்த மனைவி என்று சொல்லக்கூடியவள் தான் நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி இறைவன் கொடுத்த வரம். அப்ப இறைவன் வந்து நல்ல வரம் கொடுத்திருந்தா அந்த குடும்பம், அந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கு. அந்த வரம் கொஞ்சம் தப்பா போயிடுச்சுன்னு சொன்னா அந்த குடும்பம் சீர்குலைந்து போய்விடுகிறது. அப்ப மனை இல்லது என் இல்லவள் வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த இல் அவள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த மனைவி எல்லா நல்ல பண்புகளையும் பெற்றிருந்தாள், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லாம எல்லாவற்றையும் பெற்றிருந்தாள் என்று சொன்னால் அந்த கணவன் எல்லாம் பெற்றிருக்கிறான் என்று பொருள். ஏன்னா இதுக்கு முந்தைய குறளில் கூட நம்ம பார்த்தோம், மனைவி சரியில்லை என்று சொன்னா அவனுக்கு மற்ற எந்த சிறப்புகள் இருந்தாலும் பயன் இல்லை என்று சொன்னதை பார்த்தோம். இங்கேயும் அதே தான் கவிஞர் வள்ளுவர் சொல்லுகின்றார். ஒருவன் நல்ல மனைவியை பெற்றிருந்தான், குணவதியான ஒரு மனைவி அவனுக்கு வாழ்க்கை துணையாக இல்ல கிழத்தியாக மனைவியாக வீட்டுக்காரியாக கிடைத்தாள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில இல்லாதது என்பது இல்லை. இல்லைங்கிற சொல்ல அவன் வாழ்க்கையில இல்லை. ஏன் என்று சொன்னா அவனுக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தரக்கூடிய சிறப்பு, ஆற்றல், வலிமை, திறமை அந்த மனைவி கிட்ட இருக்கு. மனைவி சரியாக அமையும் போது அந்த மனிதன் எல்லாவற்றையும் பெற்றுவிடுகிறான். அதைத்தான் இங்க வள்ளுவர் சொல்கின்றார். அப்படி ஒருவேளை அந்த மனைவி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை என்று சொல்கின்றார். நல்ல பண்புகள் இல்லாத ஒருத்தி மனைவியாக அமைந்தாள் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது, நிம்மதியே இருக்காது என்று சொல்கின்றான். ஏனென்று சொன்னா வீட்டை சரி பண்ணவே அவனுக்கு நேரம் சரியாகிவிடும். அப்புறம் அவனால வாழ்க்கையில எங்கேருந்து முன்னேறுவது, எங்கேருந்து வெற்றி அடைவது எதையுமே செய்ய முடியாது. அப்ப வீட்டுல அமைதி இருந்தாதான், வீட்டுல சரியா இருந்தாதான் ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர முடியும், முன்னுக்கு வர முடியும், சிறப்புகள் வெளிப்படுத்த முடியும் என்று இங்கே சொல்கின்றார். அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே வள்ளுவர் பெண்களுடைய ஆற்றலை, பெண்களுடைய வலிமையை, பெண்களுடைய சிறப்பை, பெண்களால என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை ரொம்ப சரியாக கணித்து மதிப்பீடு செய்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்லுகின்றார், பெண் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும், பெண் சரியில்லை என்று சொன்னால் என்ன இருந்தாலும் அந்த வீடு சரியாக இருக்காது, அவ்வளவுதான். அந்த மனைவி சரியாக இருந்தாலா அந்த வீடு முன்னேறும், அந்த மனைவி சரியில்லையா அந்த வீடு முன்னேறாது, அவ்வளவுதான். ஏன்னா அவர் சொல்வது என்னன்னா, மனைவி நல்ல பண்புகள் பெற்றவளாக, வீட்டுக்கு ஏற்றவளாக, தன் கடமைகளை சரியாக செய்யக்கூடியவளாக இருந்தாள் என்று சொன்னா அந்த கணவனுக்கு எந்தவித கவலையும் இல்லை. நேர் மாறாக மனைவி சரியாக அமையவில்லை என்று சொன்னால் அங்கே கணவன் மட்டுமல்ல
குழந்தைகளும் சீர்குலைந்து போகிறார்கள். அப்போ ஒரு நாட்டினுடைய எதிர்காலமே சூன்யமாகி விடுகிறது. அப்போ ஒரு நாடு ஒரு வீடு இரண்டுமே சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை துணை அந்த மனைவி வீட்டுக்கார அம்மா நல்லவளாக வல்லவளாக ஒழுக்கமானவளாக பண்புடையவளாக சிறப்பானவளாக அமைய வேண்டும். அது இருந்தா நீங்க எல்லாம் பெற்றவர்கள், அது இல்லை என்று சொன்னா எல்லாம் பெற்றும் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று வள்ளுவர் தெளிவாக சொல்கின்றார். நன்றி.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்க விவேக் பேசுறேன். யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய
3: வானொலி. இன்னைக்கு நம்ம உடலே நலமா ப்ரோக்ராம்ல ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா. ஹலோ டாக்டர், முதல்ல ஆயுர்வேதம்னா என்ன, அது எந்த வகையான சிகிச்சை முறையை சேர்ந்தது?
4: ஆயுர்வேதம் ஒரு பழமையான மருத்துவ முறையா இருந்திருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் கால்ட் அஸ் தி ஃபிஃப்த் வேதா இட்செல்ஃப். அதர்வல வேதத்துடைய

0: will be able to go ahead with your duties of life. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து ஆயுர்வேதத்தை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஆயுர்வேதானா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கீங்க. இப்போ கான்செப்ட் பிஹைண்ட் எனி திங் அப்படின் இருக்கும் இல்லையா, ஸோ அது கான்செப்ட் பிஹைண்ட் ஆயுர்வேதா என்ன?
0: ஆயுர்வேதம் உடைய பேசிக் கான்செப்ட் வந்து த்ரிதோஷ சித்தாந்தம்னு சொல்கிறது தான். ஸோ த்ரிதோஷம் அப்படின்னு மூணு தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்ன்றது இப்போ ரொம்ப கொலோக்கியலாக வந்து இங்கிலீஷில் ஹியூமர் அப்படின்ற மாதிரி தேர் கிவிங் அ டிரான்ஸ்லேஷன், பட் it is better understood as an ayurvedic term than you know any english transposed word. In the tridosham abindrathu moonu irukku, vayu, pittam, kapham. Vayu abindra oru simple a purinjikano appadina oru oru windy aspect, something with wind quality is vayu. Pittam abindrathu vandu romba literally solanona ஒரு சுடு தண்ணி போல ஒரு சப்ஸ்டன்ஸ் பித்தம்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், வெரி வேக்லி. கஃபம்ன்றது ஒரு ஃப்ளெம் போல ஒரு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் கஃபம். ஸோ இந்த மூணும் வந்து உடலில் ஆல்ரெடி இருக்குது. நம்மளோட ஹியூமன் பாடியில் ஆல் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். இந்த மூணு விஷயங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. அதோடைய நார்மல் ஆர் சமான அவஸ்தம், அதாவது ஈக்குவலிபிரியமில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ஹெல்த் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க.
1: இப்போ நம்ம ஆயுர்வேதத்துடைய சித்தாந்தத்தை பற்றி பார்த்தோம். வாதம், பித்தம், கப்பங்கிற மூன்று தோஷங்களோட கூடுதல் மற்றும் குறைவினால ஒரு நோய் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த த்ரிதோஷத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த ஒரு தோஷத்தோட சமையலையின்மையினால வர நோய்கள் என்னென்ன?
0: ஸோ இந்த வாயு, பித்தம், கஃபம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அதோடைய நார்மலாக அது என்ன பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, அதோடைய அப்நார்மாலிட்டி, அது இன் வாட் வே அதோட அப்நார்மாலிட்டி நம்மளுக்கு பிரச்சனையை உண்டுபடுத்துதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாயுன்றது கிரியை, அதாவது ஒரு மூமெண்ட், சலகுணம், ஒரு அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வாயு. ஸோ வாயுவில் பஞ்ச வாயுகள் இருக்குது. பிராணவாயுன்னு சொல்கிறது வாட் வி ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், இட் ஹஸ் லாட் ஆஃப் சர்க்குலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். உதான வாயுன்றது தான் வாக்கு கொடுக்கக்கூடிய வாயு பேர் உதான வாயு. தியான வாயு தான் இட்ஸ் giving the circulatory process in the body situated in the heart. Samana vayu pasiya thoondudal paduthuradhukku, jerimanatha seriya amaikkuradhukku oru helpful ah irukkirathu. Adhe mari apana vayu is the one which is helping in the elimination of everything, starting from oru malamagattum, moothramagattum, ஒரு ஆர்த்தவம், ஆர்த்தவம்ன்றது மென்ஸ்ட்ரல் பிளட் ஆகட்டும், சுக்கரம் என்பது ஸ்பெர்ம் சீமன் சொல்லக்கூடியது, அது வெளியேற்றது, அது எல்லாத்துக்குமே அபான வாயு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு. ஸோ இது இதோடைய நார்மல் ஸ்டேட். இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ், இட் மீன்ஸ் யுவர் வாயு இஸ் இன் சம் ப்ராப்ளம். பொதுவாக இந்த மூமெண்ட், நம்ம கை கால் மூமெண்ட் இருக்கிறதுக்கு கை எடுத்து சாப்பிட்றோம், வைக்கிறோம், நடக்கிறோம், முட்டி வலி வருது, கழுத்து வலி வருது, வலி இருக்கிற இடம்லாம் வாயு வந்து ஒரு ஏற்றத்துக்கு போயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இட் ஹாஸ் கான் த்ரூ அன் இன்க்ரீஸ் ஸ்டேட் அப்படின்றது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு நர்வஸ் சிஸ்டம்மே வந்து வாயுவுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் டிசீசஸ் விச் இன்வால்வ் த பிரெயின் இஸ் ஆல் வாயு ரிலேட்டட் டிசீஸ். ஒரு ஹெமிப்ளீஜிக் டிசீஸ் ஆகட்டும், பக்கவாதம் சொல்லக்கூடிய வியாதி, ஒரு ஸ்ட்ரோக் வர பேஷண்ட், எல்லா இடத்துலையுமே வாயுவோடைய ப்ரிடாமினன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஒரு வியாதி பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் திங்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ டிசீஸ் டு பி காஸ்ட். ஆனால் வாயு இல்லாமல் எந்த வியாதியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ வாயுவோடைய முக்கியத்துவம் நம்ம அதிகமாக ஆயுர்வேதத்தில் பார்க்குறோம், அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ்

0: அதிகமாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் அஸ் டாக்டர்ஸ் வி ஆர் ஆல்சோ சீன். இது வாயு பற்றின விஷயங்கள். பித்தம் சொன்னாப்பில் பித்தம் இஸ் லைக் அ ஹாட் ஃப்ளூயிடுன்னு சொன்னேன் இல்லையா. இட் ஹாஸ் லாட் ஆஃப் அதர் குவாலிட்டிஸ். அந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் பித்தம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லும். பித்தம் சூடு அதுதான் மெயின். எரிச்சல் இருக்கும் இடம் பித்தம் கூடியிருக்குன்றது கூட. ஸோ ஒரு கடுப்பான மூத்திரம் போகிறது, மூத்திர கடுப்பு வருது, அதெல்லாம் வந்து பித்தத்துடைய ஆதிக்கம். ஸோ அதுக்கு சும்மா ஒரு வெட்டிவேறு தண்ணி போட்டு சீத்தமாக நம்ம சாப்பிட்டாலே போகும், யூ வில் ஃபீல் பெட்டர். ஸோ பித்தம் உஷ்ணத்தை அதிகமாக காட்டுது. அது தவிர மிச்சம் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு வாடை இட் கிவ்ஸ் எ வெரி பேட் ஆர்டர். பித்தத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. பித்தத்துலேயும் திருப்பியும் 5 வகையான பித்தங்கள் இருக்குது. ஒரு ஒரு பித்தத்துக்கும் ஒரு ஒரு அம்சங்கள் இருக்குது. பாச்சக பித்தம் அதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பித்தம், விச் இஸ் த கீ டு யுவர் டைஜஷன். ஸோ பித்தம் அப்படின்னாலே டைஜஷனுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஏன்னா அந்த சூட்டில் டைஜஷன் இஸ் நத்திங் பட் குக்கிங், எக்ஸ்டர்னல் குக்கிங், இன்டர்னல் குக்கிங், அவ்வளோதான். வயத்துக்குள்ளே குக் ஆகிறது தான் டைஜஷன். ஸோ அந்த குக்கிங்கை அதிகபட்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பித்தம். அது தவிர பிராஜக பித்தம்னு ஒன்று இருக்குது. பிராஜக பித்தம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பித்தம். ஒருத்தருக்கு ரொம்ப அழகான ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் சம்படி ஹூ ஹேஸ் எ வெரி லஸ்டரஸ் பிரைட் ஸ்கின் டோன், அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ். அந்த பித்தம் இப்போ அம்மா வந்து ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன் லஸ்டரஸ் உமன் வில் கிவ் பர்த் டு அ சைல்டு ஹூ இஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் காம்ப்ளெக்ஷன். நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அந்த பித்தம் அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால பித்தத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்குது. ஸோ அது பேர் பிராஜக பித்தம். கண்ணுக்குள்ளே ஒரு பித்தம் இருக்குது, ஆலோசக பித்தம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் தி பவர் ஆஃப் விஷன். ஸோ இந்த ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சித்தாந்தங்கள், தி கான்செப்ட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம். இதெல்லாம் நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் அப்படியே நியாய தர்சனத்தில் இருக்குது, அப்படியே சாங்கிய தர்சனத்தில் இருக்குது. ஸோ இது பித்தத்துடைய ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் ரத்தத்துக்கு அந்த நிறம் கொடுக்குது இல்லையா, ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபினை வந்து ரஞ்சக பித்தமாக கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரசரஞ்சனா ரஞ்சகம் பித்தம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு கயில் போல ஒரு பொருள், நிறமில்லாத பொருளுக்கு ரத்தத்துடைய கலரை கொடுத்து கொடுக்கக்கூடிய தன்மையுடையது ரஞ்சக பித்தம்னு சொல்கிறாங்க. ஸோ ரஞ்சக பித்தம் இஸ் த ஒன் விச் இஸ் கிவிங் கலர் டு அ கைல் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் இன் டு பிளட். ஹீமோக்ளோபின் போலையும் சொல்லலாம், ரெட் பிளட் செல்ஸ் அப்படியும் சொல்லலாம். சாதக பித்தம்னு இன்னொரு ஒரு பித்தம் இருக்குது. அது நம்மளோட மனசை இயங்க வைக்கிறதுக்கு அந்த பித்தம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. ஸோ அதான் இப்போ பைத்தியமானவங்க பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு பாருங்க, அதெல்லாம் இந்த சாதக பித்தத்துடைய ஏற்றமோ தாழ்வோ ஏற்பட்டதுனால. பொதுவாக பித்தம் அப்படின்றது ரொம்ப ரஜச கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம். அதனால் பித்தம் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகம் வரும். அடுத்து கஃபம். கஃபம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ளெம் அப்படின்னே நம்ம ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃப்ளெம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு மார்பிட் ஸ்டேட்டாக, ஒரு ஒரு கோல்டு வந்தால் தான் ஃப்ளெம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. பட் ஃப்ளெம்முக்கான இன்டர்னல் ஆர்கன் ப்ரொடெக்ஷன்லாம் அது பண்ணுது. ஒரு மியூகாய்ஸ் உள்ளே இருந்தால் தான் இட் இஸ் ப்ரொடெக்டிங் யுவர் கேஸ்ட்ரியம். இல்லைனா அந்த மியூகாய்டு ஆஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது கஃபத்துடைய அம்சம். அது பேர் கிளியதக கஃபம். வயத்துக்குள்ளே இருந்து வயத்தை வந்து ஃபர்தர் டேமேஜ்லேருந்து கொண்டு போகாமல் விடுறது கிளியதக கஃபம். ரொம்ப முக்கியமான கஃபம் அவலம்பக கஃபம். இட் இஸ் ப்ரொடெக்டிங் ஆல் தி அதர் கஃபஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் தி ஹார்ட். அது அவலம்பக கஃபம். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம்.
1: திரிதோஷத்தை பற்றி நல்லாவே விரிவாக சொன்னீங்க. இப்போ யாராவது பார்த்து இவங்க வாத உடம்பு, பித்த உடம்பு, கப்ப உடம்பு அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: ஓரளவுக்கு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய விக்ருத்தியும் இப்போல்லாம் நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே, தைராய்டு வந்திருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ஊதிடும் உடம்பு. ஹைப்போதைராய்டிசம்ல உடம்பு ஊதிடும். ஊதின உடம்பு யூஸ்வலாக கொஞ்சம் ஹெவி ஹைப்போதைராய்டிசியா இருக்கிறவங்களை வந்து கஃபம்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அதுக்காக நான் ஹைப்போதைராய்டிசம் வந்த பேஷண்ட்டை கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கஃபம் விக்ருத்தியில் இருக்கு. விக்ருதி இன் த சென்ஸ் இட்ஸ் அன் அப்நார்மல் ஸ்டேட். ஆஸ் பை பர்த் வி டோன்ட் நோ வாட் தேர் பிரகிருதி இஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரகிருத்தின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரகிருதி அப்படின்றது ஸ்வபாவம். நேச்சுரல் ஸ்டேட் இஸ் பிரகிருதி. அந்த பிரகிருத்தியிலிருந்து மாறுபட்ட அப்நார்மல் ஸ்டேட் இஸ் விக்ருதி. அதுதான் வியாதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களால் மூடப்பட்டிருக்கு. பட் பொதுவாக இப்படி தான் நாங்கள் இட்ஸ் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இப்படி தான். ரொம்ப இந்த ஒல்லியாக இருக்கிறவங்க எப்போ பாரு கட கடகடான்னு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களால ஒரு இடத்துல ஒரு உட்கார முடியாது. அப்புறம் ரொம்ப சீக்கிரம் கிராஸ் பண்ணிப்பாங்க, உடனே மறந்துடுவோம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் வாயு அப்படின்னு சொல்ல, வாயு கூடுதலாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது இருக்கு. அதே போல் பித்தம் அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் இரிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட வேர்வையிலெல்லாம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும். விஸ்ரம்னு சொல்லுவோம் அந்த குணத்தை. இரிட்டபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கின் பிரமாதமாக இருக்கும். யூஸ்வலாக பித்தமுக்கும் கஃபத்துக்கும் தான் அந்த ஸ்னிக்தம் உடைய குணம் இருக்குது. அதாவது அந்த ஒரு ஆயிலினஸ் ஒரு அங்க்சுவஸ்னஸ் இஸ் தேர் ஓன்லி இன் பித்தம் அண்ட் கஃபம். வேற வாயு இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். அது போல் ட்ரை ஸ்கின் இருக்கும், ரஃப் ஹேர் இருக்கும். அதெல்லாம் வாயுவுடைய குணங்கள். பித்தத்துக்கு நல்ல முடியெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா லஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பொதுவாகவே உடம்புலேருந்தே ஆயில் சுரக்கிற தன்மை இருக்கும். அதெல்லாம் பித்தமும் கஃபமும் அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி கஃப பிரகிருதி நல்ல ஸ்ட்ராங் பில்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பிருத்திவி அம்சம், அதாவது எல்லா தோஷங்களுமே வந்து மகாபூத தத்துவத்திலேருந்து வருது. ஒரு ஒரு தோஷத்துலேயும் இவ்வளோ இந்த பர்டிகுலர் மகாபூதம் இருக்குன்ட்டு இருக்குது. ஜல மகாபூதமும் பிருத்திவி மகாபூதமும் ஃபார்ம் ஆனது தான் கஃபம். ஸோ பிருத்திவின்னாலே அந்த ஸ்டர்டிடிட்டி, அந்த ஸ்டர்டினஸ் இருக்கும் இல்லையா. அதனால அந்த அந்த பர்சன் வில் ஆல்சோ ஹேவ் தட் ஸ்டர்டினஸ். தில் ஹேவ் ஸ்டர்டி பாடி, ஸ்டர்டி ஜாயின்ட்ஸ், ஹெவி பாடி. ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது கஃபம். கஃபம் உள்ளவங்க சத்துவமும் தமசும் கூடினவங்க தான் கஃப பிரகிருத்தியாக இருக்கும். நம்ம அனிமல்ஸ்லலாம் எங்களுக்கு இன்ஃபேக்ட் நாடியில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு கதி கண்டுபிடிப்போம். அந்த கதியிலேயே அதை சொல்லுவாங்க. பித்தம் உடையவங்களுக்கு மண்டூக கதி, தவளை போல குதிக்கும். கஃப கதி சொல்லும்போது ஸ்வான் போல போகும், யானை போல போகும் தான் சொல்லுவாங்க. யூனோ தட் கைண்ட் ஆஃப் அ காம், மெலோ டவுன், அப்சல்யூட்லி லெத்தார்ஜிக், நாட் ஹாசில்ட் பை எனி திங், அந்த மாதிரி ஒரு அதுதான் கஃப பிரகிருதி. நான் இப்போ ஒரு ஒரு பிரகிருதிக்காக சொன்னேன், வாயு பித்தம் கஃபம் அப்படின்னு தனித்தனியாக சொன்னேன். எப்போவுமே எந்த பிரகிருதியும் தனித்துவமாக இருக்காது. ஒரு ஆளை பார்த்து நீ ஃபுல்லாக வாயு பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக பித்த பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா பிரகிருத்தியுமே கலந்து தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து வாத பித்த பிரகிருதி, அவங்களுக்கு கஃப பித்த பிரகிருதி, உங்களுக்கு பித்த கஃப பிரகிருதி, அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரகிருதி வருது. So it will always be together. Not that two prakritis together is supposed to be good. Nindya dvidosha jaha solranga irukkadhe mattamanad adha. Ipo nam ellarkum rendu prakriti dhaan irukku. Moonu prakritiyum sama alavula irukkaradhu dhaan vandu is supposed to be romba adhi uttam. Avangalukku vyadhiye varadhu, onnum pannadhu, kalla saaptalum jerikkum, andha maadhiri irukkakoodiyavanga. Ipo nammalku yaarum andha maari illa. Because we don't have regime like that, we don't have the built like that. சொன்ன போல விஷயத்துல இருந்து விஷயம் வர மாதிரி நம்ம அம்மா அப்பாவே சொத்தையா இருந்தா நம்மளும் சொத்தையா தான் இருக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே த்விதோஷமா தான் இருக்கு பிரகிருதி. ஸோ எல்லாருமே நீங்க ரெண்டு பிரகிருத்திய கூடுதலா இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. இந்த பிரகிருதி கூடுதல், இந்த பிரகிருதி கூடுதல், வாத பித்த பிரகிருதி, அதனால இது பிரகிருதி. பித்தம் கூடுதலா இருக்கு, கபம் கூடுதலா இருக்கு, பித்தகப பிரகிருதி.
1: சரி, இந்த த்ரிதோஷத்துடைய இம்பேலன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?
0: இம்பேலன்ஸ் அதாவது வாயு பித்தம் கஃபம் இது மூணும் இம்பேலன்ஸாக இருந்தால், ஸோ வாயு கூடுதலாக இருந்தால் வாயுவை ட்ரீட் பண்ணணும், பித்தம் கூடுதலாக இருந்தால் பித்தத்தை ட்ரீட் பண்ணணும், கஃபம் கூடுதலாக இருந்தால். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். விருத்தி சமானே சர்வேஷாம் விபரீதைகி விபரியா. கூடுதலாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்து இருக்கிறத வச்சு குறை, குறைவாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்தை வச்சு கூட்டு. இப்போ வாயு அதிகமாக இருக்குது, வாயுக்கு என்னெல்லாம் குணம்? வாயு இஸ் ட்ரை, வாயு இஸ் லைட், வாயு இஸ் ரஃப், வாயு இஸ் வெரி சட்டில், வாயு இஸ் வெரி சலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி. இந்த குணத்துக்கு அப்படியே எதிராக இருக்கிறது கஃபம். ஸோ ரூக்ஷம் சொன்னோம், ரூக்ஷம்ன்றது ட்ரைனஸ், அப்படியே ஸ்னிக்தமாக இருக்கும். இட் இஸ் ஹெல்பிங் இன் காம்பேட்டிங் த ட்ரைனஸ். அதே போல் ரஃப் கரம்னு சொன்னோம், ரஃப்னஸ் இருக்குது, அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ஸ்லக்ஷண குணம் கஃபத்தில் இருக்குது. ஸ்மூத்னஸ் ப்ரமோட் பண்ணக்கூடியது கஃபத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இது லைட் இருக்குன்னு சொன்னோம், கஃபம் வந்து குரு, இட்ஸ் வெரி ஹெவி. ஸோ இப்போ வாயு, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வாயு கூடி இருக்கு அப்படின்னா கஃபத்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஆகாரங்கள் விகாரங்கள் பண்ணால் வாயு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கீங்க, காலெல்லாம் வலி, வலின்னா வாயு மேனிஃபெஸ்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தூங்கிறது கஃபத்துடைய ஒரு ஆக்டிவிட்டி. தூங்கினா என்ன ஆகுது, கஃபம் ஜாஸ்தியாக இருக்குது, டயர்ட்னஸ் குறையிறது, வாயு சரியாயிடுறது, யூ ஆர் கிவிங் இட் அ பேலன்ஸ். வெரி சிம்பிளாக சொல்ல போனோம். பித்தமுக்கும் பித்தத்துக்கும் அந்த ஸ்னிக்த குணம் இருக்குது, ஆனால் அது புஷ்ண குணம் இருக்குது. ஸோ அதனால் பித்தத்தை வச்சு வாயுவை ட்ரீட் பண்ணவோ அப்படின்னு ரொம்ப சொல்ல முடியாது. பித்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த உஷ்ண குணம், த வாயு இஸ் வெரி கோல்ட் இன் பொட்டன்சி. ஒன் காமன் குவாலிட்டி யூ சி இன் கஃபம் அண்ட் வாயு இஸ் போத் ஆர் கோல்ட். Phlegmy kind of a substance is also cold, Vayu is also cold. இப்போ வாயு கஃபம் ரெண்டுமே பிரச்சனையில் இருக்கிற இடத்துல சூடு ப்ரொவோக் பண்ணக்கூடிய குணத்தை போட்டோம்னா அது குறையும். இப்போ சளி பிடிச்சிருக்கு, அது கஃபமும் இருக்குது வாயுவும் கண்டிப்பாக கலந்துருக்கு. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஆவி பிடிங்கன்னு சொல்லுவோம், சிற்றரத்தைன்னு சொல்லுவாங்க, ராஸ்னா, அந்த ராஸ்னாவை தண்ணியில் போட்டு ஆவி பிடிங்கன்னு வாங்க. தாலி சபத்திரி, சுக்கு சாப்பிடு, மிளகு சாப்பிடு, டர்மரிக் போட்டு பாலில் போட்டு குடி, இதெல்லாம் என்ன, உஷ்ணகுணம் ப்ரமோட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கஃபத்தையும் வாயுவையும் சரிப்படுத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்படி. இது திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் அண்ட் ஐ எம் கிவிங் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நவ் வென் இட் கம்ஸ் டு பிகர் டிசீசஸ் தி காம்ப்ளெக்சிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் அண்ட் ட்ரீட்டிங் இட் பிகம்ஸ் மச் லார்ஜர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல். ஸோ உங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எண்ணெயை போடணும். ஏன் எண்ணெயை போடுறோம், வாயுவுக்கு ட்ரைனஸ் கூட்டக்கூடிய இது இருக்குது, எண்ணெயை போட்டால் அது குறை. கஃபம் இருக்குது, கஃபத்தை போட்டு நீங்கள் ஏன் ஆவி பிடிக்கிறீங்க, வை ஆர் யூ ட்ரைங் சம்திங், இட்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் த ஃப்ளெமி, தட் ஸ்னிக்த குணம், அங்க்ஷுவஸ் இது குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணுறோம். இதுதான் பேசிக். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றலாம். ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் வில் கோ
1: ஆன். இப்போ ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். நல்ல உடலுக்கு ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிற வாழ்க்கை என்ன?
0: ஒரு மெடிக்கல் சயின்ஸில் மிச்சம் எந்த மெடிக்கல் சயின்ஸ்லையும் சொல்லாத ஒரு விஷயம் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்குன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டைல். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியறது கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டோல்டு இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். காத்தால எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன பண்ணணுன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது தினச்சரியை ரித்துச்சரியின்னு சொல்லுவாங்க. தினம் அதாவது ஒரு நாளுக்கான என்ன ரெஜீம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. அதே மாதிரி ரித்து, ஒரு ஒரு சீசனுக்கும் எந்தெந்த ஆகாரம் எந்தெந்த ரெஜீம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கும் தே ஹவ் ஸ்பெசிஃபைட் இன் டீட்டெயில். அதுலேருந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், வாட் வி கேன் டூ நவ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல காத்தால் சீக்கிரம் எழுந்துக்கணும். அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா 4 மணிக்கிட்ட, ஆன் வின்டர் டே அரவுண்ட் 5:30 ஆகும். அப்படி முடியலன்னா கூட அட்லீஸ்ட் யூ மஸ்ட் கெட் அப் எ பிட் ஏர்லி. ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளோட வாயுலாம் நல்ல ஆக்டிவேட்டடாக இருக்கும். தட் இஸ் த டைம் ஆஃப் வாயு. ஒரு ஒரு த்ரூ அ டே இட் செல்ஃப் யூ கேன் டிவைட் வாயு பித்தம் கஃபம். ஒரு சீசனில் வாயு பித்தம் கஃபம்னு நம்மளால வி கேன் யூனோ கிளாசிஃபை. அதனால அந்த டைமில் வாயு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி அட் அ வெரி ஹை லெவல் டியூரிங் தட் டைம். அண்ட் ஆல்சோ அது இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு சொல்கிறச்சே அப்படி ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். பிரம்மன்ன்றது கடவுள்ன்ற அர்த்தமே கிடையாது. பிரம்மன்ன்றது நாலெட்ஜுன்றது தான் அர்த்தம். அந்த டைமில் நல்லா கிரகிச்சுக்க முடியும் அப்படின்றதுனால தான் அது பேரே பிரம்ம முகூர்த்தம். சொன்னால் அப்படில் வாயுலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் தொல்லலாம் இருக்காது. அந்த டைமில் எழுந்து போனால் கண்டிப்பாக வரும். ஸோ விச் இஸ் வை தே ஹவ் டிசைன்ட் இட் தட் வே. அண்ட் இப்போல்லாம் நம்ம பல் தேய்க்கறதெல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இனிப்பு வந்து பல்லுக்கு ரொம்ப தீங்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த இனிப்பு நீங்கள் பல்லுக்கு போடுறதுனாலே உங்களுக்கு தீங்கு வரும். அந்த காலத்தில் கஷாய ரசம், தித்த ரசம், கட்டு ரசம், இந்த மூணு ரசம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இதுதான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. என்னது கஷாய ரசம்ன்றது காரம், கஷாய ரசம்ன்றது அஸ்ட்ரின்ஜென்ட் அதாவது கசப்பு, தித்த ரசம்ன்றது பிட்டர் துவர்ப்பு, கட்டு ரசம்ன்றது காரம் பஞ்சன்ட் டேஸ்ட். இந்த மூணு ரசம் கூடுதலாக இருக்கிற ட்விக்ஸோ நீம் கூட பண்ணுறோம். நிறைய மரங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. கதிரமரம், கருங்காலின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை எடுத்து பண்ணுன்றாங்க. அர்ஜுனன் சொல்றக்கூடிய மரத்துல எடுத்து பண்றாங்க. எல்லாமே கஷாய ரசமும் அதாவது பிட்டரும் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் கூடுதலா இருக்கக்கூடிய மரங்களை தான் தே ஹவ் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி எடுத்து நீங்க தேய்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஸ்வீட்டிஷ் பேஸ்ட் தான் எடுத்து தேய்க்கிறோம், அதனாலே நிறைய கேவிட்டிஸ் வர தொடங்கிடுது. அது பண்ணி முடிச்ச உடனே தே சே யூ மஸ்ட் காகுல், கண்டூஷம் சொல்லுவாங்க, கொப்புளிக்கிறது, எண்ணெய் வச்சு கொப்புளிக்கிறது. ஸோ பேசிக்கலி எல்லா உறுப்புகளையும் தேர் ஆஸ்கிங் அஸ் டு மெயின்டைன். கண்ணில் அஞ்சனம் சொல்லக்கூடியது போட சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணுலேயும் அகேன் இட் இஸ் அன் அகேன் அஸ் சீட் ஆஃப் கஃபம். அதால எழுந்தவங்களுக்கு கண்ணில் இருந்து இது வருது இல்லையா, மலமெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கஃபத்துடைய அம்சம். ஸோ அதுலேருந்து யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்ன்றதுனால கண் மை போட சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சனக்கல்னு ஒன்று இருக்குது, ஸ்ரோதோஞ்சனம் சொல்லுவாங்க, ரசாஞ்சனம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த அஞ்சனக்கல் வச்சு போட சொல்கிறாங்க. நாட் இது நம்மளோட ஹிமாலயாஸ் காஜல் ஒரு மேபலைன் காஜல், அதுக்குன்ட்டு காஜல்லாம் இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறையா பேர் பண்ணுறாங்க. அது தேவதாருன்னு ஒரு பர்டிகுலர் மரம் இருக்குது, அதுலேருந்து பண்ணுற காஜல் போட சொல்லுவாங்க. அது ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஐ ஃப்ரம் மெனி கஃபத்தினால் வரக்கூடிய வியாதிகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. மூக்கலர் ஒரு எண்ணெய் சொட்டு மருந்து, அது பேர் தான் நசியம் சொல்லுவாங்க. இப்போ அது பெரிய ட்ரீட்மெண்ட்டாக கூட நாங்கள் பண்ணுறோம், அது டெய்லி பண்ண சொல்கிறாங்க. நசியம் டெய்லி பண்ணால் கழுத்துக்கு மேலே வர வியாதிகள் ஒரு ஆளுக்கு என்றைக்கும் வர, தலைவலி, தலை சுத்தல், கண்ணு வலி, கண்ணு சரியாக தெரியாமல் போகிறது, சளி, இருமல், அந்த மாதிரி எதுவுமே வராமல் பார்த்துக்கிறது இந்த அணுதைலம். அணுதைலம்ன்றது மார்க்கெட்டில் கிடைக்கிறது, ரெண்டு சொட்டு மூக்கில் போட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா காரி அந்த சளியை துப்பிடணும். அது பண்ணணும்னு சொல்லி காத்தால எழுந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஆல்மோஸ்ட் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. முன்காலத்துலேயாவது வாரத்துக்கு ஒரு நாள்னு வச்சுருந்தாங்க, இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. இஸ் அத்தியங்கம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஒரு 10 வருஷம் முன்னாடி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலான்ற மாதிரி இருந்தது, இப்போது அது கூட இல்லை, பண்டிகை காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குளிச்சா நார்மலாக குடிக்கிறதே பெரிய விஷயன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வாட் ஹேஸ் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஆர் ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட் இஸ் யூ மஸ்ட் டேக் ஆயில் பாத் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஏன் குடிக்கிறோன்னா, டெய்லி நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டினால வாயு கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதல் ஆகும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி எண்ணெய் தேய்க்கணும். வாயுவோட முக்கியமான ஒரு ஸ்தானம் ஸ்கின். அந்த ஸ்கின் வழியாக போய் அந்த வாயுவை பாசிஃபை பண்ணும் எண்ணெய். இந்த வயசான காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ், ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்லாம் வருது, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். டெய்லி எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சுருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு வியாதி வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாயு இஸ் கெட்டிங் கண்ட்ரோல்டு டெய்லி, யூஆர் கண்ட்ரோலிங் த வாயு எவ்ரிடே. அது தவிர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நம்மளே அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி சில வாட்டி தூங்கிடுவோம் இல்லையா, தூக்கம் ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு கிரியை அது. அது தவிர வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் ப்ரமோட்டிங் தி லஸ்டர் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் பேசிக்லி ஸ்கின் குவாலிட்டியை கொஞ்சம் பெட்டர் பண்ணும், நல்ல பசி உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு தே ஆர் சேயிங் வெரி இம்பார்ட்டன்ட்லி, இதெல்லாம் பண்ணுறையோ இல்லையோ அதை விட முக்கியம் என்னென்னா, தலைக்கு, காதுக்கு, கால் பாதத்துக்கு, இது மூணுத்துக்கும் கண்டிப்பாக நீ எண்ணெய் வைக்கணும். விசேஷன சீலே கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்ளை, பிகாஸ் த ஹெட், இயர் அண்ட் த ஃபீட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாயுஸ்தானம் அண்ட் ஆல்சோ தட் இஸ் இன் டெய்லி யூஸ் அண்ட் இஸ் வெரி ஈஸிலி எக்ஸ்போஸ்ட் டு தி என்வாயர்மெண்ட். இன்னொன்று எக்ஸசைஸ், வியாயாமம், அதாவது ஒர்க் அவுட்ஸ், எனி சார்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் யூ ஹாவ் டு டூ இட் வயதான

0: so many patients in the clinic. They come to me or 40-50 vayasu patient andha mari varuvaanga. Vayasaayiduchu basically, and they have put on weight over the course of their life. Vandha doctor enakku ungala mari olli aanom. How is it possible for you to retrace your age to 25-year-old? They don't understand. எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அப்போ நீ வாட் யூ ஷுட் ஹவ் டன் இஸ் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 25 யூ ஷுட் ஹவ் பீன் வெரி காஷியஸ், யூ ஷுட் ஹவ் பீன் வெரி சீரியஸ் அபவுட் யுவர் பாடி ப்ரொஃபைல். திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு குறைக்கணும் ஏதாவது பண்ணுங்கன்னு, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். யாருக்கும் இப்போ அதுக்கான டைமும் இல்லை, உடனே எல்லாம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க, டெய்லி எக்ஸசைஸ்ன்றதும் ஒன்று ரெஜீமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ எனி சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங், இன் ஆயுர்வேதா தேசே நல்லா துலாபாரம்லாம் தூக்கி நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா இப்படி சுழட்டி அந்த இதெல்லாம் டம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் போட்டிருக்கு அந்த காலத்தில். அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அர்த்தசக்தியாக நீ சேவியஸ்து, உன்னோடைய கெப்பாசிட்டிக்கு ஹாஃப் த ஸ்ட்ரென்த்து தான் நீ ஆக்சுவலி எக்ஸசைஸ் பண்ணணும். நெவர் ஓவர் எக்ஸர்ட். இஃப் யூ டூயிங் தேட், அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எப்படி ஒரு லயன் ஒரு எலிஃபெண்ட்டை வந்து பிடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ரொம்ப பலசாகி எலிஃபெண்ட். ஆனால் லயன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி ஆஃப் டியூ டு த எக்ஸாஷன் இட் டை. அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணீங்கன்னா.
1: இப்போ இந்த காலத்தில் செடேட்ரி லைஃப் ஸ்டைல்னால நிறைய பேருக்கு வெயிட் போடுது. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணும்?
0: வெயிட் கெயின் அப்படின்னா, டு பி வெரி ஹானஸ்ட், இட் ஹேஸ் டு பி கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டு நாளைக்கு குறைஞ்சேன்னு ஆகாது, எதுலேயுமே ஆகாது. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, ஒன்று அது போய், ரெண்டு தேர் கிவிங் யூ தேர் டூயிங் சம்திங் வெரி ஹார்ம்ஃபுல். ஏன்னா அதுக்கெலாம் ஒரு டைம் ஃப்ரேமை நீங்களே செட் பண்ணி பண்ணணும். 6 மாதம் அளவோ, 1 வருஷம் அளவோ, யூ ஷுட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப். ஒரு ஒருத்தருக்கு பாடி டைப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்பு சீக்கிரம் ஓதும், சில பேருக்கு வியாதினால ஓதும். அதனால நீங்கள் அந்த வியாதியை சரிப்படுத்தணும். உடம்பு வாகு வந்து ஆல்ரெடி ஊதுற வாகுன்னு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ இந்த வெரி காமன் திங் தட் வி சி, இந்த ஹனி, வார்ம் வாட்டர் அண்ட் லெமன், அது வெரி காமன். ஐ ஹியர் எவ்ரி ஒன் சே தட், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ, அதை எடுத்துக்கலாமா டாக்டர்னு கேட்குறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பேசினோன்னா, லைம் ஹனி அண்ட் ஹாட் வாட்டருன்ற மிக்சர் எங்களுக்கு எங்கேயுமே சொல்லலை, பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அண்ட் ஹனி ஹேஸ் பீன் கிவன் அஸ் எ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி. அண்ட் ஹனியை நம்ம எப்போவுமே ஹீட் பண்ணுற ஒரு பொருளோடு போடவே கூடாது. நெவர் வார்ம் த வாட்டர் ஆர் மில்க் ஆர் வாட் எவர், அதோட சேர்த்து ஹனியை போடக்கூடாது. ஹனியில் இருக்கிற அந்த பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ்லாம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஆயுர்வேதத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் மெடிசன் வாட் வி கால் த்ரிஃபலான்னு சொல்லுவோம், இட்ஸ் வெரி வெரி வெரி காமன், எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் த்ரிஃபலா. த்ரிஃபலா இஸ் அ மல்டிபிள் மெடிசன், அதை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி அது ஒரு மருந்து. ஸோ அந்த மாதிரி த்ரிஃபலா வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், த்ரிஃபலா டயபெட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ த்ரிஃபலா வந்து தேனில் குழச்சி சாப்பிட்றது வெரி வெரி அட்வைசபிள் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு லூஸ் வெயிட் அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு கண்ட்ரோல் தேர் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்க்கும் நல்ல தேனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. தேன் வந்து டயபெட்டிஸை குறைக்கும், நல்ல தேன், சக்கரை தண்ணி கிடையாது. இப்போ நம்மளுக்கு எந்த தேன் நல்லது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே விட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இஃப் யூ கெட் அ வெரி குட் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வர தேனாக இருந்தால், தயவு செஞ்சு நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட், யூ கேன் ஹாவ் த ஹனி, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ அடுத்து டயட் வைஸ் போத் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டிக்கு பார்த்தோன்னா, ஸ்மால் மில்லட் வெரைட்டிஸ், கம்பு, கேழ்வரகு, தெனை, சாமை, வரகரிசி, இதெல்லாம் வந்து வெயிட்டை குறைக்கும். இன்ஃபேக்ட் வெரி ரீசன்ட்லி ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ கேம் அண்ட் ஹர் கம்ப்ளைண்ட் வாஸ் வெயிட் லாஸ். ஸோ ஷி செட், ஐ டோன்ட் நோ, நான் எதுவும் பண்ணுறதில்ல, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஐ குடன்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன் வை ஷி ஹேட் வெயிட் லாஸ். தென் ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் சிட்டிங்ஸ் ஐ ரியலைஸ்ட், மருந்தெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் ஆனாலும் வெயிட் லாஸ் ஒன்றும் ரெக்டிஃபை ஆகலை. ஐ ஆஸ்க்ட் வாட் இஸ் த ரீசன், வாட் ஆர் யூ ஈட்டிங்? She said, I have millets morning to night. We stopped her diet. And the small millet variety, stop pannungan sonna, weight potuchu. Adnala, in the chinna, siru dhaanyangalana, சாமை கம்பு கேழ்வரகுலாம் ரொம்ப நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அண்ட் இட் ஆல்சோ ரெடியூசஸ் பிளட் சுகர் லெவல்ஸ். அண்ட் யூஸ்வலி ஐ ஆஸ்க் ஆல் மை பேஷண்ட்ஸ் டு ரெடியூஸ் ரைஸ் கண்டென்ட், அதாவது வெண்மை பொருளில் இருக்கிறது எல்லாமே குறைக்க சொல்லும். சுகர், ரைஸ், பால், தயிர், மோர், எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் குறைக்கணும். போத் டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட். ஏன்னா அதுலலாம் அந்த மதுர ரசம் எங்கெல்லாம் கூடுதோ குருகுணம் கூடுதுன்னு அர்த்தம். வெயிட் ஜாஸ்தியாக ஒரு தன்மை கூடுது. தயிரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது டயபெட்டிக் பேஷண்ட் ஆகட்டும் ஒபீஸ் பேஷண்ட் ஆகட்டும். அதுக்கு அந்த ஒரு ஃபேட்டனிங் இது கண்டிப்பாக நிறையா இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். ஸோ யூ கேன் டேக் ப்ரௌன் ரைஸ். யூ கேன் சப்ஸ்டியூட் த ஒயிட் ரைஸ் வித் ப்ரௌன் ரைஸ். சம்பா கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட அப்படியே நம்ம தட்டு ஃபுல்லாக கூச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. டேக் ஒன் கப் சம்திங் லைக் தட். தே கேன் டேக் ஃபியூ சப்பாத்திஸ், வேர் சப்பாத்திஸ் அந்த சப்பாத்தியோட மாவு வந்து கோதுமையும் ஒரு அரை கப்பு கோதுமையும் மிச்ச சிறுதானிய வகைகள் அரை கப்பும் போட்டு கலந்து பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அது தவிர டயபெட்டீஸ்க்கும் சரி ஒபீசிட்டிக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் வியாயாமம், எக்ஸசைஸ். மிக மிக மிக மிக முக்கியமான விஷயம். போத் டயபெட்டிக் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட், வாட் அமௌண்ட் ஆஃப் டயட் யூ டூ, நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸசைஸை ஒரு டெய்லி நம்ம சாப்பிட்டு குளிக்கிற மாதிரி ஒரு விஷயமா டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பீட் வாக்கிங், பீட் சம் யோகா, வாட் எவர், ஏதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது மிக அவசியம். அதே மாதிரி ஒபீஸ் பேஷண்ட்டும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி மதியம் தூங்கக்கூடாது. த ஒன் சீசன் வேர் யூ கேன் ஹாவ் டே ஸ்லீப் இஸ் சம்மர், பிகாஸ் இட்ஸ் எ வெரி டீஹைட்ரேட்டிங் டைம். யூ கேன் டேக் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துபடி தூங்கி எழுந்துக்கணும். சில பேர்லாம் தூங்கி ஒரு நாள் பூரா தூங்குவாங்க, அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது. மருந்து படி பார்த்தா ரெண்டுத்துக்குமே அயஸ்கிருத்தின்னு ஒரு மருந்து இருக்குது. அதே போல் ஒபிசிட்டிக்கு வந்து வருணாதி கஷாயம், அர்த்தவில்வ கஷாயம், அதுக்கப்புறமா ஷிலாஜத் இதுக்கும் தரலாம். ஷிலாஜத்துன்றது பிட்டுமின் சொல்லுவாங்க, அதுவும் இதுக்கு கொடுக்கலாம். இட் ஹேஸ் அ ப்ராப்பர்ட்டி டு பிரேக் ஃபேட். அண்ட் த்ரிஃபலா சூர்ணம் சாப்பிடலாம் இவங்க. அண்ட் இவங்களும் இது அயஸ்கிருதி எடுத்துக்கலாம், லோத்ராசம்ன்ற மருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய தரப்பான மருந்துகள் இருக்குது. ஆயுர்வேதம் இஸ் டிசைன்ட் இன் அ வே தட் இட் வில் கஸ்டமைஸ் ஃபார் ஈச் பர்சன். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்றது எங்களுக்கு அந்த சயின்ஸே அப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன், அதனால் நாளைக்கே போய் எல்லோரும் இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. பட் பேசிக்காக நம்ம இதுதான் கொடுப்போம்.
1: இந்த காலத்தில் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வர்றதுக்கு என்ன காரணம்?
0: பால்னாலே நிறைய பேருக்கு பிசிஓடி வருதுன்னு சொல்றாங்க. இப்போ பிசிஓடி வந்து ஹேஸ் பிகம் அ பர்னிங் ப்ராப்ளம்னே சொல்லலாம். ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 10-15 பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி ஆர் இரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம். ஒரு நம்மளுக்கு முன்ன ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு டைம்ல இருந்து இவ்வளோ இரெகுலாரிட்டி வருது அப்படின்றது ஹேஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட்லி நோட்டட். அண்ட் சம் ஆஃப் அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஷுட் சி வாட் ஷுட் பி டன் இன் ஆர்டர் டு ரெக்டிஃபை திஸ். ஏன்னா இது நம்மளுடைய உணவுல இருந்து தான் மெயினாக வருது. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஒன்று இருக்குது. மன ரீதியாக இப்போல்லாம் வந்து உமன் ஹாவ் மோர் ஸ்ட்ரெஸ் தென் எனிபடி எல்ஸ். அதனால அது ஒரு காரணம் இருக்குது. பட் உணவும் அதுக்கு ஹேஸ் பின் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசிஓடி டு ஹேப்பன். இப்போ பொதுவாக பிசிஓடிக்கு வந்து அலோபத்தியில் விட நம்ம ஆயுர்வேதத்தில் மருந்து எடுத்து கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். அலோபத்தியில் லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் தே கிவ் சம் பில்ஸ். பட் அது எல்லாமே அப்படி கம்ப்ளீட் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஆயுர்வேதத்தில் நம்மளுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம் இருக்கிறதுனால வித் கான்செப்ட்ஸ் இந்த ஃபிலாசபிஸ் ஆஃப் ஆயுர்வேதா we are able to very successfully treat many PCOD cases. Especially, இந்த ஹார்மோன் பில்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஹார்மோன் பில்ஸை எடுத்துக்கிட்டால் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ட்ரீட், பிகாஸ் பேசிக்லி சிஸ்டம் இட் செல்ஃப் ஹேஸ் பீன் கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கனைஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் லைக் அ ஹார்மோன் பில். இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஏஜென்ட். அதனால் அது இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வி ஆர் டெஃபினெட்லி ஏபிள் டு ட்ரீட். சில பேஷண்ட்ஸ் ஹார்மோன் பில்ஸ் எடுத்தும் என்னால் க்யூர் பண்ணியிருக்க முடியுது. ஸோ மருந்துகள் இருக்குது. பொதுவாக வந்து பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சூடு ஜாஸ்தி பண்ணக்கூடிய பொருளாகவும் வாயுவை கீழ்முகமாக தள்ளக்கூடிய பொருளாகவும் தான் தரும். சப்தசாரம் கஷாயம்னு ஒன்று இருக்குது. உஷ்ணம் அதாவது சூடை ப்ரமோட் பண்ணக்கூடியது, வாயுவை கீழ்முகமாக இது பண்ணக்கூடியது, அந்த குல்மத்தை உடைக்கக்கூடியதாக இருக்குது, அந்த ஃபார்மான கட்டியை வந்து உடைக்கக்கூடிய தன்மை உடையது. அது தவிர ஹிங்கு திரிகுணம், ஹிங்கு அப்படின்றது பெருங்காயம், பெருங்காயம் போல் ஒரு ரொம்ப நல்ல மருந்து, இதுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ பெருங்காயத்தை யூஸ் பண்ணி ஒரு மருந்து இருக்குது, அந்த மருந்து யூஸ் பண்ணுவோம். தில கஷாயம்னு இருக்குது. திலம் அப்படின்றது எள்ளு, திலத்திலேருந்து தான் தைலம்ன்ற வேர்டே வருது. எள்ளுக்கு ரொம்ப நல்ல சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. எள் உருண்டெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா ஜாகிரி ஆல்சோ இஸ் வெரி ஹாட் அண்ட் இட் ஹேஸ் அ எபிலிட்டி டு ப்ரமோட் ப்ளீடிங். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பிசிஓடினால் பீரியட்ஸ் வராதவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், டேட் தள்ளி போகிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். எள் நிறையா சாப்பிடலாம், சாப்பாடில் சாப்பிடலாம், எள் பொடி சாய வச்சு சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேக் ஷுர் தட் தர் ஹீமோக்ளோபின் லெவல்ஸ் ஆர் ஆல்சோ ஓகே. அதனால கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். அயன் டானிக்ஸ் போல் கொடுக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் இன்னும் பெரிய மருந்துகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. சேராங்கட்டை நெய்யை யூஸ் பண்ணுறோம், க்ஷாரத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேர் ஆல் மச் மோர் அட்வான்ஸ்ட் மெடிக்கேஷன் ஃபார் திஸ். பட் கண்டிப்பாக வி ஆர் ஏபிள் டு சி சம் டிஃபரன்சஸ் இன் பேஷன்ஸ் வித் ஜஸ்ட் இன்டர்னல் மெடிக்கேஷன் இட் செல்ஃப். அது தவிர நம்மள பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸில் வமனம் சொல்லக்கூடிய இன்டியூஸ்ட் வாமிட்டிங்கும் வஸ்தின்னு சொல்லக்கூடிய மெடிக்கேட்டட் எனிமாவும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அதாவது நியர்லி 90% ரிசல்ட் தருது த்ரூ தீஸ் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட். மருந்தை சாப்பிட்டு ஒரு 70-80% க்யூரபிலிட்டி கிடைக்குதுன்னு சொன்னால் வர பேஷண்ட்ஸில் ஒரு 100 பேஷண்ட்ஸில் 90 பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த பஞ்சகர்மா பண்ணி நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நாங்கள் பஞ்சகர்மா யூஸ் பண்ணுவோம். வெரஸ் நம்ம மருந்தை சாப்பிடணும்னா நீங்கள் டைம் எடுத்துக்க தான் செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயுர்வேதம்னா என்ன, லேட்டாக தானே க்யூர் ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஆயுர்வேதத்தினால கிடையாது, உங்களோட வியாதி முத்தி போயிடுச்சு. அண்ட் வி டோன்ட் கிவ் எனி ஸ்ட்ராங் ஏஜென்ட்ஸ் இன்சைட் த பாடி, வி டோன்ட் மியூட்டிலேட் த பவர் ஆஃப் த பாடி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தரும். இப்போது இந்த பிசிஓடிலேயே ஹவு டு ஐ ரெக்கக்னைஸ் பிசிஓடின்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின் நிறையா இருக்கும். அந்த வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதனால வெயிட் கெயின் வந்தது, ஹைப்போதைராய்டிசம்னாலயா, பிசிஓடினாலயா, இல்லை வேற ஏதாவது வியாதினால வெயிட் கெயின் ஆயிருக்கா என்னன்றது எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரீட் பண்ணணும். பிசிஓடினால இருந்ததுன்னா பிசிஓடி ட்ரீட் பண்ணாலே அது சரியாக போயிடும். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் வேர்ல்ட் டாக்டர்ஸ் ஆல்சோ நீங்கள் வெயிட்டை குறைச்சாலே பிசிஓடி சரியாக போயிடும்னுவாங்க. அதோ வேறும்
1: இப்போ நிறைய நோய்கள் இருக்கு. எந்தெந்த நோய்கள் ஆயுர்வேதம் மூலியமாக சரிப்படுத்தலாம், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: எந்த அளவுக்கு எல்லா வியாதிகளும் ஆயுர்வேதத்தில் க்யூரபிள்னு நீங்கள் கேட்டீங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன், பிகாஸ் ஆயுர்வேதத்தில் சில வியாதிகளெல்லாம் வந்து அசாத்தியம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீ க்யூரே பண்ண முடியாது, சும்மா இதை எடுத்து வச்சுட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ன்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. 3 தோஷங்களும் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ ஆர் வென் தெர் இஸ் அன் அக்ரவேஷன் ஆஃப் ஆல் தி 3 தோஷஸ் மோஸ்ட் ஆஃப் தம் தேர் வெரி இன்க்யூரபிள். இந்த 3 தோஷங்களும் யூஸ்வலாக எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா கேன்சர் போன்ற வியாதிகளில் அதிகமாக இருக்கு. அதனால் கேன்சர் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலும் என்னால் வேகாக தான் தர முடியும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் மெடிசின்ஸ் வி யூஸ், ஹவு பொட்டன்ட் த மெடிசின்ஸ் ஆர், ஹவு அக்யூட் ஆர் க்ரானிக் த டிசீசஸ். எல்லா கேன்சருமே ரொம்ப பெரிய கேன்சர்னு சொல்ல முடியாது. சில வகையான கேன்சர்கள்லாம் கொஞ்சம் மைல்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கேன்சரெல்லாம் ஆயுர்வேத மருந்துலேயே ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அண்ட் சம் க்ரானிக் கேன்சர்ஸ் ஐ ஹவ் சீன் சம் குட் வைத்தியாஸ், அவங்களுக்கு நல்ல அவங்களோட ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல மரம், நல்ல பொட்டன்சிஃபைடு மெடிசன்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ க்யூரபிள் இன்க்யூரபிள் அப்படின்றது இஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் பொதுவாக எதெல்லாம் ஆயுர்வேதத்தை ட்ரீட் பண்ண முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு, இப்போ சொன்ன மாதிரி பிசிஓடி, அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பெரும்பாலும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இவங்க தான் எங்ககிட்ட வருவாங்க. நல்ல ரிலீஃப் தெரியும் அவங்களுக்கு. வித்தவுட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வி ஆர் ஏபிள் டு சேவ் தேர் நீஸ். ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரமாதமான ரிசல்ட் தரும். ஆர்த்ரைட்டிஸோட சில வகைகள் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் சர்டன் இம்யூனலாஜிக்கல் டிசீசஸ் லைக் சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்ரோமெட்டோசிஸ் அதெல்லாம் கூட நல்ல ட்ரீட் ஆகுது. தலைவலி, இருமல், சளி ஆயுர்வேதத்தை விட வேறு எதுவும் நல்லா ட்ரீட் பண்ண முடியாது. வீசிங் ஆயுர்வேதத்தில் ரொம்ப நல்லா ட்ரீட் ஆகும். அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி பிசிஓடி நல்லா ட்ரீட் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டியில் மேல் இன்ஃபர்டிலிட்டி இன்னும் கூட அதிகபட்ச யூனோ சக்ஸஸ் ரேட் வீசி. ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் குறவு தான், பட் வி ஆர் ஏபிள் டு, இப்போ எண்டோமெட்ரியல் திக்னஸ்லாம் குறைஞ்சி வருவாங்க. எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறவாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் பூஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். பிகாஸ் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, ஐவிஎஃப் அதெல்லாம், ஸோ அதுக்கு தே நீட் அட்லீஸ்ட் எண்டோமெட்ரியல் திக்னஸ். ஃபர்டிலைசேஷனாவது வெள்ளை பண்ணிட்டு உள்ளே போடுறதுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆகுது இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவாவது பேஷண்ட்ஸ் கம் டு அஸ், வெறும் எண்டோமெட்ரியல் திக்னஸ் எனக்கு ப்ரமோட் பண்ணுங்கள் டாக்டர்கிட்ட. மேல் இன்ஃபர்டிலிட்டி அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டிலாம் வெரி ஈஸி டு ட்ரீட். ஹவர் இட் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருந்தாலும் கூட இட் இஸ் அப்சல்யூட்லி ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரீட் மேல் இன்ஃபர்டிலிட்டி. அது தவிர மிச்ச வாட் எவர் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள், கேஸ்ட்ரைட்டிஸ், வி ஆர் ஏபிள் டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் வெரி ஈஸி டு ட்ரீட், சர்டன் கிட்னி டிசீசஸ் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். இந்த க்ரானிக் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரியா கிரியாட்டின், அதாவது மலை சத்து ரத்தத்தில் கூடி இருக்கிற அந்த மாதிரி வியாதிகளுக்கு ஓரளவுக்கு வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். டயாலிசிஸ் இல்லாமல் வி கேன் ப்ரொலாங், வி ஆர் ஏபிள் டு ப்ரொலாங் வித் லாஞ்சிவிட்டி ஆஃப் தேர் கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா வியாதிகள் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். பட் எல்லா வியாதிகளுமே அதோட க்ரானிசிட்டி, அது எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பர்சன், அந்த பேஷண்ட், ஒரு வயதானவர் 80 வயசு 90 வயசு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது டாக்டர் சரி பண்ணணும்னா அவங்க தே டோன்ட் இவன் ஐ ஹாவ் த ஏஜ் ஃபார் த ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட்டை விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஏஜ் கூட கிடையாது இல்லையா. ஸோ அதனால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் அசஸிங் த க்யூரபிலிட்டி ஆஃப் அ டிசீஸ். பட் பெரும்பாலும் இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுது, பேஷண்ட்ஸ் வராங்க, வி ஆர் ஏபிள் டு ட்ரீட் தெம். அது தவிர இந்த ஷோல்டர் பெயின், இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக வராங்க, அதுவும் ரொம்ப ஈஸி டு ட்ரீட் ஃபார் அஸ். சப்அக்ரோமியன் பர்சைட்டிஸ் சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், அது எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் எங்களால் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. மிச்ச அதர் திங்ஸ் இட் இஸ் ஓகே அண்ட் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் டு வாட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கம் வித் தட் பேஷண்ட்.
1: ஓகே லிஸ்னர்ஸ், நீங்கள் இப்போ ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையை பற்றிய நிறைய விஷயங்கள் கேட்டீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறையா உடலை பற்றின விஷயங்களுக்கு
2: ஹாய், திஸ் இஸ் விஜய் ராகவன் ஹியர். I am the co-founder of Impractical Bakers and Trainers. On social message, keep on observing, keep on experimenting. Don't try to lose yourself in the journey, as journey is not the end of the journey, it is just the beginning of another journey. You are listening to MOP Community Radio 107.8, our community, our radio, our pride. Thank you.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகான

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து
4: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் ஸ்ரேயாமணி, எம்ஓபி காலேஜ், பிகாம் ஃபர்ஸ்ட் இயர், எம்எம். சென்னை அன்று, சென்னை இன்று. சென்னையை இன்று காணும் நான் அன்று எப்படி இருந்தது, அன்றைய பழக்க வழக்கத்தை பின்பற்றுகின்றோமா என்று அறிந்து கொள்ள சில பெரியோர்களை அணுகினேன். உடை, உணவு, நீர், பண்டிகை, கலாச்சாரம் என்று பல கோணங்களை அலசினோம். அதன்படி இந்த உரை அன்றைய வீடுகள், முற்றம், தாழ்வாரம், கூடம், பின்புறம் என்று இருக்கும். இன்றும் முன்கதவு, பின்கதவு இவ்விரண்டும் நேராக உள்ளதா என்பதை பலரும் கருத்தில் கொண்டே வீட்டை கட்டுகின்றனர். அன்றும் இன்றும் துளசியை வீட்டில் வைத்தால் மங்களம் என்ற பண்பாட்டை கடைபிடிக்கின்றோம். இதோ கார்த்திகை முடிந்து மார்கழி மாதம் பிறந்தாச்சு. கார்த்திகையில் விளக்கு ஏற்றல் என்ற பண்டிகை, திருவண்ணாமலை தீபம் காணல், இவை அன்றும் இன்றும் சென்னையில் புகழ் பெற்றது. மார்கழி மாதத்தில் காலையில் சூரியன் உதிக்கும் முன் கோலமிட்டு வாசலில் விளக்கை ஏற்றுவர். இந்த வழக்கங்கள் எல்லாம் இன்றும் உள்ளன. சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் விளக்கை பலவிதமான வழக்கங்களில், மெழுகில், சீரியல், விளக்கமைப்பல் என்று பல வகையான விளக்கை ஏற்றுகிறோம். சுவாமி இடம் என்று அன்று இருந்த அறையை இன்றும் சாமி அலமாரி என்று ஓரிடம் வீட்டில் வைத்து பூஜை செய்யும் வழக்கம் உள்ளது. அன்று சென்னை வீட்டின் மண் தரையை சாணம் கொண்டு மெழுகுவர். இது கிருமி நாசினி. இன்றும் மெழுகி துடைக்கின்றோம், ஆனால் மருந்து கொண்டு. அடுப்பை கிழக்கு மேற்காக வைத்து கிழக்கு நோக்கி சமையல் செய்வதை இன்றும் சென்னையில் கடைபிடிக்கின்றனர். பல மாடி கட்டடங்களில் கூட இந்த அணுகுமுறை உள்ளது. கோவிலுக்கு சென்று வருவதை ஒரு முக்கிய வேலையாக கொண்டனர் சென்னை வாசிகள். இன்று அடிக்கடி இல்லை என்றாலும் பண்டிகை, முக்கிய நாட்கள், விசேஷங்கள் என்றால் கோவிலும் ஆலயங்களும் ரொம்பிவிடும். அன்றும் இன்றும் கடவுள் நம்பிக்கை உண்டு. அடுத்ததாக உடை. இன்றைய உடைகள் பல, ஆனால் முக்கிய சம்பவங்களுக்கு சீர்தட்டில் காண்பதோ சேலைதானே. சிங்குச்சான் பாட்டில் வருவது உண்மையே. வண்ண வண்ண சேலைங்க, வசதியான சேலைங்க, உடுத்து வாங்க ஏழைங்க, தொட்டிலுக்கும் சேலைதான், திருமணத்தில் சேலைதான் என்று இன்றைய சென்னையும் சேலையை விரும்புவதை கவனியுங்கள். ஆனால் சேலையின் நூல் நுட்பமும், செல்போன் வைக்க பாக்கெட்டு, பல வகை ரவிக்கை என்ற மாற்றங்கள் உள்ளன. பட்டு என்று மிகுந்த இல்லை என்றாலும் பருத்தி பட்டு பிரபலம் தான். நமது கல்லூரியின் ஆசிரியை அழகாக சேலை உடுத்தி வருவதை பார்க்கிறோம். உணவிலும் இன்று மாற்றங்கள் உள்ளன. வேக உணவு அமைப்பு, வெளிநாட்டு உணவு வகையும் ஒரு பக்கம் இருக்க, சென்னை என்றால் இன்றும் அனைவரும் விரும்பும் உணவு நம்ம இட்லி, தோசை, வடை, சாம்பார் தானே. ஏன்னா கையால் மாவு அரைப்பதில்லை, கருவிகளை கொண்டே அனைத்தும். குளிர் பானங்களை கலர் கலராக குடிக்கலாம், ஆனால் வெயில் என்றால் அன்றும் என்றும் மோர்தான், இளநீர்தான். அதை ஆனால் இவர் பாக்கெட்டிலும் அட்டை பெட்டியிலும் வாங்குவர் இன்று சிலர். சென்னையின் மற்றொரு முக்கிய பானகம் காபி. இன்றும் காபியை இருமுறை பருகும் சென்னை மக்கள் அதை பல்வேறு விதமான இறக்குமதி செய்த பவுடர் கொண்டும் தயாரிக்கின்றனர். இன்றும் சினிமாவில் பார்க்கும் காபி சாப்பிடலாமா கேள்வி இதற்கு உதாரணம். விருந்தோம்பல், நட்பு என்றால் சென்னை வாசிகள் என்று அன்றைய பெயர் இன்றும் உள்ளது. எந்த நாட்டினர் யார் என்று பாராமல் உதவி செய்வது, வீட்டிற்கு வரும் விருந்தினரை சந்தோஷமாக உபசரிப்பது என்பதை இன்றும் கடைபிடிக்கிறோம். காகத்திற்கு உணவை முதலில் வைத்து உணவை மற்ற ஜீவராசிகளுக்கும் வைத்து உட்கொள்வது நல்ல விஷயம் இன்றைய சென்னையில் காண்பதே. தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்சான் மற்றும் பல பண்டிகை நாட்களை பாருங்கள். அன்றிலிருந்து இன்று வரை பரமாரிக்கப்படும் கலாச்சாரங்கள், ஆனால் சிறு சிறு நல்ல மாற்றங்கள். எதையும் வீணாக்க கூடாது என்று காசை கரியாக்காத தீபாவளியும், பெரிய பிள்ளையார் ஒன்றை மட்டும் கொண்டு குழுவாக கொண்டாடும் புளையா சதுர்த்தியும் மனதை கவர்வது இயல்பே. நீரை காய்ச்சி பருகும் விதம் அன்றைய சென்னையில் பல வீடுகளில் பின்பற்றினர். அதை இன்றும் காணலாம். சிலர் சுத்தமான நீரை வாங்குவதும் இன்று உண்டு. சுத்தம் என்ற எண்ணம் மாறவில்லை. அன்றைய சென்னையில் சிற்பக்கலை, ஓவியம், இயல் இசை நாடகம் என்பவை மிகவும் பிரபலம். மார்கழி பாட்டு உற்சவம், சபாக்கள் என்று கலைகளுக்கு நேரமும் மரியாதையும் அளித்தனர். இன்றும் இது தொடர்கின்றது. அதிகமான ஆதரவும் கலைகளில் ஈடுபாடு உள்ளது. பரதமும் பாட்டும் நாடகமும் அதிகமாகி கொண்டே போகிறது இன்று. மார்கழி என்றால் மற்றொரு விஷயம் பற்றி கூறியே ஆக வேண்டும். வண்ண கோலங்கள். அன்று மாவில் கோலம் போட்டு காவி இடுவர். அதை இன்றும் பார்க்கலாம். இன்னும் கலர் கோலங்கள், ஒட்டும் படகோலம் என்று வாசல் அமைப்பு பொறுத்து கோலம் போடுவர் இன்று. இதை போட்டியாக வைத்து பரிசுகள் கூட கொடுக்கின்றோமே, நவராத்திரி கொலுவா? அன்று சென்னையில் வீட்டுகளில் மட்டும்தான், இன்றோ பொது இடங்களிலும் காணலாம். வசதிக்காக நாம் சில மாற்றங்களை சென்னையில் கொண்டு வந்தாலும் அன்றைய சென்னையின் முக்கிய சிறப்புகளை இன்றும் கடைபிடிக்கத்தான் செய்கின்றோம். வாழிய தமிழ், வாழ்க சென்னை. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது ஸ்ரேயா மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும், என் குடும்பம், என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னறி நிகழ்ச்சி
4: Connect from the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்க, ஐ டொனேட் பண்ணுங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும், மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
3: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: இந்த உலகத்துல மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் சாதாரண விஷயம். ஆனா எப்படி இருக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்பர் 1, பிறந்து நல்லா வாழ்ந்து வயசாகி இருப்பாங்க. நம்பர் 2, நோயால இருப்பாங்க. நம்பர் 3, விபத்தால இருப்பாங்க. ரோட்ல போற ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வண்டி ஓட்டுபவருடைய கவனக்குறைவா இருக்கலாம், அல்லது எதிரே வரவரோட கவனக்குறைவா இருக்கலாம். ஆக இந்த இடத்துல கவனக்குறைவு ரொம்ப முக்கியமான விஷயம். விபத்தில்லா இந்திய தேசமா எப்படி மாத்துறது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். விபத்தில்லா இந்திய தேசம், ஒவ்வொரு மாற்றமும் விழிப்புணர்வு மூலமே தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக உலகிலேயே அதிகப்படியான விபத்துகள் நடக்கும் நாடாக நமது நாடு அபாயகரமான நிலையில் இருக்கின்றது. 2013 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பாரதத்தில் 231,000 நபர்கள் ஒரு ஆண்டிற்கு உயிரிழந்துள்ளனர். 525,000 பேர் உடல் உறுப்புகளை இழந்து ஊனமாகியுள்ளனர் என்பது அதிர்ச்சியான தகவல். சாலை விபத்துக்கள் விதி அல்ல, தோல்விகள். நமது தோல்விகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் 15,563 உயிரிழப்புகள், உத்தரப்பிரதேசத்தில் 15,109 உயிரிழப்புகள், ஆந்திர பிரதேசத்தில் 14,963 உயிரிழப்புகள், மகாராஷ்டிராவில் 13,936 உயிரிழப்புகள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 26 நபர்கள் உயிரிழக்கின்றனர். 2.3 நிமிடங்களுக்கு ஒரு விபத்து. ஒரு மணி நேரத்திற்கு 26 குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. குறையக்கூடிய ஒவ்வொரு விபத்தும் உயிரையும் காக்கும். வீட்டுக்கு பெருமை, நாட்டுக்கும் பெருமை. நமது வருங்கால சந்ததியினருக்கு விபத்தில்லா தேசத்தை வழங்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நாட்டின் நலன் நமது நலன், விதிகளை மதிப்போம், உயிரை பாதுகாப்போம். சமுதாயம் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பின்வரும் உறுதிமொழியின் மூலம் மாற்றத்தை தொடங்குவோம். சிறு அளவு விபத்தில்லா தினமே நமது கடமை. குறைந்தபட்ச சாலை விதிகளையாவது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். தலைகவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவேன். சீட் பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்டுவேன். சாலையில் உள்ள எச்சரிக்கை விளக்குகளையும் எச்சரிக்கை பலகைகளையும் அறிந்து வாகனம் ஓட்டுவேன். ஆக்சிடென்ட் ஃப்ரீ நேஷன். எவ்ரி சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் அவேர்னஸ். லெட் அஸ் ஸ்பேர் அ மினிட் டு பி அவேர் ஆஃப் அவர் ரோட் அண்ட் ஆஃப் சேஃப்டி. லைஃப் இஸ் ப்ரீஷியஸ். வி ஆர் லாஸிங் சச் ப்ரீஷியஸ் திங் இன் மைக்ரோ செகண்ட்ஸ். டியூ டு நத்திங் பட் நெக்லிஜியன்ஸ். ஆக்சிடென்ட்ஸ் ஆர் நாட் ஃபேட், இட்ஸ் ஃபெயிலியர். அண்ட் ஆர் ஃபெயிலியர் ரேட் அஸ் ஃபாலோஸ். தமிழ்நாடு 15,563 டெத், உத்தரப்பிரதேஷ் 15,109 டெத், ஆந்திர பிரதேஷ் 14,966 டெத், மகாராஷ்டிரா 13,936 டெத். ஆஸ் பர் குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் 2013, இன் இந்தியா மோர் தென் 231,000 பீப்புள் ஆர் லூசிங் தேர் லிவ்ஸ் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எவ்ரி இயர், விச் மீன்ஸ் எவ்ரி 1 hour 26 persons are dying on Indian road. That is one death per 2.3 minutes. It is not 26 individuals. It is 26 families whose life may in danger to change upside down in every 1 hour. It's not happening for somebody. It could happen to anybody. India has only 1% of world's vehicle population, but accounts 10% of accidents. The main cause for the issue is our negligence of traffic rules and safety precautions. Safety is everyone's responsibility, and it starts from you. Let's together make this country an accident-free nation in the world for our future generation. Let us begin the change with the following pledge. No accident in a day is my duty. I will follow traffic rules in my lifetime. It is my duty to reduce traffic jam every day. I will avoid usage of mobile phone while driving. I will avoid usage of drinks and drugs during driving. I will wear helmet during driving.
5: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணபதி.

0: வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமாக இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிற முக்கியமான ஒரு காரணம். இங்கே போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கலாம் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்கெல்லாம் போக்குவரத்தில் எப்படி பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமாக கேட்போமா?
1: நந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு? ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
2: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
1: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
2: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
4: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ளவா போகணும்? அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
4: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
1: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
2: ஐயோ, என்னப்பா சொல்ற?
1: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
2: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
2: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளோ லேட்டா வரப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒன்னு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: Welcome back listeners, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோட சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில்.
2: MOP சமுதாய give you special recipes of the Indian cuisine. So first we'll start with one of the most popular Indian cuisine, that's biryani. Come on, who doesn't love biryani? It's one of the most popular dishes in India. In fact, each and every region in India has its own variety of biryani. Like you have your Kashmiri biryani, your Tamil Nadu Dindukkal biryani, and you have different varieties of biryani, Muslim biryani. But today I'm going to tell you the recipe for one of the most popular biryani varieties, that's the Hyderabadi biryani. So before you cook for your family in yummy, delicious, healthy, spicy Hyderabadi biryani, please keep these following things ready. 1 cup of basmati rice, fresh thick curd 1 cup, water 1 cup, mixed diced vegetables 2 cups. The vegetables should be potatoes, carrots, peas, turnips, etc. Oil 2.5 tablespoons, ginger garlic paste 1 tablespoon, onions 2 cut lengthwise, peeled garlic 6 flakes, salt as required to taste.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா

நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம் அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி.

0: ஜோனு மலை சுட சுட டீ காஃபின்னு இருந்த காலம் போய் ஃபேன் ஆன் பண்ணுங்கப்பா, ஏசியை போடுங்கப்பான்ற காலம் வந்துருச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் கூட கருவாடாயிடும் போல. அப்ப மனிதர்கள் எப்படிதான் தாக்கு பிடிக்க போறாங்க? இந்த வெயில பத்தி என்னுடைய சக தோழிகளுடன் நான் மேற்கொள்ள போற ஒரு குழு விவாதத்தை தொடர்ந்து கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நிகிதா செந்தில். வழக்கமா மே மாசம் வந்தாதான் வெயில் சுட்டெரிக்கும், ஆனா இப்ப மார்ச் மாசத்திலேயே வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தை பத்தி தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழு விவாதத்துல யாரெல்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி, நான் டி நகர்ல இருந்து வந்திருக்கேன்.
2: வணக்கம், என் பேர் வெனிஷா, நான் செட்பெட்ல இருந்து வந்திருக்கேன்.
3: வணக்கம், என் பேர் ஹரிணி, நான் எக்மோர்ல இருந்து வரேன்.
4: வணக்கம், என் பேர் ஆசிஃபா, நான் கொளத்தூர்ல இருந்து வரேன்.
5: வணக்கம், என் பேர் கிருத்திகா, நான் எக்மோர்ல இருந்து வரேன்.
6: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் பெருங்குடியில இருந்து வரேன்.
7: வணக்கம், என் பேர் ஜெய்னா, நான் சொக்கார்பேட்ல இருந்து வரேன்.
8: வணக்கம், என் பேர் முஸ்கான், நான் டி நகர்ல இருந்து வரேன்.
0: என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் காலம் அப்படின்னோனே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? நீங்க சொல்லுங்க பிரியா.
1: சம்மர்னாலே எனக்கு ஞாபகம் வர்றதுனா ஹாலிடேஸ் தாங்க. வெயில்ல வெளியில போகாம ஜாலியா வீட்டுல இருக்கிறவங்க மக்கள் கூடயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடுறது தாங்க எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர, நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ற சில விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஐஸ்கிரீம், வாட்டர்மெலன், நுங்கு, நல்லா மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடுற மாம்பழம், நம்மளுடைய தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லார் வீட்டுக்கும் போகிறது, அது மட்டும் இல்லாம ஃபேமிலி கூட பீச், தீம் பார்க்கு போகிறது தாங்க எனக்கு ஞாபகம் வருது.
0: உங்களோட அனுபவங்கள் என்ன ஹர்மி?
3: எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதுலாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா எங்க அப்பா கேட்ட உடனே வாங்கணும்னு நினைக்காத, ஒரு ரெண்டான் பொறு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனா இதே சம்மர் வெக்கேஷன் வந்துருச்சுன்னா பொண்ணு அடுத்த ஸ்டாண்டர்ட் போறா, புது பேக் வாங்கணும், நோட் புக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் தைக்கணும் அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. இதே நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எங்க அப்பா எங்க அண்ணெல்லாம் சேர்ந்து நோட் புக்ஸ்க்கு அட்டை போடுவோம். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஞாபகங்களா இருக்கு.
0: உங்க நினைவுகளை பத்தி சொல்லுங்க காவியா.
6: சம்மர் வெக்கேஷன்னால எப்படா காலையில வரும், டக்குன்னு பாலை குடிச்சிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடுவேங்க. அம்மா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓ மதியானம் டைம் வந்துச்சுன்னு சொல்லி திருப்பி சாப்பிட்டுட்டு டக்குன்னு சாயங்காலம் விளையாட போயிடுவேங்க. இது மட்டும் இல்ல, சம்மர் வெக்கேஷன்னாலே என் சொந்த ஊருக்கு போயிடுவேங்க. என் சொந்த ஊர் திருச்சி, அங்க மலைக்கோட்டை கோயில் போயிட்டு அங்க என் சொந்தக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
0: முஸ்கான், உங்களை பத்தி சொல்லவே இல்லையே, உங்களோட ஞாபகங்கள் என்ன?
8: ஆமா, காவியா சொன்ன மாதிரியே நானும் சம்மர் வெக்கேஷன் வந்தாலே நான் என் ஃபேமிலி எல்லாம் ட்ரெயின்ல அப்படியே ராஜஸ்தான் போய் அங்கே கேமல் ரைட் போயிட்டு ஃபோர்ட்டுக்கெல்லாம் போய் டெம்பிள்ஸ்லாம் போய் ஜாலியா இருக்கும்.
0: உங்களோட சம்மர் வெக்கேஷன் அனுபவங்களை சொல்லுங்க கிருத்திகா.
5: முஸ்கான் சொன்ன மாதிரிதான், நான் கூட என்னோட சொந்த ஊரான சேலத்துக்கு நான் போவேன். என்னதான் வீட்டில் மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் ஆனால் பக்கத்து வீட்டில இருந்து அடிச்சு சாப்பிட்றது ஒரு தனி சுகம் தானங்க.
0: ஜெய்னா, நீங்க சொல்லலீங்களே.
7: அது மாதிரி தான் கிருத்திகா சொன்ன மாதிரி தான், நான் கூட இந்த சொந்த ஊர் போவேன் ராஜஸ்தான். அங்கே போயிட்டு அங்கே கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
0: உங்களோட ஞாபகங்கள் என்ன வினிஷா?
2: என்ன பார்த்தா நான் சொந்த ஊருக்கெல்லாம் போக மாட்டேங்க. சம்மர் வந்தாலே எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னதுன்னா, வினிஷா உன்னோட ஹாலிடேஸ் எப்போன்னு சொல்லுமான்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அதை தேடி நான் போய் இன்டர்நேஷ்னல் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி சூட் கேஸ் பேக் பண்ணி ஷாப்பிங் பண்ணி அதெல்லாம் நடக்குங்க.
0: உங்களோட அனுபவங்கள் என்ன ஆசிஃபா?
4: நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட மாங்காய் சாப்பிட்றது, நெல்லிக்காய் போய் சாப்பிட்றது, இந்த ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்றது தான் சம்மர்.
0: உங்களோட ஞாபகங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு என்னோட ஞாபகங்களே வந்துருச்சு. சின்ன வயசுல இருந்து அவ்வளோ ஃபன்னா இருக்கும் சம்மர் வெக்கேஷன்னாலே. ஆனா சின்ன வயசுல இருந்த சம்மர் வெக்கேஷனுக்கும் இப்ப இருக்கிற சம்மர் வெக்கேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வினேசா?
2: ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்மளால முன்னாடி மாதிரி என்ஜாய் பண்ண முடியல. அதனால முன்னாடிக்கும் இப்பைக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் வெளியில போகும்னு ஆசைப்படுவோம், ஆனா இப்போலாம் வீட்டுக்குள்ள ஏசி போட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நான் வேற நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன் இந்த சம்மர்க்குள்ள ஏதா பண்ணணும்னு, ஆனா இப்போ அடிக்கிற வெயில்னால எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்தா கரண்ட் பில் எகுறுது, அதுக்குன்னு ஊட்டிக்கு போலான்னு பார்த்தா அங்கேயோ சூடா இருக்கு. சரி, ஓசியில ஏசி வாங்கலான்னு ஷாப்பிங் மால்ஸ்க்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம்.
0: முஸ்கான், உங்களோட சம்மர் வெக்கேஷனை பத்தி சொல்லுங்க.
8: ஆமா, வெனிஷா சொன்ன மாதிரியே இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்லாம் வந்தால் நம்மலாம் ட்ரெயின்லலாம் ஜேர்னிக்கு போகும்ல. ஏன்னா இப்போலாம் லைக் ஏசி கோச்லலாம் போகிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. முதல்லலாம் நம்ம லைக் சம்மர் வெக்கேஷனில் நிறைய கோச்சிங் கிளாஸஸ்க்கெலாம் போவோம், ஸ்விம்மிங்க்கு அந்த மாதிரி. ஏன்னா இப்போலாம் இ கேம்ஸ் விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு.
5: ஜெய்னா, உங்கள் சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது?
7: முன்ன சம்மர் வெக்கேஷன்ஸ்ல நம்ம பாட்டி தாத்தா பாட்டி கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ யார்கிட்ட டைம் இல்லை, எல்லாம் டயர்ட் ஆடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ சம்மர் வெக்கேஷன் முன்ன சம்மர் வெக்கேஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுதான் நான் ஃபேஸ் பண்றேன். இப்போ டைம் இல்லை யார்கிட்ட.
5: ஆசிஃபா, உங்க சம்மர் வெக்கேஷனோட என்ன மாற்றங்களா நீங்க பாக்குறீங்க?
4: அப்போல்லாம் சம்மர் வெக்கேஷன் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு விளையாட போயிட்டு, அப்புறம் சாயங்காலமா வர்றது, அப்புறம் அம்மா வந்து என்ன நீ இவ்வளோ கருத்து போயிட்டேன்னு கேட்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா இருந்தது. ஆனா இப்போலாம் இ கேம்ஸ்னால போன்லயே லூடோ, கேரம் போர்ட், ஃப்ரீ ஃபயர் நின்ற மாதிரி வீட்லயே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் போன்ல.
5: ஹரிணி, உங்களோட என்ன மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்?
3: எனக்கு பெரிய மாற்றமா தெரிஞ்சது, ஸ்கூல் முடியும் பொழுது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வருவேன், நிறைய நாள் லீவ் இருக்குல்ல, நான் சமைக்க கத்துக்க போறேன் அப்படின்னு. ஆனா இன் இப்பெல்லாம் சமையல் கட்டுக்குள்ள போனாலே ஒரே வேர்வையா வருதுங்க, அதனாலே கடுப்பாய் வெளியே வந்துடுறேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு, நமக்கு இந்த சம்மர்ல நம்மளே இப்படி கஷ்டப்படுறோமே, மூணு வேலையுமே சமைச்சிட்டு இருக்க நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. இந்த மாற்றம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு.
5: நீங்க சொல்லுங்க கிருத்திகா. சம்மர்னால எனக்கு ஞாபகம் வருது கிளாஸ் போறது தாங்க. எங்க சின்ன வயசுல இருந்தே வீட்டுல அம்மா வந்து எனக்கு வந்து 1 hour-க்கு 1 hour வந்து ஒரு கிளாஸ் போட்டுட்டே இருப்பான். டான்ஸ் கிளாஸு, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் கிளாஸு, அந்த மாதிரி நிறைய கிளாஸ்லாம் போவான். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு என்னால் எங்கேயும் வெளியே போக முடியல, ஐயோ அப்பா தாங்கவே முடியல அந்த வெயில் அப்படிங்கிற வரையே எனக்கு தோணுது.
3: உங்களோட சம்மர் வெக்கேஷன் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரியா? முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்போம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. அதனால நம்ம எல்லாருமே வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட, நம்ம அத்தை பையன், மாமா பசங்க அப்படின்னு எல்லாரு கூடயும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறையா உண்டு. ஆனால் நம்ம வளர வளர சம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. வெக்கேஷன் அப்படின்றது மெயினாக சொல்லணும்னா, ஸோ அதுதான் என்னோட டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன்.
5: நம்மளோட சைல்ட்ஹுட் சம்மர்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயில் நம்மளோட இயல்பு வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க காவியா?
6: போடுற ட்ரெஸ்ல இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் இந்த வெயில் சீசன்ல நிறைய மாற்றங்கள். அதுல ஒரு சிலதை சொல்லணும்னா, முன்னாடி எல்லாம் வெளியில போகணும்னா டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு பேக் எடுத்துட்டு கிளம்பிடுவோங்க. ஆனா இப்போ இந்த வெயில்ல போகணும்னா சன்ஸ்கிரீன், சன் லோஷன், ஸ்காஃப் எல்லாம் போட்டுட்டு கிளம்பவே நிறைய நேரம் ஆயிடுது. வெளியில என்னதான் முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த கடுமையான வெயில் என்ன வெளியே போகவே யோசிக்க வைக்குது. இந்த வெயில் சீசன்ல எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் உடம்பு சுலபமா டீஹைட்ரேட் ஆயிடுது. மேலும் முந்தைய காலத்துல எவ்வளவுதான் வெயில்ல விளாண்டாலும் பாடி டயர்டே ஆகாது. ஆனா இப்போ இந்த வெயில்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தாலே பாடி ஈஸியா டயர்ட் ஆயிடுது. ராத்திரி நேரத்துல இந்த வெயிலோட வெப்பம் தணிஞ்சு போகாம இருக்கிறதுனால சரியான தூக்கம் பாதிக்கப்படுது. இதனால என்னோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
5: உங்களோட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க முஸ்கான்.
8: காவியா சொன்ன மாதிரியே இந்த வெயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலேஜ்க்கு நடந்த வரத்துக்கு உள்ளேயே 2வது வாதி குளிச்சா மாதிரி இருக்கு.
5: நீங்க சொல்லுங்க வினிஷா.
9: என்னங்க சொல்றீங்க, உங்களை காய்ச்சி காலேஜ்க்கு போகும் போதுதான் வேர்க்குது. எனக்குலாம் குளிச்சுட்டு வெளியில வந்ததுமே 2வது வாட்டி குளிச்ச மாதிரி இருக்குங்க.
5: நீங்க சொல்லுங்க ஜெயினா.
7: கரெக்ட் தான் வினிஷா சொல்ல, கரெக்ட் தான். இப்போ ஹால் ரூம்ல இருந்து ஹால்ல வரத கூட ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ வெயில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
5: இவங்க சொன்னதெல்லாம் வேடிக்கையா இருந்தாலும் இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இவ்வளவு வசதிகள் இருந்துமே நம்மளால இந்த வெயில சமாளிக்க முடியல. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சமாளிச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
8: ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜூட் பேக் வந்து செஞ்சுட்டு அந்த ஜூட் பேக் உள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் வைப்பாங்க. அந்த வெளியில இருக்கிற ஜூட் பேகை வந்து ஈரமா ஆக்குவாங்க. அப்போதான் அந்த பாட்டில் உள்ள இருக்கிற தண்ணி வந்து கூலா ஆகும். 2வது வந்து மொட்டை மாடியில எல்லாம் தண்ணி தெளிச்சு விடுவாங்க. 3வது வந்து மண்பானத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தா கொஞ்சம் பாடி வந்து கூலாக இருக்கும். அப்புறமா தென்னமர ஓலத்தில் செஞ்ச கர்டைன் வந்து விண்டோஸ்க்கு டோர்ஸ்க்கெல்லாம் போட்டு அது ஈரமாக ஆக்கினா அதுவும் ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணும்.
5: இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காவியா?
6: முஸ்கான் சொன்ன மாதிரியே தான், எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் அந்த மோர் பானகம் மாதிரி நிறைய செய்வாங்க.
5: உங்களோட கருத்து என்ன ஹரிணி?
3: எங்கள் தாத்தாலாம் இருக்கும்பொழுது பானை தண்ணி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இப்போலாம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எடு அதை குடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெயில் இருக்கும்பொழுது இவ்வளோ வெயிலையும் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது.
5: நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் உடலையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இயற்கையையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
0: ஆனா நம்ம உடல்நிலையையும் ஒழுங்கா பாத்துக்கிறதுல இயற்கையும் அழிச்சிட்டு வரோம். இந்த வெயில் எல்லாம் நமக்கு எல்லாம் ஒரு வேக்கப் கால் தாங்க. இதுக்கப்புறமாவது இயற்கையை ஒழுங்கா பாருங்கப்பான்ற மாதிரி. தற்போது இருக்க ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் போக கூட இ பாஸ் வேணுமா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருத்திகா?
5: நான் கூட ரீசெண்டா ஹீட் லாக்டவுன் பத்தி கேள்விப்பட்டேன். இங்க ஹீட் அதிகமானால எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி போன்ற குளிர்ச்சியான ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ஊட்டிலையும் கொடைக்கானலையும் 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது.

0: கிரவுட் கம்மியாகவும் அங்க கூட ஸ்பாயிலேஜ் கம்மியாகும். இப்போ எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்.
1: நம்ம சகஜமா போற ஊட்டி கொடைக்கானல் கூட இ பாஸ்னு கேட்கும் போது அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா நம்மளோட தீய செயல்கள் தான் காரணமாவே இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வெயிலும் அடிக்குது. இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம் எனப்படுற ஒரு வெயில்னால வரக்கூடிய ஒரு உடல் குறைபாடுகள் என்னென்னு சொல்லுங்க முஸ்கான்.
2: அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீட்டால் பாதிக்கப்பட நோய் தான் ஹீட் ஸ்ட்ரோக்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது இது வரும்போது பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஏறிட்டே போகும், குறையவே குறையாது. அதுவே உடலில் இருக்கிற வேர்வையும் நிறுத்திடும். 10-15 மினிட்ஸ் உள்ளேயே பாடி டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு ஏறும்.
1: இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால நம்ம பாதிக்கப்படாம இருக்க நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகளா என்னென்னு நினைக்கிறீங்க பிரியா?
3: வெயில் காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது வராம தடுக்க சில முயற்சிகள் நம்ம என்ன எடுக்கலான்னு ஃப்ரீ மெட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல டாக்டர் மாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு மூணு விஷயங்கள் சொல்றாரு. முதல்ல வெயில் கொளுத்துற நேரங்கள், அதாவது இந்த 12 மணிக்கு மேல இருந்து வெயில் குறையற வரைக்கும் வெளியில போக கூடாதுன்னு, ரெண்டாவதாக நிறைய குளிர் பானங்களை எப்பவுமே அடிக்கடிக்கு குடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாரு.
4: கரெக்ட் பிரியா, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அது இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளியில போகும்போது எப்பவுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டும் உடம்புக்கு ஒட்டுற மாதிரி ஆடைகளை அணையாம இருக்கிறது நல்லது. அடுத்தது வெள்ளை நிற ஆடைகள் போட்டோம்னா அந்த நிறம் சன்ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம கூலிங் கிளாசஸ் மட்டும் நம்ம தலையை கவர் பண்ற மாதிரி ஏதாவது போடுறது நல்லது. ஒரு டிப் என்னதுன்னா, குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது, அதனால அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள தனியா ஏசி ஆஃப் பண்ணிருக்கிற கார்ல விடாதீங்க, ஏன்னா டெம்பரேச்சர் காருக்குள்ள ரொம்ப அதிகமாகற சான்சஸ் இருக்கு.
3: கண்டிப்பா வினிஷா, சப்போஸ் யாருக்காவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா நீங்க அவங்கள பார்த்து பேனிக் ஆகாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சின்னதா சொல்லிடுறேன். முதல்ல ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது. ரெண்டாவது, அவங்கள ஒரு கூலரான என்வாயன்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறது. மூணாவது, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவங்கள ஃபேன் கீழே உட்கார வச்சு அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றது.
1: பிரியா வினிஷா சொன்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். பருத்தி ஆடைகளையும் அணியறது மூலமா இந்த வெயிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இந்த வெயிலுக்கே ஊட்டிக்கு போகலாமா, இல்லை ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்படாமல் இருக்க என்னென்ன பண்ணணும்னு கவனிக்கிறோம். ஆனால் வரலாற்று காணாத வெப்பமான 2003 மே தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வெறும் 44 டிகிரி தான் வந்திருக்கு. அதுக்கே நம்ம மக்களால் சமாளிக்க முடியல. அப்போ 2003 எப்படி நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பாங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன தான் டிஃப்ரென்ஸ்? இதனால அப்போ விட இப்போ தான் நமக்கு ரொம்ப வெயிலால் ரொம்ப பாதிக்கப்படுறோம். நீங்கள் சொல்லுங்கள் ஹர்னி.
2: 2003-2024 இந்த இடைப்பட்ட 20 ஆண்டு காலத்தில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதலாக இருக்கிற ஒன்று டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்டும். நம்ம என்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுத்துகிறோமோ அதனுடைய விளைவுகளும் நம்ம பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வீடுகள் பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல ரொம்ப கம்மியான வீடுகள் தான் இருக்கும். இப்போ அதே நிறைய ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்கு அப்படின்னு. இப்போ வெயில் காலத்தில் வெயில்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது அதோடைய கதிர்களை வெளியே அனுப்ப முடியாமல் நிறைய கட்டடங்கள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் உணவு முறை அப்படின்றது இயற்கை வகையில் வளர்ந்த அரிசிகளை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ இதே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதனாலேயே நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை நிர்ணயிக்கிற மரபணுக்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனாலேயே ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் ஆகும்பொழுது அந்த சன்ரேஸை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியல. ஓசோன் டிப்ளீஷன், ஓசோன் சிதைவு அப்படிங்கிறது நம்மளை காக்குற அந்த ஓசோன் லேயரில் நிறைய ஓட்டைகள் விழுறது தான் காரணமாக இருக்கு. அதனாலேயே அந்த சன்ரேஸ் நம்மளுடைய உடல்களில் டேரக்டாக வந்து படும்பொழுது நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமும் வருது. எங்கள் அப்பா முன்னாடிலாம் சொல்லுவார், வண்டியை ஓட்டு தப்பு கிடையாது, தூரமாக இருக்கும்பொழுது போ, கிட்ட இருக்கிற கடைகளுக்கெல்லாம் சைக்கிள் ஏப்போ, நல்ல விஷயங்களை பழகிக்கோ அப்படின்ட்டுன்னு. இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் நம்ம பழகியிருந்தோம் அப்படின்னா உதவிகரமாக இருந்திருக்குமோ அப்படின்னு.
1: இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன காவியா?
5: அருணி சொல்கிறது முற்றிலும் உண்மை.

0: தாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம நைட்டுக்கு மட்டும்தான் ஏசியை யூஸ் பண்ணுவோம், ஆனா இப்பெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏசி போடுறோம். இதனால அந்த சிஎஃப்சி கேசஸ் வந்து நிறைய வெளியாகுது. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: 20 ஆண்டுகள்ல நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வானிலையில கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது. வானிலை வர வர கணிக்கவே முடியல. இந்த கிளைமேட் சேஞ்சால உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஜெய்னா?
2: இந்த கிளைமேட் சேஞ்சால வெளியே போனா பிளான் பண்ணா அது கூட முடியல. பிக்னிக் போனா பிளான் பண்ணா சடனா மழை பெய்யுது, ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது. காலையில மழை பெய்யுது, நைட் ஆனா ஹீட் ஏறுது. ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. இந்த அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரடிக்டபிள் கிளைமேட் சேஞ்சான என்ன லைஃப் ரொம்ப அஃபெக்ட் பண்ணு.
1: இந்த வானிலையால நம்ம வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கே இந்த நிலைமைதான், மற்ற உயிரினங்களுக்கு என்னதாங்க நிலைமை? நம்ம முஸ்கான் சொன்ன மாதிரி ஹெச்டோக் போல பல பிரச்சனைகளை மனிதர்களால நம்மளே சந்திக்கும் போது, அப்ப பிற உயிரினங்களான ஆடு, மாடு, குருவி, காக்கை, அணில் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவியா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆசிஃபா?
0: இப்பெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கூட ஃபேன் இல்லாம இருக்க முடியல. ஆனா இப்போ இந்த விலங்குகள், ரோட்ல இருக்கிற நாய், பூனை, அப்புறம் பறவை, இதெல்லாம் எப்படி வாழ முடியும்? நம்மளால முடிஞ்ச கொஞ்சமான உதவி செஞ்சாதான் அவங்களால இங்க வாழ முடியும். நம்மளால முடிஞ்ச தெருவில் தண்ணி வைக்கிறதோ ஒரு பாத்திரத்தில், இல்லை மாடியில் போய் சின்னதாக ஒரு புறாக்கு சாப்பாடு வைக்கிறதோ, அவங்களுக்கும் தண்ணி வைக்கிறதோ, இல்லைன்னா அவங்க ஒதுங்குற மாதிரி ஒரு சில நிழலான இருக்கிற இடத்த கொடுக்கறதோ நம்ம செய்கிற உதவியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக ஆசிஃபா, இந்த வெயிலோட தாக்கமே என்விரான்மெண்டல் டீக்ரிடேஷனால தான். அதனால இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க நம்ம என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்க முஸ்கான்?
3: அதாவது எங்க ஸ்கூல்ல வந்து யாரையாச்சும் பர்த்டேலாம் இருந்தா இந்த மாதிரி சாக்லேட்ஸு, ஸ்வீட்ஸு அதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பிளான்ட்லாம் பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி வி கேன் எல்லாம் நம்ம பண்ணலாம்.
1: உங்களோட பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு முஸ்கான். இது எல்லா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெயிலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹர்னி?
4: முஸ்கான் சொன்ன பாயிண்ட் நல்லது. இப்போது நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் கொடுக்கறது அப்படின்னு, ஆனால் இப்போது ஒவ்வொரு வீட்டுகள்லையும் அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வழி என்னவாக இருக்கும் அப்படின்னா, மாடித்தோட்டங்கள் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே மாடித்தோட்டங்கள் வச்சாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போலாம் வந்து வீடுகள் ரொம்ப பெருசாகவும் இருக்கிறது இல்லை, முன்னாடி நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி செடிகள் வளர்க்குறது அப்படின்றது குறைவாயிடுச்சு. இப்போ மாடிகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மாடித்தோட்டங்கள் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை காற்றும் கிடைக்கும், அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் இன்னும் கூலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நீங்கள் என்ன பண்ணுவீங்க காவியா?
0: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இப்போ இந்த நிறைய குளிர் பானங்கள், அதாவது இந்த மோர் பானகம்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து நிறைய இன்டோர் பிளான்ஸ், வீட்டுக்குள்ளாரியே நிறைய செடி வளர்க்குறோம். இதனால எங்கள் வீட்டில் இருக்கிற ஹீட் ரெடியூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அருமை காவியா, நீங்கள் சொல்லுங்கள் ஜெய்னா.
2: எந்த வீட்டில் நான் தண்ணி கம்மி யூஸ் பண்ணுவேன், தண்ணி சேவ் பண்ணுவேன், தண்ணி சேவ் பண்ண வைக்கினா அது ஃபியூச்சரில் யூஸ் ஆகும்.
1: உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க ஆசிஃபா?
0: சாயங்கால நேரத்துல ஹீட்டை குறைக்கிறதுக்காக மாடியில தண்ணி தெளிக்கிறது, டெரஸ்ல தண்ணி தெளிக்கிறது, அப்போலாம் கொஞ்சம் கூலா காத்து வர மாதிரி இருக்கும்.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க பிரியா?
5: நான் வீடுன்னு சொல்லாம தெருவா சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒவ்வொரு தெருக்கும் வந்து ஒரு பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீயா மோர் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் மக்களாகிய நம்மளே பண்ணிட்டு வரோம். ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் தான்.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க வினிஷா?
6: ஸோ இந்த 12 to 3, அதாவது அந்த 12 to 3 நேரத்தில் பால்கனி கதவுலாம் சாத்திட்டா அந்த ஹீட் வேவ்ஸ் வராமல் இருக்கும்.
1: உங்களோட கருத்து என்ன ஹர்னி?
4: எங்கள் வீட்டிலலாம் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, பெட்ஷீட்டை வந்து தண்ணியில் நினச்சி ஹாலில் காய போடுறது, அதுக்கப்புறம் விண்டோஸ்க்கு வந்து வெட்டி வேருடைய கர்ட்டன் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சோன்னா வீட்டுக்குள்ளே வெயில் நம்ம வீட்டுள்ள என்டர் ஆனாலும் அது கொஞ்சம் இன்னும் கூலராக இருக்க மாதிரியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க கிருத்திகா?
7: நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் எங்கள் வீட்டில் அங்கே வந்து நாங்கள் கிளி அந்த மாதிரிலாம் வளர்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து டெய்லியும் தீனி தண்ணியை வைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி.
1: அருமையான விஷயங்கள். நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுமே நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான வழிபாதை தான் நான் நினைக்கிறேன். இந்த வெயிலோட கடுமையான சிரமங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது நம்ம இயற்கை எவ்வளோ அழிச்சிருக்கோன்னு. இனிமேல் வருங்கால ஜெனரேஷனுக்காவது இந்த மாதிரி ஒரு வெயில் அடிக்கக்கூடாது, நம்ம பட்ட சிரமங்களை அவங்களுக்கு படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக மரங்களை நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம், நீர்நிலைகளை வந்து சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி பத்திரமா பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு உறுதிமொழியாகவே எடுக்கணும். கேட்குற நீங்களும் நம்ம ஆசிஃபா சொன்ன மாதிரி மற்ற இந்த தெருவில் இருக்க நாய் பூனை அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுல, இந்த மரச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் மூலமாக இந்த மாற்றத்தில் பங்கேற்கணும். இந்த குழு விவாதத்துல கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றிகளும். இது மூலமா நம்மளோட நேயர்கள் பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நிகிதா செந்தில்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: அப்பா என்னாச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய், கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூட சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது இல்லாம அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங் குடிங் சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.
2: Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.

0: Hi listeners, you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
3: நமது வானொலி,
4: நமது பெருமை.
5: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி
2: From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: Kashmir is now facing its biggest natural calamity. Join the national effort to help thousands of stranded survivors rebuild their lives. You can contribute money to the Prime Minister's National Relief Fund by logging on to pmnrf.gov.in and making online payments. This public service announcement is based on information issued by the Government of India.
1: Welcome back to Offbeat. You're listening to RJ Maitreyi on MOP CRS 107.8, Chennai's favorite community radio station. I have with me Ms. Steffi Nixon, who is a self-confessed social media addict, now turned into someone who has sworn off social media completely. Hi Steffi, welcome to our studio. So tell me Steffi, how did you sign off all the social media platforms that you were a part of?
2: So this one day, I came back from college at around 2 o'clock and I was like, okay, fine, I'll just go sit on Facebook and all. So I was sitting and you won't believe it, but I was actually sitting for 9 straight hours, man. And like around 11 o'clock, I'm just seeing and I'm like, oh my God, what am I doing with my life? Because I'm on Facebook for 9 hours looking through all old posts and some posts which was there some month ago. And I just realized that, you know, I was just wasting my time on the social media platforms. Okay. and all that. So I just got off it like immediately.
1: So do you miss being on the social sphere because you were very active on all these social media platforms earlier?
2: Actually, I would say no, because half of them on Facebook are not even like people who I know properly.
1: Okay.
2: So it's more like who I really need to like stay in touch with. They all are like personally acquainted and all that. And so, yeah, and I have WhatsApp and all to like talk to them.
1: Okay.
2: So I think that's like more than enough for me now.
1: So has it changed your routine? Can you see some change like previously that you tell me that you were always on Facebook and stuff. So how do you feel now?
2: Yeah, there's one big like change. There's a drastic change, I would say, because, you know, like sitting on Facebook and knowing other people's life and now it's all about you. Like I have time for myself. I'm able to like read books. I'm able to watch my favorite TV show whenever I want. And instead of like going and liking and sharing and commenting on someone else's picture, I'm able to like focus on my life now. So I'm like really happy.
1: Thank you, Steffi, for joining us. So there you have it, guys. It's not only Steffi who's logging off from social networking sites, but also a whole bunch of youngsters out there who are signing off completely. The need to stay connected is more important now than ever before. So stop worrying about people who are asking you to get off social media sites completely and try to strike a balance between your real and virtual world. We hope this is one balance that we could all find. Until next time, this is RJ Maitreyi signing off. You're listening to MOP CRS 107.8, Chennai's favorite community radio station.
3: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
4: Social networking பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
5: சோஷியல் நெட்ஒர்க்கிங் பத்தி சொல்லணும், இட்ஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் திங். அது வந்து யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, இப்போ யாருக்காவது கல்யாணம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து யூஎஸ்ல யூகேல இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் இல்ல நமக்கே கல்யாணம்னா நம்ம அவங்க கிட்ட ஐஎஸ்டி போட்டு சொல்றதுக்குள்ள பில்ல எகிரிடுங்க. ஸோ அதனால சும்மா இப்ப ஃபேஸ்புக் ஆர்கூட் அங்க வந்து நம்ம ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாலே ஊருக்கே தெரிஞ்சிடும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இல்லாதவனுக்கு கூட தெரிஞ்சிடும். பட் அது வந்து எல்லாருக்குமே தெரியாதனால தே கேன் கம் அண்ட் காண்டாக்ட் அஸ் ஈஸிலி, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல டச்ல இருக்க முடியும். அதுதான் பாசிட்டிவ் திங் சோஷியல் நெட்ஒர்க்கிங் பத்தி.
6: சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட் பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறைய காண்டாக்ட், மிஸ் பண்ண காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். ஸ்கூல் படிச்சப்பெல்லாம் மொபைல் போன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்பெல்லாம் அப்பதான் இந்த ஆர்கூட் ஃபேஸ்புக்லாம் வந்த புதுசு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச புதுசு. எப்பவும் வீட்டில் ஃபோன்ல பேசினா திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பழைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ச், முன்னாடி படிச்ச ஸ்கூல், இவங்க எல்லாரும் டச்லாம் வந்தோம்.
4: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பவுமே கூட டச்சில் இருக்கிறதா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அவங்களோட அப்டேட்ஸ்லாம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் நெட்ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஆன்லைன் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அதில் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் பேப்பர் கூட நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் குரூப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு நல்ல காஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கம்யூனிட்டியில் இருக்கேன். அது வந்து சென்னை சோஷியல் சர்வீஸ் கமிட்டி. அதை நான் வந்து த்ரூ ஒரு சோஷியல் சர்வீஸ் காஸ்க்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்யூனிட்டி ரொம்ப அது ஃபுல்லாகவே ஆன்லைன் மெம்பர்ஸ். அந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங்னால தான் அந்த குரூப்பே ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ சம்திங் த சொசைட்டி கெட்ஸ் பெனிஃபிட்ஸ் தர்.
7: சோஷியல் நெட்ஒர்க்கிங் வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் மட்டும் போய் ஓகே என்ன என்ன வந்திருக்கு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்திருக்கா இல்லை மெசேஜ் வந்திருக்கா ஜஸ்ட் சும்மா செக் பண்ணுறதுக்கு போகலாம். பட் அதுக்குள்ளே நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாட்டிங்கில் இருப்பாங்க. அப்படி ஸோ இப்போ ஒரு 5 minutes போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் கண்டிப்பாக முடியாது. ஹவர் கணக்காக நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆர்கூட்னு உட்காந்துட்டு இருப்போம்.
8: சோஷியல் நெட்ஒர்க்கிங் பற்றி சொல்லணும்னா இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து இப்ப ஆர்கூட் ஃபேஸ்புக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்கூலிங் முடிச்சு வந்து ஒரு 2-3 years இருக்கும். ஆனா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஃபோன் காண்டாக்ட் இல்லாம இருக்கும். இப்போ நீங்க ஆர்கூட்ல இல்ல ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி ஜாயின் பண்ணீங்கன்னா அது மூலமா வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. உங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கலாம். மேபி வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக நிறைய சைட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல ஆர்கூட்ல வந்து அது மூலமா வந்து உங்க ஐடியாஸ்லாம் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸா இருக்கு.

0: இப்ப நாங்க சோசியல் நெட்ஒர்க்கிங் வந்து இப்ப நாங்களே இப்ப பேஸ்புக் எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட பாஸ்ட் பீப்புளோட டெசிக்னேஷன் எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது, எங்களோட டிபார்ட்மெண்ட்க்கு அந்த அகாடமிக் டீடைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நாங்க பேஸ்புக் படி எங்களோட சீனியர்ஸ கான்டாக்ட் பண்றதுக்கு நாங்க அதுல மெசேஜ் பண்ணி எங்களுக்கு அவங்களோட சூப்பர் சீனியர்ஸ் இந்த மாதிரி செயின் மாதிரி போயிட்டு நாங்க நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து பேஸ்புக்ல இருந்து நாங்க கண்டுபிடிச்சோம். ஸோ இது இது வந்து பேஸ்புக்ல சோசியல் அதாவது சோசியல் நெட்ஒர்க்கிங்கோட பெனிஃபிட்ஸ் தான் நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். சோசியல் நெட்ஒர்க்ல நம்மளோட ஐடியே மற்றவங்க எதுவும் தப்பா யூஸ் பண்ணிக்க முடியாத மாதிரி நம்மளே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சோசியல் நெட்ஒர்க்கிங்றது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி எல்லாருமே பாக்குறது நம்மளோட ப்ரொஃபைல. ஸோ வந்து அதுல வந்து நம்மளுக்கு தேவையான ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதோட நிறுத்திக்கணும். போட்டோஸ் போடுறது, தேவையில்லாம விஷயங்களை வந்து நம்மளோட பர்சனல் விஷயங்களை சொல்றது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ தட் வந்து நம்மளோட பிரைவசி கெடாம இருக்கும். ஸோ சோசியல் நெட்ஒர்க் வந்து குட் ஆர் பேட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ற யூசரை பொறுத்து தான் இருக்கு. அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க, நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது சோசியல் நெட்ஒர்க், அது குட். கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அழிவு தான் இருக்கும். ஸோ அதனால வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள்.
1: சோசியல் நெட்ஒர்க்ன்றது இப்போ எல்லாருக்குமே ஒரு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. சின்ன பசங்க தான் இப்போ ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க சொல்ல போனால். சோசியல் நெட்ஒர்க்னா என்னன்னா ஆர்குட்டு, ஃபேஸ்புக்கு, அப்புறம் ட்விட்டரு, ஸ்கைப்பு இந்த மாதிரி தான். எதுக்கு அவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா சும்மா ஃபோட்டோஸ் ஷேர் பண்ண, வீடியோ ஷேர் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், ஸ்கூல்லேருந்து காலேஜ் போனவங்கலாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் சில பேர் இல்லாமல் இருக்கலாம். அவங்க ஃபோட்டோ பார்த்து இவங்க வந்து ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து இவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நிறைய யூஸ் பண்றதுக்கு இருக்கு. ஃபேஸ்புக்னா அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம். ஆர்குட்டோட அட்வான்ஸ் தான் வந்து ஃபேஸ்புக்காக இருக்கு. ஆர்குட்டே இப்போ யாரும் அவ்வளோவா யூஸ் பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றாங்க. நான் கூட நான் பாதி நேரம் நான் ஃபேஸ்புக்கில் தான் இருப்பேன் ஆர்குட் விட. இந்த சோசியல் நெட்ஒர்க்குனாலே நிறைய அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அட்வான்டேஜ்ன்றது என்னென்னா அவங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேடி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க உண்மையாக இருக்காங்களோ அதுதான். சில பேர் பொய்யானவங்க ஏமாத்துறதும் இருக்காங்க. அவங்கள்ட்டலாம் நம்ம ஏமாந்துடாமல் இருக்கணும். நிறைய பசங்களே வந்து பொண்ணு ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க பசங்க ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு ஏமாத்துறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து இதுவாக இருக்கணும். இன்னும் சோஷியல் நெட்ஒர்க் அதெல்லாம் சொல்லணும்னா ட்விட்டர் அதெல்லாம் இப்போ நல்லாயிருக்கு. ஆர்குட் விட ஆர்குட்லாம் பசங்க ஏமாகற இருக்கிற வரையும் அது சேஃப் தான் அவங்களுக்கு. நான் வந்து சோஷியல் நெட்ஒர்க்கில் எதுக்கு இருக்கேன்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் பழைய நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டேன். அதனால ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அதனால நிறைய பேர் சேட் பண்ணுவேன். என்னோட பொழுதுபோக்கே ஃபேஸ்புக்கில் பாதி நேரம் கேம் விளையாடுறது தான். இப்போ எல்லா பசங்களும் அதுதான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஷியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது, இந்த பேர், அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் அந்த மாதிரிலாம் வச்சு அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு. அவங்க வந்து இந்த மாதிரி வைக்கலாம், ஆனால் அவங்க யார் என்னன்னே தெரியாமல் தெரியாதவங்கள அக்செப்ட் பண்ணுறது பெரும் தப்பு. அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறது கூட நிறைய சான்ஸ் இருக்குது. சும்மா நம்மளை அறியாமே நம்ம அவங்க ரெண்டு நாள் நல்லா பேசி நம்ம ஃபோன் நம்பர் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் நிறைய கொடுத்துட்டோம்னா அதை வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இல்லை ஸ்கைப்பில் ஏதாவது உங்கள் ஃபோட்டோ ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்க்காதபடி பண்ணணும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். ஊரே பார்க்குற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அவங்க எல்லா கண்டிப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்க நிறைய நம்ம போடுற பிக்சர்ஸ் அத்தனையும் சேவ் பண்ணுற வாய்ப்பு நிறைய ஜாஸ்தியாகவே இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்குது. இது திருப்பி திருப்பி அவங்க ஏதாவது பேர் கேட்டு அக்செப்ட் பண்ணிடுறாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த கேர்ள்ஸ் வந்து பாய்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, பாய்ஸ் கேர்ள்ஸ் பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது எல்லாமே மாற்றிக்கணும். தனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த சோஷியல் நெட்ஒர்க்குன்றதே மெயினாக நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக நம்ம இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறோன்றது தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்றதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும்லாம் தரக்கூடாது. எல்லாமே உண்மையான டீட்டெயில்ஸ் தரணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது. அதுக்குன்னு தேவையானது என்ன தரணுமோ அது மட்டும் தந்தால் போகிறோம். மற்றபடி எல்லாம் உண்மையாக சொல்கிறது. சோஷியல் நெட்ஒர்க் இப்போ ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ பாதி நேரம் சோஷியல் நெட்ஒர்க்கே யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணா நல்லா இருக்கும். அவங்கவுங்க இதை விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது ரொம்ப அடிக்ஷனா அது யூஸ் பண்ணாம இருக்கிற வரையும் நல்லது.
2: ஓகே, சோஷியல் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா தட் இஸ் ஆர்குட், ட்விட்டர், ஃபேஸ்புக், இதெல்லாம் தான் வந்து ஏன் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இப்போ நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து இட் இஸ் அ திங் வேர் யூ கேன் கெட் ஆன் டு யுவர் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ். தட் இஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கிற ஒரு இடம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் ஃபேஸ்புக் வந்து ரொம்ப சேஃபும் கிடையாது, ரொம்ப நான் அதை டீக்ரேடும் பண்ண மாட்டேன். ஏன்னா பிகாஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்க கரெக்டா ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப். தட் இஸ் போட்டோஸ் போஸ்ட் பண்றது வந்து பண்ணலாம், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் அது லிமிட்டடா இருக்கணும். நிறைய

0: போட்டோஸ் போட்டு பிகாஸ் அதனால நிறைய பிரச்சனையும் வந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ போட்டோஸ் போடுறதை வந்து அவாய்ட் பண்ணலாம். தட் இஸ் தெரியாத ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தீஸ் ஆர் திங்ஸ் ஷுட் பி ஃபாலோட் இன் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் சொல்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் வந்து தட் இஸ் இன் பர்சனாக வந்து யாரையும் நம்ம அடிக்கடி மீட் பண்ண முடியாது, எப்பயுமே வந்து எல்லாருக்கூடிய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் வந்து சாட் மூலயமா அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பி இந்த மாதிரி வந்து யூ கேன் ஸ்டில் ஸ்டே இன் டச் வித் எவ்ரி ஒன் ஹூஸ் க்ளோஸ் டு யூ. அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் தட் இஸ் ஃபார்ம் வில், கேம்ஸ், ஃபிஷ் வில் இந்த மாதிரி நிறையா இருக்குது, காஃபி கேஃபே வேர்ல்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நாட் ஒன்லி தட் you get in touch with your close ones, but still you can enjoy a lot. That is playing games agatom edhu varanalum sari, you can also enjoy a lot over there. So Facebook vandu use pandra vidathila correct ah use panna vandu adu nammalku vandu harmful ah agadhu. So ena portha varaikkum vandu I'm still happy being a Facebook.
1: When asked to tell my opinion about social networking, the thing that comes to my mind immediately is Facebook. Facebook, everybody are getting addicted to Facebook so much. It helps us to keep in touch with our school friends and everyone. It's really interesting. Through Facebook, we come to know others' updates and all. It's nice to have a look at others' pictures, profiles and all that. It is very entertaining. Time just goes like that when you use Facebook. Some like thing where you like, comment others' status and all. It's very nice all over.
2: Facebook, எடுத்துக்கோங்க. அதுல நிறைய லைக் பேஜஸ் இருக்கு. அதுல வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸ் ப்ரொஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய பேரோட ஃபேனாக இருப்போம், அதை வந்து லைக் பண்ணுவோம். அவங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் வந்துடுவாங்க. நம்ம ப்ரொஃபைல்ஸ் அவங்க வந்து ஈஸியாக வியூ பண்ண முடியும். பட் இது எவ்வளோ பேர் வந்து உண்மையானவங்க நம்மளுக்கு தெரியாது. அவங்க வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ்குள் என்டர் ஆகுறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கிறதால நம்ம போட்டோஸ் அவங்க மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு.
3: சோஷியல் நெட்ஒர்க்கிங்னு சொன்னாலே வி கேன் திங்க் தட் இட்ஸ் பர்சனல் டு அஸ், பட் வந்து இஷ்யூஸ் லைக் ஹேக்கிங் எல்லாம் வரும்போது அந்த ஒருத்தரோட பாஸ்வேர்டையும் இமெயில் ஐடியும் ஹேக் பண்ணும்போது வி ஆர் செல்ஃப் வில் நாட் நோ தட் நம்மளோட பாஸ்வேர்டு அண்ட் இமெயில் ஐடி ஹேக் ஆயிருக்குன்ட்டு. ஒரு பர்சன் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இட் லுக் லைக் அஸ் தோ அவர் வந்து அவர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காருன்ட்டு. பட் ஹீ வில் நாட் நோ தட் சம்படி எல்ஸ் இஸ் ஆல்சோ ஆக்சஸிங் இஸ் அக்கௌண்ட். இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணோட ப்ரொஃபைலை வந்து ஒரு கை இன்ஃபேக்ட் அவளோட கிளாஸ்மேட்டே வந்து அவளோட ப்ரொஃபைலை ஹேக் பண்ணிட்டு அண்ட் ஹீ ஆக்சுவலி அப்டேட்டட் அப்நார்மல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அவளோட மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து அந்த பையன் அப்டேட் பண்ணிட்டு இருந்தான். திஸ் கேர்ள் வந்து ஷி டிட்ன்ட் செக் அவுட் வெதர் ஹர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் அப்டேட்டட் ஆர் நாட். பிகாஸ் ஒரு பர்சன் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணும்போது இட் வில் நாட் கெட் அந்த பர்சன்கே தெரியாத வெதர் ஹிஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அப்டேட்டட். எக்ஸெப்ஷன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இன் சச் கேஸ் அந்த பையன் வந்து அந்த பொண்ணோட மொபைல் ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தப்போ ஷீ மெட் வித் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் அவளுக்கு வந்து அன்னோன் கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. தென் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு தட் கை வாஸ் ஈவன் அரெஸ்டட். ஏன்னா அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணியிருந்தான். அண்ட் வெரி வேற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹீஸ் ஆக்சுவலி ஒரு பெரிய செலிபிரிட்டிஸோட ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருந்தார்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோ ஜாக்கி இல்லைனா வீடியோ ஜாக்கி, அவங்களுக்குலாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஆர்கூட்லலாம் பார்த்தீங்கன்னா தில் ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் செலிபிரிட்டிஸ். இன் சச் கேஸ் என்ன ஆகுனா இந்த பீப்புள் வந்து இந்த ரேடியோ ஜாக்கிஸ் ஆர்ஜே விஜேஸ் எல்லாம் வந்து வெளியே பீப்புளோட கான்டாக்ட் வச்சுக்க தேல் ஆல்சோ கம் இன் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து இப்போ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்து சில செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தோ செலிபிரிட்டிஸ் வில் பி ஆக்சசபிள் பை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன் வாஸ் ஒரு ரேடியோ ஜாக்கி நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, ஹீ ஹேட் அ நியூ ஃப்ரெண்ட் வேர் தட் கேர்ள் ஷீ விசிட்டட் ஹிஸ் ப்ரொஃபைல் அண்ட் டுக் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வச்சுட்டு தேவே லைக் யூ நோ இவனுக்கே தெரியாம ஹி வாஸ் பீன் ஆக்சஸ்ட் பை அதர் பீப்புள். ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் வெப்சைட்ஸ்லாம் வந்து தேவ் கிவன் யூ அன் ஆப்ஷன் கால் டவுன்லோட் இமேஜஸ் வேர் நீ பார்க்குற எல்லா இமேஜஸே வந்து யூ கேன் டவுன்லோட் தோஸ் இமேஜ். யூ கேன் ஈவன் மிஸ்யூஸ் தோஸ் இமேஜஸ் லைக் ரொம்ப பர்சனலான இஷ்யூஸ் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது ஆர் இஃப் வி ஆர் இன் சம் என்ன சொல்றது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகும்போது வென் வி ஆர் வெரி ஓப்பன் டுவர்ட்ஸ் பீப்புள் லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் இருக்கும்போது வி கிளிக்ஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் விச் வி திங்க் இஸ் நாட் வெரி மச் பர்சனல் பட் வென் பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் லுக் இன் டு தோஸ் பிக்சர்ஸ் தேர் ஆக்சுவலி பர்சனல் ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது வென் தோஸ் சார்ட் ஆஃப் பிக்சர்ஸ் ஹவ் பீன் டவுன்லோட் தே ஆர் பீன் போன் டு சம் அதர் வெப்சைட்ஸ் சோஷியல் வெப்சைட்ஸ் வந்து வி கேனாட் அவாய்ட் இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் பிகாஸ் குளோபலி இட் இஸ் பீன் ஆக்சஸ்ட் பட் டு பி ப்ராப்பர் வித் இன் யூசிங் சோஷியல் வெப்சைட்ஸ் இஸ் டு அவாய்ட் அப்டேட்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் லைக் உன்னோட ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நடக்கிற கான்வர்சேஷன்ஸ் அண்ட் உங்களோட அப்டேட்ஸ் லைக் உங்களோட இமெயில் ஐடிஸ் அப்புறமா மொபைல் ஃபோன் நம்பர்ஸ் வீட்டு அட்ரஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எக்ஸாக்ட்லி அதெல்லாம் வந்து இஸ் அவாய்டபிள் ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி அண்ட் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் அந்த சோஷியல் வெப்சைட்ல கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம்னா இட்ஸ் ஆஃப் வெரி ஹை இம்பார்ட்டன்ஸ் இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி பட் வந்து வென் வி ஆக்சுவலி டாக்கிங் டு பீப்புள் லைக் நம்மளோட ஃப்ரெண்ட் ஓட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது வி மஸ்ட் திங்க் ட்வைஸ் லைக் வெதர் நம்ம அந்த பர்சனை அக்செப்ட் பண்ணலாமா ஆர் வி கேன் ட்ரஸ்ட் தட் பர்சன் then only we can accept them so unknown people vanda accept pandrathu is very very risky in such case of photographies and things because ipola pathina sila peroda websites sila peroda profiles visit pannona there you can find that and the person oda website profile la irukra photographs vanda lock pannama irupanga ஸோ அது அவங்களுக்கே தெரியாது சில வெப்சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்மளோட ப்ரொஃபைல்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கலாம் நம்மளோட ஃபோட்டோகிராஃப்ஸை லாக் பண்ணி வைக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேசஸில் வந்து இது லாட் நோ வெதர் நம்மளோட ப்ரொஃபைலில் அவங்க செக் பண்ணுறாங்களா அன்னோன் பர்சன் செக் பண்ணுறாங்களா ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து வி மஸ்ட் பி அவேர் ஆஃப் வெதர் வி நீட் டு லாக் த ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆர் பர்சனலாக இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அவாய்ட் டு பி அப்டேட்டட் இன் சோஷியல் வெப்சைட்ஸ்

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையே சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பீட்டி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும். இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
2: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: விளையாட போலாம்.
1: ஏ முகேஷ் கௌதம் எங்க போறீங்க?
2: விளையாட போறோமா?
1: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
2: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம். ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா உள்ளதும் உள்ளமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
1: அதனால செருப்பு போடாம போனீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
2: ஆமாமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் இருடா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
2: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உள்ளதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
2: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
2: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
3: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஏன், நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படம் எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி

0: Il Pugliette. ஜோனு மலை சுட சுட டீ காஃபின்னு இருந்த காலம் போய் ஃபேன் ஆன் பண்ணுங்கப்பா, ஏசியை போடுங்கப்பான்ற காலம் வந்துடுச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் கூட கருவாடாயிடும் போல. அப்ப மனிதர்கள் எப்படிதான் தாக்கு பிடிக்க போறாங்க? இந்த வெயிலை பத்தி என்னுடைய சக தோழிகளுடன் நான் மேற்கொள்ள போற ஒரு குழு விவாதத்தை தொடர்ந்து கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நிகிதா செந்தில். வழக்கமா மே மாசம் வந்தாதான் வெயில் சுட்டெரிக்கும், ஆனா இப்ப மார்ச் மாசத்திலேயே வெயில் சுட்டெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் காலத்தை பத்தி தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழு விவாதத்துல யாரெல்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி, நான் டி நகர்ல இருந்து வந்திருக்கேன்.
2: வணக்கம், என் பேர் வெனிஷா, நான் செட்பெட்ல இருந்து வந்திருக்கேன்.
3: வணக்கம், என் பேர் ஹரிணி, நான் எக்மோர்ல இருந்து வரேன்.
4: வணக்கம், என் பேர் ஆசிஃபா, நான் கொளத்தூர்ல இருந்து வரேன்.
5: வணக்கம், என் பேர் கிருத்திகா, நான் எக்மோர்ல இருந்து வரேன்.
6: வணக்கம், என் பேர் காவ்யா, நான் பெருங்குடியில இருந்து வரேன்.
7: வணக்கம், என் பேர் ஜெய்னா, நான் சொக்கார்பேட்ல இருந்து வரேன்.
8: வணக்கம், என் பேர் முஸ்கான்.

0: டி நகர்ல இருந்து வரேன்.
1: என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில்காலம் அப்படின்னோடனே உங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும் நீங்க சொல்லுங்க பிரியா.
2: சம்மர்னாலே எனக்கு ஞாபகம் வர்றதுனா ஹாலிடேஸ் தாங்க. வெயில்ல வெளியில போகாம ஜாலியா வீட்டுல இருக்கிறவங்க மக்கள் கூடயும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் விளையாடுறது தாங்க எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர, நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ற சில விஷயங்கள் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஐஸ்கிரீம், வாட்டர் மெலன், நுங்கு, நல்லா மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிடுற மாம்பழம், நம்மளுடைய தாத்தா பாட்டி ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லார் வீட்டுக்கும் போகிறது, அது மட்டும் இல்லாம ஃபேமிலி கூட பீச், தீம் பார்க்கு போகிறது தாங்க எனக்கு ஞாபகம் வருது.
1: உங்களோட அனுபவங்கள் என்ன ஹர்னி?
3: எனக்கு நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதுலாம் ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா எங்க அப்பா கேட்ட உடனே வாங்கணும்னு நினைக்காத, ஒரு ரெண்டான் பொறு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்வாரு. ஆனா இதே சம்மர் வெகேஷன் வந்துருச்சுன்னா பொண்ணு அடுத்த ஸ்டாண்டர்ட் போறா, புது பேக் வாங்கணும், நோட் புக்ஸ் வாங்கணும், யூனிஃபார்ம் தைக்கணும் அப்படின்னு கடைக்கு கூட்டிட்டு போய் நிறைய பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பாரு. இதே நோட் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் எங்க அப்பா எங்க அண்ணெல்லாம் சேர்ந்து நோட் புக்ஸ்க்கு அட்டை போடுவோம். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஞாபகங்களா இருக்கு.
1: உங்க நினைவுகளை பத்தி சொல்லுங்க காவியா.
4: சம்மர் வெக்கேஷன்னால எப்படா காலையில வரும், டக்குனு பாலை குடிச்சிட்டு டக்குனு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடுவேங்க. அம்மா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஓ மதியான டைம் வந்துச்சுன்னு சொல்லி திருப்பி சாப்பிட்டுட்டு டக்குனு சாயங்காலம் விளையாட போயிடுவேங்க. இது மட்டும் இல்ல, சம்மர் வெக்கேஷன்னாலே என் சொந்த ஊருக்கு போயிடுவேங்க. என் சொந்த ஊர் திருச்சி, அங்க மலைக்கோட்டை கோயில் போயிட்டு அங்க என் சொந்தக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
1: முஸ்கான், உங்களை பத்தி சொல்லவே இல்லையே, உங்களோட ஞாபகங்கள் என்ன?
5: ஆமாம், காவியா சொன்ன மாதிரியே நானும் சம்மர் வெக்கேஷன் வந்தாலே நான் என் ஃபேமிலி எல்லாம் ட்ரெயினில் அப்படியே ராஜஸ்தான் போய் அங்கே கேமல் ரைட் போயிட்டு ஃபோர்ட்டுக்கெல்லாம் போய் டெம்பிள்ஸ்லாம் போய் ஜாலியாக இருக்கும்.
1: உங்களோட சம்மர் வெக்கேஷன் அனுபவங்களை சொல்லுங்கள் கிருத்திகா.
6: முஸ்கான் சொன்ன மாதிரி தான் நான் கூட என்னோட சொந்த ஊரான சேலத்துக்கு நான் போவேன். என்னதான் வீட்டில் மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்தாலும் ஆனால் பக்கத்து வீட்டிலேருந்து அடித்து சாப்பிட்றது தண்ணி சுகம் தானங்க.
1: ஜெய்னா, நீங்கள் சொல்லலீங்களே.
7: அது மாதிரி தான் கிருத்திகா சொன்ன மாதிரி தான் நான் கூட இந்த சொந்த ஊர் போவேன், ராஜஸ்தான். அங்க போயிட்டு அங்க கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.
1: உங்களோட ஞாபகங்கள் என்ன வினிஷா?
2: என்ன பார்த்தா நான் சொந்த ஊருக்கெல்லாம் போக மாட்டேங்க. சம்மர் வந்தாலே எங்க அப்பா ஃபர்ஸ்ட் கேள்வி என்னதுன்னா, வினிஷா உன்னோட ஹாலிடேஸ் எப்போன்னு சொல்லுமான்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா அதை தேடி நான் போய் இன்டர்நேஷனல் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி சூட் கேஸ் பேக் பண்ணி ஷாப்பிங் பண்ணி அதெல்லாம் நடக்குங்க.
1: உங்களோட அனுபவங்கள் என்ன ஆசிஃபா?
8: நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோட மாங்காய் சாப்பிட்றது, நெல்லிக்காய் போய் சாப்பிட்றது, இந்த ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு குடிச்சு என்ஜாய் பண்ணுறது தான் சம்மர்.
1: உங்களோட ஞாபகங்கள்லாம் கேட்கும் போது எனக்கு என்னோட ஞாபகங்களே வந்துருச்சு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் சம்மர் வெக்கேஷன்னாலே. ஆனால் சின்ன வயசுல இருந்த சம்மர் வெக்கேஷனுக்கும் இப்போ இருக்கிற சம்மர் வெக்கேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வினேசா?
2: ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல நிறைய கிளைமேட் சேஞ்சஸ்னால நம்மளால முன்னாடி மாதிரி என்ஜாய் பண்ண முடியல. அதனால முன்னாடிக்கும் இப்பைக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, முன்னாடிலாம் வெளியில போகும்னு ஆசைப்படுவோம், ஆனா இப்போலாம் வீட்டுக்குள்ள ஏசி போட்டுட்டே இருக்கணும்னு தோணுது. நான் வேற நியூ இயர்க்கு ரெசல்யூஷன்லாம் எடுத்தேன் இந்த சம்மர்க்குள்ள ஏதாவது பண்ணணும்னு, ஆனா இப்போ அடிக்கிற வெயில்னால எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. வீட்டுல இருந்தா கரண்ட் பில் எகுறுது, அதுக்குன்னு ஊட்டிக்கு போலான்னு பார்த்தா அங்கேயோ சூடா இருக்கு. சரி ஓசியில ஏசி வாங்கலான்னு ஷாப்பிங் மால்ஸ்க்கு போற நிலைமைக்கு வந்துட்டோம்.
1: முஸ்கான், உங்களோட சம்மர் வெக்கேஷன் பத்தி சொல்லுங்க.
5: ஆமா, வெனிஷா சொன்ன மாதிரியே இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷன்லாம் வந்தால் நம்ம எல்லாம் ட்ரெயின்லலாம் ஜேர்னிக்கு போகும்ல. ஏன்னா இப்போலாம் லைக் ஏசி கோச்லலாம் போகிற மாதிரி நிலைமைக்கு வந்துருச்சு. முதல்லலாம் நம்ம லைக் சம்மர் வெக்கேஷனில் நிறைய கோச்சிங் கிளாஸஸ்க்குலாம் போவோம், ஸ்விம்மிங்க்கு அந்த மாதிரி. ஏன்னா இப்போலாம் இ கேம்ஸ் விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஜெய்னா, உங்கள் சம்மர் வெக்கேஷன் எப்படி இருந்தது?
7: முன்ன சம்மர் வெக்கேஷன்ஸ்ல நம்ம பாட்டி தாத்தா பாட்டி கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க, இப்போ யார்கிட்ட டைம் இல்லை, எல்லாம் டயர்ட் ஆடுவாங்க. ஸோ அதுதான் இப்போ சம்மர் வெக்கேஷன் முன்ன சம்மர் வெக்கேஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுதான் நான் ஃபேஸ் பண்றேன், இப்போ டைம் இல்லை யார்கிட்ட.
1: ஆசிஃபா, உங்க சம்மர் வெக்கேஷனோட என்ன மாற்றங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க?
8: அப்போல்லாம் சம்மர் வெக்கேஷன் வந்தா ஃப்ரெண்ட்ஸ் காலையில எழுந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு விளையாட போயிட்டு அப்புறம் சாயங்காலமா வர்றது, அப்புறம் அம்மா வந்து என்ன நீ இவ்வளோ கருத்து போயிட்டேன்னு கேட்கறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போலாம் இ கேம்ஸ்னால ஃபோன்லேயே லூடோ, கேரம் போர்ட், ஃப்ரீ ஃபயர் நின்ற மாதிரி வீட்லயே விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஃபோனில்.
1: ஹரிணி, உங்களோட என்ன மாற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க இந்த சம்மர் வெக்கேஷன்ஸ்?
3: எனக்கு பெரிய மாற்றமாக தெரிஞ்சது, ஸ்கூல் முடியும் பொழுது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு வருவேன், நிறைய நாள் லீவ் இருக்குல்ல, நான் சமைக்க கற்றுக்க போகிறேன் அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் சமையல் கட்டுக்குள்ள போனாலே ஒரே வேர்வையா வருதுங்க. அதனாலே கடுப்பாய் வெளியே வந்துடுறேன். அப்போதான் எனக்கு தோணுச்சு, நமக்கு இந்த சம்மர்ல நம்மளே இப்படி கஷ்டப்படுறோமே, மூணு வேலையுமே சமைச்சிட்டு இருக்க நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. இந்த மாற்றம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு.
6: நீங்க சொல்லுங்க கிருத்திகா. சம்மர்னாலே எனக்கு ஞாபகம் வருது கிளாஸ் போறது தாங்க. எங்க சின்ன வயசுல இருந்தே வீட்டில் அம்மா வந்து எனக்கு வந்து 1 hour-க்கு 1 hour வந்து ஒரு கிளாஸ் போட்டியா இருப்பான். டான்ஸ் கிளாஸு, அப்புறம் வந்து ஸ்விம்மிங் கிளாஸு, அந்த மாதிரி நிறைய கிளாஸ்லாம் போவான். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு என்னால் எங்கேயும் வெளியே போக முடியல. ஐயோ அப்பா தாங்கவே முடியலன்னு அந்த வெயில் அப்படிங்கிற வரையே எனக்கு தோணுது.
1: உங்களோட சம்மர் வெக்கேஷன் எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரியா?
2: முன்னாடியெல்லாம் நம்ம எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்போம், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் எதுவும் இருக்காது. அதனால நம்ம எல்லாருமே வந்து சம்மர் வெக்கேஷன் அப்படின்னு வந்தாலே நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட, நம்ம அத்தை பையன் மாமா பசங்க அப்படின்னு எல்லாருக்கூடையும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நிறையா உண்டு. ஆனால் நம்ம வளர வளர சம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்ம வாழ்க்கையிலேருந்து போகிற மாதிரி இருக்குது. வெக்கேஷன் அப்படின்றது மெயினாக சொல்லணும்னா ஸோ அதுதான் என்னோட டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன்.
1: நம்மளோட சைல்ட்ஹுட் சம்மர்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெயில் நம்மளோட இயல்பு வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்குன்னு நினைக்கிறீங்க காவியா?
4: போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் இந்த வெயில் சீசனில் நிறைய மாற்றங்கள். அதில் ஒரு சிலதை சொல்லணும்னா, முன்னாடிலாம் வெளியில் போகணும்னா டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோங்க. ஆனால் இப்போது இந்த வெயிலில் போகணும்னா சன்ஸ்க்ரீன், சன் லோஷன், ஸ்காஃப்லாம் போட்டுட்டு கிளம்பவே நிறைய நேரம் ஆகிடுது. வெளியில் என்னதான் முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த கடுமையான வெயில் என்னை வெளியே போகவே யோசிக்க வைக்குது. இந்த வெயில் சீசன்ல எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் உடம்பு சுலபமா டீஹைட்ரேட் ஆயிடுது. மேலும் முந்தைய காலத்துல எவ்வளவுதான் வெயில்ல விளாண்டாலும் பாடி டயர்டே ஆகாது. ஆனா இப்போ இந்த வெயில்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்தாலே பாடி ஈஸியா டயர்டாயிடுது. ராத்திரி நேரத்துல இந்த வெயிலோட வெப்பம் தணிஞ்சு போகாம இருக்கிறதுனால சரியான தூக்கம் பாதிக்கப்படுது. இதனால என்னோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: உங்களோட அனுபவங்களை பத்தி சொல்லுங்க முஸ்கான்.
5: காவியா சொன்ன மாதிரியே இந்த வெயிலுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலேஜ்க்கு நடந்து வரதுக்கு உள்ளேயே 2வது வாதி குளிச்சா மாதிரி இருக்கு.
1: நீங்க சொல்லுங்க வினிஷா.
2: என்னங்க சொல்றீங்க, உங்களை காவச்சு காலேஜ்க்கு போகும் போதுதான் வேர்க்குது. எனக்குலாம் குளிச்சுட்டு வெளியில வந்ததுமே 2வது வாட்டி குளிச்ச மாதிரி இருக்குங்க.
1: நீங்க சொல்லுங்க ஜெயினா.
7: கரெக்ட் தான் வினிஷா சொல்ல, கரெக்ட் தான். இப்போ ஹால் ரூம்ல இருந்து ஹால்ல வர்றது கூட ரொம்ப வெயில் அடிக்குது. இப்போ வெயில் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
1: இவங்க சொன்னதெல்லாம் வேடிக்கையா இருந்தாலும் இது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்க. இவ்வளவு வசதிகள் இருந்துமே நம்மளால இந்த வெயில சமாளிக்க முடியல. அப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எப்படி சமாளிச்சிருப்பாங்க நீங்க சொல்லுங்க முஸ்கான்.
5: எல்லாம் ஜூட் பேக் வந்து செஞ்சுட்டு அந்த ஜூட் பேக் உள்ள வாட்டர் பாட்டில் எல்லாம் வைப்பாங்க. அந்த வெளியில இருக்கிற ஜூட் பேகை வந்து ஈரமா ஆக்குவாங்க. அப்போதான் அந்த பாட்டில் உள்ள இருக்கிற தண்ணி வந்து கூலா ஆகும். 2வது வந்து மொட்டை மாடியில எல்லாம் தண்ணி தெளிச்சு விடுவாங்க. 3வது வந்து மண்பானத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடித்தா கொஞ்சம் பாடி வந்து கூலாக இருக்கும். அப்புறமா தென்னை மர ஓலத்தில் செஞ்ச கர்டெயின் வந்து விண்டோஸ்க்கு டோர்ஸ்க்கெல்லாம் போட்டு அது ஈரமாக ஆக்கினா அதுவும் ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணும்.
1: இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காவியா?
4: முஸ்கான் சொன்ன மாதிரியே தான். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் அந்த மோர் பானகம் மாதிரி நிறைய செய்வாங்க.
1: உங்களோட கருத்து என்ன ஹர்னி?
3: எங்க தாத்தாலாம் இருக்கும்பொழுது பானை தண்ணி தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வந்து இப்போலாம் ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் எடு அதை குடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெயில் இருக்கும்பொழுது இவ்வளோ வெயிலையும் ஃப்ரிட்ஜ் வாட்டர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படுது.
1: நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் உடலையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, இயற்கையையும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நம்ம உடல் நிலையையும் ஒழுங்காக பார்த்துக்கிறதுல இயற்கையும் அழிச்சிட்டு வரோம். இந்த வெயிலெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு வேக்கப் கால் தாங்க. இதுக்கப்புறமாவது இயற்கையை ஒழுங்கா பாருங்கப்பான்ற மாதிரி. தற்போது இருக்க ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊட்டி கொடைக்கானல் போக கூட இ பாஸ் வேணுமா, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நம்ம நிலைமை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருத்திகா?
6: நான் கூட ரீசெண்டா ஹீட் லாக்டவுன் பத்தி கேள்விப்பட்டேன். இங்க ஹீட் அதிகமானால எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி போன்ற குளிர்ச்சியான ஹில் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ஊட்டிலையும் கொடைக்கானலையும் 20 degrees Celsius இருந்து 18 degrees Celsius வரைக்கும் இருக்குது. ஊட்டிலேயே கிட்டத்தட்ட 20,000 டூரிஸ்டோட நீட்ஸ் தான் மீட் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதுக்கும் மேலே டூரிஸ்ட் ஊட்டியை விசிட் பண்ணுறாங்க. இதனாலேயே எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படுது. அதனாலேயே கவர்மெண்ட் அங்கே இருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் டூரிஸ்ட்டை மானிட்டர் பண்ணவும் இ பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்கவே புதுசாக ஆச்சரியமாகவும் இருக்குது இல்லை?
1: உங்களோட கருத்து என்ன ஜெயினா?
7: எக்ஸாக்ட்லி கிருத்திகா சொன்ன கரெக்ட் தான். இப்போ இ பாஸ் ரொம்ப முக்கியம். இ பாஸ் ஏன் முக்கியம்? தான் இப்போ கிரௌட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஓவர் கிரௌட். அதுதான் கவர்மெண்ட் இப்போ இ பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இ பாஸ் போட்டாலே இப்போ கிரவுட் கம்மியாகவும் அங்கே கூட ஸ்பாயிலேஜ் கம்மியாகும். இப்போ எல்லாமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம்.
1: நம்ம சகஜமா போற ஊட்டி கொடைக்கானல் கூட இ பாஸ்ன்னு கேட்கும் போது அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்குங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா நம்மளோட தீய செயல்கள் தான் காரணமாவே இருக்கு. அதனாலதான் இவ்வளவு வெயிலும் அடிக்குது. இந்த வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் போது ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்ப பக்கவாதம் எனப்படுற ஒரு வெயில்னால வரக்கூடிய ஒரு உடல் குறைபாடுகள் என்னென்னு சொல்லுங்க முஸ்கான்.
5: அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீட்டால பாதிக்கப்பட நோய் தான் ஹீட் ஸ்ட்ரோக்னு அவங்க சொல்றாங்க. அதாவது இது வரும்போது பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஏறிட்டே போகும், குறையவே குறையாது. அதுவே உடல்ல இருக்கிற வேர்வையும் நிறுத்திடும். 10-15 மினிட்ஸ் உள்ளேயே பாடி டெம்பரேச்சர் வந்து 40°C அளவுக்கு ஏறும்.
1: இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால நம்ம பாதிக்கப்படாம இருக்க நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகளா என்னென்ன நினைக்கிறீங்க பிரியா?
2: வெயில் காலத்துல ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அது வராம தடுக்க சில முயற்சிகள் நம்ம என்ன எடுக்கலான்னு ஃப்ரீ மெட் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல டாக்டர் மாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு மூணு விஷயங்கள் சொல்றாரு. முதல்ல வெயில் கொளுத்துற நேரங்கள், அதாவது இந்த 12 மணிக்கு மேல இருந்து வெயில் குறையற வரைக்கும் வெளியில போக கூடாதுன்னு, ரெண்டாவதாக நிறைய குளிர் பானங்களை எப்பவுமே அடிக்கடிக்கு குடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாரு.
0: கரெக்ட் பிரியா, அந்த வீடியோ நானும் பார்த்தேன். அது இல்லாம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளியில போகும்போது எப்பவுமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டும் உடம்புக்கு ஒட்டுற மாதிரி ஆடைகளை அணையாம இருக்கிறது நல்லது. அடுத்தது வெள்ளை நிற ஆடைகள் போட்டோம்னா அந்த நிறம் சன்ரேஸை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம கூலிங் கிளாஸஸ் மட்டும் நம்ம தலையை கவர் பண்ற மாதிரி ஏதாவது போடுறது நல்லது. ஒரு டிப் என்னதுன்னா, குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது, அதனால அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள தனியா ஏசி ஆஃப் பண்ணிருக்கிற கார்ல விடாதீங்க, ஏன்னா டெம்பரேச்சர் கார்க்குள்ள ரொம்ப அதிகமாகற சான்சஸ் இருக்கு.
2: கண்டிப்பா வினிஷா, சப்போஸ் யாருக்காவது ஹீட் ஸ்ட்ரோக் வந்தா நீங்க அவங்கள பார்த்து பேனிக் ஆகாம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சின்னதா சொல்லிடுறேன். முதல்ல ஆம்புலன்ஸை கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது. ரெண்டாவது, அவங்கள ஒரு கூலரான என்வாயன்மெண்ட்க்கு கூட்டிட்டு போறது. மூணாவது, அவங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்து அவங்கள ஃபேன் கீழே உட்கார வச்சு அவங்களுடைய பாடி டெம்பரேச்சரை கம்மி பண்றது.
1: பிரியா வினிஷா சொன்ன மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். பருத்தி ஆடைகளையும் அணியறது மூலமா இந்த வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இந்த வெயிலுக்கே ஊட்டிக்கு போலாமா இல்ல ஹீட் ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்படாம இருக்க என்னென்ன பண்ணணும்னு கவனிக்கிறோம். ஆனா வரலாற்று காணாத வெப்பமான 2003 மே தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வெறும் 44 degrees தான் வந்திருக்கு. அதுக்கே நம்ம மக்களால சமாளிக்க முடியல. அப்ப 2003 எப்படி நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பாங்க? அதுக்கும் இதுக்கும் என்னதான் டிஃபரன்ஸ்? இதனால அப்பைய விட இப்பதான் நமக்கு ரொம்ப வெயிலால ரொம்ப பாதிக்கப்படுறோம். நீங்க சொல்லுங்க ஹர்னி.
3: 2003-2024 இந்த இடைப்பட்ட 20 காலத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பாக்கணும். முதலா இருக்கிற ஒண்ணு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டும் சயின்டிபிக்கல் டெவலப்மெண்ட்டும். நம்ம என்ன மாதிரியான வளர்ச்சிகள் ஏற்படுத்துறோமோ அதனுடைய விளைவுகளும் நம்ம பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வீடுகள் பார்த்தீங்கன்னா தெருக்கல்ல ரொம்ப கம்மியான வீடுகள் தான் இருக்கும். இப்போ அதே நிறைய ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு இருக்கு அப்படின்னு. இப்போ வெயில் காலத்துல வெயில்கள் வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுது அதோடைய கதிர்களை வெளியே அனுப்ப முடியாம நிறைய கட்டடங்கள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடியெல்லாம் உணவு முறை அப்படின்றது இயற்கை வகையில வளர்ந்த அரிசிகளை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப இதே நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதனாலேயே நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்சரை நிர்ணயிக்கிற மரபணுக்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதனாலேயே ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து சேஞ்ச் ஆகும்பொழுது அந்த சன்ரைஸை நம்மளால தாக்கு பிடிக்க முடியல. ஓசோன் டிப்ளீஷன், ஓசோன் சிதைவு அப்படிங்கிறது நம்மளை காக்குற அந்த ஓசோன் லேயர்ல நிறைய ஓட்டைகள் விழறதுதான் காரணமா இருக்கு. அதனாலேயே அந்த சன்ரேஸ் நம்மளுடைய உடல்கள்ல டைரக்டா வந்து படும்பொழுது நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. எங்க அப்பா முன்னாடி எல்லாம் சொல்லுவாரு, வண்டி ஓட்டு தப்பு கிடையாது, தூரமா இருக்கும்போது போ, கிட்ட இருக்கிற கடைகளுக்கு எல்லாம் சைக்கிள் ஏப்போ, நல்ல விஷயங்களை பழகிக்கோ அப்படின்ட்டுன்னு. இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அதெல்லாம் நம்ம பழகி இருந்தோம் அப்படின்னா உதவிகரமா இருந்திருக்குமோ அப்படின்னு.
1: இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன காவியா?
4: ஹர்னி சொல்றது முற்றிலும் உண்மைதாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம நைட்டுக்கு மட்டும்தான் ஏசிய யூஸ் பண்ணுவோம், ஆனா இப்பெல்லாம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏசி போடுறோம். இதனால அந்த சிஎஃப்சி கேசஸ் வந்து நிறைய வெளியாகுது. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: 20 ஆண்டுகள்ல நிறையவே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வானிலையில கூட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வெயில் காலத்துல மழை பெய்யுது, மழை காலத்துல வெயில் அடிக்குது. வானிலை வர வர கணிக்கவே முடியல. இந்த கிளைமேட் சேஞ்சால உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஜெய்னா?
7: இந்த கிளைமேட் சேஞ்சால வெளியே போன பிளான் பண்ண அது கூட முடியல. பிக்னிக் போன பிளான் பண்ண சடனா மழை பெய்யுது, ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படுது. காலையில மழை பெய்யுது, நைட் ஆனா ஹீட் ஏறுது. ஃபேன் இல்லாம ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. இந்த அன்எக்ஸ்பெக்டட் அன்பிரடக்டபிள் கிளைமேட் சேஞ்சான என்ன லைஃப் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது.
1: இந்த வானிலையால நம்ம வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குதான் நினைக்கிறேன். நமக்கே இந்த நிலைமை தான், மற்ற உயிரினங்களுக்கு என்னதாங்க நிலைமை? நம்ம முஸ்கான் சொன்ன மாதிரி ஹெச்டோக் போல பல பிரச்சனைகள மனிதர்களால நம்மளே சந்திக்கும் போது, அப்ப பிற உயிரினங்களான ஆடு, மாடு, குருவி, காக்கை, அணில் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்ல, அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய உதவியா நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆசிஃபா?
8: இப்பெல்லாம் இவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் கூட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் இப்போ இந்த விலங்குகள், ரோட்டில் இருக்கிற நாய், பூனை, அப்புறம் பறவை, இதெல்லாம் எப்படி வாழ முடியும்? நம்மளால் முடிஞ்ச கொஞ்சமான உதவி செஞ்சால் தான் அவங்களால இங்கே வாழ முடியும். நம்மளால் முடிஞ்ச தெருவில் தண்ணி வைக்கிறதோ ஒரு பாத்திரத்தில், இல்லை மாடியில் போய் சின்னதாக ஒரு புறாக்கு சாப்பாடு வைக்கிறதோ, அவங்களுக்கும் தண்ணி வைக்கிறதோ, இல்லைன்னா அவங்க ஒதுங்குற மாதிரி ஒரு சில நிழலான இருக்கிற இடத்த கொடுக்கறதோ நம்ம செய்கிற உதவியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக ஆசிஃபா, இந்த வெயிலோட தாக்கமே என்விரான்மெண்டல் டீக்ரிடேஷனால தான். அதனால இந்த சுற்றுச்சூழல பாதுகாக்க நம்ம என்ன செய்ய வேணும்னு நினைக்கிறீங்க முஸ்கான்?
5: அதாவது எங்க ஸ்கூல்ல வந்து யாராச்சும் பர்த்டே எல்லாம் இருந்தா இந்த மாதிரி சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ் அதெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி பிளான்ட்லாம் பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த மாதிரி வி கேன் எல்லாம் நம்ம பண்ணலாம்.
1: உங்களோட பழக்கம் ரொம்ப நல்லா இருக்கு முஸ்கான். இதை எல்லா ஒவ்வொரு பள்ளியிலையும் ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வெயிலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹர்னி?
5: முஸ்கான் சொன்ன பாயிண்ட் நல்லது. இப்போது நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளில் மரக்கன்றுகள் கொடுக்கறது அப்படின்னு, ஆனால் இப்போது ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கான வழி என்னவா இருக்கும் அப்படின்னா, மாடித்தோட்டங்கள் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயுமே மாடித்தோட்டங்கள் வச்சாங்க அப்படின்னா, ஏன்னா இப்போலாம் வந்து வீடுகள் ரொம்ப பெருசாகவும் இருக்கிறது இல்லை, முன்னாடி நம்ம வந்து வீட்டுக்கு முன்னாடி செடிகள் வளர்க்குறது அப்படின்றது குறைவாயிடுச்சு. இப்போ மாடிகள் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மாடித்தோட்டங்கள் வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயற்கை காற்றும் கிடைக்கும், அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டும் கொஞ்சம் இன்னும் கூலராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: நீங்கள் என்ன பண்ணுவீங்க காவியா?
4: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து இப்போ இந்த நிறைய குளிர் பானங்கள், அதாவது இந்த மோர் பானகம்லாம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ், வீட்டுக்குள்ளாரியே நிறைய செடி வளர்க்குறோம். இதனால எங்க வீட்டுல இருக்கிற ஹீட் ரெடியூஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அருமை காவியா, நீங்க சொல்லுங்க ஜெய்னா.
7: எந்த வீட்டுல நான் தண்ணி கம்மி யூஸ் பண்ணுவேன், தண்ணி சேவ் பண்ணுவேன், தண்ணி சேவ் பண்ண வைக்கனா அது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்.
1: உங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க ஆசிஃபா?
8: சாயங்கால நேரத்துல ஹீட்டை குறைக்கிறதுக்காக மாடியில தண்ணி தெளிக்கிறது, டெரஸ்ல தண்ணி தெளிக்கிறது, அப்போல்லாம் கொஞ்சம் கூலா காத்து வர மாதிரி இருக்கும்.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க பிரியா?
9: நான் வீடுன்னு சொல்லாமல் தெருவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், ஒவ்வொரு தெருக்கும் வந்து ஒரு பானையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக மோர் கொடுக்கறது, அந்த மாதிரி நிறையா இனிஷியேட்டிவ்ஸ் மக்களாகிய நம்மளே பண்ணிட்டு வரோம். ஸோ அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயம் தான்.
1: நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெனிஷா?
2: ஸோ இந்த 12 to 3, அதாவது அந்த 12 to 3 நேரத்தில் பால்கனி கதவுலாம் சாத்திட்டா அந்த ஹீட் வேவ்ஸ் வராமல் இருக்கும்.
1: உங்களோட கருத்து என்ன ஹர்னி?
5: எங்க வீட்டுலலாம் வந்து எங்க அப்பா என்ன பண்ணுவாருனா, பெட்ஷீட்டை வந்து தண்ணியில நினைச்சு ஹாலில் காய போடுறது, அதுக்கப்புறம் விண்டோஸ்க்கு வந்து வெட்டி வேருடைய கர்ட்டன் யூஸ் பண்றது, அந்த மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சோன்னா வீட்டுக்குள்ள வெயில் நம்ம வீட்டுள்ள என்டர் ஆனாலும் அது கொஞ்சம் இன்னும் கூலரா இருக்க மாதிரியான என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்.
1: நீங்க என்ன பண்ணுவீங்க கிருத்திகா?
6: நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் அங்கே வந்து நாங்கள் கிளி அந்த மாதிரிலாம் வளர்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து டெய்லியும் தீனி தண்ணியை வைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி.
1: அருமையான விஷயங்கள். நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயலுமே நாளைக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான வழிபாதை தான் நான் நினைக்கிறேன். இந்த வெயிலோட கடுமையான சிரமங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது நம்ம இயற்கையை எவ்வளோ அழிச்சிருக்கோம்னு. இனிமேல் வருங்கால ஜெனரேஷனுக்காவது இந்த மாதிரி ஒரு வெயில் அடிக்கக்கூடாது, நம்ம பட்ட சிரமங்களை அவங்களுக்கு படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக மரங்களை நடுவோம், இயற்கையை பாதுகாப்போம், நீர்நிலைகளை வந்து சீர்படுத்தி தூய்மைப்படுத்தி பத்திரமா பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு உறுதிமொழியாவே எடுக்கணும். கேட்குற நீங்களும் நம்ம ஆசிஃபா சொன்ன மாதிரி மற்ற இந்த தெருவில் இருக்க நாய், பூனை அதுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுல, இந்த மரச்செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் மூலமா இந்த மாற்றத்துல பங்கேற்கணும். இந்த குழு விவாதத்துல

கலந்துகிட்ட எல்லாருக்கும் நன்றிகளும். இது மூலமா நம்மளோட நேயர்கள் பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜி நிக்கிதா செந்தில்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டா வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. வாச கருவ ராசுல

வணக்கம் சென்னை, யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஸ்டேஷன். ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். சோ ஹியர் இஸ் தி மோஸ்ட் அவேட்டட் இவெண்ட் இன் ஆர் MOP வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன், விச் ஆர்கனைசஸ் அ டூ டே இவெண்ட் MOP பஜார் ஆன் டிசம்பர் 26th அண்ட் 27th 2015. திஸ் பஜார் இஸ் இனாகுரேட்டட் பை மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், Chief Guest, Regional Joint Director, Tamil Nadu, Department of Industries and Commerce, as well as a guest of honor, Mr. Bhaskaran Sir, Deputy Director, Entrepreneurship Development Institute. We are really glad to receive you, sir. Thank you.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி.
4: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நம்ம சமுதாயத்துல பெண்களுக்கு எல்லா இடத்துலயுமே பாதுகாப்பின்மை இருக்கு. இத பத்தின உரையாடல் இரண்டு நண்பர்கள் பேசுறத நாம இப்போ கேட்கலாம்.
3: ஹாய் ஹரிணி.
2: ஹாய் நிவேதா.
3: ஏ, எத்தனை வருஷமாச்சு உன்ன பார்த்து?
2: ஆமாம்பா, ஃபைனல் இயர்ல கடைசி எக்ஸாம் அன்னைக்கு பார்த்தோம்.
3: சரி, இப்ப என்னடி பண்ற?
2: பிஎட் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன்.
3: என்னடி இப்படி சொல்ற? காலேஜ் படிக்கும் போதே சொன்னியே ஏதோ ஒரு பெரிய ஐடி கம்பெனில தான் சேர போறேன்னு சொன்னியே, என்னடி டீச்சர் ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணிட்ட?
2: காலேஜ் முடிச்ச பிறகு ஐடி கம்பெனில சேர போறேன்னு சொன்ன பிறகு எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் அம்மா அப்பா கிட்ட வந்து பெண் பிள்ளைகளுக்கு ஐடி கம்பெனி எல்லாம் சரிபட்டு வராது, அதனால ஆசிரியர் பயிற்சி எடுத்து டீச்சர் வேலையில சேர்ந்துடுங்கன்னு சொன்னாங்க.
3: ஏன் ஐடி வேலை வேண்டாம்னு சொன்னாங்க?
2: நேரங்காலம் பார்க்காம வேலைக்கு வர சொல்லுவாங்க, அதனால ராத்திரி ரொம்ப நேரமானா பாதுகாப்பு இருக்காது, அதனாலதான்.
3: யார் சொன்னா? இரவு நேரமான ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கேப் செக்யூரிட்டியோட அனுப்புவாங்க, நம்ம வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விடுவாங்க.
2: அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல நிறைய ஆம்பளை பசங்க வேலை செய்வாங்க, அவங்களோட வேலை செய்யும் போது அவங்க பார்வை எப்படி இருக்குமோன்னு.
3: எல்லா இடத்துலயும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியாது. அதனால ஒரு பொண்ணு அவளே மனசு வச்சாதான் அவளே கெட்டு போக முடியும்.
2: ஆனா பெண்களுக்கு எதிராக இன்னும் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு தானே இருக்குது.
3: பெண்கள் வீக் செக்சுவல் என்று சொல்லியே ஆரம்ப காலத்துல இருந்து நம்மள அடக்கி வச்சிட்டாங்கடி.
2: பாத்தியா, நீயே இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்ட.
3: இல்ல ஹரிணி, நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் பாரு, 3 வருஷமா ஐடி கம்பெனில தான் வேலை செய்யறேன். வேலை சேர்ந்து 1 வருஷத்திலேயே எனக்கு கல்யாணம் ஆச்சு, அடுத்த வருஷத்திலேயே குழந்தையும் பிறந்தது. இப்போ குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு இப்பதான் ஒர்க்ல ஜாயின் பண்ணேன். நான் சந்தோஷமா தானே இருக்கேன்.
2: என்ன இருந்தாலும் காலையில 8 மணிக்கு கிளம்பி 5 மணியோட வீட்டுக்கு வர வேலைதான் பெண்களுக்கு பாதுகாப்பு.
3: அப்படி குண்டு சட்டிக்குள்ள நாம் குதிரை ஓட்டிட்டே இருந்தா நம்ம திறமை இந்த உலகத்திற்கு தெரியாமே போயிடும்.
2: அப்ப எல்லா வேலையிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வேலை செய்ய முடியும்னு சொல்ல வரியா?
3: கட்டாயமா? அதுல என்னடி சந்தேகம்? கல்வியில, வேலையில, சொத்துல நமக்கு சம உரிமை கேக்குறோம். அப்ப எல்லாத்துலயும் ஆண்களுக்கு பெண்கள் இளைச்சவங்க இல்ல என காட்ட வேண்டாமா? பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல என கிணத்து தவளைகள் இருந்த காலம் மலை ஏறி போச்சு.
2: பெண்களுக்கு ஆதரவா எத்தனையோ சங்கங்கள், மகளிர் அமைப்புகள், சட்டங்கள், மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்றியா?
3: அதெல்லாம் பெண்களுக்கு துன்பம் நேர்ந்த பிறகு பயன்படும். பெண்களுக்குள்ள இருக்கிற சக்தி தான் முதல் பாதுகாப்பு. எந்த சூழ்நிலையிலும் நான் தைரியத்தை இழக்க மாட்டேன், மன வலிமையோடு செயல்படுவேன், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து கொள்ளக்கூடிய மன தைரியத்தை பெண் கல்வி கொடுத்திருக்கிறது.
2: அப்போ பெண் கல்வி கற்று சம்பாதித்தா ஆணை மதிக்க வேண்டாம்னு சொல்ல வரியா?
3: திரும்பவும் தவறாக யோசிக்கிறியே. பெண் கல்வி சம்பாதனை என்பது ஆணை மதிக்க வேண்டாம் என்பதில்லை. யாரையும் சார்ந்து நாம் அடிமையாக இருக்காம நமக்கு தன்னம்பிக்கையை தருகிறது என்று சொல்ல வந்தேன்.
2: சரிடி, மத்தவங்க பேச்சு கேட்டு என் ஆசையை மனசுல புதைத்து மனசுக்கு பிடிக்காத வேலையை தேர்ந்தெடுத்துக்கிட்ட.
3: நீ தேர்ந்தெடுத்த வேலை அற்புதமான வேலைடி. என்னால உன்னை ஒருவருடைய அறிவு கண்களால் திறக்க முடிந்தது. ஆனா நீ மனசு வச்சா ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு தன்னம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் தர முடியும். அதனால ஆசிரியர் பணியே அறப்பணி, அதிலே உன்னை அர்ப்பணி. பெண்களுக்கு ஆசிரியர் வேலையாக இருந்தாலும் சரி, ஐடி வேலையாக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இன்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பெண்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி செயல்படுறாங்க என்பதுதான் முக்கியம்.
2: இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிவேதா,
3: ஆர்ஜே ஹரிணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொந்தக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: தினம் தினம்
1: புத்தம் புது வித்தியாசமான நிகழ்ச்சிகளை
2: உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது
0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: காலையில இருந்து எத்தனை வாட்டி இந்த காலிங் பெல் சவுண்ட் கேக்குறது? இந்த பொண்ணம்மா வேற வரல, எவ்வளவு நேரம் ஆகுது?
4: ஐயோ மன்னிச்சுக்கோங்கம்மா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
3: ஆமா, இது என்ன புது கதை? எப்பவும் போல லேட்டு தான். எப்பவும் லேட்னா ஒரு மிஸ்டு கால் ஆகுது கொடுப்பேன், இன்னைக்கு ரெடி அதுக்கும் வழிய காணும்.
4: அது ஒன்னும் இல்லம்மா, அது ஏன் கேக்குறீங்க? எங்க ஏரியால ஒரே பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு.
3: உங்க ஏரியால என்னைக்கு தாண்டி பிரச்சனை இல்ல, எப்ப பாரு ஒரு கதையை சொல்லிருந்தான் வந்துட்டு இருக்கே நீ.
4: இல்லம்மா, இன்னைக்கு நந்ததை சொன்னா நீயே பெஜாராகி கொச்சு போயிடுவ.
3: சரி சரி, ஏன் டென்ஷனாற? உட்காரு கொஞ்ச நேரம், செத்த பொறுமையா உட்காந்து கதையை சொல்லு, கேப்போம்.
4: அது ஒன்னும் இல்லம்மா, இத கேட்டா நீயே எப்படி கொச்சு போறப்பாரு. எங்க ஏரியால இன்னைக்கு பவர் கட்டு மாமி, அதனால பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு குழந்தைங்களை ஹால்லயே தூங்க போட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு சும்மா 7-8 வயசு தான் மாமி இருக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு பொருளை ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா மாமி? அந்த 7-8 வயசு குழந்தைங்க இருக்குது பேர், அந்துங்க கிட்ட போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நல்ல வேலை அந்த குழந்தைங்க ஐயோ குயோன்னு கத்துச்சிங்க, அதனால எங்க ஊர் ஜனமெல்லாம் கூடி அவனை எப்படியோ அடிச்சு கை தலை கட்டி போட்டோம் மாமி.
3: என்னடி பண்றது பொண்ணம்மா, காலம் ரொம்ப கெட்டு கிடக்குறது. இப்பெல்லாம் நியூஸ் பேப்பரை பார்த்தா நோக்கே தெரியுமே. எப்பா பாரு, அங்க அது பிரச்சனை, இங்க இது பிரச்சனை, முக்கியமா இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு தாண்டி நிறைய பிரச்சனை வருது.
4: குழந்தைங்களுக்கு இன்னாமா தெரியும், பட்டாம்பூச்சி மாதிரி அதுங்களுக்கு விளையாடுறது மட்டும்தான் தெரியுது. இந்த வயசுல எந்த அட்வைஸ் சொன்னாலும் அதுங்க எத்துக்கவும் மாட்டேங்குதுங்க. அதுங்க கிட்ட போய் இப்படி தப்பா நடக்கலாமாமா? என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் தொடுதல் விதினா இன்னாமா தெரியும். குழந்தை கிட்ட என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் ஒண்ணுமே தெரியாதுமா.
3: நீ ஒண்ணு கவலையே படாதிரி பொண்ணம்மா. இப்ப நம்ம ஏரியால அதான் எம்ஓபி சமுதாய ரேடியோ 107.8 வருதோன்னு, அதுல இத பத்தின ஒரு நிகழ்ச்சி வரப்போகுது. அந்த நிகழ்ச்சியை கேட்டாலே எல்லா பெற்றோர்களும் அவ குழந்தைகளுக்கும் நல்லா தெளிவு பிறந்துரும். முதல்ல நீ பதட்டப்படாம இந்த காப்பிய குடி, ரொம்ப டென்ஷனா வேற இருக்க பொண்ணம்மா.
4: ஐயோ நல்ல வேலை மாமி போய் நல்லா காப்பி போட்டு சுட சுட எடுத்து வந்துச்சு. குடுங்க மாமி, நான் குடிக்கிறேன்.
3: மறந்துடாதீ, எனக்கும் ஞாபகப்படுத்து. அப்பதான் இந்த ப்ரோக்ராம் எப்போ போடுறான்னு உனக்கு கரெக்டா டைமிங் சொல்றேன். தவறாம உங்க ஏரியால இருக்கிறவளெல்லாம் கேட்க சொல்லு.
4: சரிங்க மாமி.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: நான் ஒரு செவிலியர் மாணவி. நவம்பர் 14 குழந்தைகள் தின விழா. அந்த தின விழா அன்னைக்கு குழந்தைங்க ரொம்ப நல்லா பாட்டு பாடுறாங்க, ரொம்ப நல்லா ரைம் சொல்றாங்க, எல்லாமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனால் அந்த குழந்தைகள் சந்தோஷமாகவும் இருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து உண்மையாகவே சந்தோஷமா இருக்காங்களான்றது நமக்கு தெரியாது. குழந்தைகள் வந்து சந்தோஷமா இருக்கிறது அவங்களுடைய உரிமை, நம்ம அதை சரியா பண்றோமாங்கிறது கசப்பான உண்மை. நவம்பர் 19 குழந்தைகள் பாலியல் கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு நாள். இந்த விழிப்புணர்வு நாளில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா,
2: நான் வந்து என் பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். தன்னாலே குளிச்சுப்பா, ட்ரெஸ் மாத்திப்பா, எல்லாமே ஜடெல்லாம் போட்டுப்பா, அவளே எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் என் பொண்ணுக்கு, அவளுக்கு எல்லாமே தெரியும்.
1: உங்க பிள்ளைக்கு நீங்க எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க, தொடுதல் விதிகளை பத்தி சொல்லி கொடுத்துருக்கீங்களா?
2: அப்படின்னா என்ன?
1: ஒருத்தவங்க நம்மள சரியான விதத்துல தொடுறாங்களா அல்லது தவறான விதத்துல தொடுறாங்களா அப்படிங்கறத பத்தி தான் சொல்லி கொடுக்கணும். நம்ம குட் டச் எது, பேட் டச் எது நம்ம சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா பிள்ளைங்க இப்ப நிறைய பாதிக்கப்படுறது அதனாலதான். நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களாங்கிறத விட யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் முதல்ல நம்முடைய பிள்ளைங்களுக்கு. அதுதான் நம்முடைய முதல் கடமையும் கூட.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஹலோ, வாங்க வாங்க செல்லுங்களா, எப்படி இருக்கீங்க?
1: எங்களை உங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி.
0: வண்ணன்னு சொல்லாங்களா, இதுக்கெல்லாம் போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கம்மான்னு சொல்லிட்டு நான் அதனால உங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுமா? குழிப்பணியாரம், கடலை மிட்டாய் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டம் தானே? அதனால நீங்க எல்லாரும் கந்து சாப்பிட்டுட்டு தான் போகணுமா சொல்லுமா?
1: ஆண்டி ஆண்டி ஆண்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி நல்லா கைய கழுவிட்டு சாப்பிடணுமா, அப்பதான் நம்ம கிட்ட கிருமி எல்லாம் ஒட்டாதான்.
0: சரிங்கட செல்லுங்களா போயிட்டு. அதோ அங்க முன்னாடி அதோ தெரியுது பாருங்க, அந்த இடத்துல போயிட்டு அங்க கைய கழுவிட்டு வாங்கட சொல்லுமா. அங்க தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆண்டி, போய் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. நான் உங்களுக்கு குழிப்பணியாரம் சுட சுட

0: ஆன்ட்டி ஆன்ட்டி, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல சாலை விதிமுறைகளை பத்தி சொன்னாங்க ஆன்ட்டி.
1: அப்படியா? சாலை விதிமுறைகள்லாம் பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டீங்களா?
2: தெரிஞ்சுகிட்டோம் ஆன்ட்டி.
1: எங்க பாக்கலாம், ஒரு ரெண்டு இது மட்டும் சொல்லுங்க, நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டு இருக்கீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன்.
3: ஆன்ட்டி ஆன்ட்டி, நான் சொல்றேன்.
1: சொல்லுமா.
3: ஹெல்மெட் போடாம வண்டியை ஓட்டணும்னா ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா பேக் சைடு, தலையில பேக் சைடு அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த ஹெட்போன் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு எப்பவுமே போக கூடாது, அப்படி போனாலும் தப்பு.
4: ரெட் சிக்னல் போட்டா நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணணும், இல்லனா நம்மளுக்கு அதனாலேயே ஆக்சிடென்ட் ஆகலாம்.
0: ஆன்ட்டி, குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும் ஆன்ட்டி.
1: அப்படியா? சரி சரி, இப்போ நீங்க வந்து உயிர் பாதுகாப்புக்கு சாலை விதிகளை பத்தி ரொம்ப அழகா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க செல்லங்களா. இப்போ ஆன்ட்டி உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்களுக்கு பேச போறேன். அதனால இதையும் நீங்க நல்ல கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? சரி. அதாவது உடல் பாதுகாப்புக்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அதுலதான் நல்ல பழக்க வழக்க விதிகளை பத்தி இப்ப உங்களுக்கு நானு சொல்லி
2: தரப்போறேன்.
1: அதாவது நல்ல கவனமா கேளுங்க. இதுல வந்து தொடுதல் விதின்னு ஒண்ணு இருக்கு, நல்லா கேட்டுக்கீங்க. தொடுதல் விதின்னு என்ன இருக்கு உங்களுக்கு?
4: தொடுதல் விதினா என்ன ஆன்ட்டி?
1: பத்தியா, பரவாயில்லையே. நான் எங்க நீங்க கேட்காம விட்டுருவீங்களோன்னு நினைச்சேன். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுவும் மெயினா பெண் குழந்தைங்க நல்லா இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால கவனமா கேளுங்க. தொடுதல் விதியில ரெண்டு விதமான தொடுதல் விதிகள் இருக்கிறது, அதனால நல்லா கேட்டுக்கீங்க. ஒன்னு வந்து நல்ல பழக்க வழக்கம், குட் டச், நல்ல தொடுதல் விதி. இன்னொன்னு வந்து கெட்ட தொடுதல் விதி, பேட் டச்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா நான் சொன்னது? குட் டச், பேட் டச், அதாவது நல்ல தொடுதல்,
2: கெட்ட தொடுதல்.
1: அதனால நம்ம வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க அண்ணா தம்பி எல்லாரும் இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது நீங்க ஓடி ஆடி விளையாடுவீங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் கூட சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, எல்லா பிள்ளைங்களோடையும் விளையாடிட்டு இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க பக்கத்துல வந்து யாராவது உங்களை வந்து பிடிச்சி உங்ககிட்ட விளையாடும் போது அழுத்தமா உங்க கைய அழுத்தினாலோ இல்லது உங்களை வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? உடனே விலகி ஓடிடணும். புரியுதா? என்ன
2: பண்ணணும்?
1: யாரையும் அந்த மாதிரி எல்லாம் தொட விட கூடாது. இதெல்லாம் தான் வந்து தொடுதல் விதியில வந்து கெட்ட விதின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நல்ல விதிகள்னா என்ன? குட் டச். இப்ப வந்து உங்களை வந்து உங்க தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க, என் செல்லோன்னு சொல்லி உங்களை கண்ணத்துல பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுத்து கொஞ்சுவாங்க, லைட்டா தொடுவாங்க, அதெல்லாம் இல்லைங்களா. அழுத்தமா யாரா தொட்டா என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நிக்கவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது நீங்க அந்த இடத்துல? எப்படி ஓடி
2: வரணும்?
1: வெரி குட். அதனால தயவு செய்து நீங்க பயந்துகிட்டு யாருக்கிட்டயும் சொல்லாம என்ன பண்ண கூடாது. அத
0: இது கேக்கிறதுக்கே பயமா இருக்கு ஆன்ட்டி. இது எப்படி நான் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்றது?
1: குழந்தைங்களா, இதுதான் பெரிய தப்பு பண்றீங்க. இந்த இடத்துலதான் என்ன பண்ண கூடாது, நீங்க பயப்படவே கூடாது. எங்க சொல்லுங்க, என்ன பண்ண கூடாது?
2: பயப்படவே கூடாது.
1: உடனே ஓடி வந்து என்ன பண்ணணும், அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லிடணும். என்ன பண்ணணும்?
2: ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்லிடணும்.
1: அது மட்டும் இல்ல குழந்தைங்களா, நீங்க போடுற உங்க உள்ளாடைகள்லாம் இருக்கு இல்லீங்களா, பெட்டிக்கோட்டு மற்றும் ஜட்டி, இங்கெல்லாம் வந்து உங்களை தெரியாம யாராவது கைய வச்சாலோ தொட்டாலோ அந்த இடத்துல என்ன பண்ண கூடாது, நிக்க கூடாது, உடனே கத்தணும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் முக்கியமா நீங்க என்ன பண்ணணும், கத்திக்கிட்டே ஓடி வரணும். நோ நோ, டோன்ட் டச் அப்படின்னு என்ன பண்ணணும், வேகமா கத்திக்கிட்டு வெளியில ஓடி வந்து யாரிடமாவது கட்டாயமா நீங்க என்ன பண்ணிடணும், அத சொல்லிடணும். என்ன
2: பண்ணணும்?
1: வெரி குட் கண்ணுங்களா. சரி சரி, நேரமாச்சு. நம்ம அடுத்த வாரம் எங்க வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச ராகி மாவுல கொழுக்கட்டை செய்து தரேன். பிடிக்குமா உங்களுக்கு?
2: பிடிக்கும்.
1: சேர்த்து இதோட நிறுத்திடக்கூடாது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் எங்க ஆன்டி வந்து இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட அம்மா இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ட்டு நீங்களும் சிலருக்கு வந்து இதை புரியுற மாதிரி அழகா எடுத்து சொல்லணும். புரியுதுங்களா? இதை பத்தி நீங்க என்னவா எடுத்துக்க கூடாது, இத தப்பா எடுத்துக்க கூடாது, பயப்படக்கூடாது. முதல்ல ஐயோ இது இந்த மாதிரி பேசுறதுனால தப்போம் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணிக்க கூடாது. வெரி குட், வெரி குட். இது மட்டும் இல்ல, இன்னும் நல்லா கேட்டுக்கீங்க. நீங்க எல்லாம் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கல்ல, இத நீங்க மெயினா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பின்னாடி உங்களுக்கு எதையுமே எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
1: அம்மா அம்மா, நான் விளையாட போற அந்த பொம்மை எடுத்துதாங்கம்மா.
2: இல்லடா செல்லம், அம்மா வேலையா இருக்கேன்னு அப்புறமா எடுத்து தரேன்.
1: இப்பவே வேணும், நான் விளையாட போறேம்மா. அப்போமா,
2: சும்மா தொந்தரவு பண்ணாத, அம்மா அடிச்சிருவா உன்னை.
1: போங்கம்மா, நான் அருண் அண்ணா வீட்லயே போய் விளையாடுறேன்.
2: சரிடா செல்லம், நீ போய் விளையாடு, அம்மா சாப்பிட கூப்பிடுறேன்.
3: இரண்டு நாள் கழி.
4: என்னங்க, ரெண்டு நாளா ரேணு எங்க வீட்டுக்கே வரல, உடம்பு சரியில்லையா?
2: அப்படியா, எனக்கு தெரியல. நான் அவனா ரேணு கிட்ட கேட்டு பார்த்து சொல்றேங்க. ஏ ரேணு, என்ன அருண் அண்ணா வீட்டுக்கு விளையாட போகவே மாட்டியாமே?
1: இல்லம்மா, நான் இனிமே அருண் அண்ணா வீட்டுல போய் விளையாட மாட்டேன்.
2: ஏன் போக மாட்டேன்?
1: இல்லம்மா, அருண் அண்ணா வீட்டுல விளையாடும் போது அருண் அண்ணா எப்ப பார்த்தாலும் தொட்டு தொட்டு பேசுறான்மா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் நான் அருண் அண்ணா வீட்டுக்கு போல.
2: அருணா இப்படி பண்றான், இதை ஏன்டா செல்ல என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்ல?
1: இல்லம்மா, இத உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதனாலதான்மா நான் உங்ககிட்ட சொல்லல.
2: இனிமேட்டு எதுக்கும் பயப்படாத, அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது நடந்துட்டாங்கன்னா வேண்டான்னு சொல்லு, இல்லன்னா அம்மா கிட்ட வந்து நான் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா?
1: சரிம்மா, நான் இனிமே உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்.
5: இந்த ஸ்கிட் மூலியமா நமக்கு தெரிய வந்தது என்னன்னா, குழந்தைகளை வந்து நம் பெற்றோர்கள் கண்காணிப்பிலே வளர்க்கிறது ரொம்ப நல்லது.
6: என் பேர் ரெஜினா. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்துச்சு, ஒரு வயசு தான் ஆகுது. பொண்ணு எங்க பத்து பாத்திரம் வீட்டு வேலை இந்த மாதிரி செய்யும். ஒரு நாள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுல வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது குழந்தை அழுதுகிட்டே இருந்தது. அவங்க சொந்தக்காரங்க தான், அந்த பொண்ணுக்கு தாத்தாவோ மாமாவோ யாரோ தெரியல. அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. சரி, குழந்தைய குடும்பம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு. குழந்தைய கொடுத்து அனுப்பிச்சிருச்சு. கொடுத்து அனுப்பிச்சிட்டு வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் குழந்தை தூக்கிட்டே வரல, என்னாச்சு தெரியல. நான் அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்து போய் பார்க்க போனா, அந்த ஆள் அந்த குழந்தை ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி கடிச்சு அதுக்கு பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்தனே அதுக்கு கொஞ்சம் தெரியுமோ, அப்புறம் தூக்கின்னு கத்தின உடவும் அனுப்பிச்ச பிறகு அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னோன்னே, அந்தாலையும் போலீஸ் வந்து கேட்டு பிடிச்சிட்டு போனாங்க. ஆனாலும் ஒன்றும் செய்யலை போல, விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து எதுவும் தெரியாதனால, யாரும் தெரியாதுனா அந்த பொண்ணு அதோட விட்டுடுச்சு. குழந்தைக்கு இப்போ 3 வயசு இருக்கும். இதை பார்த்துட்டு நான் வந்து பொம்பளை குழந்தை வச்சிருக்கவங்க, ஆம்பளை குழந்தை வச்சிருக்கவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன், குழந்தைய வந்து பத்திரமா வச்சுக்கோங்க, சும்மா பக்கத்துட்டு பையன் அவன் இவன்ட்டு கூட யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது, குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாமல் வெளியே அனுப்பாதீங்க, யாருமே சும்மா தூக்கி முத்தம் கொடுக்குறனா கூட அனுப்பாத, இவன் குழந்தை யார் பக்கத்தில் சும்மா கூப்பிட்டு ஏதாவது வாங்கி தரேன்னா கூட அனுப்பாத, உன் கண் பார்வையிலே வச்சுக்கோங்க குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கேன்.
7: என் பேர் மகாலட்சுமி. அதாவது பாலியல் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது, அதனால நம்ம வந்து குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அதான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு இருந்தனவங்கக்கிட்ட நம்ம வந்து குழந்தைங்கள விடக்கூடாது. அவங்க தான் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. ஆனால் நமக்கு தேவையானவங்க தான், நம்ம சொந்தக்காரங்க தான் யாரோ அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அதனால் அந்த வளர்ச்சி, மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை கூட அந்த மாதிரி அவங்க சொந்தக்காரே அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம குழந்தைங்கள ரொம்ப உஷாராக வச்சுக்கணும்.
8: என் பேர் கிரிஜா, நான் நர்சிங் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்த ஒரு பேபி, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 8 மந்த்ஸ் ஃபீமேல் பேபியை கொண்டு வந்திருந்தாங்க. என்ன விஷயம்னா, பக்கத்து வீட்டு பையன் வந்து அந்த குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைய ரேப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றதுனால நாங்கள் வந்து அந்த குழந்தைக்கு எல்லா டெஸ்ட்டையும், செமினல் வால்வெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக டெஸ்ட் எடுத்து பண்ணியிருந்தோம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா மதர்ஸும் வந்து குழந்தைய வந்து பத்திரமா வச்சுக்கணும், நம்மக்கிட்ட வச்சுக்கணும், அடுத்தவங்கக்கிட்ட விடக்கூடாது அப்படின்னா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மாடல்.

0: அப்படிலாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கு.
1: சாந்தியக்கா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. பொம்பளை பசங்க வச்சிருக்கவங்க மட்டும் பிரச்சனை கிடையாது, ஆம்பளை பசங்க வச்சிருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை. நான் நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், நாலு ஆம்பளை பசங்க, பெரிய பெரிய பசங்க ஒரு 10-13 வயசு இந்த மாதிரி நாலு பசங்க, அவனுங்க தனியாவே எப்பவும் போய் இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு 5 வயசு குழந்தை வந்து கூட நானும் வரேன்னு சொல்லி கூடும். சரி, இவனங்களுடைய அந்த ஆசை வந்து இன்னைக்கு இந்த பையனை யூஸ் பண்ணிக்கலாம்னு அவனுங்க மூலையில தெரிஞ்சிடும். இவனங்க கூட்டு போயிட்டுருக்கானுங்க, 5 வயசு பையனை கூட்டு போய் மோஷன் போற வழியில பண்ணி குழந்தை அந்த 5 வயசு பையன் அங்கேயே கண்ணுலாம் வெளியே வந்து அங்கேயே செத்து போயிட்டானா. அதை பேப்பர்ல படிச்சதுலேருந்தே பயமா இருக்கு. அதனால நம்ம ஆம்பளை பசங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைய வந்து அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாலு பசங்க கூட விளையாடும் போதே ஓடி ஓடி போய் பார்க்கணும், என்ன பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், ஆம்பளை பசங்க வச்சிருக்கணும், அசால்ட்டா இருக்கக்கூடாதுக்கா.
0: சரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் என் பிள்ளைங்களையும் பத்திரமா பாத்துக்கிறேன், வெளியெல்லாம் விடாத அவங்கள நல்லபடியா நான் கவனிச்சுக்கிறேன். அதே போல எல்லா பெற்றோர்களும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு இந்த தொடுதல் விதிமுறைகளை பத்தி சொல்லி கொடுத்தா ஒவ்வொரு பெற்றோரும் இந்த பயம் இல்லாம புரிஞ்சு நடந்துக்குவாங்க.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சியில் தொடுதல் விதிகளை பற்றிய அவசியத்தை பெற்றோருக்கு விளக்கும் சிறப்பு நிகழ்ச்சி.
0: என் பேர் மாலசிமா, நான் வந்து பூ வியாபாரம் பண்றேன். எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஒரு பெண் குழந்தை வந்து என் பக்கத்திலே இருக்கும். நான் பூ கட்டி ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து அனுப்பேன், என் மக கிட்ட. அவங்க வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு வீட்டுல கொடுக்கறப்போ அந்த அவங்க தகாத முறையில ஏதோ நடந்திருக்குது. ஆனா அந்த குழந்தை பயந்து அழுது வந்திருக்கிறா வீட்டுக்கு. ஆனா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. ஸ்கூலுக்கு ஏதோ நான் அந்த குழந்தை பயந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் மசூதிக்கு போயிட்டு தாயத்தை போட்டேன், ஏதோ மந்திரிச்சு விட்டேன், ஏதோ ஏதோ பண்ணேன். அப்பவும் முடியல. ஸ்கூல் போனா ஸ்கூல்ல வந்து அங்கேயே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்துட்டா. அங்க வந்து டீச்சர் வந்து கேட்டாங்க, என்னாச்சு என்னன்னு கேட்டோம்னா அவன் வந்து எனக்கு பயந்து சொல்லாம டீச்சர் கிட்ட சொன்னான். டீச்சர் வந்து என்ன கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைய வந்து இது மாதிரி பண்ணிருக்காங்க, ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணணும் தெரியாது, எனக்கு யாராவது இந்த மாதிரி என்ன சொல்லி கொடுக்கணும் அந்த குழந்தைக்குன்னு சொல்லி கொடுத்தா நான் அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தருவேன்.
3: ஹாய் குட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஷியாமலா தேவி. என்ன பசங்களா, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் எதுவும் பிரச்சனையா? பொது இடங்களில், பஸ்ஸில், பார்க்கில், லைப்ரரியில், ரயில்வே ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸ் யாருமே உங்கள் கூட இல்லையா? உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களா? வெளியில் சொல்ல முடியாமல் ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? யாராவது உங்கள் கல்விக்கு இடைஞ்சல இருக்காங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே சென்னை காவல்துறை நாங்கள் இருக்கோம். 1098 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களை பற்றின எந்த விஷயத்தையும் வெளியில் சொல்ல மாட்டோம், உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். எதுக்காகவும் எந்த விதத்துலையும் பயப்படாதீங்க, காவல்துறை நாங்கள் இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 1098 நம்பருக்கு கால் பண்ணுங்க. செலவே கிடையாது. 24 மணி நேரமும் குழந்தைகளுக்காகவே, அதாவது 18 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே சேவை செய்யறதுக்காக சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்றேன், 1098 இந்த இலவச உதவி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை என்றென்றைக்கும் உங்கள் நண்பன்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகும்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும்.
2: இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க MOP சமுதாய வானொலி உங்க
3: ஏரியாக்களை பூப்பறிக்கவும் வெறுமையை இசையால் நிரப்பவும் இசை பாட வருகிறார் நம் கல்லூரி கவிக்குயில் ஜனனி அம்சினி.

பெருந்தளித்த ஜனனி ஹம்சினிக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம் கண்களுக்கு தன் பரதத்தின் மூலம் கோதை போல் காட்சி அளிக்க வருகிறார் நம் கல்லூரி மாணவி ஹரிதா. Thank you.

0: ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. இதற்கு இலக்கணமாக தம் வாழ்நாளை மாணவர்களுக்காக அர்ப்பணித்த எம் கல்லூரி ஆசிரியை முனைவர் ராஜேஸ்வரி அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறோம்.
1: மாண்புமிகு மார்கழி திங்களின் முதல் நாளில் மார்கழி உற்சவ நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த கல்லூரி செயலர் திரு மனோஜ்குமார் சொந்தாலியா மற்றும் கல்லூரி முதல்வர் முனைவர் லலிதா பாலகிருஷ்ணன் மற்றும் துணை முதல்வர் முனைவர் உத்ரா ஆகியோருக்கு எங்கள் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாலை கட்டியவருக்கு மகளாக பிறந்தவள் ஆண்டாள், அந்த மாலையே திருமாலையே பெருமாலையே கட்டியவள் அவள். பாவை பாடினாள் பாவை, அதன் சுவையினை மாணவியர் அறிதல் தேவை எனும் கருத்தோடு இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாலின் தோளுக்கு மாலை சூட நாளை கழித்தவள் சோலையில் பிறந்தவள், அந்த கோதையின் பெயரினையே தன் பெயராக கொண்டவர் திரு கோதை ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். இவர் ஆன்மீகத்தில் குறிப்பாக வைஷ்ணவத்தில் மிகுதியான ஈடுபாடு கொண்டவர். பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆழ்வார் பாசுரங்களின் சிறப்புகளையும் வைணவத்தின் பெருமையினையும் எடுத்துரைப்பதையே தன் வாழ்நாள் கடனாக கொண்டு வாழ்பவர் ஐயா அவர்கள். ஆண்டாளின் பாசுரங்களில் பெரும் ஈடுபாடு கொண்ட நம் விருந்தினர் ராமானுசரின் கொள்கைகளிலும் மாறா பற்றுடையவர். ராமானுசரின் கருத்துக்களை ஆழ்வார் பாசுரங்களோடு மாணவியருக்கு எடுத்துரைக்க வந்துள்ள அன்னாரை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
2: ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அன்பே தகவல்.

யாய் ஆர்வமே நெய்யாக இன்புறு சிந்த இடித்திரியாய் நட்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினே நாராயணனர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அன்பே அகலாகவும் அன்பின் முதிர்ச்சியான ஆசையை நெய்யாக கொண்டு என் பெருமானை எண்ணி என் முள்ளத்திலே எண்ணெய் திரி தகலி மூன்றை ஒன்றாக கலந்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினே நாராயணனர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அன்பிற் சிறந்த எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியின் போற்றுதற்குரிய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் பணி அறப்பணி என்று ஆர்வத்தோடு அர்ப்பணித்து கொண்டு வருகின்ற ஆசிரியை பெருமக்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் பெரியவர்களின் திருவடியை வணங்கி சிறியவர்களின் திருமுடியை வாழ்த்தி என் உரையை ஆற்றுகின்றேன். ஆன்மீகமும் கல்வியும் தான் ஒரு சமுதாயத்தையே மாற்றக்கூடிய மாபெரும் சக்தி என்றார் சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்தரின் தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு எனக்கு கல்வியில் பயின்று கொண்டிருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு ஆன்மீகம் என்கின்ற உணர்வை ஊட்டிய போற்றுதற்குரிய எனது இனிய நண்பர் நெல்லை சுப்பியா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் எனது முதற்கண் இனிய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதனிடம் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருவதுதான் கல்வி என்றார் சுவாமி விவேகானந்தர். கல்வி கல்வி கல்வி அதுவே நமக்கு இப்போதைக்கு தேவை என்றார். ஆயிரம் தெய்வங்களை வணங்குவதை விட உன்னை நீ நம்பு, உன்னை நீ நம்பாமல் ஆயிரம் தெய்வங்களை வணங்கினால் உன்னை விட நாத்திகன் வேறு எவனும் இல்லை என்றார் சுவாமி விவேகானந்தர். உன்னை நீ ஏன் நம்ப வேண்டும்? உன்னுடைய மனதிற்குள்ளே ஆன்மா இருக்கின்றது, அந்த ஆன்மாவிற்குள்ளே இறைவன் இருக்கின்றான். ஆகவே உன்னையே நீ நம்பினால் அந்த இறைவனையே நம்பினார் போல் ஆகிவிடும் என்றார். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று பெரியவர்கள் சொல்வார்கள், நான் சொல்வேன் உங்களிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். உங்களுடைய நம்பிக்கை தான் நம்பிக்கையே உயிர், நம்பிக்கையின்மையே மரணம் என்றார். பலமே புண்ணியம், பலவீனமே பாவம், விரிவடைதலே வாழ்க்கை, சுருங்குதலே மரணம் என்றார் சுவாமிஜி. விரிவடைதல் வாழ்க்கை என்றால் நம்முடைய மனம் இந்த பிரபஞ்சத்தை போன்ற விரிவடைய வேண்டுமாம். எப்படி என்றால் வாய்மையால், வலிமையால், பக்தியால், ஞானத்தால், மொழியால், நாட்டுப்பற்றால், இனப்பற்றால், உலகப்பற்றால் விரிவடைய வேண்டும். சுருங்குதல் அப்படி அல்ல. விட்டு விட போகுதாம் ஓர் உயிர், அதை விட்டவுடனே சுற்றிவிட பார்க்கின்றார் சுற்றத்தார் என்கின்ற அந்த பட்டினத்தாரின் பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இல்லாமல் நாம் அனைவரும் இந்த 2020 உலக வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு உங்களை சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலில் கீழ்ப்படிவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு கட்டளையிடும் பதவி உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் என்றாரே சுவாமி விவேகானந்தர். அந்த விவேகானந்த தத்துவத்தை எடுத்துக்காட்டாக நீங்கள் செயலாற்றுங்கள். அறிவை தந்தையாகவும் திருப்தியை தாயாகவும் சத்தியத்தை சகோதரமாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அருமை மாணவ மணிகளே, இந்த உறவினர்கள் உங்களை ஒருபோதும் கைவிடாமல் காப்பாற்றுவார்கள் என்ற கொள்கையோடு நான் ராமானுஜரேன் வைணவம் என்கின்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அருமையான தலைப்பு. முதலில் வைணவன் என்றால் யார், வைணவன் எப்படி இருப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அனந்தாழ்வாரின் சீடர் பட்டரிடம் கேட்டபொழுது ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருப்பான் என்று கேட்டபொழுது, வைஷ்ணவன் கொக்கை போல் இருப்பான், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உம்மை போல் இருப்பான் என்றான். கொக்கானது வெண்மை நிறமுடையதாக இருக்குமா? நீர்வளமுள்ள இடங்களில் வசிக்கும் தன்மையுடையது. ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. ஸ்ரீ வைஷ்ணவனும் கொக்கை போன்று இன்றிமையாத ஆழ்வார்கள் அருளிய அந்த நூல்களை கற்று கடைபிடிப்பான். உப்பை போல் இருப்பான், உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பார்கள். இந்த பாகவதரின் தொண்டு வைஷ்ணவ சமுதாயத்திற்கு உப்பை போல் இன்றிமையாதது. உம்மை போல் இருப்பான், ஒருவன் தன்னை புகழும் போது ஸ்ரீ வைஷ்ணவன் ரசிக்காமல் இருக்க வேண்டுமாம். ஒருவன் தன்னை சினம் கொள்வோதும் கோபித்துக் கொள்ளாமல் இருப்பானாம். ஆகவேதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களை அதர்மன், மத்திமன், உத்தமன் என்பார்கள். அதர்மன் என்றால் தான் வாழ மற்றவர்களை அழிப்பவன் அதர்மன். மத்திமன் என்றால் தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ்விப்பவன் மத்திமன். உத்தமன் என்றால்
தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்பவர்கள்தான் உத்தமர்கள், அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஆண்டாள் அருளிய அந்த பாசுரம் மூன்றாவது பாசுரத்தில் வருகின்றது, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று. அதுதான் வைஷ்ணவத்தினுடைய கொள்கை. தான் வாழாமல், தனக்காக வாழாமல் பிறருக்காகவே வாழ்பவர்கள்தான் உத்தமர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இன்றைக்கு அந்த நாலாவது பாசுரம் வருமே, ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று அந்த ஆண்டாளர் பாசுரத்தின் எடுத்துக்காட்டாக இப்பொழுது வர்ணை பகவான் நமக்கு இந்த சென்னை நகரத்தையே தத்தளித்து கொண்டிருந்த பொழுது, அனைத்து மக்களும் ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் யார் யாரோ உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் உத்தமர்கள், அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்கின்ற அந்த கொள்கையோடு பகவான் ஸ்ரீமத் ராமானுஜரினுடைய தமிழை பற்றி நான் உரையாற்றுகின்றேன். சைவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் விநாயகரை துதிப்பார்களாம். வைணவர்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன் நம்மாழ்வாரை துதித்து வாழ்த்தி வணங்கும் வழக்கம் கம்பன் காலத்திலிருந்து ஏற்பட்டது. கம்பர் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வைணவ ஆச்சாரியான நாதமுடிகளை சந்தித்து ஒரு நன்னாளில் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்ற எண்ணினார். அப்பொழுது கம்பர் கனவிலே தோன்றிய எம்பெருமான், எம்மை வாழ்த்தி பாடினாய் அன்றி எம் சடகோப்பனையும் நீ வாழ்த்தி பாடினாயா? அவனையும் நீ வாழ்த்தி பாடினால்தான் உன்னுடைய இராமாயணத்தை யாம் ஏற்போம் என்றார். ஆகவே நாமும் நம்மாழ்வாரை துதித்து உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளியவன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதே என் மனமே என்கின்ற அந்த நம்மாழ்வாரின் கருத்து எடுத்துக்காட்டாக நாதமுனிகள் காட்டு மன்னார்குடியில் மேல்நாட்டிலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நம்மாழ்வார் அருள செய்த ஆரா அமுதே என்னும் பாசுரத்தை பாடினார்களாம். ஆரா அமுதே என்றால் எத்தனை முறை அனுபவித்தாலும் தெவிட்டாத இன்பத்தை தருபவர் எம்பெருமானாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே. அந்த பாடலின் சொல்நயத்திலும் கருத்தாழ்வத்திலும் மிகவும் ஈடுபட்ட அவர் அந்த பாசுரத்தின் இறுதியிலே திருக்கூர் சடகோப்பன் குழலில் மலிய சொன்ன ஓராயிரத்தில் பத்து என்பதை அறிந்து கொண்டு அங்கு இருந்தவர்களை கேட்டபொழுது அவர்கள் கூறினார்களாம், எங்களுக்கு இந்த பத்தே பத்து பாசுரங்களாம் தெரியும் என்றாராம். உடனே நாதமுனிகள் அந்த பத்தாவது பாசுரத்தின் இறுதியில் அந்த திருக்கூர் சடகோப்பன் குழலில் மலிய சொன்ன ஓராயிரத்தில் பத்து என்பதை அறிந்து கொண்டு திருக்கூருக்கு சென்றால் ஏதாவது வழி பிறக்குமே என்று எண்ணி திருக்கூருக்கு சென்றார். அங்கு நம்மாழ்வாரின் சீடராகிய மதுரக்கவி ஆழ்வார் தேவு மற்றறியேன் என்கின்ற அந்த நம்மாழ்வாரின் சீடராகிய மதுரக்கவி ஆழ்வார், மதுரக்கவி ஆழ்வாரின் சீடராகிய இந்த பராங்குச தாசர் என்பவரை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறினாராம், நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கும் அந்த புளிய மரத்தடிக்கு சென்று நம்மாழ்வாரின் அந்த மதுரக்கவி ஆழ்வார் அருளிய அந்த கண்ணின் சிறு தாம்பு என்கின்ற அந்த திவ்ய பிரபந்தத்தை பன்னிரண்டாயிரம் முறை இடைவிடாமல் தொடர்ந்து பாடினால் நம்மாழ்வாரே நேரில் காட்சி தருவார் என்று கூறி ஆழ்வார்கள் அருளிய அத்தனை பாசுரங்களையும் அவற்றின் உட்பொருட்களையும் நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு வழங்கினார். நாதமுனிகள் அவற்றை தன்னுடைய சீடராகிய உய்யங்கொண்டாருக்கு வழங்கினார். உய்யங்கொண்டார் தன்னுடைய சீடராகிய மணக்கால் நம்பிக்கு வழங்கினார். மணக்கால் நம்பி தன்னுடைய சீடராகிய ஆலவந்தாருக்கு அருளினார். ஆலவந்தார் அவற்றை தன்னுடைய சீடர்களாகிய திருக்கச்சி நம்பி, திருக்கோட்டீர் நம்பி, பெரிய நம்பி, திருவரங்கத்து அமுதனார், மார்நேர் நம்பி, இப்படிப்பட்ட சீடர்களுக்கெல்லாம் அவர்கள் வழங்கினார். இவர்களின் மூலமாக தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் தோன்றினார். ராமானுஜருடைய காலத்திற்கு முன் வரை இந்த திவ்ய பிரபந்தங்கள் செவி அறிவு, அறிவு நூலறிவு நுண்ணறிவு வாலறிவு மெய்யறிவு என்று நான்கு விதமாக இருக்கின்றது. ஆசிரியர்கள் கற்றுத்தருகின்ற பாடங்களை கற்று கடைபிடிப்பவர் நூலறிவு, ஆசிரியர் கற்றுத்தருகின்ற பாடங்களை நுட்பமான முறையில் ஆராய்பவன் நுண்ணறிவு, வாலறிவு நின்றால் தொழார் எனின் என்பர். வாலறிவை ஒரு மனிதன் பரிபூர்ணமாக பெற்றுவிட்டால் மெஞ்ஞானத்தை பெற்றுவிடுவானாம்.
மெய்ஞானத்தை ஒரு மனிதன் பெற்றுவிட்டால் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை போன்ற எந்த விதமான ஆசைகளிலும் அந்த மனிதரை சலனப்படுத்த முடியாது என்பதை எடுத்துக்காட்டாக தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் தோன்றினார். ராமானுஜா, உன்னுடைய திருவடி தாமரையில் மலர்ந்துள்ள உன்னுடைய கல்யாண குணங்களை பருகுவதற்கு என் மனமாகிய வண்டு விரும்பிவிட்டது. தேவரி, உன் கல்யாண குணங்களை தவிர வேற எதையும் கொடுத்து என் மனதை மாற்ற வேண்டாம். உடையவர், இளையவர், எதிராசர், யமுனை துறவர், ஸ்ரீ பாஷ்யம்காரர், திருப்பாவை ஜீயர், மணவாள மாமுனிகள் என்று பல்வேறு பெயர்களை கொண்டவர்தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர். பாதங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகுமாம் கோதை தமிழ், ஐயைந்தும் ஐந்தும் அறியாத இந்த மானுடரை வையம் சுமப்பது வம்பு என்று ஆண்டாளின் பெருமையை உணர்த்தும் இந்த பாடலின் மீது கொண்டுள்ள பற்றுதலினாலும், வேத உபநிடந்தங்களுக்கு புதிய விளக்கம் காண வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும், ஆசையினாலும், அன்பினாலும், அறிவினாலும் அத்திருமகனை வாழ்த்தி ஸ்ரீ வைஷ்ணவ சமயத்தை பரப்பியவர்தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜர் காலத்திற்கு முன்வரை இந்த திவ்ய பிரபந்தங்கள் செவியறிவாக தான் இருந்தது. அதனை முதன் முதலில் ஏட்டில் எழுதி வைத்த பெருமை பகவான் ஸ்ரீ ராமானுஜருக்கு தான் சேரும். ஆகவேதான் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசார் இன்னர்லால் பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் பேசி பரம்பறுத்தார் என்று மணவாள மாமுனிகள் கூறியுள்ளார். ஆகவேதான் ராமானுஜருடைய கால முன்வரை இந்த வைஷ்ணவ மதத்தை விட ராமானுஜர் பிற்காலம்தான் இந்த வைஷ்ணவ மதமே வளர்ந்தது. ஆதிசங்கரரை போன்று ஒரு அறிவு கூர்மையானவர் இன்று வரை பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை. ஆனால் அவர் புலையனே அப்பால போ என்று கூறியவர்தான் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் 32 வயதில் இறந்தார். 32 வயதில் இல்வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்தான் ராமானுஜர். 120 ஆண்டு காலம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த இந்த மகத்தான மனிதனை பற்றி ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு 30 தான் எனக்கு பேசுவதில் வாய்ப்பளித்தார்கள். ஆகவே எதை விடுவது, எதை தொடுவது என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் உங்களுடைய இதயத்திலே தொட வேண்டியதை மட்டும் தொட்டுவிட்டு விடைபெறுவேன் என்கின்ற ஒரு உணர்ச்சியோடு நான் பேசுகின்றேன். 120 ஆண்டுகாலம் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த மகத்தான மனிதன் ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழைத்து அவர்களுக்கு அறிவுரையும் அற உரையும் அருளுவதும் ஒரு பகவத் கைங்கரியம். கைங்கரியம், பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் என்று எத்தனையோ கைங்கரியங்கள் இருக்கின்றன. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பகவத் கைங்கரியத்தான் இப்பொழுது நம்மிடம் இங்கே பள்ளியிலே கல்லூரியிலே உங்களிடம் பேசுவதற்கு உங்களில் ஒருவனாகவே உங்கள் முன் நின்று நான் காட்சி தருகின்றேன் என்றால் இதுவும் ஒரு கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை செய்த பேராசிரியை திருமதி தமிழ் துறையின் முனைவர் ஆசிரியை திரு ராஜேஸ்வரி அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட தின்றோன் மணிவண்ணா உன் சேவடி செவ் திருக்காப்பு என்று எம்பெருமானுக்கே பல்லாண்டு பாடிய அந்த பெரியாழ்வாரின் பாடலை முன்வைத்து, இந்த ராமானுஜர் காலத்து வரை வடமொழியில் பாடினால்தான் பகவான் ஏற்றுக்கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே முதன் முதலில் தமிழில் பாட செய்த முதல் புரட்சியாளர் தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த தமிழ் மீது பேரார்வம் கொண்டு இன்றைக்கு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே, வேங்கடவா, நீன் கோயிலின் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாயிருந்து உன் பவளவாய் காண்பேனே என்றாரே குலசேகர ஆழ்வார். ஊநேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேரேல் வென்றான் அடிமைத்திற மல்லால் கோனேரி சங்கம் விடத்தான் தன் வேங்கடத்து கூனேரி வாழும் குறுக்காய் பிறப்பேனே என்றாரே. அந்த இன்றைக்கும் குலசேகர படி என்று திருவேங்கடம் திரு நாம் செய்கின்ற வினைகளை கடந்து செல்கின்ற இடம்தான் அந்த திருவேங்கடம். அந்த திருவேங்கடத்திலே இன்றைக்கும் தமிழில் பாடப்படுகின்றது. வடமொழியில் பாடிக்கொண்டிருந்த
அந்த பகவானுடைய பாடல்களை தமிழில் பாட வைத்த முதல் புரட்சியாளர் யார் என்றால் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் தான். ஆகவேதான் அன்பு, இரக்கம், கருணை, வைராகியம், சம தர்மம் என்ற கொள்கைகளிலிருந்து ஒரு கணமும் சரிந்து விடவில்லை. அந்தனர்கள் அல்லாத 16,000 பாகவதர்களை உருவாக்கி ஏகாங்கிகள் என்று பெயர் பெற்றவர். மண்ணு உயிர்க்கு மாயை என மொழிந்த அன்பன் அரங்கன் ராமானுஜன். உயிர்கள் வேறு, இறைவன் வேறு என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே உயிர்களுக்கெல்லாம் தலைவன் எம்பெருமானாகிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உலகுக்கு உணர்த்திய மகான்தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர். திருமங்கை ஆழ்வார் பாடியுள்ளாரே, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயராயினவெல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள் விசும்பொருளும் அருளோடு பெரும் நிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்கின்ற அந்த எட்டெழுத்து திருமந்திரம், 8 8 8 ஏழும் ஏழும் ஏழுமாய், 8 3 1 நின்ற ஆதி தேவனே என்று கூறினார் திருமலை சேர்வா. 8 8 கிட்டும், 8 8 கிட்டும் என்கின்ற நாராயணா மகாலட்சுமியே, இப்படிப்பட்ட 8 எழுத்து திருமந்திரத்தை உணர்த்தியவதான் பகவான் ஸ்ரீராமானுஜர். அந்தனர்கள் அல்லாதவர்களையும் தாழ்த்தப்பட்டவர்களை முதன் முதலில் ஆலயத்திற்கு அழைத்து சென்று அவர்களின் அன்பையும் உருவாக்கியவர் தான். ஆகவேதான் திருக்குளத்தாரே தொண்டைகுளத்தாரே அறைக்குயவர். இன்றைக்கு எத்தனையோ பெரியார்கள் உருவாகி இருக்கலாம், ஆனால் முதன் முதலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தாழ்த்தப்பட்ட மக்களை முதன் முதலில் அழைத்து ஆண்டவனின் அருளையும் அவர்களின் அன்பையும் பெற்றவர்தான் பகவான் ஸ்ரீராமானுஜர். ஆண்டவனுக்கு செய்யும் சேவையை அவர்தம் அடியார்களுக்கு செய்ய வேண்டும். அடியார்கள் என்பவர்கள் ஓர் குலம் என்பதை, ஜாதி குலம் என்பதை மறந்து அனைவருமே அடியார்கள் என்பதை உணர்த்தியவர்தான் பகவான் ஸ்ரீராமானுஜர். இளம் வயதிலேயே துறவிகளுக்கு அரசனானதால் எதி ராஜா என்று பெயர் பெற்றவர். ராமானுஜருடைய சீடர்கள் கூறத்தாழ்வான் முதலியாண்டான். காஞ்சிபுரத்திலே கூரம் என்கிற கிராமம் இருக்கின்றது இன்றைக்கும். அதாவது கல்வியிலே போதிய கவனம் செலுத்தாதவர்கள், கண் பார்வையிலே கோளாறு இருப்பவர்கள் காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கே கூரம் என்கிற கிராமம் இருக்கின்றது, அங்கே கூறத்தாழ்வான் என்பவர் ஒரு ஆழ்வான் இருக்கின்றார், அவரை வணங்கினோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். இதை நாவாகாரியம், அதாவது நாவினால் சொல்ல தகாதவற்றை சொல்ல மாட்டார்கள் என்று பெரியாழ்வார் பாடினார். இது உண்மை. சத்தியம் வத தர்மம் சர, உண்மையை பேசுங்கள், தர்மத்தின் வழியை கடைபிடுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு நாணயத்திற்கு 2 பக்கம் மிக முக்கியமானது. அதே போன்றுதான் உண்மையை பேசுங்கள் என்பதற்காக தான் நான் இதை கூறுகின்றேன். குலச்செருக்கு, கல்விச்செருக்கு, ஒழுக்கச் செருக்கு, 3 செருக்குகளையும் தூக்கி எறிந்தவர் முக்கூரர் என்று அழைக்கப்படுபவர்தான் கூறத்தாழ்வான். மிகப்பெரிய அரசர், செல்வந்தர், அவர் தன்னை நாடி வருகின்ற அந்த பாகவதர்களுக்கெல்லாம் அன்னதான கைங்கரியம் செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். அவர்தான் ராமானுஜருடைய சீடர். அவரை திரிதண்டம் என்பார்கள். அதே போன்ற பவித்திரம் முதலியாண்டான், அவரும் இவருடைய சீடர். இவர்கள் இருவரும் தான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் இந்த வைஷ்ணவ சமயத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர்கள். அப்பொழுது கூறத்தாழ்வான் தன்னுடைய நாடி வருகின்ற அந்த பாகவதர்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்கின்ற பொழுது அங்கே காஞ்சிபுரம் கூறம் என்கிற கிராமத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் 3 கிலோமீட்டர் மைல்கல் தொலைவில் தான் இருக்கும். அப்பொழுது காஞ்சிபுரத்திலேயே எம்பெருமானுக்கு ஆலவட்டம் வீசுவதிலும் புஷ்ப கைங்கரியம் செய்வதில் தான் திருக்கச்சி நம்பி இவர் பூவிருந்தமல்லியில பிறந்து காஞ்சிபுரத்திற்கு அன்றாடம் கால்நடையாகவே நடந்து சென்று அந்த பூவிருந்த மல்லியிலே மலர்கின்ற அந்த மலர்களை எல்லாம் எடுத்து சேர்த்து கோர்த்து மாலையாக்கி எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்தான் திருக்கச்சி நம்பி வைசியர். பிற்பட்ட வகுப்பை சார்ந்தவர், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர். அந்தனர்கள் தான் ஆண்டவனுக்கு பகவானை வடமொழியில் பாடினால்தான் பகவான் ஏற்றுக்கொள்வான் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலேயே முதன் முதலில் தமிழில் பாட வைத்த முதல் புரட்சியாளர் தான் பகவான் ஸ்ரீராமானுஜர். அப்படி
ஆலவட்டம் வீசுகின்ற பொழுது, புஷ்ப காரியம் செய்கின்ற பொழுது, பெருமாளோடும் பிராட்டியோடும் பேசக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்தான் திருக்கச்சி நம்பி. ஒரு முறை அங்கே கூரத்திலேயே அரண்மனையுடைய அந்த அரண்மனை வாசலில் இருக்கக்கூடிய அந்த ஓசையுடைய சத்தம் கேட்டு

காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலமந்து தன்னை நாடி வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற மல்லல் பிரானாகிய பேரறிவாளன் வரதராஜ பெருமாளை கேட்டாராம், திருக்கட்சியை நம்பியை பார்த்து என்ன மணியாகிவிட்டதா என்று. அப்போதுதான் கூறினாராம், இல்லை, அங்கே கூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தர் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கெல்லாம் உதவி செய்பவர் அன்னதான பிரியர், அவருடைய அரண்மனை மூடுகின்ற சத்தம் கேட்டது என்று கூறிய போதுதான் அப்பொழுது அவர் கேட்டாராம், நம்மை காட்டிலும் இவர் செல்வந்தரா என்று பெருமாள் ஒரு கணம் திகைத்தாராம். உடனே அந்த கூரத்தாழ்வான் இல்வாழ்க்கையை துறந்து அரசு வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு நேராக பகவான் ஸ்ரீ ராமானுஜருடைய திருவடியை வணங்கி ராமானுஜருக்கு இந்த கைங்கரிய தொண்டில் அவர் ஈடுபட்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. எந்த ஆலயத்திற்கு சென்றாலும் இந்த ஸ்ரீமதே ஓம் நமோ நாராயணாய நமக என்ற ஒரு மந்திரம் இருக்கும். இந்த மந்திரத்தை ராமானுஜருடைய ஆச்சாரியராகிய திருக்கோட்டீர் நம்பி, நாவா காரியம் சொல் இல்லாதவர் நாவினால் சொல்ல தகாதவற்றை சொல்ல மாட்டார்கள் என்று பெரியாழ்வார் கூறினார். அங்கே திருக்கோட்டீர் நம்பியிடம் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்து திருக்கோட்டியூருக்கு கால்நடையாகவே நடந்து செல்வாராம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு கூ என்றால் இருள், ரூ என்றால் இருளை விளக்குபவன், ஆகவேதான் அவர்களுக்கு குரு என்பார்கள். அப்படிப்பட்ட அந்த திருக்கட்சி நம்பியிடம் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் திருக்கோட்டீர் நம்பியிடம் பகவான் ராமானுஜர் கால்நடையாகவே நடந்து செல்வாராம். ஏறத்தாழ 18 நாட்கள் நடந்து சென்றாராம். அப்பொழுது ஒரே ஒரு முறை மட்டும் திருக்கோட்டீர் நம்பி பகவான் ஸ்ரீ ராமானுஜரிடம் இந்த 8 திருமந்திரத்தை நீ அறிய வேண்டும் என்றால் 30 நாட்கள் உண்டா நோன்பினை மேற்கொள்ள வேண்டும் என்றாராம். தீர்த்தமும் அருந்தக்கூடாது, 30 நாட்கள் பிறகு நீங்கள் உயிரோடு இருந்தால் இந்த வைஷ்ணவ சமயத்திலே இறந்தார் துறந்தார் உயிர் நீத்தார் என்றெல்லாம் கூற மாட்டார்கள், திருநாடு அலங்கரித்தார் என்பார்கள். 30 நாள் நீங்கள் உயிரோடு இருந்தால் என்னிடம் அறிந்து கொள்ளட்டும், நீங்கள் உயிர் பிரிந்தால் ஆலவந்தாரிடம் தெரிந்து கொள்ளட்டும் என்று கூறி அவர் இந்த சௌமிய நாராயண பெருமாள் கோயிலில் நின்று உண்ணா நோன்பினை மேற்கொண்டார். 18 நாட்கள் அவர் உண்ணா நோன்பினை மேற்கொண்ட பொழுது அவருடைய சீடர்களாகிய திரிதண்டமும் பவித்திரம் என்பார்களே அந்த கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் ராமானுஜர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததை கண்டு நேராக திருக்கோட்டியை நம்பியிடம் சென்றார்களாம். இப்பொழுதாவது இந்த 8 மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் என்று அப்பொழுது அவர் கூறினாராம். 30 நாள் வட்டம் என்றாராம். தண்ணீர் மட்டும் பருகட்டும் என்று கூறி தண்ணீர் மட்டும் பருகிய பிறகு 30 நாள் ராமானுஜரை அந்த அவருடைய சீடர்களாகிய கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும் அவரை அழைத்து கொண்டு நேராக வந்தாராம். அப்பொழுது இந்த 8 திருமந்திரம் ஆகிய இந்த ஓம் நமோ நாராயணா, ஓம் என்றால் இந்த உலகத்தை குறிக்கும், நாராயணா என்றால் இந்த 8 திருமந்திரத்தை குறிக்கும், நம என்றால் இந்த உடல் நம்முடையதல்ல, நாம் இந்த உடலுக்கு அடிமையல்ல, எல்லாம் எம்பெருமானுக்கே சேரும் என்று கூறி இந்த ஓம் நமோ நாராயணாய நமக என்ற இந்த 8 திருமந்திரத்தை எவன் ஒருவன் தன்னுடைய 3 முறை உச்சரிக்கின்றாரோ இல்லை செவிகளில் கேட்கின்றாரோ அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று கூறி இந்த மந்திரத்தை உன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் சந்தியாய காலத்தில் நீ இறப்பதற்கு முன்பாக உன்னுடைய சீடர்களிலே தகுதி வாய்ந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தான் நீ இந்த மந்திரத்தின் உட்பொருளை நீ கூற வேண்டும், அதற்கு முன்பாக நீ கூறினால் நீ நரகத்திற்கு தான் செல்வாய் என்று திருக்கோட்டீர் நம்பி பகவான் ஸ்ரீ ராமானுஜரிடம் சத்தியம் செய்து கொண்டு இந்த மந்திரத்தை கூறினாராம். இதனை ஏற்றுக்கொண்ட பகவான் ஸ்ரீ ராமானுஜர் அன்று இரவு முழுவதும் உறங்கவில்லையாம். ஏன் என்றால் இந்த மந்திரத்தை நாம் அறிந்து கொண்டோம், இந்த மந்திரத்தை நாம் அறிந்து கொண்டோமானால் இந்த மந்திரத்தை நமக்கு பின்னாடி ஓரான் வழியாய் தானே வரும், இதை தானே ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசார் இன்னர்லால் பாருலகில் ஆசையுடையோரு
சொற்கெல்லாம் பேசி வரம் பருத்தார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் ஒளிமிக்க ஜோதியை நாதன் என அறியாத மொழிகின்ற தொண்டர் பேதமையை தீர்த்தவர் நம் ராமானுஜர். ஆகவே அவர் என்ன செய்தார் என்றால், அன்று இரவு முழுவதும் உறங்கவே இல்லையாம். தான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை என்று எண்ணி மறுநாள் விடியற்காலையில் அந்த சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தின் கோபுரத்தின் உச்சியிலே நின்று கொண்டு அனைவரையும் அழைத்தாராம். இந்த ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய என்று மூன்று முறை உச்சரித்தாராம். அங்கே இருந்த பாகவதர்கள் கோஷ்டிகள் அனைவருமே உச்சரித்தார்களாம். இதனை அறிந்து கொண்ட திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை அழைத்து வருமாறு கட்டளையிட்டாராம். அதற்கு முன்பாகவே ராமானுஜர் நேராக சென்றாராம். சென்று அவருடைய திருவடியை வணங்கினாராம். அப்பொழுது திருக்கோட்டியை நம்பி கூறினாராம், என்ன காரியம் செய்தாய், நீ என்ன காரியம் செய்தாய் என்று கேட்டபொழுது ராமானுஜர் கூறினாராம், நான் ஒருவன் நரகத்திற்கு சென்றாலும் பரவாயில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் மோட்சம் பெற வேண்டும், வீடு பெற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த கொள்கைக்காக தான் நான் இப்படி கூறினேன் என்று கூறிய பொழுதுதான் அப்போதுதான் ராமானுஜரை திருக்கோட்டியர் நம்பி கட்டி அரவணைத்துக் கொண்டு எம்பெருமானார் என்று கூறினாராம். எம்பெருமானார் என்றால் எமக்கு தலைவன் நீ என்று கூறினாராம். அதே போன்று கூறத்தாழ்வாரை பற்றி கூறலாம். கூறத்தாழ்வார் சிவத்பரதர நாஸ்தி அஸ்மத் பரம் என்று கூறுவார்கள். அதாவது இந்த வைஷ்ணவ மதம் வளர்ந்து கொண்டே இருப்பதை கண்ட சோழ அரசர்கள் குறுநில மன்னர்கள் சோழ அரசனிடம் சென்று முறையிட்டார்களாம். உடனே அப்பொழுது சோழ அரசன் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை செய்தான். ஆலோசனை செய்தபொழுது இந்த வைணவ மதம் வளர்வதற்கு காரணம் பகவான் ஸ்ரீ ராமானுஜர் தான், ஆகவே ராமானுஜரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அன்பு கட்டளையிட்டார்களாம். அரசனுடைய கட்டளையை நிறைவேற்றுவது காவலர்களின் கடமை என்கின்ற ஒரு உயர்ந்த கொள்கையோடு காவலர்கள் நேராக சென்றார்களாம். அங்கே ராமானுஜர் இல்லை, அவர் காவிரி ஆற்றில் நீராடு குளக்கருக்கு சென்றபோது அங்கே இருந்தவர்கள் கூறத்தாழ்வானும் பெரிய நம்பியும் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு நேராக வந்தார்களாம். வந்தவர்களை பார்த்து சோழ அரசன் கூறினாராம், இந்த சிவத்பரதர நாஸ்தி என்கின்ற ஒரு தத்துவத்தை எழுதினாராம். அதனை கண்ட கூறத்தாழ்வான், கூறத்தாழ்வாரை போன்று ஒரு ஆழ்வாரை நாம் இதுவரையும் கண்டதில்லை, கல்வியிலே மிகச்சிறந்தவர், பாஷ்யத்திற்கு உரை எழுதியவர், நம்மாழ்வாரிய அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் செய்தவர் தான் கூறத்தாழ்வார், புத்தி கூர்மையுடையவர், குலச்செருக்கு கல்வி செருக்கு ஒழுக்கச் செருக்கு என்ற மூன்று செருக்குகளை தூக்கி எறிந்தவர் முக்குறும்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கூறத்தாழ்வான் பார்த்தாராம். அந்த சிவத்பரதர நாஸ்தி என்கின்ற அந்த திருவாட்டை எழுதிய பிறகு அஸ்திஸ்தத பதம் என்று எழுதினாராம். அஸ்திஸ்தத பதம் என்றால் சிவனை காட்டிலும் மேலான தெய்வம் நாராயணன் தான் என்றானாம். சிவம் என்ற சொல்லுக்கு குறுணி என்று ஒரு பொருள் உண்டு. குறுணி என்றால் நெல்லை அளக்கக்கூடிய கருவி. இந்த நெல்லை அளக்குகின்ற போது அதை ஆளாக்கு படி இப்படி குறைந்து வருகின்ற பொழுது அதனை விட காட்டிலும் குறுணி என்கின்ற ஒரு சொல் இருக்கின்றதாம். இதைதான் கூறத்தாழ்வான் கூறினாராம். இதனை கண்ட சோழ அரசன் அவர்கள் இருவரையும் சிறையில் தள்ளுங்கள் என்றாராம். அப்பொழுது அங்கே நாலுரான் என்பவன் ஒருவான் வந்தான். வந்தவன் அரசனிடம் சென்று முறையிட்டானாம், ஐயா வந்தவர்களிலே இவர்கள் ராமானுஜர் அல்ல, இவர்தான் கூறத்தாழ்வானும் பெரிய நம்பியும் என்று கூறினார்களாம். உடனே இதனை கண்ட அந்த சோழ அரசன் கடும் சினம் கொண்டு இவர்கள் இருவரின் கண்களையும் பிடுங்கி எறியுங்கள் என்றானாம். அப்பொழுது கூறினாராம் கூறத்தாழ்வான், பகவானே பார்த்த கண்கள் பாவியாகிய உன்னை பார்த்த பிறகு இந்த கண்கள் எனக்கு இருந்து என்ன பயன் என்று கூறி தன்னுடைய நகத்தின் மூலமாக கண்களை பிடுங்கி எறிந்தவர்தான் கூறத்தாழ்வான். அதன் பிறகு பெரிய நம்பி, பெரிய நம்பி பகவான் ஸ்ரீ ராமானுஜருக்கு பஞ்ச சமஸ்காரம் செய்தவர். இன்றைக்கும் மதுராந்தகத்தில் ஏறி காத்த சன்னதின் இருக்கின்றது. அங்கே எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் யாருக்கும் மனதளவில் தீங்கு செய்ய மாட்டேன்
என்று உறுதி பூண்டவர்கள்தான் பஞ்ச சமஸ்காரம் செய்வார்கள், செய்து கொண்டு இருப்பார்கள். அப்படி பஞ்ச சமஸ்காரம் செய்தால்தான் பெரிய நம்பி ராமானுஜருக்கு செய்தார். ஆகவே ராமானுஜர் இந்த பெரிய நம்பி வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் திருநாடு அலங்கரித்தார். கூறத்தாழ்வான் நேராக சென்றார். தன்னுடைய குழந்தையாகிய அத்துலாயம் அழைத்து கொண்டு அவர் நேராக சென்ற பொழுது பகவான் ஸ்ரீ ராமானுஜர் இந்த சோழ அரசினுடைய தொல்லையும் தாங்காமல் அவர் மைசூருக்கு சென்று மேல்கோட்டையில் திருநாராயணபுரத்திற்கு சென்றார். சோழ அரசன் அந்த கிருமி கண்ட சோழன் இறந்தது என்பதை அறிந்து கொண்டு நேராக பகவான் ஸ்ரீ ராமானுஜரை வந்து கூறத்தாழ்வானை சந்தித்தார். அப்பொழுது பகவான் கூறினார், என்னால் தானே உங்கள் கண்கள் பிடுங்கி கண்கள் பறிப்போய்விட்டதே, ஆகவே நீங்கள் நேராக ரங்காவை சந்திக்கு, ரங்கா ரங்கா ரங்கா என்பார்கள். அகில கிளை உரையும் மலர்மேல் மங்கையுரை மார்வா, நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முனிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகருண்டிலா அடியேன் உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்பார்களே. அங்கே நேராக சென்றார் ராமானுஜர். எம்பெருமானிடம் மனம் விட்டு பேசக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள்தான் திருக்கச்சி நம்பி, திருக்கோட்டி நம்பி, கூறத்தாழ்வான் பகவான் ஸ்ரீ ராமானுஜர். அப்பொழுது ராமானுஜர் பெருமாளிடம் வேண்டினாராம், என்னாலே கண்கள் பறிபோய்விட்டது, ஆகவே கூறத்தாழ்வானுக்கு கண்கள் கொடுங்கள் என்று கேட்டபொழுது நேராக சென்றாராம் கூறத்தாழ்வான் பகவானை வேண்டினாராம். என்ன வேண்டினார் என்றால், தன்னுடைய கண்கள் பறிபோவதற்கு காரணமாயிருந்த அந்த நாலுரானுக்கு மோட்சம் கொடு என்றாராம். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். தான் அழிவிலும் பிற நலத்தை நாடுபவர்கள்தான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் யாரெல்லாம் உதவி செய்கிறாரோ அவர்கள்தான் உத்தமர்கள், அவர்கள்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். ரத்தம் வடியும் காயத்தை விட ஊமை காயம் உள் காயத்துக்கு தான் வலி அதிகமாம். அந்த வலியை ஆற்றிக்கொள்ள அருண் தொண்டாற்றியது அருமையான மதம்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதம் என்று கவியரசர் கண்ணதாசன் கூறியுள்ளார். ஆகவே நம்மாழ்வார் அவருடைய பாசுரம், சூழ் விசும் பனி முகில் முடி முடி வானவர் முறை முறை அகன்ற எதிர்கொள்ள, இது அருமையான பாசுரம். இந்த பாசுரம் உலகத்திலேயே ஒத்து வராத பாசுரம். அதாவது நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒருவர் நம்மை விட்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகத்திற்கு சென்றாரானால் அவர் நமக்காக காத்து கொண்டிருப்பாராம். இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை பகவான் ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இதனை கேட்டாராம் கூறத்தாழ்வான். உடனே அவர் நேராக சென்றாராம், நேராக சென்று ரங்கநாதனை சந்தித்தாராம். அப்பொழுது ரங்கநாதன் கேட்டாராம், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாராம். கேட்டதை விட எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டீர்கள், ஆகவே இப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு வேண்டும் என்றாராம். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது நான் மோட்சம் பெற வேண்டும் என்றாராம். உடனே அவர் கூறினாராம், உன்னையும் உன்னோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நான் மோட்சத்தை தருகிறேன் என்று கூறி அவர் மோட்சத்தை பெற்றாராம். அதனை பெற்றுக்கொண்ட கூறத்தாழ்வான் நேராக வந்தாராம் ராமானுஜரை பார்த்து ஆனந்தமோடு சிரித்தாராம். அப்பொழுது ராமானுஜர் கேட்டாராம், கேட்டது கேட்டாயே, எனக்கு மட்டும் கேட்க வேண்டாமா, இந்த உலகத்திற்கு ஒத்து வராத ஒரு பொருள். அதாவது ஒரு குருவை ஒரு சீடன் தான் வரவேற்க வேண்டும், ஒரு சீடனை ஒரு குரு வரவேற்க கூடாது, இதுதான் குரு பரம்பரை. ஆகவே ஆச்சாரியர் ஆகிய பகவான் ஸ்ரீ ராமானுஜரே, உன்னுடைய சீடன் நான் திருநாடு அலங்கரித்து விட்டால் உங்களுடைய வருகைக்காக நான் ஆவலோடு காத்து கொண்டு இருப்பேன் என்று கேட்டபொழுது ராமானுஜர் கதறினாராம், கண்ணீர் சிந்தினாராம், என்ன காரியம் செய்தாய் நீ, இந்த உலகத்திற்கு ஒத்து வராத இந்த பொருள், இதை நான் சீடர்களோடு கூறினேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ இப்படி கேட்டாயே என்று கேட்டபொழுது அப்பொழுதுதான் கூறத்தாழ்வான் கூறினாராம், இல்லை நான் நரகத்திற்கு நான் மோட்சத்திற்கு செல்கின்றேன் என்று கூறிய பொழுதுதான் ராமானுஜருக்கு மோட்சம் கூறத்தாழ்வான் மூலமாக தான் கிடைத்தது என்றால், ஏன் என்றால் குருவின் பேச்சை மீறினால் நரகம். தானம் கொடுப்பவர்
ஒருவர் தானம் கொடுப்பதை மற்றவர் கெடுக்க கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த கொள்கை காரணமாகத்தான் ராமானுஜருக்கே மோட்சம் கிடைத்தது. யாரால் என்றால் அதுதான் கூறத்தாழ்வான் மூலமாகத்தான். ஆகவே ராமானுஜருக்கு முன்பாக இருக்கின்றவர்கள் இந்த ஆச்சாரியர்களுடைய திருவடியையும் அதன் பிறகு ராமானுஜருக்கு பின்னாலே வருகின்றவர்களை திருமுடியையும் என்றுதான் இந்த வைஷ்ணவ சமயத்திலேயே ஒரு வரம்பரை கூறுவார்கள்.

0: ஏனென்றால் ராமபிரான் நண்பன் என்று சொல்லிக் கொண்டு வந்தால் நான் அடைக்கலம் தருவேன் என்கின்றாளாம். ஆனால் சீதா பிராட்டி அப்படி கூறவில்லையாம். பாவமே செய்து பாவியானேன், மற்றில் ஒன்று மாறியேன், மாயனே எங்கள் மாதவனே, கல் தேன் பாய்ந்து ஒழுகும் கமலச்சுனை வேங்கடவா, அற்றேன் வந்து அடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டர்லவே என்று எப்படிப்பட்டவர்கள் வந்தாலும் தன்னை நாடி வருகின்றவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகின்ற அந்த வல்லாகிய பகவான் ஸ்ரீ ராமானுஜரின் திருவடியை அணங்கி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறினாரே, இளமை பருவமும் இந்த மனித உடலும் இச்செல்வமும் இவ்வுலகில் நிலையாக நிற்பவை அல்ல. ஏ மாணவ செல்வங்களே, உங்களுடைய மானிடத்தின் பயணத்தை முடிப்பதற்குள் இந்த உலகத்தில் உங்களுடைய பெயரை நிலைநாட்டுங்கள். அப்படி நிலைநாட்ட முடிவதற்குள் உங்களது பயணம் முடிந்துவிட்டால் சாதாரண கற்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று கூறி, இளமை பருவமும் இந்த மனித உடலும் இச்செல்வமும் இவ்வுலகில் நிலையாக நிற்பவை அல்ல, நீங்கள் அனைவரும் சாதிக்க வேண்டும், சாதனை புரிய வேண்டும், இந்த இரவதில் உலக வல்லரசு நாடாக திகழ நீங்கள் அனைவரும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த எனது இனிய நண்பர் நெல்லை சுப்பையா அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியை பெருமக்களுக்கும் என்றைக்கும் இந்த இதய நாற்காலியில் நிரந்தரமாக இடம் இருக்கும் என்று கூறி நன்றியை காணிக்கையாக்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நவிழல். தமிழர் மரப்பன்றோ தம் அன்பால் மாணவர்களை அரவணைக்கும் எம் கல்லூரி பேராசிரியை முனைவர் ஷீலதா அவர்களை நன்றியுரை நவிழ அழைக்கிறோம்.
2: யானே தவம் செய்தேன் ஏழ் பிறப்பும், எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான், யானே இருந்த தமிழ்நல் மாலை இறையடிக்கே சொன்னேன், பெருந்தமிழன் நல்லேன் பெரிதே என்ற பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இறைவன் மீதும் தமிழ் மொழி மீதும் மிகுந்த பற்று கொண்டு வைணவத்தின் பெரும் புகழை எந்த ஒரு குறிப்பையும் தாளில் வைத்துக் கொள்ளாமல் மனதில் இருந்த கருத்துக்களை வாய்மொழியின் மூலம் நம் செவியின் ஊடாக மனதில் விதைத்த உயர் திரு கோதை சீனிவாசன் அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு இறை நிகழ்வினை கல்லூரியில் நடத்துவதற்கு இசைவளித்த செயலாளர் மனோஜ்குமார் சொண்டாலியா அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் முனைவர் லலிதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்துறையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வானாலும் மிகுந்த ஊக்கத்துடனும் சிறப்பான முறையிலும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையுடனும் அனைத்து செயல்களையும் செய்திடும் எங்கள் பைந்தமிழ் மன்ற மாணவ தமிழ் நிலாக்களுக்கும் செவிமடுத்த கண்மணிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்கத்தின் சிறப்பான முறையில் அமைத்து கொடுத்த உதவியாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இறுதியாக இப்படி ஒரு அழகிய சூழலில் இனிமையான நாளை அமைத்து கொடுத்த வாயிலில் வீற்றிருக்கும் எங்கள் விநாயக பெருமானுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
3: ஒரு திமர்

0: connect. From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
1: உங்கள் பணிவான கவனத்திற்கு வண்டி எண்

0: பார்த்தார்.
1: சிவாஜி கணேசன்.
2: தீ திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனி வாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும், ஜாக்கிரதை.
1: ஜெமினி கணேசன்.

0: ரஜினிகாந்த்.
1: எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நான் ஒரு தடவை சொன்ன, நூறு தடவை சொன்ன மாதிரி.
0: கமல்ஹாசன்
2: கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டுக் கொண்டுட்டு அடுத்து நான் மடையில குத்தி நின்னு அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன்.

0: Vijay?
1: வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ புரிஞ்சுக்கல.
0: அஜித் சூர்யா.
2: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன்.
0: ஜோதிகா. சிம்ரன் எக்ஸெட்ரா. The highlight is film stars' cutouts get a palabhishegam, the milk bath, during the release of their films. Nowhere in the world you can find this tradition. Theatre culture in Chennai is very much active. It is from here that the legendary actor

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்காக யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091, மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இன்னைக்கு நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பத்தி பேச போறோம். தியோசபிக்கல் சொசைட்டிங்கிறது சென்னையில அடையாளம் லொகேட் ஆயிருக்கு. இந்த சொசைட்டி இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை ஆனி பெசன்ட். இதோட மெயின் எய்ம்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டு ப்ரமோட் கோ கிரீன் சிட்டி அண்ட் ஆல்சோ டு ஹாவ் அன் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. இன்னைக்கு தியோசபிக்கல் சொசைட்டி ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பார்ட் ஆஃப் சென்னை. இது தவிர கலாக்ஷேத்ரா வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன இடம் வாஸ் தியோசபிக்கல் சொசைட்டி. அதுக்கப்புறம் இட் வாஸ் ஷிஃப்டட் டு திருவான்யூர் இன் 1962. ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் மிஸ் புவனேஸ்வரி, ஒன் ஆஃப் த ரெசிடென்ட் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் தி சொசைட்டி. வணக்கம் மேம். So ma'am, can you share your knowledge about the society?
1: Theosophical Society. It is one of a historical places in Chennai. இது வந்து first it was founded in 1875 by Helena Blavatsky in US. From there it has been moved to Chennai Adyar because Blavatsky and Henry Steele Olcott வில்லியம் அப்படிங்கிறவங்க வந்து தே ஹவ் மூவ் டு சென்னை. ஸோ அந்த அங்கே யூஎஸ்லேருந்து இட் ஹஸ் இது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இட் ஹஸ் மூவ் டு சென்னை அடையார். அண்ட் இதுதான் வந்து இப்போ வந்து ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து சென்னை அடையார் தான். அண்ட் இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து யூனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது எல்லாரும் ஈக்குவல், நோ காஸ்ட் கிரீட் செக்ஸ் டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் அப்ஜெக்டிவே. அண்ட் இதில் வந்து இவங்களோட எய்ம்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. நியூக்ளியஸ் ஒரு நியூ த ஹோல் யூனிவர்ஸ் ஹோல் வேர்ல்டே வந்து ஒரு நியூக்ளியர் இதுவாக இருக்கணும், நியூக்ளியர் நியூக்ளியஸ் பிரதர்ஹுட்டா வித்தவுட் எனி கேஸ்ட் கிரீடு செக்ஸ் கலர் அந்த மாதிரி டிஸ்டிங்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒரு ஒரே ஹியூமன் அப்படிங்கிற ஒரு பிலீஃபில் இருக்கணும். ப்ளஸ் அவங்களோட அடுத்த ஒரு இது வந்து எல்லா ரிலீஜியன்லேயும் இருக்கிற நல்ல விஷயங்களையும் ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் எடுத்து சயின்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணி அந்த அதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற நல்லதை மட்டும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருக்காங்க. ப்ளஸ் லா ஆஃப் நேச்சர், அது என்ன இயற்கைனா என்ன, ஸோ அந்த எப்படி வந்தது, இந்த நேச்சர்லாம் எப்படி என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுட்டு ப்ளஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மேன் பவர்ல எப்படி இருக்குது என்ன அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும், அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் கொண்டு தியோசபிக்கல் சொசைட்டியில கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களோட வந்து அங்கே வந்து சேர்றதுக்கு வந்து நீங்கள் இதில் தான் இப்படி யூ ஹாவ் டு பி லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் சொல்லலை. பட் ஒன்ஸ் யூ ஜாயின்ட் தியோசபிக்கல் சொசைட்டி, நீங்கள் வந்து இவங்களோட அந்த எய்ம்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் அண்ட் எய்ம் பிலீஃப் எல்லாமே. இது வந்து மெயினாக என்னென்னா ஒரு சோஷியல் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நிறைய வேண்டாத மூட நம்பிக்கைகள் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிட்டுலாம் இல்லாத ஹியூமன் நல்லபடியாக இருக்கிறதுக்கு சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் மட்டும் வச்சு அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: What are the facilities and specialities available here?
1: Main aim of Theosophical Society is to form a nucleus of universal brotherhood of humanity without distinction of race, creed, sex, caste or color. Second one, to encourage the study of comparative religion, philosophy and science. Third, to investigate unexplained laws of nature and powers power, talent in man. இதுதான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோட மெயின் எய்ம்ஸ். ஸோ இதை வச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரியே தான் வந்து அவங்க வந்து தே டேக் பீப்புள். அண்ட் அங்கே ஹூவர் வாண்ட்ஸ் டு ஜாயின் தியோசபிக்கல் சொசைட்டி அவங்களோட எய்மும் வந்து இந்த மாதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் வென் யூ என்டர் த தியோசபிக்கல் சொசைட்டி இதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் அவங்க வந்து அங்கே யூ ஹாவ் அ டெம்பிள், யூ ஹாவ் அ சர்ச், யூ ஹாவ் அ மாஸ்க் அண்ட் யூ ஹாவ் அ புத்திஸ்ட் ஷ்ரைன் மாதிரி தே ஹாவ் தேர். அண்ட் ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ என்ட் அவங்களோட பேஸ் டைமிங்ஸ் வந்து ஈவினிங் 4:30 to 7:30. ஸோ நீங்கள் அந்த சமயம் அங்கே போகும்போது எல்லா ப்ராப்ளி இப்போ ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி இங்கேருந்து தான் ப்ரேயர் பெல் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஹியர் ஃப்ரம் ஆல் தீஸ் 4 places. தனியா அதாவது இவங்க ஹிந்துவோட டெம்பிள் மட்டும் கிடையாது, மாஸ்க் மட்டும் அப்படின்லாம் இல்லாம அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து எல்லாரோடதையும் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவங்க வந்து எதுவுமே அவங்க வந்து யாரையும் ப்ரெஷரைஸ் பண்ணி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்றது கிடையாது. பட் தேர் மெயின் எய்ம் இஸ் ஒரு டிஸ்டிங் பிட்வீன் த பீப்புள் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணிக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து தே ரெஸ்பெக்ட் த நேச்சர். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் நேச்சர் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெயினா இந்த இந்த ஹோல் தியோசபிக்கல் சொசைட்டியே வந்து ஒரு 260 acres ஆஃப் லேண்டில் நியர் அடையார் ரிவர் இருக்கு. அண்ட் யூ கேன் சி லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ், அப்புறம் பேட், ஃப்ரூட் பேட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அங்கே தான் நிறைய இருக்கு. அப்புறம் ஜாக்கால்ஸ், அப்புறம் வைல்டு கேட்ஸ், மங்கூசஸ், ஹேர்ஸ் அந்த மாதிரி நிறைய தே டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் அனிமல்ஸ் ஆல்சோ. அண்ட் அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் நமக்கு தெரியாத நிறைய ட்ரீஸ் அந்த மாதிரி எல்லாம் அங்கே வச்சிருக்காங்க. மகவனி அப்படிங்கிற ஒரு வெரி ரேர் ட்ரீஸ். அதுக்கு அதை தவிர யூ ஹாவ் அதாவது ஏஷியாலே வச்சு செகண்ட் லார்ஜஸ்ட் பேனியன் ட்ரீ விச் இஸ் 480 years old வந்து அங்க தியோசபிக்கல் சொசைட்டில தான் இருக்கு. அண்ட் அந்த பேனியன் ட்ரீ, தியோசபிக்கல் சொசைட்டில இருக்கிற பேனியன் ட்ரீ வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லேண்ட்மார்க் இன் சென்னை. அண்ட் அந்த அதோட ரூட்ஸ் எல்லாம் வந்து இட் கவர்ஸ் அரௌண்ட் 60,000 square meters அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனும் சொல்றாங்க. அண்ட் அந்த மோர் ஓவர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தட் பேனியன் ட்ரீ இஸ் அதை வந்து லைவா இட் ஹாஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் அண்ட் இட் ஹாஸ் பீன் இம்ப்ளான்டட் இன் இங்கே தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இட் இஸ் சச் எ பிக் ட்ரீ, அதாவது யூ டோன்ட் ஃபைண்ட் தட் கைண்ட் ஆஃப் ட்ரீ எனிவேர் இன் இந்தியா. அண்ட் ஐ ஹாவ் சீன் நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து தே ஹவ் டேக்கன் கிட்ஸ், சின்ன பசங்கள்லாம் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி to see all these kinds of trees and animals and madri they bring them for one day trip mari vande kootit vande inga irukra and idella kaamichittu inga eppadi irukanga enna adala vande plus indha mari indha trees and adala how they are keeping the nature safe, how the or lively nature vande maintain pandrathu vande being in a cosmopolitan city. அண்ட் இங்கே நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே போனால் வந்து வி டோன்ட் ஃபீல் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு காஸ்மோபால்டன் சிட்டியில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லாமல் அந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் யூ ஹாவ் ஹவுசஸ் அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து தே ஹாவ் ப்ரொவைடட் ஹவுசஸ் அண்ட் ஆல் தீஸ் ஹவுசஸ் ஆர் வித் இண்டிவிஜுவல் வெல். ஸோ அது நமக்கு வந்து ப்ராபப்ளி டியூரிங் சம்மர் வந்து தண்ணி அந்த வெளியில இருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து இது கிடையாது. பட் ஆனா மான்சூன்ல நல்ல மான்சூன் இருக்கும்போது யூ நோ நீட் டு டிபெண்ட் ஆன் போர் வெல் ஆர் வேற இந்த வாட்டர், அதெல்லாம் யூ கேன் டேக் வாட்டர் ஃப்ரம் திஸ் இது. அண்ட் நமக்கு வந்து இப்போ நிறைய முன்னாடி பழைய காலத்துல இருந்ததெல்லாம் மாறிட்டு வரபோது இந்த மாதிரி வெல் அதெல்லாம் அவங்க அப்படியே மெயின்டைன் பண்றது வந்து ஆன்டி நம்ம லைக் நம்மளோட ஏர்லியரா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணினோம் அதெல்லாம் வந்து ப்ராபப்ளி த்ரூ த சொசைட்டி வி கேன் பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் தீஸ் பீப்புள் தே ரன் வந்து ஆல்காட் மெமோரியல் ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி தே ஆர் ரன்னிங் அ ஸ்கூல். அண்ட் இந்த ஸ்கூலோட மெயின் இது வந்து ஸ்டேட் போர்டோட கனெக்ட் பண்ணி தான். அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் தமிழ். யூ ஹாவ் ஆல் த சயின்ஸ், செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல் அப்படின்னு எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த பசங்களுக்கெல்லாமும் இந்த நேச்சர் பத்தி அப்புறம் அவங்களோட இது ஹேண்ட் ஒர்க் பத்தி செல்ஃப் டிபெண்ட், செல்ஃபா எப்படி வந்து நோ நீட் டு டிபெண்ட் அதர்ஸ், செல்ஃபா நீ எப்படி உன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். பட் தே டோன்ட் டேக் மணி ஆல்சோ. இவங்க மேக்சிமம் இங்க படிக்கிற பசங்க அப்படின்லாம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா அவங்களோட சேலரி எல்லாமே வந்து தே ஆர் வெரி மினிமல் வேஜஸ்ல இருக்கிறவங்க தான். ரொம்ப அந்த ப்ராப்ளி இது வந்து அந்த நியர்பை அந்த சி லொக்காலிட்டியில இருக்கிறவங்க நல்லா அந்த சைட்ல இருக்கிற அந்த ஃபிஷர்மேன், அதுக்கப்புறம் அந்த சைட்ல இருக்கிற அந்த ஸ்லம் சைடு இருக்கிற பசங்க அந்த மாதிரிலாம் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூல் அட்மாஸ்பியரும் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் கேர் தே டேக்கன் ஃபார் தட் கிட்ஸ் ஆல்சோ, இட் இஸ் ரியலி அமேசிங். தியோசபிக்கல் சொசைட்டி தே ஹாவ் ஒன் மோர் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இட் இஸ் ஃபவுண்டட் பை டாக்டர் அன்னி பெசன்ட் இன் 1908. இது வந்து செகண்ட் வேர்ல்டுலே வந்து செகண்ட் இன்டர்நேஷனல் சொசைட்டியாக நிறைய இதுக்கெல்லாம் ரிலீஃப் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மெயின் மோட்டோ அப்படிங்கிறது, இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸோட மெயின் மோட்டோங்கிறது வந்து ஏ யூனியன் ஆஃப் தோஸ் ஹூ லவ் இன் த சர்வீஸ் ஆஃப் ஆல் தட் சஃபர்ஸ். அதாவது யாரெல்லாம் சஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தான் வந்து ஒரு அஃபெக்ஷனேட்டாக சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்களோட மெயின் மோட்டோ. ஸோ அவங்க வந்து இது வந்து வேர்ல்டு வைடு வந்து நிறையா கண்ட்ரீஸில் இந்த மாதிரி தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்காங்க. அண்ட் யூ நீட் நாட் பி அ மெம்பர் ஆஃப் ஃபார் டு பி அ மெம்பர் ஆஃப் தியோசபிக்கல் ஆர்டர் ஆஃப் சொசைட்டி வந்து

டிசாஸ்டர்ஸ் போது போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் தே ஹெல்ப் ஃபார் ஆர்ஃபனேஜஸ், அப்புறம் தே ப்ரொவைட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ் மூலமாக தே ஹெல்ப் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸ் ஃபார் மால் நியூட்ரிஷன் சில்ட்ரன், அதுக்கப்புறம் கேரிங் ஃபார் டிசேபிள்டு பீப்புள், அதுக்கப்புறம் வந்து இவங்களோட மெயின் எய்ம், அவங்களோட அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரிவென்டிங் க்ரூயாலிட்டி டு அனிமல்ஸ். ஸோ குட் பி அது அதுவும் வந்து இட் ரிலேட்டட் டு அந்த லா ஆஃப் நேச்சர் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால. ஸோ அந்த அனிமல்ஸ் அப்படிங்கிறதுலாமும் இட் இஸ் அண்டர் நேச்சர் அப்படிங்கும்போது அதையும் ஒரு உயிரா அவங்க கருதி அதுக்குமான ஈக்குவல் ரைட்ஸ் எதிர்பார்க்கறாங்க போது தே ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் த க்ரூயாலிட்டி ஆஃப் அனிமல்ஸ். அண்ட் மோரோவர் அவங்க வந்து வெஜிடேரியனிசம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தியோசபிக்கல் சொசைட்டி, அந்த ஒரு இதனால் ஒரு அவங்களோட ஒரு எய்ம் ஆர் மோட்டோ அதனால தான் வந்து தே டோன்ட் யூஸ் லெதர்டு ஆர்டிகல்ஸ் இன்சைட் த தியோசபிக்கல் சொசைட்டி. அண்ட் தே இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டர் பில்டிங் மாதிரி யங் பீப்புளுக்கு இது வந்து ரீச் ஆகணும், பிகாஸ் யங்கர் ஜென்ரேஷன் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கும் போது வந்து அவங்களுக்குலாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் போய் சேரணும். அது அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து அனாவசியமா இது பண்ணா ஃபைனலா வி வில் பி லூசிங். இப்போ வந்து நம்ம வந்து இனிஷியலா வி ப்ரௌட் டு சே வந்து டைகர் தான் வந்து நம்மளோட நேஷனல் அனிமல் அப்படின்னு, பட் இப்போ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டைகருங்கிற ஒரு அனிமல் வந்து வெரி ஃபியூ, 2 digits கிட்டக்க தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி எலிஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஏஷியன் எலிஃபண்ட், இந்தியன் எலிஃபண்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது, அதுவும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த

0: அனிமல்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் டோட்டலி அகைன்ஸ்ட் தட். அப்புறம் வெஜிடேரியனிசம் தான், அதனாலதான் தே வாண்ட் டு ப்ரொவைட். ஸோ இந்த மாதிரி அவங்க இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து நேச்சர் அண்ட் நேச்சர் ரிலேட்டட் டு ஹியூமனிட்டி அண்ட் ஃபார் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஈவன் ஃபார் அனிமல்ஸ் தே ஆர் டேக்கிங் கேர் அண்ட் தே ஆர் டூயிங் தே ஃபுல் ஹார்ட்டட் சர்வீஸ் ஃபார் த சொசைட்டி.
1: ஸோ லிஸ்னர்ஸ், நான் இப்போ இங்கே தியோசபிக்கல் சொசைட்டிக்கு வந்திருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷேர் மை வியூஸ். இங்கே வந்து என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கங்கிறத மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா யூ வில் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் இட், பிகாஸ் இந்த ஒரு பொல்யூட்டடான ஒரு என்வாயர்மெண்ட்டில் தியோசபிக்கல் சொசைட்டிக்குள்ளே மட்டுமே உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸும் பியூரிட்டியும் கிடைக்குது. அது எதனால? மெயினாக வந்து இந்த இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் ஃபில்டு வித் ட்ரீஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், தயவு செஞ்சு யாரும் மரத்தை வெட்டாதீங்க. ட்ரை பிளான்டிங் மோர் ட்ரீஸ் அரவுண்ட் யுவர் ஏரியாஸ். இதெல்லாம் தவிர ஐ வுட் லைக் டு ஆட் அன் அடிஷ்னல் பாயிண்ட். இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் தே டோன்ட் இவன் கம் அவுட் டு பிளே இன் த கிரவுண்ட். இதனால அவங்களால ஒரு வெளிக்காற்றுங்கிற ஒரு விஷயத்தை என்ஜாய் கூட பண்ண முடியறதில்ல. எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் ஜென்ரேஷனில் பாதி குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இந்த டிவிக்கு முன்னாடியும் இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை வச்சுக்கிட்டும் உட்காந்துட்டு இருக்கிறது தான் விளையாட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களை வெளியே கூட்டிகிட்டு வந்து ட்ரை டேக்கிங் தெம் ஃபார் அ பார்க் ஆர் டு தீஸ் பிளேசஸ் வேர் தே கேன் மிங்கிள் வித் த என்வாயர்மெண்ட். தேங்க்யூ மேம் இவ்வளோ நேரம் எங்கள் கூட இருந்து தியோசபிக்கல் சொசைட்டி பற்றி உங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணதுக்கு. வி ஆர் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. ஐ ஹோப் ஆல் த லிஸ்னர்ஸ் ஹவ் என்ஜாய்ட் த ஷோ. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு விசிட் திஸ் தியோசபிக்கல் சொசைட்டி அண்ட் ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு? டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?

0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
1: ரத்தம் வரும்ல அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமா நாங்க இதுமல்லாம் போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போகக்கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
3: டேய் கொஞ்சம் எல்லா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
4: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னுக்காங்க. எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
4: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
4: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா. நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்க அம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: ஐயோ
0: நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிருச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்னதான் எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணும்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தி ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் தி பாடி. சோ கரெக்ட் வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியை சமுதாயத்திற்காக இவர்கள். நாம இதுவரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்தியா அண்ட் ஆர்டிஐ கைடன்ஸ் சென்டர் என்கிற ஆர்கனைசேஷன் பற்றியும், அவங்க என்னென்ன மாதிரி துறைகளில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்குது, அதில் அவங்க எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாங்க, அதை பற்றி வந்து இருக்கட்டும். இதை பற்றி நம்மளுக்கு இதுவரைக்கும் அழகாக சொன்ன ரங்கநாதன் சார் நம்ம கூட இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கி நம்ம மற்ற எல்லா துறைகள்லேயும் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கு, அதை பற்றி இன்னைக்கும் நம்ம மற்ற துறைகள்லாம் எப்படி எப்படிலாம் பிரச்சனை வருது, அதை பற்றி உங்களை சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இப்போ வீடுகளில் மெட்ரோ வாட்டர் சப்ளை வருது இல்லை சார், அது திடீர்னு நின்றுடுச்சு அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பாக அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது வந்து அவங்க அதுக்கான ஒழுங்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கல, அதுக்கு வந்து இழுத்து எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க?
4: மெட்ரோ வாட்டர் வந்து சென்னை மாநகர் ஃபுல்லாகவுமே இந்த பைப்லைன் மூலம் தான் சப்ளை கொடுக்குறாங்க. அதில் வரும்போது சில இடங்களில் வந்து பார்க்க போனால், சில குறிப்பிட்ட இடங்களில் மெட்ராஸில் ஒரு 14 இடம் 15 இடத்துல தான் இப்போ மெட்ரோ வாட்டருடைய பம்பிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, அங்கேருந்து தண்ணி சப்ளை கொடுக்குறாங்க. சில டெய்ல் எண்டுகளில் வரும்போது குறைவான ப்ரெஷரில் தண்ணி இருக்கும்போது அங்கே தண்ணிக்கு வரலன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணால், லாரி மூலமாக சப்ளை கொடுப்பாங்க. ஆனால் தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள்லயே வரும்போது பைப் லைனில் ஓட்டையோ அல்லது அடப்போ இல்லை மரம் செடி கொடிகள் வந்து தண்ணி படுது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு தண்ணி இவங்க கொடுக்காம இருந்த, ஆனால் அவங்ககிட்ட டேக்ஸை வாங்கிப்பாங்க ஆனால் கொடுக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுங்க, சில பேர் நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதிகாரிகிட்ட சொல்லி, சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வரலன்னுவாங்க. அதை வந்து வந்து பார்த்து, சார் எங்களால் இது பள்ளம் போட முடியல, அடப்பு எடுக்க முடியல, இதெல்லாம் வந்து எங்களால் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து எங்களுக்கு மேலதிகாரிகிட்ட வந்து பர்மிஷன் இல்லை, அதுக்கு எஸ்டிமேட் வரலன்னு இப்படியும் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தட்டி கடிக்கிறதுலாம் வந்து நிறைய இருந்துட்டு இருக்குது. இப்படி அந்த மாதிரி வரும்போது நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட மெட்ரோ வாட்டர்லேயும் இதே மாதிரி மெட்ரோ வாட்டர்லேயும் அரசாங்கத்து மூலமாகவே அந்த இருக்கக்கூடிய டெப்போ இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு செல்ஃபோன் கொடுத்துருக்குறாங்க எல்லாத்துலேயும். ஏற்கனவே பழைய சென்னை மாநகரில் 155 டிவிஷன் டெப்போ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது. அதில் எந்த இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருதோ நாங்கள் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட கேட்டு, இவர் வீட்டுக்கு இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு சார், இதுமாதிரி என்ன பண்ணீங்க சார், என்கிட்ட வந்து ஆளுகள் இப்போ ஆள் பற்றாக்குறை அதை அனுப்பல, அதனால வந்து இந்த இதுக்கு முன்னால் கொடுத்து நான் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை ஒன்று ஒரு அர்ஜென்ட் ஒன்று இருக்குது அதை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இது வந்து எப்போ பண்ணுவீங்கன்னா, இப்போ இந்த குறிப்பிட்ட தேதியில் இன்றைக்கி பண்ணுறவங்க அன்றைக்கி போய் பண்ணுவாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணணும்னா, இந்த பைப் லைன் உடஞ்சி போயிருக்கோம், இல்லை ரொம்ப பழையங்காலமாக போட்டு அது சரியில்லாமல் தூர் பிடிச்சி போயிட்டுருக்கோம், இதுக்கு என்ன பண்ணோம், இந்த பார்ட்டிகளை கூப்பிட்டு நீங்கள் இப்போ இதை வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல போய் தோண்டி கஷ்டப்படுறதுக்கு முடியாமலே அதிகாரிகள் பண்ணுவாங்க. மேலதிகாரிகள் விட அந்த கீழ்மட்டத்தில் மெட்ரோ ஹோட்டல் எப்படின்னா, இது பூமிக்கு அடியில் இருக்கிறனால அண்டர் கிரவுண்டா இருக்கனால மேலதிகாரிகளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட டெப்போவில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்கள் தான் அதில் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது பணத்துக்காக கூட சில நேரத்தில் இழுத்தடிச்சு மேலதிகாரி சொன்ன சார் அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரும்போது நான் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகிட்ட நேராக கூப்பிட்டு பேசி நாங்கள் அதை சொல்றோம். சில பேர் என்ன பண்ணி எங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் பண்ண தெரியலன்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண தெரியலன்னும் போது இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ப்ளூ ஷர்ட்டும் ஹாஃப் பேண்ட் போட்டு மெட்ரோ வாட்டில் வரவங்க பார்த்துருக்கீங்களா, அந்த அவங்க அந்த ஆஃபீஸில் பண்ணுங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். அப்படிலாம் கூட சில அடையாளங்களை சொல்லி அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறோம். அவங்க போய் பண்ண உடனே அந்த அதிகாரிகிட்ட நாங்கள் கேட்போம், சார் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன இருக்கு, இல்லை சார் அதை நான் பார்த்துட்டுருக்கோம் எங்க ஆளுங்க போனாங்கன்னு பார்த்தேன்னாரு. சார் உங்கள் ஆளுங்க சில நேரத்தில் பார்க்க மாட்டேன், நீங்களே தயவுசெய்து நேராக போய் பாருங்க அப்படியே சில பேர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அப்போ அதில் அடப்பு இருந்ததுன்னு சொன்னால் மேஜராக இருந்தால் அது பண செலவு இருந்தால் அவங்க மேலே பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். சின்ன சின்னதாக உடனடியாக செய்து கொடுத்துட்றாங்க.
5: சார் இப்ப இந்த கழிவுநீர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கேயாச்சும் அடைச்சிக்கிடுச்சுன்னா அதுல ஏதாச்சும் ரிப்பேர் அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா, இப்ப சில பேர் வந்து அது அதை பத்தி யாருக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க, அது மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா?
4: சென்னை அது மாதிரி நிறைய, அதுவும் இந்த சேனிட்டரி லைன் அதாவது வெளிப்புற சாக்கடை வசதின்னு சொல்லக்கூடியது வந்து சென்னை மாநில எல்லா இடத்துலையும் தரைக்குள்ள தான் இருக்குது. இது வந்து பழங்காலத்துல போட்ட லைன்களில் அடப்புகள் இருக்கலாம், சில ரோடுகளில் வந்து மெட்ரோ வாட்டரோ அல்லது கார்பரேஷனோ டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் தரையை தோண்டும் போது அடப்புகள் ஏற்பட்டுடலாம், இல்லை பைப்பிலையும் துருந்தும் போயிருக்கலாம். இந்த மாதிரி இடங்களில் சில நேரங்களில் அவங்களுக்கு இந்த சாக்கடை தண்ணி அடைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அந்த மாதிரி அடைச்சிக்கும் போது இவங்க என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ வாட்டரில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கக்கூடியதும் கழிவுநீர் ரெண்டையுமே பராமரிப்பு பார்க்கறதுக்கு டெப்போ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அந்த டெப்போ இன்ஜினியர்கிட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுகளை சரிப்படுத்த சொல்லணும். சில நேரங்களில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சந்து வீடாக இருக்கும், சந்து வழியாக வந்து லைன் பின்னால் வரணும், அந்த லைன் உடஞ்சி போயிருக்குன்னு சொன்னால் சார் அதுக்கு வந்து இப்போ எனக்கு 15 மீட்டர் ஆகும், அதுக்கு இவ்வளோ பணம் அவ்வளோ பணம் ஆகும்னு பார்ட்டிங்கிட்ட சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸில் போட்டால் இது போய் எஸ்டிமேட் சேங்ஷன் ஆகி வரது ரொம்ப லேட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் நான் நேர அதிகாரியில் கொண்டு தொடர்பு கொண்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே இதில் என்ன பிரச்சனை சார், அதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ண முடியுமா, இல்லை சார் எனக்கு 50,000 20,000 இவங்களே ஏழைகள் இவங்களால அவ்வளோ பண்ண முடியாது வந்து வேற வழி இருக்கா பாருன்னு சொல்லுவோம். இல்லை நாளுகளை விட்டு தோண்டி ஒரு பைப்பு ரெண்டு பைப் பண்ணால் அதனால இருக்கிறது நான் பண்ணிடுறேன், இல்லைனா 7 லிமிட்டுக்குள்ள பவர் இருந்தால் பண்ணிடுறேன், இல்லைனா நான் மேலே எஸ்டிமேட் சேங்ஷன் பண்ணி பண்ணுறேன்னுவாங்க. கழிவுநீருக்கு நீண்ட காலம் வெயிட் பண்ண முடியாது, அதுக்கு இல்லைனா ஏதோ டெம்பரரி பண்ணுங்கன்னா அது மாதிரிலாம் சீக்கிரம் பண்ணி ஒத்துழைச்சி இப்போ ஒரு அதிகாரிகள் ஒரு செய்து கொடுக்குறாங்க.
2: இந்த ஆர்கனைசேஷனை பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போயிட்டு வரலாம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்.
6: என்னங்க இது, நேற்று நீங்கள் கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்லை.
7: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
6: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க,
8: நுகர்வோர் கவனிக்க.
7: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்,
8: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள். இப்போ மெட்ரோ வாட்டர் சென்னை மாவட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா அதில் சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதுவும் இல்லாமல் வெளி மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு?
4: அதாவது மெட்ரோ வாட்டர் சொல்லக்கூடிய சென்னையும் சென்னை சரௌண்டிங் சுற்றியில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ தான் சில இந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது. தமிழ்நாடில் மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ட்ராட் போர்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டுன்னு சொல்கிறாங்க, அவங்க மூலமாக தான் குடிநீர் தராங்க. நிறைய கிராமங்கள்லாம் ஒரு காலத்தில் நிலத்தடி நீர் மட்டம் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து ரொம்ப மேலே இருந்தது, அப்போ கிணறுகளில் தண்ணியை வச்சு எடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நீண்ட ஆழத்தில் போனாலும் போர்வெல் மூலமாக தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியும் எடுக்கும் எடுத்து எடுத்து ரொம்ப பண்ணி நிறைய இடங்கள் உப்பு தண்ணி ஆகி போச்சு, சில இடங்கள் தண்ணியே கிடைக்கிறது கிடையாது. இதனால என்ன பண்ணால் மெட்ரோ அந்த ட்ராட் போர்டு மூலமாக கூட்டு குடிநீர் திட்டம்னு சில இது பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆற்றங்கரை ஒரே நீர் ஊற்றுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல போர் போட்டு அங்கிருந்து எடுக்கக்கூடிய நல்ல தண்ணி எடுத்து மற்ற கிராமங்களுக்கு பைப் லைன் மூலமா பஞ்சாயத்து மூலமா எல்லா இடங்களையும் சப்ளை கொடுக்குறாங்க. அந்த சப்ளை வந்து அவங்க அந்த கிராமத்திலேயோ அந்த சின்ன சின்ன டவுன்கள் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க.
5: சார், வெளி மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான புகார்கள் வந்திருக்கு சார், அந்த புகார்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க சார்?
4: வெளி மாவட்டங்களில் வந்து குடிநீர் பண்ணுறது இது தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அதில் வந்து கூட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில் வந்து கூட்டு குடிநீர் திட்டம் தான் போட்டு தொடர்ந்து ஒரு 4 கிராமம் 5 கிராமம் 15-20 கிராமத்துக்கு தண்ணி வாட்டர் சப்ளை எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே சப்ளையை வந்து அந்த அவங்க பஞ்சாயத்து மூலம் அந்த லோக்கல் பஞ்சாயத்து மூலம் சப்ளை இது கொடுக்குறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஓவர் டேங்க் மூலம் அந்த இடத்துல அவங்க கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட பஞ்சாயத்து தான் அந்த குடிநீர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. இதுலேயும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் அங்கேயும் சில பிரச்சனைகள் வருது. அங்கே உதாரணத்துக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லூர்பட்டின்னு ஒரு இடத்துல ஒருத்தர் வாட்டர் சப்ளை வேண்டி ஒரு பஞ்சாயத்து நிலையில் அவர் பணம் கட்டிட்டாரு. அதுக்கு வந்து இது அரசாங்கத்தில் என்ன பண்ணணும்னா, இந்த பணம் இது மாதிரி ஏதாவது ஒன்று இது ஒரு கனெக்ஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கட்ட சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி கட்டிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கல. காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டும் அவரை ஒரே ஈக்குவலான ஆளுங்க. பிரசிடென்ட்டை போய் இவர் பார்க்கலன்னால அவர் கனெக்ஷன் கொடுக்காம டிலே பண்ணியிருந்தாரு. இவருக்கு என்னன்னு சொன்னால், பிரசிடென்ட்டு எங்கிட்ட வந்து கேட்கல கொடுக்கலன்னா நான் போய் பார்க்க மாட்டேன். ஈகோ ரெண்டு பேருக்கு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணலாம்னு ஃபோனில் கேட்டாரு. நீ பணம் கட்டினீங்க எல்லாம், எல்லா டீட்டெயில் அனுப்புனார், எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ண, நேராக நீங்கள் வந்து உங்கள் பஞ்சாயத்து யூனியனுக்கு யூனியன் இருக்கக்கூடிய முனிசிபல் கமிஷனருக்கு, இந்த பஞ்சாயத்து யூனியன் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் வைங்க அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி இந்த இடத்துல இது பணம் கட்டிட்டு எனக்கு இந்த பஞ்சாயத்தில் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி எழுதி, அவர் அது மாதிரி லெட்டர் வச்சு எழுதி கேட்டார். அவர் என்ன பண்ணுறோம், அந்த பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் சாமி கமிஷனர் இந்த பஞ்சாயத்து அந்த குறிப்பிட்ட வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனார். அதை வாங்கி வாங்கி பார்த்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் பண்ணார். அந்த வீட்டுக்கு அவங்க ஆளுங்களை விட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எந்த கனெக்ஷன் கேட்டவருடைய பேரை போட்டு அவருடைய பஞ்சாயத்து பிரசிடென்ட் லெட்டர் ஒரு லெட்டர் எழுதி, நான் வீட்டுக்கு நீ இந்த தேதியில் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் இந்த லெட்டரை வந்து பஞ்சாயத்து கமிஷனுக்கு அனுப்புறாரு. பஞ்சாயத்து யூனியன் கூட கமிஷனுக்கு அனுப்புறாரு. அந்த கமிஷனர் என்ன பண்ணுறோம், அந்த அவருடைய கவரில் போட்டு இந்த பஞ்சாயத்து இந்த யாருக்கு ஏற்கனவே கனெக்ஷன் கேட்டாரோ அவர் வீட்டுக்கு கிடைச்சோ அந்த லெட்டர் அனுப்புனார். இந்த லெட்டர் அவர்கிட்ட போனோடனே அந்த கனெக்ஷன் வாங்கினவர், சார் நான் பிரசிடென்ட் கிட்ட நான் கனெக்ஷன் கேட்கல, அவர் எப்படி எனக்கு லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஈகோவில் எங்கிட்ட திரும்பி கனெக்ஷன் வாங்கிட்டு கேட்கிறாரு. அப்ப கேட்கும்போது, சார் நீங்க பணம் உங்களுக்கு ஏற்கனவே வாட்டர் சப்ளை வரலன்னு சொன்னீங்க, வாட்டர் சப்ளை கொடுத்துட்டாரு, அப்ப எப்படி அவர் அந்த பிரசிடென்ட் எப்படி லெட்டர் எழுதலானாரு? நீங்க பிரசிடென்ட் லெட்டர் எழுதிங்களா? நீங்க ஈகோ பாக்குற மாதிரி அவரு பாக்குறாரு. நீங்க இப்ப கமிஷனுக்கு அனுப்புனீங்க, கமிஷன் இன்டர்ன் அங்க அனுப்பி அவர்கிட்ட கேட்டாரு, அவரு அதே மாதிரி உங்க பேரை போட்டு எழுதி கமிஷனுக்கு அனுப்பி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண, நான் இது மேற்கொண்டா விடக்கூடாது சார், தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள், உங்களுக்கு தண்ணி கிடைச்சோ அதை விட்டுருக்கணும். இந்த மாதிரி இப்ப சில பிரச்சனைகளும் வர்றது உண்டுதான். ஆனா பஞ்சாயத்துகள்ல வந்து குடிநீர் இருக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அங்கங்க கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் இது டாட் போர்டு அதிகாரிகள் அவங்க பயன்படுத்தி அதை செய்திடுறாங்க.
2: ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக இவர்கள்

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள்
2: இப்போ வந்து வண்டி ஓட்டுறதுக்கு வந்து மெயினான தேவை என்ன, லைசன்ஸ். அதுக்காக வந்து எல்லாரும் போறது ஆர்டிஓ ஆபீஸ் தான். அங்க லைசன்ஸ் போறப்ப வந்துட்டு மக்கள் வந்து கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்திருக்கும், என்னன்றத கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
3: அதாவது வாகனம் ஓட்டுறது, வாகனங்கள் சம்பந்தமா மெட்ராஸ்ல ஆர்டிஓ ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த துறையில வந்து சென்னை மாநகரம் சரௌண்டிங்ல நிறைய 15-20 மேல ஆர்டிஓ ஆபீஸ்கள் இருக்கு. இவங்க மூலமா தான் லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் எடுக்க போனா முதல் வண்டியே ஓட்ட தெரியாதவங்க போகும்போது எடுக்கக்கூடிய லைசன்ஸ் பேர் LLR. இப்ப டூ வீலர் ஒருத்தர் எடுக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் போறாங்கன்னு சொன்னா லேர்னர்ஸ் லைசன்ஸ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அதை போய் பண்ணுவாங்க. அதை இப்போ நிறைய ஆர்டிஓ ஆபீஸ்ல நம்ம வந்து நேரடியா போய் எடுக்க முடியல. டிரைவிங் ஸ்கூல் சொல்ல பயிற்சி பள்ளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க மூலமா தான் அப்ளிகேஷன் எல்லாம் பண்றாங்க. அதை அவங்க மூலமா பண்ணும்போது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வசூல் பண்ணிக்கினு ஆர்டிஓ ஆபீஸ்ல கட்ட வேண்டிய பணமும் இவங்களுடைய சர்வீஸ் பணமும் சில நேரங்கள் அவங்களுக்கும் பணம் கொடுக்கறதுக்கும் ஆர்டிஓ ஆபீஸ்ல கொடுக்கறதுக்கும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கும் பணம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இவங்க அங்க போய் பண்றாங்க. நம்ம எல்லாரும் ஏறக்குறைய அவங்க மூலமா தான் நம்ம லைசன்ஸுக்கு அப்ளை பண்றோம். அது பண்ணும்போது இந்த LLR சொன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கிற வண்டியில ஓட்டுறதுக்கு ஒரு 30 டைம் கொடுப்பாங்க. அதுக்கு இந்த வண்டியை நம்ம வாங்கி லைசன்ஸை வாங்கிக்கினு டெம்பரரி லைசன்ஸ் வாங்கி வச்சு நம்ம வண்டி ஓட்டணும். அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆனா நிறைய ரிஸ்க் இருக்கு. அதை என்ன பண்ணோம், நம்ம 30 வரையும் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஓட்டம் பிறகு பர்மனன்ட் லைசன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஆர்டிஓ ஆபீஸ்ல பர்மனன்ட் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது அதுக்குன்னு குறிப்பிட்ட ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. அந்த பணத்தெல்லாம் கட்டணும். நம்ம டெஸ்ட் எல்லாம் இருக்கு. கூப்பிட்டு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லக்கூடியவங்க நம்மளை கூப்பிட்டு அந்த இப்ப எல்லாம் 8 போட சொல்லுவாங்க வண்டி ஓட்டுறதுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி, அந்த 8 போடுறதும் அந்த 8 நம்ம போட்டு காட்டணும். போட்டு காட்டும் போது கொடுப்பாங்க. முன்னெல்லாம் வந்து ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆளையே பார்க்காதெல்லாம் கொடுத்து நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிருக்கு, கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த பள்ளி வாகனங்கள் மற்ற இதெல்லாம் ரோடு ஆக்சிடென்ட்லாம் நிறைய வந்த பிறகு நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வந்து கோர்ட்லாம் நிறைய போனதுனால ஆர்டிஓ ஆபீஸ்ல இப்போ அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப பார்த்து நல்லா டிரைவிங் பண்ணாதான் கொடுக்குறாங்க. அந்த இதில் அது மாதிரி போய் அவங்ககிட்ட தான் நம்ம பண்ணோம். இந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல புதிய வாகனங்களை ரிஜிஸ்டர் வாங்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்கள் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 வாகனங்கள் ஏற்கனவே ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு மாநிலம் வந்து வரும்போது அதுக்கு சில இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நம்ம லைசன்ஸ் ஏதாவது புதுசா லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. இது போக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பிக் வெஹிக்கிள்ஸ்க்கெல்லாம் நிறைய வித்தியாசமானதெல்லாம் இருக்குங்க.
4: ஆர்டிஓ ஆபீஸ்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து அந்த மேலதிகாரிகள் என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாங்க?
3: எங்ககிட்ட சில இது வந்து அது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். நாங்க என்ன பண்ணோம், இந்த குறிப்பிட்ட ஆர்டிஓ ஆபீஸர் கூட ஆர்டிஓ நேரடியாவோ அல்லது மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரியோ கான்டாக்ட் பண்ணி சார் இது மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, இது கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த பார்ட்டி நேரம் அனுப்பணும்னு சொல்லி அவங்கள பார்த்து உடனடியாக அதுல வந்து சிக்கல்கள் இல்லாதுன்னா அவங்க கீழ்மட்ட லெவல்லையோ அல்லது டிரைவிங் ஸ்கூல் சில நேரங்கள் அந்த டிரைவிங் ஸ்கூல் சொல்லக்கூடிய தனியார்கள் வந்து அவங்ககிட்ட சில அடாவடித்தனம் பண்ணாலும் கூட அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொண்டு போகும்போது உடனே அவங்க ஓரளவுக்கு செய்து கொடுத்துட்றாங்க.
2: சார், இப்போ சென்னை மாநகரத்துல நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய ஆயிட்டே இருக்கு, டிராபிக் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்படி போறப்போ நடுவுலயே டிராபிக் கான்ஸ்டபிள் நிறுத்தி சில பிரச்சனைகள் பண்றாரு. அதாவது நீங்க சும்மாவே இதை செக் பண்ணிட்டு இவ்வளவு ரூபாய் எடு அவ்வளவு ரூபாய் எடு ஃபைனு அது இதுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா?
3: சென்னை மாநகரில் இப்போ வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பல வழிகளில் நிறைய பள்ளங்களை தோண்டி எல்லாம் பண்ணும்போது போக்குவரத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகரில் நாளுக்கு நாள் வண்டிகள் பெருகிட்டு வருது, லட்சக்கணக்கான வண்டிகள் அதிகமாகி போனாலும் நார்மலான ரோட்டில் கூட வண்டி ஓட்ட முடியாமல் இருக்கு. சில இடங்களில் போலீஸ் டிராபிக் போலீஸ்கள் வந்து மடக்கிட்டு இந்த இதுக்கு இவ்வளோ ஃபைன் கட்டணும் அப்படி கட்டணும்னு சொல்லி அவங்க சில மிரட்டுறதாகவும் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வரும். குறிப்பா வந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க என்கிட்ட சார் நான் ட்ரிபிள்ஸ் டபுள்ஸ் போனோம் என்கிட்ட இது இவ்வளவு கூட அவ்வளவு கூட மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உடனே என்ன பண்ணோம், அந்த போலீஸ் டிராபிக் டெப்டி கமிஷனர் போலீஸ் டிராபிக்கோ அல்லது கமிஷனர் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி அர்ஜென்ட் நம்பர்களை கொடுத்து நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லுவோம். உடனே அந்த மாதிரி இடங்களை அவங்க கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க பண்ணிடுறாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு அவங்க வயர்லெஸ்ல சத்தம் போட்டுக்கிட்டு அதை சரிப்படுத்திடுறாங்க அப்படின்னு சிலது சரியா போயிடுது. சில இடங்கள் வந்து இப்போ ஹெல்மெட் போட்டு எவ்வளவு கட்டணும், ஓவர் ஸ்பீடு எவ்வளவு கட்டணும்னு சொல்லி எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணோம், இப்போ ஒவ்வொருக்கும் எவ்வளவு ஃபைன் இருக்கு அரசாங்கத்துல வந்து எந்தெந்த இதுக்கு விதிகளை மீறினா ஃபைன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இது இருக்கு. அந்த மாதிரி இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து இப்ப நாங்க வாங்கிறோம், ஜிஓ மூலமா போட்டு டிராபிக் கமிஷனர் போலீஸ்ல இருந்து எல்லாம் ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். அந்த வந்து எல்லாருக்கும் கொடுத்து விழிப்புணர்வுன்னு நாங்க ஒண்ணு நடத்தும் போது அதுல அந்த விழிப்புணர்வு மீட்டிங்ல இது எதுக்கு இவ்வளவு ஃபைன்ன்றதை நாங்க ஜனங்கிட்ட சொல்றோம், அதை வந்து நீங்க வயலேட் பண்ணாம பாத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுக்குறோம்.
2: சார், இப்போ பர்த் சர்டிபிகேட் இல்லனா டெத் சர்டிபிகேட் இதை யார்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல, அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் உங்ககிட்ட வந்திருக்கா?
3: சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட்னா வந்து அவங்க குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல்கள் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் பிறந்திருப்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் எந்த கார்பரேஷன்ல ஜோனல் ஆபீஸ் சொல்லுவாங்க. சென்னை மாநகராட்சின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா ஏற்கனவே பழைய சென்னை மாநகராட்சியில 155 டிவிஷன் இருக்கக்கூடிய 10 ஜோனல் ஆபீஸ் இருக்கு. அந்த இதுக்கு உட்பட்ட ஆஸ்பத்திரிகள் இருக்கும், தனியார் மருத்துவமனையா இருக்கலாம், கார்பரேஷன் மருத்துவமனையா இருக்கலாம், அரசாங்க மருத்துவமனைகளா இருந்தாலும் பிறப்பு வந்த உடனே ஆட்டோமேட்டிக் அந்த ஜோனல் அந்த கார்பரேஷனுக்கு அந்த ரிப்போர்ட் போயிடும். அங்க போயிட்டு இந்த தேதியில் இந்த குழந்தை இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்ததுன்னு சொன்னீங்கன்னா அவங்க மூலம் அந்த சர்டிபிகேட் வாங்கலாம். சில பேர் குழந்தைகள் வந்து வீட்டில் பிறந்ததுன்னு சொல்லி பண்ணுவாங்க, அதுக்கு வந்து அதை நிரூபிச்சு பண்றதுக்கு அது கார்பரேஷன் மூலம் அங்கே ஒரு கோர்ட் ஒன்று இருக்கு, அது மூலம் அது சிலதெல்லாம் இருக்கு, அது அந்த மாதிரியும் வாங்கலாம். இது வந்து கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஆபீஸுகளில் ஜோனல் ஆபீஸுகளில் வாங்கலாம். இதை வந்து நேரடியாகவும் போய் பண்ணலாம், இப்போ ஆன்லைன் மூலமா வாங்குற வசதிகள் இப்போ வந்துருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம்.
2: சார், இப்போ அந்த பர்த் சர்டிபிகேட்லயே வந்து ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லைன்னா அப்பா பேர் மாத்தணும் இல்ல அட்ரஸ் மாத்தணும் அப்படின்னா அதை எப்படி எங்க போய் மாத்தணும் சார்?
3: சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன ஜோனல் ஆபீஸ்களில் தான் நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்றோம். அதில் இப்போ அந்த குழந்தை பேரோ குழந்தையினுடைய அப்பா அம்மா பேர் மாறி இருந்தாலோ அல்லது இவங்க எழுதும்போது தவறுதலாக அவங்க டைப் பண்ணியிருந்தாலோ அதை வந்து அது தவறுக்கான ஆதாரத்தை அவங்ககிட்ட காட்டி அந்த சென்னை மாநகராட்சியிலேயே தான் அதை மாற்றிக்கலாம், அது சரிப்படுத்தி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அது நேரடியாக பண்ணலாம், ஆன்லைன் மூலமா போக முடியாது. இதுக்கு இதெல்லாம் வந்து தவறுகள் உள்ளதை ஆதாரத்தை நிரூபிக்கும் போது நேரடியாக போய் தான் அந்த தாலுகா இந்த கார்பரேஷன் இருக்கக்கூடிய ஜோனல் ஆபீஸ்களை வாங்கணும்.
2: இதுக்கெல்லாம் அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ராவா ஏதாவது பேமெண்ட் கேட்பாங்களா சார்?
3: எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கிடையாது, கார்பரேஷன்ல ஒரு பிரிஸ்கிரிப்ட் அமௌண்ட் இருக்கு, அந்த அமௌண்ட் தான் கொடுக்கணும். முன்னெல்லாம் எப்படின்னா இந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய டிமாண்ட் எல்லாம் நிறைய இருந்தது. இந்த ஆன்லைன் வந்ததுனாலயும் மற்ற ஆபீஸ்ல போட்டு செப்பரேட் கவுண்டர்கள்லாம் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஜோனல் ஆபீஸ்லயும் நேராக போய் அங்க பண்ணலாம். அவங்க அதுக்கு மேற்கொண்டு கம்ப்ளைண்ட் இது பண்ணணும்னு கேட்டாங்களா மேல அதிகாரிட்டு அங்கேயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அந்த வசதிகள் இப்போ கார்பரேஷன்ல இருக்கு.
2: இப்போ வந்து நீங்க இங்க இருக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, இப்ப வெளியூர்ல வந்து அங்க எப்படி பண்ணணும் சார்?
3: வெளியூர்கள் பார்க்க போனா அந்தந்த கிராமங்களா இருந்தா கிராம பஞ்சாயத்துல வந்து ரெவன்யூல இருக்கக்கூடிய விஏஓ அவங்க எல்லாம் என்ட்ரி போடுவாங்க. டவுன்ஷிப்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்காக. இவர்கள் நாம இதுவரைக்கும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்தியா அண்ட் ஆர்டி கைடன்ஸ் சென்டர் என்கிற ஆர்கனைசேஷன் பத்தியும் அவங்க என்னென்ன மாதிரி துறைகளில் என்னென்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அதுல அவங்க எப்படி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாங்க அதை பத்தி வந்து இருக்கட்டும். இதை பத்தி நம்மளுக்கு இதுவரைக்கும் அழகா சொன்ன ரங்கநாதன் சார் நம்ம கூட இன்னைக்கும் இருக்காரு. இன்னைக்கு நம்ம மற்ற எல்லா துறைகள்லயும் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கு அதை பற்றி இன்னைக்கு நம்ம மற்ற துறைகள்லாம் எப்படி எப்படிலாம் பிரச்சனை வருது அதை பற்றி உங்களை சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: முனிசிபாலிட்டியில இருந்தால் அவங்க மூலமாக சர்டிஃபிகேட்டுகள் கொடுக்கறதுக்கு வழிகள் இருக்கு
4: சார். இப்போ ஏழைகளுக்கு கவர்மெண்ட் பென்ஷன்ஸ் தராங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
3: ஏழைகள்னு சொன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள்னு சொல்லி இது ரேஷன் கார்டுகளையும் மார்க் பண்ணி இதெல்லாம் இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கிற ஏழைகள் சென்னை மாநகரிலையும் எடுத்துக்கிட்டேன், குடிசை பகுதிகள் மற்ற சில பகுதிகள்லாம் இருக்கிறாங்க. அது அவங்களில் வந்து அவங்களுக்கு இந்த புடவை வேஷ்டி இது மாதிரி இதுவும் கொடுக்குறாங்க. அதாவது வயது முதிர்ந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஓல்டேஜ் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விதவைகளுக்கும் பென்ஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து சம்பந்தப்பட்ட அந்த தாலுகா அலுவலகம் மூலமா நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கணும்.
2: இப்போ வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வரது என்னன்னா கவர்மெண்ட் வந்து அலாட் பண்ணிருக்காங்க ஆனா அது எங்களுக்கு கரெக்டா வந்து சேர மாட்டேங்குது அப்படின்றதுதான். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கா?
3: அந்த மாதிரி ஓல்டேஜ் பென்ஷன் வரலன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க. வரும்போது நான் என்ன பண்ணுவோம், அவங்க கேட்கக்கூடிய ஆதாரங்கள் எந்தெந்த ஆதாரங்கள் சொல்லி இதெல்லாம் கொடுத்து நீ அவங்ககிட்ட போய் நேரா பாருங்கன்னு சொல்றேன். அவங்கள என்ன சொல்லணும், இந்த முன்னெல்லாம் வந்து தாலுகா ஆபீஸ்லயே அவங்க எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு கொடுக்கற ஒரு வசதிகள் வாய்ப்புகள் இருந்து, இப்போ வந்து அங்க சில குளறுபடிகளும் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து இங்கிருந்து தாலுகா ஆபீஸை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பி கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அங்க போயிட்டு அங்கிருந்து சாங்ஷன் ஆகி வரணும்னு சொல்றாங்க. அது மேலிடத்து போய் வரதுனால அதுக்கு காலதாமதம் ஆகுது. சில இடங்கள் அவங்க ஏற்கனவே யாராருக்கு கொடுக்கணும்னு சொல்லி லிஸ்ட்கள் வச்சிருக்காங்க, சில குடிசை பகுதின்னு சொன்னா அவங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. ஆனா அதை தவிர மற்ற பகுதிகள் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு கொடுக்கறதுக்கான சில குளறுபடிகள் போயிருந்ததுதான் இருக்குது. அதுல அரசாங்கத்தினுடைய இதுல வந்து சரியான ஒரு கிளியர் கட் இது இல்ல. அப்படி வரும்போது நாங்க அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை போய் நேரா பார்க்க சொல்லி அவங்க எல்லாம் அனுப்புறோம். அதான் நடந்து நடைமுறையில இருந்துட்டு இருக்கு.
2: இன்னைக்கு சமுதாயத்திற்காக இவர்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கும் ரொம்பவே அருமையான தகவல்கள்லாம் கொடுத்தாரு நம்ம டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் இந்தியா அண்ட் ஆர்டிஐ கைடன்ஸ் சென்டர்லேருந்து வந்த மிஸ்டர் வி டி ரங்கநாதன் அவர்கள். சார், உங்களோட பிஸி ஷெட்யூல் இருந்து எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குனதுக்காக ரொம்பவே நன்றி சார்.
3: நன்றி.
2: சோ தொடர்ந்து கேளுங்க, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஆசை ஆசையாய் கட்டிய வீட்டின் பெயரோ அன்னையின் இல்லம். ஆசை ஆசையாய் வளர்த்த அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம்.
1: ஹலோ அண்ட் வெல்கம் டு சென்னை ஸ்விங்ஸ். நீங்க கேட்டு இருக்கீங்க எம்ஓபி கம்யூனிட்டி 107.8
2: வித் மீ ஹீனா,
3: அலிஷா,
1: நவீதா.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
6: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
5: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
7: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
4: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: முதுமை ஒரு சுமையா? இஸ் ஓல்ட் ஏஜ் அ பர்டன்? கோல்டன் சிட்டிசன்ஸ் ஆர் கோல்டன் நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ் பட் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் தேர் வைட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அஸ் சிட்டிசன்ஸ் பிகின் டு ஏஜ், தே ஆட்டோமேட்டிக்லி அண்டர்கோ அ மென்டல் ட்ராமா அஸ் அ சொசைட்டி ஸ்டார்ட் ட்ரீட்டிங் தெம் அஸ் அ பர்டன்.

noise.

0: Now, you know that's true.
1: But you loved me, Daddy, so you know you do.
0: You're so hard to scold, 'cause you're my 5-year-old.
2: இப்போ என்ன, நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க பதில் வந்து 6512133க்கு கால் பண்ணி சொல்லுங்க. மை க்வெஸ்சன் இஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம் ரிக்வயர்ட் ஆர் நோ? ஸோ ஹரி அப் அண்ட் கால் அவர் ஹாட்லைன் நம்பர் அண்ட் டோன்ட் கோ எனிவேர். வீல் பி பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8 வித் மீ நவீதா, அலீஷா அண்ட் ஹீனா.
3: முதுமை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில்தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது. ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையைப் போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: Moving on, there can be a lot of reasons for old age, but today we're going to talk about the 3 main issues of old age: medical, social issues, and financial issues. இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, முதியோர் இல்லம் தேவையா தேவையில்லையா? வாங்க கேக்கலாம், நம்ம லிசனர் என்ன சொல்ல போறாங்க அதை பத்தி.
4: தேவையில்லை, ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளை பாத்துக்கிற மாதிரி அவங்க பிள்ளைங்க அவங்க பாத்துக்கிறோம். அதான் என்னோட ரீசனு. ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா பாட்டிங்க தாத்தா கூட பசங்க விளையாடுனா அதுல இருக்க இன்ட்ரெஸ்ட் தனி.
2: When I was doing a small survey about this topic, a friend of mine told me a very interesting story, and I want to share it with you. Once there was a family, and the grandparents of the family were very old. They, because they were very old, they couldn't handle the crockery and the cutlery items. So the parents used to give their parents all the food and water in coconut shells. Once a boy's parents saw him collecting coconut shells, they approached the boy and asked him as to why he was doing it. His answer was simple. He said, "Since you give my grandparents food and water and coconut shells, when you grow old, I will do the same to you." Today I asked a question: is old age home required or no? So now we have online Mr. Pradeep. Let's see what he has to tell about this.
5: பேர் வந்து பிரதீப். வந்து நீங்க வந்து முதியோர் இல்லம் தேவையா இல்லையான்னு கேட்டீங்க. முதியோர் இல்லம்ங்கிறது வந்து தேவையே இல்லை, டோட்டலா வந்து அதை வந்து டெமாலிஷ் பண்ணுவோம். அதுக்கான காரணம் என்னன்னா, வந்து இப்ப நம்ம வந்து குழந்தையா இருக்கும் போது நம்ம அம்மாப்பா நம்மளே பாத்துக்கிறாங்க. நம்ம ஏன் நம்ம அவங்க வயசானதுக்கு அப்புறம் நம்ம ஏன் அவங்கள பாத்துக்க முடியாது? இட்ஸ் சிம்பிள் ஆன்சர்.
6: We have all visited an old age home at some point of our life. What was the first thing that came to your mind when you saw one? That these people lost their families? How can they stay in such conditions? Hello and welcome back. You're listening to MOP Community Radio 107.8. Chennai Swings, and our topic for today is Mudumai Oru Sumaya with me, Alisha. When aged citizens are sent to an old age home, some of them feel abandoned and hurt. They obviously don't expect to be living their lives with strangers during the last few years of their lives. They may eventually lose their reason to live. Even at the best old age homes, they would get bed sores and they would be unhappy. So it is important to respect their feelings, give them what they want, and above all, make them feel wanted, as they are in their most vulnerable state. So my question is, how would you feel if you were sent to an old age home? Let's see what one of our listeners have to say.
7: போறது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? எங்களுக்கு முதியோர் போறது எங்களுக்கு ரொம்ப பயங்கர கஷ்டமா இருக்கு. எங்க பசங்க பேர குழந்தைங்க மரும எல்லாரையும் விட்டு போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு எங்களுக்காக ஒரு ஃபீலிங்கே இருக்க மாதிரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது.
6: You see, this is what people have to say about how they feel about old age homes. Now let's take a short break and we'll be right back.
8: கிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒண்ணு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இத கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லன்னு சொல்லி குப்பையாட்டம் என்ன தூக்கி வெளியே எறிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
9: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
10: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: வெல்கம் பேக். யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 சென்னை ஸ்விங்ஸ். அண்ட் ஆர் டாபிக் ஃபார் டுடே இஸ் முதுமை ஒரு சுமையா வித் மீ அலீஷா. ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் ஆர் நாட் நெசசர்லி அன்ஹைஜீனிக். There are some old age homes that look and feel as good as your home. They now have amazing facilities and services. Though the concept of old age homes still has a social stigma of abandonment attached to it, this stereotypic mindset is slowly changing. The golden citizens these days are actually considering old age homes as an option. They feel they do not want to be a burden to their own children. Besides, they would probably love to spend the sunset of their lives with people their own age. Now, here's another question for our listeners. What are your views on old age homes? Here's what another one of our listeners have to say.
11: நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு பெரிய வேலைன்னு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போயிடுறாங்க. அப்போ தனியார் பீப்புளெலாம் என்ன அவங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன் ஒரு ரீசன், அப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து ஓல்ட் ஏஜ் ஹோமில் போய் ஒன்று சேர்க்கப்படுறாங்க இல்லை அவங்களே போய் சேர்ந்துக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா வந்து இதெல்லாம் தான், செக்யூரிட்டி ரீசன், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கம்பெனி புக்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே. ஆனால் ஒரு விதத்தை பார்த்தா இந்த பாச உணர்வு, அந்த பசங்களோட நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இப்ப மாறுற காலத்துல அதெல்லாம் பார்க்க முடியறது இல்ல. அவங்களுக்கே வேணும்னா கூட நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக முடியறது இல்ல, போகவும் பிடிக்கிறது இல்ல. நிறைய பேருக்கு இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்தியாலே இருக்கிற பழக்கப்பட்டவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம ஓல்ட் ஏஜ் ஹோம்க்கு இப்ப எல்லாம் வந்து, முன்னாடி ஓல்ட் ஏஜ் ஹோமா அங்க போயிட்டாங்களான்னு பயப்படுவாங்க, இப்ப எல்லாம் வந்து டிவிலேயே ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் புக்ஸ் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் தே ஸ்டார்ட் அட்வர்டைசிங் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீயிங் இன் ஓல்ட் ஏஜ் ஹோம். சோ வந்து அது ரெண்டு வழியாவும் பார்க்கலாம். வந்து இப்பெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு, பசங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற பார்ப்பெல்லாம் இல்லாம அவங்கவுங்க வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம்ல வந்து சேர்றத பத்தி அவங்க மனசு கஷ்டப்படுறதில்ல. நடுவில் ரொம்ப அது மனசு இதுவா இருந்தது எல்லாருக்கும், ஐயோ ஓல்ட் ஏஜ் ஹோம் போறாங்களே அப்படின்ட்டு. இப்போ வந்து காலத்தின் கட்டாயம் மாற வேண்டிய சூழ்நிலை கேத்தப்ப மாத்திக்கிறாங்க எல்லாரும். நம்ம வந்து அதை பத்தி நம்ம ஸ்ட்ராங்கா எதுவும் வியூஸ் சொல்ல முடியாது, அது ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்தோடது, தனிப்பட்ட நபருடைய விருப்பம் சூழ்நிலை பொறுத்தது.
6: So friends, some people may want to spend the last few years of their lives with family and some with friends. The choice is theirs and not ours. If old age home is where they want to go, that's where they will go. Here's a song to all our listeners out there. You're listening to MOP Radio 107.8 Chennai Swings and our topic for today is Mudumai Oru Sumaya with me Alisha. And now it's time to move on to our next segment with RJ Hina, where she'll talk more about this topic.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் இவ பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த
3: From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 FM. இன்னைக்கு நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்க கூட டைம் இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் தாங்க இருக்கும். ஹாரன் சத்தத்தில் பொல்யூஷனுக்கு நடுவில் ஒரு மொட்டை மாடி பசுமையான சூழ்நிலையில் சுத்தமான காற்றை சுவாசிக்கிறேன். எங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம பெசன் நகரில் தான். அங்கே மொட்டை மாடி தோட்டம் வச்சுட்டு சாதிச்சுட்டு இருக்கிற ஒரு பெண்மணி தான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி. அவங்கிட்ட தான் நம்ம கேட்டு மொட்டை மாடி தோட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். மேடம், எல்லாரும் வந்துட்டு கார்டனிங் வந்து ஒரு டைம் பாஸ்க்காகவும் ஹாபிக்காகவும் வந்து பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு ஹாபியாக எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து எப்படி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்றினீங்க, அது வந்து எப்படி ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க, அது வந்து எவ்வளோ வருஷமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க?
1: நான் இது வந்து ஒரு 40 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன். சின்ன குழந்தையிலேருந்து தென் விஆர் இன் கேரளா. ஆக்சுவலி ஐம் ஃப்ரம் கேரளா. கேரளாவில் எப்படின்னா வீடு சின்னதாக இருக்கும், வீடு சுற்றி நிறைய இடம் இருக்கும். நாங்கள் நமக்கு வேண்டிய தேவையான வெஜிடபிள்ஸ் நாங்களே க்ரோ பண்ணிக்கலாம். இட் வாஸ் அ ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் அதில் பாட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க அண்ட் ஆல் பிரதர் இன் லா, சிஸ்டர் இன் லாஸ் எல்லாருமே நாங்கள் வீட்டில் வந்து தெருவில் பி நிஜமா சொன்னால் பெரிய கும்பலே இருக்கும். இட் வாஸ் வெரி நைஸ். இன்னைக்கெல்லாம் வந்து இட் இஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் வேலைக்கு போறா, வைஃப் வேலைக்கு போறாங்க, குழந்தைகள் படிக்க போறாங்க. தெர் இஸ் நோபடி அட் ஹோம், ஸோ வி டோன்ட் கெட் டைம் ஆல்சோ. அங்க இருக்கும்போது எப்படின்னா எவ்ரிபடிஸ் அட் ஹோம், வீட்லயே உட்காந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். நாங்க படிச்சுட்டு இருப்போம். படிக்கும்போது பயாலஜியில அது செடி எப்படி வளர்க்கறதுன்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. எங்க பயாலஜி எல்லாம் சின்ன கிளாஸ்லயே, ஈவன் இப் இட் இஸ் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா கூட அந்த காலத்துல எப்படின்னா சும்மா ஒரு லீஷர் டைம்ல கிளாஸ் டீச்சர் வீட்டில் கீரை எப்படி போடலாம், கீரை எப்படி வளர்க்கலாம். பிகாஸ் அந்த கிளாஸ் டீச்சர் வீட்லயும் தேர் வில் பி ஏ கிச்சன் கார்டன், ஸ்மால் கிச்சன் கார்டன்.
0: எல்லாருக்கும் வந்து லைஃப்ல ஒரு யாராவது ஒரு ரோல் மாடல்னு இருப்பாங்க லைஃப்ல வந்து சாதிக்கிறதுக்காக. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம அம்மாவாகவே இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு டீச்சராக கூட அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம், இல்லை நம்ம படிக்கிற ஒரு புக்ஸ்லேயோ இல்லை நம்ம கேட்குற கதையிலையோ வந்து இருப்பாங்க. ஸோ உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார்?
1: எனக்கு ப்ரொவோகேஷன் எல்லாம் என்னோட கிராண்ட் மதர். ஷீ இஸ் 95 நவ். ஷீ இஸ் ஹெயில் அண்ட் ஹெல்த்தி. பிகாஸ் அவன் வந்து ரொம்ப நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து தானே தன்னோட எல்லா வேலையும் தானே பண்ணிக்குவா. தட் இஸ் இன்னைக்கும் ஷீ குக்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப். Maybe because she was eating less chemicals, vegetables. நாங்க எல்லாருமே சின்ன வயசுல வீட்டுக்கு பின்னால மாடு இருக்கும், ஆடு மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதோட கவுடங் அண்ட் கோட் வீட் எல்லாம் தான் அப்படியே தூக்கி வெளியில போட மாட்டோம், அப்படியே ஜஸ்ட் செடிக்கு தூக்கி போட்டுரும். இப்போ பாட்டி எல்லாம் எப்படின்னா காய்கறியிலிருந்து வர அந்த விதைகள் அந்த இது எல்லாமே சேவ் பண்ணி வெயில காய வச்சுட்டு அது எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நம்ம திருப்பி இந்த செடி நம்ம எப்படி போடலாம். ஸோ வீட்டுக்கு பின்னாலேயே பூஷணிக்காய் இருக்கும், பரங்கிக்காய் இருக்கும், வெண்டைக்காய் இருக்கும், கத்திரிக்காய் இருக்கும். ஒன்லி திங் இஸ் இட் வாஸ் வெரி நைஸ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். போய் நம்ம எடுத்து டெய்லி சமைச்சு தருது.
0: ஜென்ரலி வந்து பெண்களுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் பார்த்தா சமைக்கணும்னு தோணும், அதே வந்து ஒரு பூ பார்த்தா வந்து தலையில் வச்சு அழகு பார்க்கணும்னு தோணும், இல்லை சமைக்காது படைக்கணும்னு தோணும். ஆனால் நீங்கள் வந்து ரெண்டுமே ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரெண்டுமே உங்கள் வந்து தோட்டத்தை நீங்கள் வளர்க்குறீங்க. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ணணும்னு தோணும். உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிது? அப்புறம் வந்து இது சின்ன விஷயம் கிடையாது, இது வந்து வீட்லேயே வளர்க்கணுன்றது வந்து ஒரு சின்ன விஷயமே கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வந்து சொல்லி கொடுத்தது யார்?
1: I was very much interested in this because I used to watch with my grandmother how the plant grows. So school irundhu vandachu evening 3:34 naanga school la vandutom. First varthu go to the vegetables side la poi paathu we will be plucking vendanga for tomorrow, kathrika for tomorrow. So idhu maadhiri than engalena valachinadhu enga paati and tata, they were very much fond of you know keeping us engaged. So innikku padipu padipu padipu and competition competition annikku adella competition illa, just you know extra curricular activities undu paattu irukum, oru mridanga irukum. Adha thavara this kitchen garden was excellent. Almost ella veetukku pinnaliyum andha edathila ella kondengalum they used to grow vegetables. Paati kude ukkandhu illa thatta kude ukkandhu or thaniya vechi ipdi I started learning how to grow vegetables. Small tips from Paati, அதாவது கீரை விதை போடும் போது கீரை விதை கூட சாம்பார் கலந்து போட்டா அந்த கீரை விதையை எறும்பு சாப்பிடாது. அதனால இட்ஸ் லைக் ஸ்மால் டிப்ஸ். அன்னைக்கு சொன்னதெல்லாம் வந்து இட் வாஸ் வெரி நைஸ் பிகாஸ் சாம்பல் இஸ் நாட் கெமிக்கல். இன்னைக்கு என்ன பண்றேன், அந்த ஜெமாக்சின் பவுடர்ல கீரை வகையை மிக்ஸ் பண்ணி போட்டுடுறான். இந்த ஜெமாக்சின் பவுடர் இஸ் பெஸ்டிசைட் ஆக்சுவலி. தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ்.
0: எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடங்கணும்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து உங்களை எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு இப்போ இருக்கிற சிட்டி லைஃப்பில் வந்துட்டு கார்டனிங்கிற ஒரு விஷயம் வந்து யோசிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கூட கார்டனிங் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு விதவிதமான கார்டனிங் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என்னோட ஃபேமிலியில் மை ஹஸ்பண்ட் இஸ் ஓன்லி இன் டு பிசினஸ் பிஃபோர். நான் வந்து ஐ ஸ்டார்டட் டூயிங் மை வென் மை சில்ட்ரன் ரெண்டு பாய்ஸ் எனக்கு ரெண்டு பேரும் வளர்ந்ததோட தென் தே ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஸ். தென் என்னோட ஹஸ்பண்டும் நானும் வி ஆர் டூயிங் இட் இன் திஸ் பர்சனல் ப்ரொஃபஷன். வி டூ கிச்சன் கார்டனிங், டெரஸ் கார்டன், பால்கனி கார்டன் அண்ட் வீட்டை சுற்றி இருக்கிற இடம் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எல்லா இடத்துலையும் வி ஆர் ப்ரொமோட்டிங் வெஜிடபிள் கார்டன், கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் வெஜிடபிள் கார்டன். நவ் வி ஹவ் ஸ்டார்டட் டெவலப்பிங் இது ஃபார்ம்ஸ் ஆல்சோ. என்னோட வீட்டில் ரெண்டு பாய்ஸும் இஃப் ஐ எம் நாட் அவைலபிள் ஆர் இஃப் வி ஆர் அவே பிகாஸ் அட் டைம்ஸ் வி ஹவ் டு கோ அண்ட் ஸ்டே வித் ஃபார்ம்ஸ் ஃபார் டூ த்ரீ டேஸ். ஸோ வாட்டரிங் எல்லாம் என்னோட பாய்ஸ் பண்ணிடுவா. அண்ட் ஃபார் தெம் இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ லைக் எப்படி நான் சின்ன வயசுல போயிருந்தேனோ, தே பிளக் த வெஜிடபிள், தே மேக் அ கரி, தே டேக் இட் இன் த டப்பா அண்ட் தே டே கோ டு த காலேஜ். திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை ஹவுஸ். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவளோட சப்போர்ட்னால தான் ஐ ஆம் சக்சஸ்ஃபுல் இன் திஸ். And without their support, I cannot, you know, பண்ண முடியாது எனக்கு. Because நாலு பேருமே எங்களுக்கு என் ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பேரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க.
0: ஜென்ரலாக நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது விதவிதமான காய்கறிகள்லாம் பார்ப்போம். வேறு ஊர்லேருந்துலாம் வரும் அந்த காய்கறிகள் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் அதை வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ரலாக வந்து வளர்க்கும் போது என்ன பண்ண முடியும், நம்மளால் வெண்டைக்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை அந்த மாதிரி தான் வளர்க்க முடியுது. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் எந்த விதமான விதவிதமான காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து பயிரிடுறீங்க?
1: Vegetables and flowering plants. Some people they ask only exclusively, they want only flowering plants because puja daily puja ka engalukku konjam flowers venum. So jasmine venum, hibiscus venum nu sollumbodhu initially roses, hibiscus and jasmine then I started growing in my garden. So I had around 300 to 400 pots. So adu paathe nare per vandhu enoda family friends ellarum vandhu kekkanga appadi. So this is actually ஒவ்வொருத்தரும் சொல்லி சொல்லிதான் எனக்கு இவங்க நல்லா பண்றாங்க, இவங்க வீட்டுல இவ்வளவு நல்ல கார்டன் இருக்குன்னு சொல்லி இஸ் வேர்ட் டு மவுத். ஒருத்தர் சொல்லிதான் எனக்கு ஐ ஸ்டார்டட் கெட்டிங் அண்ட் ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். சின்ன வயசுல பீப்புள் ஆர் தேர் டு என்கரேஜ் மீ ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் வெஜிடபிள்ஸ் ஐ எம் க்ரோயிங். இனிஷியலா வந்து ஐ சே பீப்புள் தட் டோன்ட் ட்ரை the cabbage and cauliflower mattum try pannadenga because pest nareya varum. Mattabadi ella vegetables I am growing. Even kothamalli pudina la irundhu everything I have in my kitchen garden. Wherever I go I tell people grow all the vegetables at least to start with 5 pots. Aarambikkena it will be nice. It's almost in Chennai la paatha enga paaru people are growing at least or vendaga or keera illada veedu illa adu and alavukku it has reached.
0: இவ்வளோ வருஷமா நீங்க கிச்சன் கார்டனிங்ற விஷயத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்து ரொம்ப பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆகி உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு நீங்க எந்த மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குறீங்க? அப்புறம் நான் ஒரு இன்னொரு விஷயம் கவனிச்சேன், அதாவது வந்து குளோபல் வார்மிங்ன்ற ஒரு வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப அலாமிங்காக இருக்கு, எல்லா இடத்துலையும் அவேர்னஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பொதுவாக கார்டனிங்ன்ற ஒரு விஷயம் வந்து குளோபல் வார்மிங்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணுற ரொம்ப நல்ல விஷயம். அதை தவிர்த்து இக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்களா?
1: கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஹவு டு ஸ்டார்ட், இது வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒன்று, அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. பாட்ஸ் எங்க வாங்க கிடைக்கும்? பாட்ஸுக்கு பதிலா இப்ப பேக்ஸ் ஸ்டார்டட் கமிங். பேக் வந்து எப்படின்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக், இட் இஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். அதாவது உடையாதுக்கு நமக்கு பாட்ஸ் எல்லாம் உடஞ்சி போகும், அப்படியே நவுத்தி வச்சு நமக்கு பெருக்கிறது பிங்க் பண்ணறது இதெல்லாம் இட் இஸ் வெரி ஈஸி வித் த பேக் அண்ட் ஒரு ஏஸ்தெட்டிக் லுக்னா அந்த பேக்ல இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 to 5 years பேக்ஸ் வருது. ஸோ அது ஐ கிவ் தம் சஜஷன். ரேட் அந்த பிரைஸ் வைஸ் பார்த்ததுன்னா பேக்ஸ் ஆர் சீப்பர் தேன் காஸ்ட். அண்ட் அதுல இருக்கிற சாயில் மிக்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம் அது நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி நீங்க வாட்டர் ப்ரூஃப் ஒரு பிளான்ட் வளர்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் சாயில் அது ஐ எம் டெல்லிங் பீப்புள் ஐம் கிவிங் அட்வைஸ். நிறைய பேர் போன் பண்ணி கேட்பாங்க என்ன பெஸ்டிசைட் நம்ம போடலாம், பூச்சி வருமா மேடம், சீட்ஸ் எங்க வாங்கலாம், இது மாதிரி இருக்கிற கைட்ஸ் எல்லாம் அதாவது கைட்லைன்ஸ் எல்லாம் நான் யாரு கால் பண்ணி கேட்டாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
0: இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ் வந்து எதால் செய்யப்பட்டிருக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போது ஹேர்பல் மெடிசினல் ஹேர்ப்ஸை பற்றி வந்து ஒரு அவேர்னஸ் ரொம்பவே அவேர்னஸ் வந்து மக்களுக்கு நடுவில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மெடிசினல் ஹேர்ப்ஸை வந்துட்டு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வளர்க்குறீங்களா?
1: This is a tulsi. This has got a peppermint taste. Idoda benefit enna na you can make tea with this. Tea leaves potuttu indha tulsi elai neenga potukalam. Adu nalla kodichu varumbodhu that flavor is very nice. Another thing with this peppermint tulsi is when you have terrible headache, idu wash pannittu nalla mixila grind pannittu nettila first maadhiri nama potutunaaga the migraine adellame cure aayidum. So this is very nice and it is நம்ம அந்த டீ ஆர் வெறுமன தண்ணியில கொதிக்க வச்சு கொடுத்தாலே வி ஃபீல் வெரி ரிஃப்ரெஷிங். ரொம்ப டயர்டா இருக்கா சும்மா ஹாவ் அ பஞ்ச் ஆஃப் பெப்பர்மென்ட் துளசி பாயில்ட் இன் த வாட்டர் வாஷ் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி தண்ணியில கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிங்க ரொம்ப டேஸ்ட்.

0: கார்டனிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க ஒரு பொழுதுபோக்கா ஆரம்பிச்சு ஒரு ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கார்டனிங்ன்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியானதா இல்ல ஒரு சேலஞ்சிங் ஆனதா?
1: சோ இட் இஸ் வெரி ஈஸி டு க்ரோ பிளான்ஸ், இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். அதுதான் நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன். எல்லாரும் பார்க்கும்போது ஐயோ உங்க வீட்டுல நீங்க அவ்வளவு வேலை செய்யறாங்க அதனால அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் டைம் தட் வி யூஸ் அண்ட் ஏன்னா நம்ம வந்து மீதி எல்லாத்துக்கும் வி ஹவ் காட் டைம். அட்லீஸ்ட் வி கீப் சம் ஒரு 10 minutes போதும் ஒரு வாரத்துல. இந்த இதுதான் நான் எல்லாருக்கிட்டே சொல்றேன், அட்லீஸ்ட் யூ ஹாவ் 10 minutes ஒரு சண்டே. மற்ற நாள் எல்லாம் பீப்புள் எப்படி ஒர்க்கிங், எல்லாருக்கும் ஆஃபீஸ் இருக்குன்னா ஆஃபீஸ் போயிட்டு என்ன செய்யணும், 10 நிமிஷம் சண்டே மார்னிங் ஒர்க் பண்ணுங்க. யூ கேன் ஹாவ் யுவர் ஓன் பிளான். ஐ எம் க்ரோயிங் ஆல்மோஸ்ட் ஆல் மெடிசினல் பிளான்ஸ் அட் ஹோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் இன்சுலின் அண்ட் ஆர்டாஸோட டயபெட்டிக் பிளான்ஸ், அப்புறம் தவசி முருங்க, முடக்கத்தான் கீரை, தீஸ் ஆர் ஆல் லெமன் கிராஸ். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல பிளான்ஸ் இது எல்லாமே.
0: இப்போ சிட்டி லைஃப்ல வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஃபிளாட் சிஸ்டமா வந்துட்டு இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் எல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த ஃபிளாட் சிஸ்டம்ல வந்துட்டு வெஜிடபிள் பிளான்ஸ் எல்லாம் வளர்த்தா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குது?
1: சின்ன பிளாட் இருந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் டீடைல்ஸ் தான். இப்போ பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு இடம் இல்லைன்னா இப்போ பிளாட்ஸ் எல்லாம் என்ன பண்றது, ஒரு 50 பிளாட் இருக்கிற இடத்துல தே ஆல் டாக் செக்ரட்டரி எல்லாருமா பேசிட்டு அவங்க எல்லாருமா வந்து ஒரு டிசைட் பண்ணி நம்ம இவ்வளவு போடலாம், எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி பண்ணிட்டு இப்போ பிளாட்ஸ்ல அந்த அவேர்னஸ் ஒரு சண்டே அன்னைக்கோ ஒரு சாட்டர்டே அன்னைக்கோ எல்லாரும் உட்காந்துட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை பிளேஸ் அண்ட் டேஸ்ட். ஸோ அது ரெண்டு ரெண்டு வந்தாலும் நாலு நாள் வந்தாலும் இட்ஸ் வாட் அஸ் தனியா டேஸ்ட் பிகாஸ் தட் இஸ் க்ரோயிங் இன் யுவர் கார்டன்.
0: இந்த ஃபிளாட் சிஸ்டம்ல இந்த மாதிரி சின்ன மரங்கள் வளர்க்கறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் நீங்க கொடுக்கணும்னு விரும்புறீங்க?
1: ஃபிளாட்ல இருக்கிறவங்க இப்ப எல்லாமே தே ஆர் கன்வெர்டிங் தி டெரஸ் இன்டு கிச்சன் கார்டன். இப்ப எங்க பாரு ஃபிளவரிங் பிளான்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, பிகாஸ் யூ கேன் பை ஃபிளவர்ஸ், வெளியில மார்க்கெட் போனா ஃபிளவர்ஸ் கிடைக்கும். பட் நம்ம உள்ளுக்கு நம்ம சாப்பிடுற நல்ல வெஜிடபிள் நம்ம தான் க்ரோ பண்ணி நம்ம சாப்பிடணும். பிகாஸ் எதுக்கு சொல்றேன்னா வெளியில நம்ம வாங்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்றதுனால தட் இஸ் நம்ம உடம்புக்கு அது கெடுதல். நம்ம வீட்டுல வாங்குற வெஜிடபிள்ஸ் வந்து வீட்டுல வளர்க்குற வெஜிடபிள்ஸ்ல லெஸ் கெமிக்கல்ஸ், வி டோன்ட் யூஸ் ஓன்லி இந்த கவுடங் அண்ட் கோட் சீட் போட்டு நம்ம வளர்க்கறதுனால வெஜிடபிள்ஸுக்கும் நல்ல கலர் அண்ட் இட் இஸ் வாட் அ வெரி குட் டேஸ்ட் ஆல்சோ வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ டெரஸ் இப்போ ஒரு எந்த பிளாட்ல போனாலும் டெரஸ் இஸ் தேர். மற்ற கீழே கிரவுண்ட்ல எல்லாம் கார் பார்க் இருந்தாலும் பால்கனில வெயில் வரலனாலும் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில நம்ம நல்லா வளர்க்கலாம். தட் இஸ் இப்போ பிளாஸ்டிக் எல்லாம் இப்ப புது பிளாட் வர இடத்துல கூட அந்த ஒரு ஆப்ஷன் ஹஸ் ஸ்டார்டட் கமிங். விண்டோ பக்கத்துல உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி வெயில் வர இடத்துல அந்த ஈஸ்டர்ன் சைட்ல வந்து சின்ன பேக் ஃபார் வெஜிடபிள்ஸ்க்குனே அவங்க போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அட்லீஸ்ட் ரோ டொமேட்டோ அண்ட் லேடிஸ் உங்களுக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் ஸ்பினாச், வாட் எவர் யூ லைக் அந்த சின்ன காட்சியில யூ கேன் சர்டன்லி டூ இட். அண்ட் டெரஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் அ பிளாட். ஸோ டெரஸ் வந்து எல்லாரும் இப்போ பங்கு அதை பிரித்து என்னோடது உன்னோடதுன்னு பண்ணாம மொத்தமா இப்போ எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபுட் இருந்ததுன்னா வி கேன் ஈஸிலி க்ரோ ஒரு 400 to 500 பேக்ஸ் ஆர் பாட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். வச்சு அதுல இருந்து நம்ம ஒரு வீக்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ வெண்டைக்காய் எடுத்துட்டு அந்த பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு தே க்ரோ.
0: சில பேருக்கு வந்து தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், விரும்பி வந்து செடிகள்லாம் வாங்கிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படி ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியாது அந்த செடிகள்லாம், அந்த செடிகள் அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி தெரியாத அவங்களுக்கு எந்த விதமான கைட்லைன்ஸாக நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தா கூட அவங்களால வந்துட்டு அந்த செடி எப்படி வளர்க்கணும்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க.
1: வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் சம் பிளான்ஸ் வில் க்ரோ வித் சீட்ஸ். சீட்ஸ் போட்டு வர்றது ஃபார் எக்ஸாம்பிள் வெண்டைக்காய் சீட்ஸ் போட்டு தேர்ட் டே அன்னைக்கு தட் வில் ஸ்ப்ரவுட். மெயினா என்ன நம்ம சொல்ல வரோம்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா தண்ணி வந்து எக்ஸஸா ஊத்துறதுனாலதான் தண்ணி நிறைய விடும் போது என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கிற இதுல உள்ள நம்ம அந்த சாயில் இருக்கிற மென்யூர் எல்லாம் இந்த ஹோல் வழி வெளியே போயிடும். ஸோ யூஸ் ஓன்லி வெரி மினிமல் வாட்டர் பிகாஸ் எஸ்பெஷலி இன் சென்னை there is a lot of water scarcity. So adanalae nama velungra thanni konjama idukalla vandu or half a tumbler nama thanni vittukena and moisture content or 2 days appadi irukum. Pot la nama valsaradhukku innoru idea enna na we use coco peat. தேங்காய் நார், தேங்காய் நார் வந்து எப்படின்னா அது மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அப்படியே அந்த செடியில அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்துட்டே இருக்கும். ஒரு டூ டேஸ் நம்ம ஊருக்கு போயிட்டோம் தண்ணி விடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னு வரும்போது, இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறோம்னா இன்னைக்கு ஈவினிங் நல்லா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, டூ டேஸ் தண்ணி விட வேண்டாம். மேலாலும் மட்டும் காஞ்ச மாதிரி இருக்கும், பட் உள்ள அந்த வேர் கிட்ட மாய்ஸ்சர் கண்டென்ட் விட்டுட்டு பிளான். See, this is something everybody asks. நாங்க ஊருக்கு போனா யாரும் இல்ல மேடம் தண்ணி விட. So this is something I'm telling. ரெண்டு நாளோ மூணு நாளோ நீங்க போனா கூட இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதுல இருந்துட்டே இருக்கும், தண்ணி விட்டுட்டு தாராளமா போகும். அதுக்கு மேல யாரும் எங்கேயும் பெருசா டூர் போறது இல்ல, பிகாஸ் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஆல் டூ டு த்ரீ டேஸ் மேபி வீக்கெண்ட் டே கோ அவுட். அப்போ திஸ் இஸ் சம்திங் நைஸ் ஆக்சுவலி. அண்ட் எக்ஸஸ் வாட்டர் வேண்டாம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து டில்லிங் சுட் பி தேர் எவ்ரி 15 டேஸ். டில்லிங் மீன்ஸ் ஒரு அதுக்குன்னு தர்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டில் த பிளான்ட். அது எதுக்கு நம்ம டில் பண்றோம்னா, நல்லா பிளான்ஸோட வேர் நல்லா பிரீத் ஆகிறதுக்காக நம்ம டில் பண்ணுவோம். ஸோ இதோட கார்னர்ஸ் நல்லா ஒரு ஸ்பூன் ஜஸ்ட் லைக் ட்ரோவல் சொல்லுவோம், அதால நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி கலரி கொடுத்துட்டு அன்னைக்கு தண்ணி விடாம அப்படியே வச்சிருது பிளான். ஸோ டில் பண்ணிட்டேலனாக்கா அந்த அன்னைக்கு அந்த வேருக்கு நல்ல வெயில் நல்ல வெயில் பட்டு தட் வில் ப்ரீத்.
0: ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் பார்க்கலாம், அண்ட் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ உங்களோட செடிகளுக்கு வந்து நீங்க உரங்கள் எந்த மாதிரியான உரங்கள்லாம் போடுறீங்க, அது எதால செய்யப்பட்டிருக்கு?
1: பெஸ்டிசைட்னா இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் வந்து பயோலயே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. லீஸ் பெஸ்டிசைட்ஸ் வந்து எப்படின்னா ஐதர் லீவ்ஸோட எக்ஸ்ட்ராக்ட் ஆர் ஃபிளவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எடுக்கிறாங்க, அப்புறம் கவோட அவுட்புட்ல இருந்து தே மேக் பெஸ்டிசைட்ஸ். கவு அண்ட் கோட் இதோட அவுட்புட்ல இருந்து தே மேக் லைக் கவுட் யூரின், கவுடங், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சகவ்யா, தட் இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் கவுஸ் அவுட்புட். தட் இஸ் பசு பால், தயிர், பட்டர், கீ அண்ட் கர்ட் அண்ட் கவுஸ் யூரின் அண்ட் கவுடங். இது போ இது வந்து ஒரு 80 டேஸ்ல ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சு தண்ணி விட்டுட்டு ஃபெர்மெண்ட் பண்ணி ட்ரம்ல போட்டுட்டு 80 டேஸ்க்கு அப்புறம் அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம செடிக்கு ஸ்ப்ரே பண்ணினாலே எந்த பூச்சியும் வரதில்லை. இப்போ எல்லா இடத்துலயுமே நமக்கு பஞ்சகவ்யா இஸ் அவைலபிள். இட் இஸ் அரௌண்ட் 150 ருபீஸ் பர் லிட்டர் ஏதோ சொல்றாங்க. எனக்கு ஐம் கெட்டிங் இட் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ஐ மை யூசேஜ் இஸ் மச் மோர் தென் பிகாஸ் ஐம் டெவலப்பிங் இன் டு ஃபார்ம்ஸ். ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் 50 to 100 லிட்டர்ஸ் போது எனக்கு இந்த தனியா 1 லிட்டர் எல்லாம் எனக்கு சரிப்படாது. ஸோ நிறைய இடம் இருக்கிறவங்க வீட்லயே வந்து பெரிய பேரல்ஸ்ல இட் தே ஹாவ் அ கவு அதுல அதோட அவுட்புட் அவாது அவங்களே எடுத்து அதுலயே அவங்க பெர்மனன்ட் பண்ணி 80 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: சில பேருக்கு வந்துட்டு செடி வளர்க்கணும், கார்டனிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கும், ஆனா வந்து கொசுன்ற விஷயத்துக்காக பயந்து வந்து அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா நீங்க வந்துட்டு உங்க கார்டனிங் அதாவது உங்க டெரஸ்ல உங்க பால்கனில எல்லாம் நீங்க செடிகள் வளர்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து கொசு தொல்லைகள் இருக்கலாம், அதாவது நீங்க கொசு தொல்லையில இருந்து எப்படி சமாளிக்கிறீங்க?
1: மாஸ்கிட்டோஸ் வந்து போர்ட் ஸ்ட்ரீட் போட்டா மாஸ்கிட்டோஸே வரதில்லை. வி ஆர் யூசிங் மேக்ஸிமம் கோட் ஸ்ட்ரீட் ஃபார் த பிளான்ஸ். கோட் ஸ்ட்ரீட்டுக்கு மாஸ்கிட்டோஸ் வரதில்லை. அண்ட் நிறைய செடி இருந்தா கொசு வருமானு கேட்டதுன்னா கிளீனா வச்சிருந்தா வராது. செடி கீழெல்லாம் அதோட அந்த பழைய இலைகள் அதாவது எல்லோ கலரா ஷெட் ஆகி விடுற இலையெல்லாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணி அது வந்து இப்போ யூ கேன் மேக் இட் இன் டு கம்போஸ்ட் சொல்லிட்டு டெய்லி இட் இஸ் கமிங் இன் இந்து யூ கேன் மேக் இட் இன் டு கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம அந்த செடிக்கு கீழே இருக்கிற ஏரியா நம்ம கிளீனா வச்சுக்கலாம், கண்டிப்பா கொசு வராது. அண்ட் ட்ரிம்மிங் இஸ் ஆல்சோ மஸ்ட் ஃபார் த பிளான்ட். ஒரு காய் காய்ச்சி ஒரு பூ வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு ஒரு 3 to 4 centimeters நல்லா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஒரு புஷியாவோ ஒரு கொஞ்சம் அழகாவோ வச்சிருந்துன்னா ஒண்ணு வந்து இம்மீடியட்டாவே உங்களுக்கு பூ வரத்துக்கும் காய் வரத்துக்கும் இமீடியட் சான்சஸ். எந்த திங் இஸ் பிளான்ட் வந்து புஷியா கிரௌடடா வளராம இருக்கும். இந்த கிரௌடடா வளரும் போதுதான் இந்த கொசு வந்து அதுல உட்காடுறது, அது முட்டை போடுறது. ஸோ கிரௌடடா இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் இடமும் இருக்கும், பார்க்க அழகாவும் இருக்கும். ஸோ திஸ் வே யூ கேன் கண்ட்ரோல் மாஸ்கிட்டோஸ்.
0: செடி வளர்க்குற விஷயம் வந்துட்டு பெரியவங்க வந்து ஆர்வமாக இருந்தாலும் அதை விட குழந்தைங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஆர்வம் ஜாஸ்தி. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்க போய் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இந்த கார்டனிங்க பத்தி போய் குட்டி குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுக்குறீங்களா? இந்த கார்டனிங்ன்ற ஒரு விஷயம் வந்து நீங்க ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பாக்குறதுக்காக ரொம்ப பேர் வருவாங்க, உங்ககிட்ட செடிகளும் வாங்கிட்டு போவாங்க. சோ நீங்க வந்து இந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
1: இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே அண்ட் யூஎஸ் கனடா வரைக்கும் என்னோட இது வந்து ரீச் ஆயிருக்கு. பிகாஸ் என்னோட வெப்சைட் பார்த்துட்டு நிறைய பேர் தேர் காலிங் மீ ஃப்ரம் யூஎஸ் ஆல்சோ, கனடால இருந்து கால் பண்றாங்க. சோ மேடம் யூ ஆர் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப், உங்க வீட்டு செடி எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் ஒரு செடியிலேயே ஒரு டொமேட்டோ பிளான்ட்லயே ஐ எம் க்ரோயிங் அரௌண்ட், இப்ப இன்னைக்கு 2.5 கிலோ டொமேட்டோஸ் ஐ ஹவ் பிளஸ் இந்தா நேற்றுக்கு ஒரு 2.5 கிலோ, ஐ ஹவ் ஹார்ட்லி 10 பிளான்ட்ஸ். இவ்வளவுக்கும் நான் ஐ எம் நாட் அட் ஹோம், ஐ எம் ஆல்வேஸ் அவுட். சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த சண்டே ஒரு நாள் மட்டும்தான் ஐ வில் பி ஒர்க்கிங் வித் மை பிளான்ஸ், அதர் டேஸ் ஓன்லி வாட்டரிங். அது ஐ வில் பி வாட்டரிங் மை மோஸ்ட்லி மை ஹஸ்பண்ட் ஹி யூஸ் டு வாட்டர் த பிளான்ஸ். And if both of us are not available, my children will plant. So, if you want to grow a little bit, we can train them to grow a little bit. We can train them to grow a little bit. So, if you want to grow a little bit, the kitchen gardening has come. So, coffee and tumblers are coming to grow. And a cookie bucket for them. And some cookie plants for them. It's very, it's very hard. For 15 minutes, ஒரு கியூல லைன்ல வந்து ஆள் ஆளுக்கு ஒரு பக்கெட்டும் ஒரு சின்ன குக்கி ஒரு கப்பும் வச்சுட்டு நிக்கிறது பாக்குறதுக்கு இட் இஸ் வெரி நைஸ். குழந்தைகளை வச்சுட்டு அந்த டம்ளர்ல எடுத்து அதுல விடும்போது கொஞ்சம் கீழே கொட்டுறது பிகாஸ் யூ லேர்ன் த்ரூ மிஸ்டேக். சோ அப்படி இல்ல, இப்படி கண்ணு கண்ணுமா கீழே தண்ணி போக கூடாது, இதுலதான் நீ விடணும், கரெக்டா விடணும்னு சொல்லும் போது தேர் ஹாப்பி, தேர் லேர்னிங் சம்திங். சோ நெக்ஸ்ட் டே ரொம்ப கிட்ட தான் வராங்க தண்ணி விடுறதுக்கு, பிகாஸ் ஆன்டி ஹஸ் கம். சோ கீழே கொட்டாம கரெக்டா பிடிச்சு கொடான்னு ஒத்தர் ஒத்தர் தேர் டிஸ்கஸிங். தீஸ் திங்ஸ் ஆர் வெரி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த குழந்தையா இருக்கும் போதே அந்த சின்ன குழந்தைகளும் டிவி மின்னாலே கம்ப்யூட்டர் மின்னாலே, இப்ப சின்ன குழந்தைகளும் இந்த டச் போன்ல எல்லாம் விளையாடுறாங்க. சோ லெட் தம் ப்ளே வித் ஆல் தட். ஒரு 5 to 10 minutes நம்ம வீட்லயே ஒரு சின்ன பேக்லயே ஒரு சின்ன பாட்லயே ஒரு செடி வச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து வந்து டிஃபன் சாப்பிட்டு கண்ணாப்போ உன் செடியில போய் தண்ணி விட்டுட்டு வா, இல்லம்மா கண்ணு உன் செடியில போய் தண்ணி விட்டியா, சோ இது பிளான்ட் வாடி போறது பாருன்னு அந்த அம்மா என்கரேஜ் பண்ணி அப்பா என்கரேஜ் பண்ண வச்சு, தட் இஸ் ஆல். இதுக்குள்ள என்னோட கிராண்ட் மதர்ல அப்படிதான், ஐயோ நீ தண்ணியை விட மறந்து போயிட்டேன் ரொம்ப வேலையா இருந்தது, தண்ணி விட்டுட்டு வா, திஸ் இஸ் ஹவ் வி லேர்ன். சோ இப்ப யாருமே வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே எடுக்காம குழந்தைகளை பொருள் வந்து எல்கேஜி குழந்தைகள்ல இருந்து எல்லா குழந்தைகளும் பிஸி வித் தேர் கம்ப்யூட்டர் அண்ட் பிசி, இப்பத்துல இருந்து மொபைல் போன், அது அவ்வளவு டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும் போது சம்திங் வித் நேச்சர் இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் இன் த லாங் ரன். இப்போ வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடுற காய்கறி ஒன் இஸ் த பிரைசஸ் ஸ்டோரிங் பிரைசஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எல்லாமே 70 to 80 rupees கம்மியா வெஜிடபிளே கிடையாது எங்கேயுமே. So, why don't we grow at least full on நம்மளால grow பண்ண முடியாதாலும் at least 40 to 50% of the vegetables we can grow in our house. That is what I am telling people. See, at least we grow. அதெல்லாம் ரொம்ப தலைவலி, யாரு தண்ணி விடுறது, நம்ம டெய்லி பாத்துக்க முடியாது, we are working அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா தேவை இல்ல. Once a week சண்டே ஒரு நாள் நீங்க பார்த்தா போறோம், மற்ற நாளைக்கு ஜஸ்ட் ஒரு இது எல்லாத்துக்கும் we spend time at least just a 10 minutes 5 minutes start with 5 pots. Grow your vegetables. Start with vinayak, kothamalli. It's very easy. Easy growing because kothamalli is a cut. We get only a handful of kothamalli. So, பாட்டில இருந்துச்சுன்னா நமக்கு எப்போ வேணுமோ we can just go. It will be fresh and healthy.
0: அதாவது சிட்டில வந்து தோட்டம் வளர்க்கறதுன்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஒரு சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன்ல. ஆனா நீங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு மேல வந்திருக்கீங்க அதெல்லாம் தாண்டியும். ஆனா தண்ணி பற்றாக்குறை எப்பவுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்படி தண்ணி பற்றாக்குறை வரும்போது நீங்க வந்து எப்படி அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றீங்க, அது அதுல இருந்து நீங்க எப்படி ஓவர் கம் பண்றீங்க அந்த சிச்சுவேஷன் போது? அப்புறம் இந்த சம்மர் சீசன்ஸ் எல்லாம் வரும்போது இந்த செடிகள்லாம் நீங்க எப்படி வளர்க்குறீங்க அவ்வளவு வெயில் இருக்கும் போது?
1: இப்போ எக்ஸஸ் ஹீட் இன் சம்மர் அது எப்படி நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னா, டெரஸ் இருக்கிறவங்க மொட்ட மாடியில செடி வைக்கிறவங்க கிட்ட வி டெல் தம் டு புட் எ கிரீன் ஷீட். கிரீன் ஷீட்னா தட் இஸ் நெட் மாதிரி, இப்போ பார்த்தா எல்லா இடத்துலயுமே இந்த பிளாஸ்ட் கட்டுறவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க, தட் இஸ் கார்டன் மெஷின் சொல்லுவா. அதுக்கு ஸ்கொயர் ஃபுட் ஏதோ 5 rupees ஏதோ தான் வரும். ஒரு 500 ஸ்கொயர் ஃபுட்டோ 400 ஸ்கொயர் ஃபுட்டோ நம்ம காய்கறி போட்டா கூடயும். தட் இஸ் ஒன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 2000 ருபீஸ் ஒரு 3000 ருபீஸ் நம்ம செலவு பண்ணா சம்மர்ல வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் வீக்கும் போது அந்த ஷீட் மேல ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சம்மர் முடிச்சு இப்ப இந்த சீசன்ல தட் இஸ் ஃப்ரம் ஜூலை டு பிப்ரவரி அந்த கொஞ்சம் கூலிங் சீசன் வரும்போது அப்படியே அந்த நெட்டை நல்லா வாஷ் பண்ணி மடிச்சு உள்ள வச்சிடலாம். திஸ் இஸ் அ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். யூ கேன் ப்ரிவென்ட் செடியெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வெயில்ல வாடி போய் தாங்க முடியாத ஹீட்ல இருந்து திஸ் வில் ப்ரிவென்ட். தட் இஸ் 50-50 சொல்லி தர் இஸ் துணி தர் இஸ் அ டெக்ஸ்டர் அதுல 50%. ஆனா வெஜிடபிள்ஸ் நல்ல வெயில் வேணும், அதுக்குன்னு வந்து நம்ம ரொம்பவும் கவர் பண்ண முடியாது. 50% வெயில் வரும், 50% நிழல் கொடுக்கற மாதிரி இருக்கிற தட் கார்டன் மெஷ் இஸ் வெரி நைஸ். தட் இஸ் ஹெல்பிங் அவுட் என்டையர் சம்மர்லயும். ஐ யூஸ் டு க்ரோ ஆல்மோஸ்ட் ஆல் வெஜிடபிள்ஸ், ஆல் த கர்ட்ஸ் லைக் பாவக்காய், பொடலங்காய், பீர்க்கங்காய், காராமணி, அவரைக்காய் எல்லாமே வந்து நல்ல சம்மர்லயும் நல்லா வரும். அண்ட் நம்ம எப்படி ஒரு வெயில்ல நம்மளால ஒரு கொடை இல்லாம இருக்க முடியாது, அதே மாதிரி ஃபார் பிளான்ஸ் ஆல்சோ யூ கிவ் அ ஷேட் டு தி பிளான்ஸ். நல்லாவே நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறேன் இன் சம்மர் ஆல்சோ.
0: நம்ம வெளியில வாங்குற காய்கறிகள் சமைக்கிறதுன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் வீட்டுல வளர்ற காய்கறிகளுக்குன்ற இருக்கிற ருசியே தனி. சோ நீங்க உங்க வீட்டுல இருக்கிற காய்கறிகள் சமைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: Almost 80% of the vegetables I am growing. Ellame irukku. All the keerai, different varieties of kathrika and thakkali. Thakkali le vandu 3 variety irukku. Bangalore thakkali, Nati thakkali and Bangalore hybrid variety. Lady finger, long and short. Pavaka, kodalanga, peerkanga, karamani, avaraka, mullangi. Keerai vandu arakeerai, molakeerai, savuppu keerai, ponnangani keerai. தவசி கீரை, முடக்கத்தான் கீரை, சொரக்கா. ஸோ இது பார்த்தாலே எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஈவன் டு யூஸ் ஆல் தீஸ் வெஜிடபிள்ஸ். பிகாஸ் நம்ம வந்து டெய்லி ஒரு மாத்தி மாத்தி பண்ணும்போது போதும் எனக்கு அது. அப்புறம் இதுக்கு மேல ஒரு கேபேஜ், ஒரு காலிஃபிளவர் என்னைக்காவது வேணும்னா 1 in 15 days ஐ பை ஃப்ரம் அவுட் சைட் வரும். நான் கேபேஜ் கூட க்ரோ பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. பட் பெஸ்ட் நிறைய அதுல வரும்போது நான் நார்மலி அவாய்ட் கேபேஜ், பிகாஸ் அதுல பெஸ்ட் வரும்போது தட் அட்டாக்ஸ் அதர் பிளான்ஸ் ஆல்சோ. ஸோ என்னோட மீதி இருக்கிற பிளான்ஸ் ஒரு 2 கேபேஜுக்காக ஐ கேனாட் லூஸ் அதர் பிளான்ஸ். ஸோ அதனால நான் ஐ டோன்ட் க்ரோ கேபேஜஸ் நவ். பட் இப்ப ஆக்சுவலா சாப்ளிங்ஸ் போட்டிருக்கேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேவர் டெல்லிங் மீ நீ கேபேஜ் எனக்கு போட்டு எங்களுக்காவது போட்டு கூட நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஸோ ஐ புட் சம் சாப்ளிங்ஸ் ஆஃப் கேபேஜ் ஆல்சோ அண்ட் கொத்தமல்லி, வெங்கக்கீரை, பாலக், இதுவும் நான் ஐம் க்ரோயிங் அட் ஹோம். இதெல்லாமே ஐ டோன்ட் பை அஸ் ஃப்ரம் அவுட் சைட். எதுக்குன்னா ஒரு ரொட்டீனா நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இருக்கும். ரொட்டீனா எப்படி வருதுன்னா, இப்போ இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சீட்ஸ் 2 பாட்ல நான் போட்டேன்னா 10 நாள் பொறுத்து திருப்பி ஒரு 2 பாட்ல இந்த வெண்டைக்காய் சீடு திருப்பி 2 பாட்ல போடுவேன். இது க்ரோ பண்ணி இது காய் வரும்போது that will be a baby plant. So idu kaasu mudiyumbodhu I should not have any scarcity, but by that time idu kaasu mudiyaradhukulleye adula kaai vandrum. So I put it in rotation. So ennoda garden paathutuna front la irukra vendakai la almost it's going to be over and side la irukra vendakai la ipo dhaan poo varudhu. So front la irukradha mudinja eduthu podumbodhu enakku ange. So this is how you can without any stock, without any cost, உங்களுக்கு வந்து யூ கேன் க்ரோ யுவர் வெஜிடபிள் சக்சஸ். ஐ எம் யூசிங் ஆல் வெஜிடபிள்ஸ். இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன்னு இல்ல. யூஸ் பம்ஷின் வரைக்கும் கிட்டபாட்ல இருந்து ஆல் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரோயிங் அட் ஹோம் எல்லாமே நாங்க சாப்பிடுறோம் எடுத்து.
0: இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு ஒரு செடி வாங்குறதுன்றது வந்து காசு இல்லாம வாங்க முடியாது. ஏன்னா ஒரு குட்டி ஒரு ரோஸ் வாங்கணும்னாலே வந்து 150-120 சொல்றாங்க. ஸோ நீங்க இவ்வளோ செடிகள் வளர்க்குறீங்க, நீங்க வந்து நிஜமா ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த செடி வளர்க்கறதுக்காக வாங்குறதுக்காகவும். இந்த இன்வெஸ்ட் பண்றது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா, இல்ல நீங்க வந்து எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸை கெயின் பண்றீங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்றதுனால?
1: அது வந்து நான் சொல்லணும்னா, இப்போ என்னோட துணிமணிக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்றேன்னு கேட்டா எனக்கு அதுக்கு கணக்கு இருக்காது. பட் எனக்கு ஐ ரியலி லவ் பிளான்ஸ், பிகாஸ் இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஐ ஆம் சேவிங் அ லாட் ஆஃப் மணி பை க்ரோயிங் வெஜிடபிள்ஸ். பிகாஸ் நான் வெளியில போய் கியூல நின்று 80 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு நான் வாங்க வேண்டாம் வெஜிடபிள்ஸ். என் தக்காளி ரோஸ் சொல்லிங்க 65 ரூபீஸ், நான் கூலா என்னோட கார்டன்ல இருந்துதான்.

0: ஜஸ்ட் மேக் ரொட்டீஸ் அண்ட் சப்ஜிஸ் எல்லாம் என்னோட தக்காளி தான். எனக்கும் எனக்கு போக மிச்சம் இருக்கிறதா, ஐ கிவ் இட் டு நேபர்ஸ், ஐ நெவர் செல் எனி வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் மை கார்டன் பிகாஸ் அதெல்லாம் என்னோட மை சில்ட்ரன் இட் இஸ் ஜஸ்ட் லைக் செல்லிங் மை ஓன் சைட் டு கம்படி. ஸோ ஐ நெவர் செல் மை கிட்ஸ் டு எனி ஒன். அண்ட் எனக்கு நான் சும்மா எங்க வீட்டுக்கு யாராவது வரும்போது ஏதாவது கிஃப்ட் இல்லையே கொடுக்கணும்னா இந்த வெறும் வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கும் போது இதே ஆசம் ஏதாவது காய் இருந்தா அதுல போட்டு அனுப்பு அப்படின்னு பீப்புள் யூஸ் டு டெல் மீ மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்க அப்பவும் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் இருந்தா கூடயும் வேர் ஹாப்பி டு டேக் த வெண்டைக்காய் ஃப்ரம் மீ பிகாஸ் நெக்ஸ்ட் டே போன் பண்ணுவாங்க, உங்க நீ கொடுத்த வெண்டைக்காய் கலரே மாறல, இட் வாஸ் அதே கிரீன் கலர், இட் வாஸ் வெரி அம்மி, ரொம்ப டேஸ்டா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இப்போ இன் சென்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் பிகாஸ் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு கிரீன் தம்ஸ் இருக்கு மேடம், எங்களுக்கு அது இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட், இட் இஸ் த ஹார்ட் ஒர்க்.
1: சமீபத்தில் நான் ஒரு புக் படித்தேன், அந்த புக்கில் என்ன போட்டிருந்ததுன்னா மனிதர்களோடு பேசும்போது மட்டும் இல்லாமல் மரங்களோடும் நின்றும் பேசும்போது அது நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு போட்டிருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ தூரம் உண்மை? நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எப்பயாவது போயிருக்கீங்களா, அண்டர்கோ பண்ணியிருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கும் உங்கள் மரத்துக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லுங்களேன்.
0: அண்ட் நம்ம அதுக்கு கொடுக்குற அந்த அன்பு, சில கஷ்டங்கள் வந்து நமக்கு லைஃப்ல வரும்போது தட் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு டெல் எவ்ரிபடி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டப்படாதவங்க இல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஏதோ நமக்கு இன்னொருத்தர் கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம்னு வரும்போது ஐ ஒன்லி டாக் டு மை பிளான்ஸ், ஐ கோ அண்ட் சிட் வித் மை பிளான்ஸ், ஐ ஜஸ்ட் ட்ரை அவுட் அண்ட் கம். நான் போய் அழுது நான் வெளியில வந்தா எனக்கு ஐ எம் டோட்டலி ரிலீவ் அண்ட் ஐ எம் பேக் டு நார்மல், ஐ ஸ்டார்ட் டூயிங் மை ஒர்க் இன் த கிச்சன் ஆர் வீட்டுக்குள்ள எல்லா வேலையுமே ஐ எம் டூயிங். அண்ட் அது மறந்து விடுறது பிகாஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கஷ்டங்களும் தட் இந்த பிளான்ஸ் அப்டேட் அட் டைம்ஸ் நம்ம சொல்லிட்டு அந்த செடியை தொட்டுட்டு நம்ம வெளியில தொட்டுட்டு சொல்லும் போதே வந்துட்டு காசே இருக்காது எங்கேயுமே, பட் என்னோட பிளான்ஸ் வந்து தலைய ஆட்டி பேசுற மாதிரி எனக்கு இருக்கும். That means, don't worry, அப்படின்னு என்கிட்ட சொல்ற மாதிரி ஐ ஆல்வேஸ் ஃபீல். ஸோ ஒரு மனுஷன் கிட்ட சொன்னா கூட இப்ப நான் என் கஷ்டத்தை இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஒரு நாலு பேர்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க இன்னைக்கு பாசிட் மாதிரி போகும். செடி கிட்ட சொல்லியாச்சுன்னா அது யாருக்கிட்டே சொல்லாது, ஏன்னா அது வந்து அது நம்ம கஷ்டத்தை அது எடுத்துக்கிறது அண்ட் இம்மிடியட்டா ஒரு நமக்கு அதை பாசிஃபை பண்ணி கொடுக்கறது. திஸ் இஸ் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப வந்து ஒரு 28 இயர்ஸா ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கேன் கிச்சன் கார்டன், அதுல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு வந்ததுல இன்னைக்கு நான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கேன்னா உங்களோட சப்போர்ட் ரம்மே பிளான்ஸ், ஃபேமிலி செகண்ட், எனக்கு என்னோட பிளான்ஸோட சப்போர்ட். ஒரு பிளான்ட் போக போறதுன்னு எனக்கு தெரிஞ்சாச்சுன்னா இன்னொரு பிளான்ட் பக்கத்துல இருக்கிற பிளான்ட் வந்து அது காமிச்சு கொடுக்கறது, இதுல காய் கம்மி ஆகிறது, இதுல நிறைய வந்துட்டு இருக்குதுன்னு காமிக்கிறது. ஸோ நான் ஸ்டாப் அதுக்குள்ளேயே எங்கிருந்தோ ஒரு கீழே ஒரு தனியாவே ஒரு ரெண்டு மூணு பிளான்ட் அதுக்கு கீழே தானா வருது, மேபி அந்த பேர்ட் டிராப்பிங்ல வரலாம், ஆர் இந்த கோட் ஸ்பீட்டுக்குள்ள இருந்து ஒரு இது வரலாம், ஒரு ஸ்ப்ரவுட் வரலாம். ஸோ எனக்கு அது மாதிரி நிறைய ஹெல்ப் இந்த பிளான்ஸ் பண்ணிட்டு. அண்ட் ஒரு 50 to 60 இயர்ஸ் எல்லாம் ஆயிடுதுன்னா இப்ப இந்த காலத்துல வந்து பசங்க எல்லாம் செட்டில் இன் யூஎஸ் அப்படி வெளியூர்ல போய் செட்டில் ஆகும் போது பேரண்ட்ஸ் அவளுக்கு என்ன ஹாபி, எவ்வளவு நேரம் நம்ம டிவி பார்க்க முடியும், வாக்கிங் போனா ஒரு 1 hour மேக்ஸிமம் நம்ம வாக்கிங் போயிட்டு வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா ஒரு 1/2 hour உட்கார்ந்து இருக்கலாம். Why don't you all take a hobby as growing some plants? Kitchen garden is only that. Some people they like to grow only, they want only greenery, that is indoor plants. இல்லை கொஞ்சம் புஷ்பங்கள் பூக்கள் நம்ம சுவாமிக்கு போடலாம், கொஞ்சம் பூ.
1: சாதாரண மரத்தை விட மெடிசினல் பிளான்ஸுக்கு வந்து எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் இருக்கு, மக்கள் எப்பவுமே விரும்பி அதை தேடி வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியான மெடிசினல் பிளான்ஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் அப்படி வந்து வாங்கிட்டு போறாங்க, அந்த அவ்வளோ அந்த அந்த மெடிசினல் பிளான்ஸ்க்கே அவ்வளோ கிரேஸ் இருக்கு வாங்கிட்டு போறதுக்கு, என்ன முக்கியமான காரணம்?
0: மெடிசினல் பிளான்ஸ்க்கு தான் இப்போ ரொம்ப கிரேஸா இருக்கு பிகாஸ் ஈவன் பசினி கீரைன்னு ஒன்று தட் இஸ் கியூரிங் கேன்சர் சொல்றாங்க, தட் இஸ் அ வெரைட்டி ஆஃப் கீரை தட் கியூர்ஸ் கேன்சர் ஆக்சுவலா. ஆல்சோ அண்ட் சக்கரவர்த்தி கீரை, தட் இஸ் ஃபார் அந்த நீ பெயினுக்கு சொல்றாங்க. நீ பெயினே வராதான் சக்கரவர்த்தி கீரை, தட் இஸ் ரெடியூசிங் தி சுகர் ஆல்சோ, டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா வந்து கறிலி, தவசிக்கீரை, கொஞ்சம் முருங்கைக்கீரை, ரெண்டே ரெண்டு வேப்பலை, இது நாலுமே மிக்சியில வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டு மிக்சியில நல்லா தண்ணியில் நல்லா அடிச்சு மிக்சியில ஜஸ்ட் இட் ஹாவ் அ ஜூஸ் ஆஃப் ஸ்டிங் சுகர் லெவல் இஸ் கமிங் டவுன். இது வந்து ஆக்சுவலா வி ட்ரைட் பை அவர் ஓன், பிகாஸ் காய் வளர்க்கறது மட்டும் இல்ல மெடிசினல் பிளான்ஸ் வளர்க்கறது மட்டும் வி ட்ரைங் சோ மெனி திங்ஸ். ஒன்னொன்னு ட்ரை பண்ணும் போது எப்படி நமக்கு ஃபீல் பண்றதும்னு நான் சொல்றேன். அண்ட் இது குடிச்சாலே திஸ் இஸ் அ வெரி ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிங்கிங் ஓட் சம்திங் கிரீன் ஃப்ரம் யுவர் கார்டன். ஓட்ஸ் வந்து இப்ப கிலோவே என்னோ 500 ரூபாய் விலை, அந்த ஓட்ஸ் இந்த ஓட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த், பட் இந்த அளவுக்கு ரிஃப்ரெஷிங் கிடையாது ஓட்ஸ்ல. திஸ் இஸ் சம்திங் வெரி நேச்சுரல், அப்படியே பறிக்கிறது செடியில இருந்து முடி. என்னோட 49, இன்னைக்கு இன்னும் கிரே ஹேரே வர ஆரம்பிக்கல, 30 இயர்ஸ்ல எல்லாரும் டை போட்டுக்கிறாங்க இப்போ. பீப்புள் போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அவங்க இஷ்டம் என்ன போட்டுக்கிறதெல்லாம் வந்துருக்கு. ஆனால் சம்திங் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியானதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம், நம்ம அதுக்கெல்லாம் போகவே வேண்டாம். ஹார்ட்ல இருக்கிற பிளாக் வரைக்கும் எடுக்குதான் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்றாங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரே ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் முருங்கைக்கீரை, ஜஸ்ட் சும்மா ட்ரை அண்ட் ஹேபிட் வித் யுவர் ரைஸ். This is excellent. It's not difficult to grow at all. சும்மா வெட்ட முருங்கைக்கீரை வந்துடும், அண்ட் வாரத்துல ஒரு நாள் தண்ணி விட்டா போதும் அதுக்கு. சோ இட் இஸ் நாட் பயந்துக்கிற மாதிரி ஒன்னும் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. யூ ஜஸ்ட் என்ஜாய் பட் பண்ணறது, ஐயோ இது பண்ணணுமே பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் டிவோட் சம் டைம் டு பிளான் சம்திங் இன் யுவர் ஹவுஸ்.
1: மேடம், இப்போ இருக்கிற இந்த வந்து ஹெக்டிக்கான ஒரு வேர்ல்டில், ஒரு மெக்கானிக்கலான வேர்ல்டில் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்க கூட டைம் இருக்காது, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம் நாம். ஆனால் இந்த மாதிரி மரங்கள் வளர்க்கும் போது, செடிகளோ இல்லை ஒரு குட்டி ஃப்ளவர் பாட் வளர்க்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பர்ஸ் வந்து கம்மியாகுமா, டிப்ரெஷன் கம்மியாகுமா?
0: கண்டிப்பா, பிளான்ஸ் வளர்க்கறதுனால 75% ஆஃப் த வரிஸ் ஆர் டேக்கன் அவே பை த பிளான்ஸ். ஷுவரா, ரொம்ப கவலையா இருக்கேன், கஷ்டப்படுறேலா, யூ ஆர் டிப்ரெஸ், கோ இன் சிட் வித் யுவர் பாட், ரெண்டு செடி கூட உட்கார்ந்துங்க, சம்திங் டூ சம்திங் வித் த பிளான்ட், வாட்டர் பண்ணுங்க, அதுல இருக்கிற எல்லோ கலர் லீவ்ஸ், ட்ரைட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க, அண்ட் கோ அண்ட் பேச வேண்டாம், மனசுல நினைச்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் என்ன பண்றதுன்னு நினைச்சு பாருங்க, கண்டிப்பா அது வாங்கி தருது உங்க வழிய. ஜஸ்ட் எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் நிறைய பேருக்கு சொல்லி ஈவன் தே ஹேவ் சொல்லி.
1: இந்த கிச்சன் கார்டனிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்க ஏன் ப்ரொஃபஷனா எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க? அப்புறம் உங்க ஃபார்ம்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்களா?
0: I have taken this as my profession because stress free owner. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், செடி வைக்கிறது, காய் பண்றது, பூச்செடி வளர்க்கறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கிரேஸ். சோ நம்ம போய் ஒரு இடத்துல போய், இதுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா டைமிங் இல்ல, எனக்கு எப்ப முடியுமோ நான் வரேன். இப்ப கூட 100-150 பேர் எனக்கு ஆக்சுவலா அப்பாயின்மெண்ட்ஸ் ஹவ் கிவன், எனக்கு இன்னும் போக முடியல. ஐ எம் மோர் கான்சென்ட்ரேட்டிங் இன் டு ஃபார்ம்ஸ். ஃபார்ம்ஸ்ல இருந்து நல்ல வெஜிடபிள்ஸ் தட் இஸ் கமிங் இன் டு சிட்டி. இப்போ செங்கல்பேட் ஃபார்ம்ல எல்லாம் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வீக்லி ட்வைஸ் தட் இஸ் கமிங் டு ரீஸ்டோர் இன் அடையார். யூ கெட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆன் டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் இன் ரீஸ்டோர். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நாங்க போடுற வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் வில்லேஜஸ். ஸோ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி, வயசானவங்களெல்லாம் தே கம் அண்ட் ஒர்க் தேர், தே கெட் அ சேலரி. ஸோ பீப்புள் ஹூ ஹாவ் லேண்ட், நிறைய லேண்டை சும்மா வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க நிறைய பேர், வேஸ்டா இருக்கு அந்த இடம்னா, ப்ளீஸ் டெவலப் சம் வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் பண்ணி நீங்க கொண்டு வந்து ரீச் டு சென்னை, ஸோ தட் யூ கேன் ரெடியூஸ் தி பிரைஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். வென் தேர் இஸ் மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் தி சிட்டி, எங்க இருந்தெல்லாமோ வருது வெஜிடபிள்ஸ், ஆனியன்ஸ் எல்லாம் 70-80 per kg நவ், வி கேனாட் ஈவன் பை ஆனியன்ஸ். ஸோ மோர் ஆஃப் இன்புட்ஸ் வரும்போது, சென்னைக்குள்ள வரும்போது நார்மலா அந்த விலையும் கம்மியா, வி கெட் இட் ஃபார் 20-30 rupees. திஸ் இஸ் ஹவு வி கேன் விலையை கம்மி பண்ணி எடுத்துட்டு வரலாம் வெஜிடபிள்ஸோட.
1: இப்போ இருக்கிற இந்த சிட்டி லைஃப்பில் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஃப்ளாட்ஸில் தான் இருக்காங்க. ஆனால் ஃப்ளாட்டுன்னு வரும்போது வந்துட்டு நம்ம வந்து செடிகளை வந்து டெரஸ்லேயோ இல்லை பால்கனியில் தான் வளர்க்க முடியும் அந்த செடிஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி வளர்க்கும் போது நம்ம நல்லதுக்காக தான் நம்ம வந்து அதை வளர்க்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை எதிர்த்த வீட்டுக்காரங்களோ வந்து அவங்க பிடிக்காமல் அவங்க நினைப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற தண்ணி கஷ்டத்தில் இது வேற ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பயாவது வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்திருக்கீங்க?
0: People are encouraging me a lot. பக்கத்து வீட்டிலாம் they are all very happy. காலையில் they all want to come and see my house. நான் வாக் போயிடுவேன். பாத்துக்கினா யாரெல்லாமோ நின்னுட்டு இருப்பாங்க. கார்ல போறவங்க எல்லாம் ரோட்ல நின்று மேல டொமேட்டோஸ் பாத்துட்டு இருப்பாங்க. எல்லாருமே காலையில இருந்து கதவு திறக்கும் போது பாதி நாளைக்கும் வாக் போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மேடம் நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. இல்ல அவரை பாத்துக்கினா சார் நீங்க உங்க கார்டன் எக்ஸலன்ட் மேடம், எக்ஸலன்ட் சார். யாருமே தெரியாது, பட் தே பிரைஸ் மீ அண்ட் கோ. ஐ அம் வெரி ஹாப்பி வித் இட்.
1: இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து செடிகள் வளர்க்கறது வந்து அதாவது பெஸ்டிசைட்ஸ் இல்லாம வளர்க்கறது

0: கீரை ஃபார் டயபெட்டிஸ் கீரைல என்ன அரைக்கீரை அரைக்கீரை மீன்ஸ் கீரை அரை த பேலன்ஸ் அரை இஸ் ஓன்லி மெடிசன் ஸோ அரைக்கீரையை பொறுத்த வரைக்கும் கீரைங்கிறது ஹாஃப் தான் இருக்கு த பேலன்ஸ் ஹாஃப் இஸ் ஓன்லி மெடிசன் ஸோ அரைக்கீரை இஸ் காட் அ லாட் ஆஃப் மெடிசனல் வேல்யூ அண்ட் முளைக்கீரை இஸ் ஆல்சோ அரைக்கீரை அளவுக்கு இல்லைனாலும் பீப்புள் நார்மலி லைஃப் இன் சென்னை எவ்வளோ எங்க போனாலும் முளைக்கீரை வேணும் முளைக்கீரை வேணும் மேடம் வெரி டேஸ்டி வெஜிடபிள் முளைக்கீரை அது எப்படின்னா நம்ம வந்து போட்டா 3 மாசம் நமக்கு முளைக்கீரை பறிச்சுக்கலாம் கத்திரியில கட் பண்ணி எடுத்துட்டுனா திருப்பி துளுத்து வந்துட்டே இருக்கும் அதனால ஈஸி க்ரோயிங் முளைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொன்னா தட் இஸ் வெரி குட் ஃபார் ஐசைட் பொன்னாங்கண்ணி கீரை சிவப்பு இருக்கு பச்சை இருக்கு ஒரு லைட் கிரீன் இருக்கு இது மூணுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கை போட்டு யூ கேன் யூஸ் இட் வித் கைக்கம்பருப்பு வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டா இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஐஸ் ஐசைட் பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம்
1: பாவக்காய் பாவக்காயில வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்கு த லாங் வெரைட்டி அப்புறம் மெடி பாவக்காய்னு ஒண்ணு இருக்கு அண்ட் தேர்ட் ஒன் இஸ் குட்டி பாவக்காய் குட்டி பாவக்காய் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டயபெட்டிஸ் அது அப்படியே அதோட கொஞ்சம் கருகப்பிலையும் 2 வேப்பிலையும் போட்டு ஜூஸ் பண்ணி குடிச்சிட்டுன்னா சுகர் லெவல் ரொம்ப கீழே வருதுன்னு சொல்றாங்க ஜென்ரலாவே வந்து அனுபவத்தில் இருக்கிறவங்க நாங்க சொல்லி அனுபவத்தில் இருக்கிறவங்களே சொல்றாங்க இது மாதிரி பாவக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு இந்த வாட்டி சுகர் டெஸ்ட் பண்ணதுல மேடம் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன் இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் பாவக்காய் அந்த காலத்துல இருக்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்துல டயபெட்டிஸே 10% இருந்தது இந்த காலத்துல 90% ஆஃப் தி பீப்பிள் ஹேஸ் அப்ரிங்கிரம் டயபெட்டிஸ் ஸோ ஐ டெல் பீப்புள் நிறைய பாவக்காய் சாப்பிடுங்க இட் இஸ் வெரி குட் ஃபார் கசப்பு இருக்கும் பட் அதுக்கு நீங்க வந்து யூ கேன் யூஸ் கொஞ்சம் புளியோ கொஞ்சம் லெமன் அப்படி ஏதாவது பண்ணா அந்த கசப்பு தெரியாது அந்த கசப்பு சம்திங் தட் இஸ் ரிமூவ் யுவர் டயபெட்டிஸ் சுகர் லெவல் கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றது ஒன்லி தட் கசப்பு
2: நீங்க பண்ற இந்த கிச்சன் கார்டனிங் வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு ரீச் ஆயிருக்கு உங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கா அவங்க கிட்ட இருந்து
0: என்ன பொறுத்த வரைக்கும் சென்னையில வந்து எவ்ரிபடி ஷுட் க்ரோ தேர் ஓன் கிச்சன் கார்டன் தட் இஸ் நம்பர் ஒன் அண்ட் இன்னும் நான் ஒன்னும் அச்சீவே பண்ணல ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பேப்பர்ல டெய்லி வந்துட்டு இருக்கு பட் யாருமே வந்து கிச்சன் கார்டன் க்ரோ பண்ணணுங்கிற அந்த ஒரு இது ஒரு இனிஷியேட்டிவ் இன்னும் பேப்பர்ல யாரும் கொடுக்கல ஐ டெல் பீப்புள் ஸ்டார்ட் பண்ணுங்க சென்னை பெங்களூர் பார்த்தா கிரீன் சிட்டின்னு சொல்றாங்க சென்னை சிட்டியே கிச்சன் கார்டன் சிட்டி இன்னும் ஐ ஹவ் நாட் ரீச் எனிவேர் ஐம் ஸ்டில் லேர்னிங் நிறைய இடத்துல போனா வி ஃபார்மர்ஸ் ஹே டீச் மீ சோ மெனி திங்ஸ் ஐம் ஸ்டில் இன் தி லேர்னிங் ப்ராசஸ் நான் ஒன்னும் பெருசா ஐ ஆம் நாட் எ பாட்டனி ஸ்டூடெண்ட் ஆர் இதுவே நான் ஒண்ணுமே படிச்சதில்ல அக்ரிகல்ச்சர்லாம் படிச்சதில்ல இட் இஸ் ஓன்லி ட்ரையல் அண்ட் எரர் ஒன்னொன்னு இப்படி பண்ணினா இப்படி வருமா எந்த மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கத்துனதுதான் இது எல்லாமே எனக்கு யாரும் எதுவும் சொல்லி தரல ஐ ஹவ் ஓன்லி சீன் ஃப்ரம் மை ஃபோர்ஃபாதர்ஸ் அவ பண்ணறது பார்த்து நான் கத்துட்டேனே தவிர அதுலயும் நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணி டுடே ஐ கேன் ப்ரௌட்லி சே தட் நல்ல ஒரு கிச்சன் கார்டன் என்னால டெவலப் பண்ணி கொடுக்க முடியும் அண்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி டெவலப் இன் சோ மெனி பிளேசஸ் இன் சென்னை சென்னை அண்ட் அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் சென்னை ஆல்மோஸ்ட் 3,000 to 5,000 ஹவுசஸ் ஐ ஹவ் குட் கிச்சன் கார்டன் அண்ட் ஐ ஆம் மோர் இன் டு ஃபார்ம்ஸ் நவ் செல்லப்பட்டில் ஒரு ஃபார்ம் யூஆர் டெவலப்பிங் ஃபார் 5 ஏக்கர்ஸ் சிஏ பிளேஸ் இன் ஈசிஆர் அண்ட் சேம்பாக்கம் ஸோ சிக்கிக்குள்ளேயே வந்து எங்கெங்க எம்டி லேண்ட் இருக்கோ ஐ ஆம் பீப்புள் ஆர் அப்ரோச்சிங் மீ டு க்ரோ வெஜிடபிள்ஸ்
2: உங்களோட ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்போ வந்து இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ஒரு கிரீனரின்ற ஒரு விஷயத்தினால உங்க உங்க அந்த விஷயத்துல உங்க பேர் வெளில வந்திருக்கு
0: ஹிந்துல வந்து லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஹிந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியல இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு I was cooking in the morning and my husband was reading the paper. So, எப்போதுமே சும்மா சொல்லுவாங்க என் பையன் வந்து எப்போ சொல்லுவாங்க அம்மா பாரு டிவியில ஓடிட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் இந்த பேப்பர்ல வருது ஜஸ்ட் டீச் மீ அண்ட் நான் கண்டுக்கவே மாட்டேன் பட் ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு ஐ ஜஸ்ட் குடிங் பிலீவ் இதே மாதிரி ஹிந்துல வந்திருக்குன்னு மை ஹஸ்பண்ட் டோல்ட் அப்போ சும்மா பேசாம கார்டால போர் அடிக்காதுங்க திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் பட் என்னோட கண்ணை எடுத்துட்டு வந்து அது என்ன காமிக்கும் போது எனக்கு ஐ ஜஸ்ட் மூவ் இன் டு டியர்ஸ் பிகாஸ் நினைச்சே பாக்கல தட் ஹிந்து இஸ் ஹஸ் ரிட்டன் அபவுட் அதுவும் யாரோ சம்படி பை நேம் அருணா தட் கேர்ள் ஷி வாஸ் பாசிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் நான் இல்ல வீட்டுல ஷி கேம் ஆஸ்க் மை சன் தட் ஷி வாண்ட் டு டேக் சம் போட்டோஸ் ஆஃப் மை வெஜிடபிள்ஸ் இட் வாஸ் ஒன்லி 200 square foot கார்டன் அன்னைக்கு எனக்கு ஐ வாஸ் ஸ்டேயிங் இன் மந்தவெல்லி இங்க வந்து ஒரு 3

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
4: நமது நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயம்.

பிரியமான தோழிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ உங்களுக்காக ஒரு புது நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து செய்ய போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? படம் வரைகிறதுனா பிடிக்கும். அப்புறம் வந்து வேஸ்டான பொருளை வச்சு ஏதாவது வந்து ஒரு க்ரீட்டிங்ஸ் கார்டோ, இல்லை உங்கள் ரூம் அலங்காரம் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து நிறைய பேர் வந்து இந்த டஸ்டெல்லாம் வச்சு, அதாவது பென்சில் ஷார்ப்னர் எல்லாம் வந்து ஷார்ப் பண்ணி அந்த டஸ்டெல்லாம் வச்சு கூட ரொம்ப ரொம்ப அழகான பொம்மைகள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெடிபியர் எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பெரியவங்கள்லாம், அதாவது நம்மளுடைய தோழிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டை எப்படி சுத்தமாக அலங்காரமாக வச்சுக்கிறது, குறைஞ்ச செலவில் எப்படி வந்து இன்டீரியரை நல்லா பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நம்ம நிறைய காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அப்படிலாம் இல்லாமல் பைசா ரொம்ப செலவு பண்ணாமல் அதே வகையில் உங்களுடைய கைத்திறமையை வச்சு உங்களுடைய வீட்டை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கிறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக டிப்ஸ் கொடுக்கறதுக்காக, ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக, புது புது பொருட்கள்

0: இல்ல, நீங்களே செஞ்சு பார்க்கறதுக்காக, உங்களுக்கு சொல்றதுக்காக திருமதி ஷியாம்லா தேவி மேடம் இங்க வந்திருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த நிகழ்ச்சி குறித்த சந்தேகங்கள் இருந்ததோ, இல்லை வந்து இன்னும் எப்படி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலோ, இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு செய்யணும் ஆனால் எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொன்னாலோ, நீங்கள் தயங்காமல் நம்மளுக்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை நேரையும் வரலாம், இல்லை தபால் போடலாம். உங்கள் சந்தேகங்களை திருமதி ஷியாம்லா தேவி மேடம் தீர்த்து வைப்பாங்க. இது ஹோம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து கேட்கணும். உங்களுடைய சந்தேகங்களை இங்கே தீர்த்து வைக்கப்படும். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? நான் மேடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவே தேவையில்லை, அவங்களே அறிமுகப்படுத்திக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எந்தெந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காகவே இங்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நானே சொல்கிறேன். நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட், ஹோம் மேனேஜ்மெண்ட், இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாமே ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து நானும் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரி ஒர்க் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். சொல்லி கொடுக்கறது, செஞ்சு காட்டுறது, ஆர்டர்ஸ்க்கு அவங்களுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அவங்க வீட்டை எப்படி டிசைன் பண்ணுறது, நான் அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஓகே, இது இந்த வரிசையில் இன்னைக்கு உங்களுக்கு நான் நிறைய சொல்கிறதுக்காக கடமைப்பட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்றது நம்ம முதல் பார்ப்போம். ஓகே, ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன? இப்போ நம்ம இருக்கிற வீடு, இல்லை நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸு, நம்ம சுற்றி இருக்கிற இடம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அமைச்சு வச்சுக்கிற மாதிரி பெரிய பெரிய இடங்கள் கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்காது. பட் இருக்கிற இடத்த நம்ம எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் அது நம்ம கையில் தான் இருக்குது, இல்லையா? ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடுன்னு எடுத்தால் பெரிய பெரிய ஊருங்கள்லாம், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய குடும்பமே இருக்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. எல்லாருக்கும் இல்லைனாலும் இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இருந்து அவங்களுடைய நீட்ஃபுல் தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அந்தந்த ஊரில் இருந்து வேலை செஞ்சு. அப்படி இருக்கிறப்போ அந்த 500 சதுரடி வீடு இல்லைனா ஈவன் 450 சதுரடி ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. இல்லைன்னு சொல்லலை, நமக்கு கிராமங்களில் பெரிய பெரிய இடத்துல வீட்டில் இருந்து வசதிகளோடு வந்திருந்தாலும் இருக்கிற இடத்துல நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இடம் எப்படி கிடைக்குதோ அதில் தான் நம்ம வாழ பழகிக்கிறோம். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸில் நமக்கு இத்தனோடு ஒரு வீட்டில் நமக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் உள்ளே போட்டு எப்படி நமக்கு வாக்கிங் ஸ்பேஸு, ஒர்க் ஸ்பேஸு, கொஞ்சம் அந்த லீஷர் கொஞ்சம் லீஷராக வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும்னால அந்த வீடு வந்து ரொம்ப கிராம்ப்டாக, ரொம்ப நெருக்கமாக, எல்லா பொருட்களும் உள்ளவே அந்த இது அடைச்சி வச்ச மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக கொடுக்கறது எப்படி? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? ஏன்னா ஒரு வீடுன்றிருந்தானா நமக்கு விருந்தாளிகள், நம்ம கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஊர்லேருந்து வராங்க தங்குறதுக்கு, எல்லாத்துக்குமே நாம் விருந்தோம்பலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இல்லையா? அப்படி இருக்கிறப்போ நம்ம இருக்கிற இடத்துல எப்படி எல்லாரையும் அக்காமடேட் பண்ணுறது, அந்த அக்காமடேட் பண்ணுறப்போ வர்றவங்களுக்கும் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் நிச்சயமாக இருக்கும். அதை எப்படி உங்களால் இருக்கிற இடத்துல சமாளிக்க முடியும்? இது மாதிரி ஒர்க்குக்கு பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நான் என்ட்ரன்ஸ்லேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ட்ராயிங் ரூம் எடுத்துக்கிறீங்க, ட்ராயிங் ரூம் எடுத்தானா உங்களுக்கு கண்டிப்பாக கபோர்ட்ஸ் வேணும் உங்களோட மெட்டீரியல்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஓகே பசங்க படிக்கிறாங்க, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம், இல்லை இன்க்ளூடிங் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வைக்கிறோம், அதெல்லாமும் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம கபோர்ட் வேணும். அந்த மாதிரி வர்றப்போ ஹாலில் மட்டும்தான் நமக்கு அந்த ஸ்பேஸ் ஏரியா இருக்குது, மற்றபடி கிச்சன் ஆர் பெட்ரூம் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அப்போ அதை எங்கென்ன பண்ணலாம்? அந்த மாதிரி இதை வந்து ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வச்சா நாளடைவில் உங்களுக்கு அந்த புக்ஸ் எடுக்க செய்ய வைக்க பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாலேயே நீங்கள் அரேஞ்ச் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெடிமேடில் கிடைக்கிறதுக்கு பை சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் என்ன பண்ணணும், கார்பெண்டர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் ரெடி பண்ணுறதுங்கிறது என்ன கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும். சோஃபாவில் வந்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன சின்ன கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்துட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ், அந்த கபோர்டுக்கும் அவுட்டரில் வந்து அந்த சோஃபாக்கு மேலே போடுற கிளாத் இருக்கு இல்லையா உங்களோட, அந்த மாதிரி அதே டிசைனபிள் கிளாத்தை வந்துட்டு அந்த கபோர்டோட அவுட்டர்லேயும் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு பார்க்குறப்ப தூரத்துலேருந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு கபோர்டு இருக்குது, உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கீங்க, ஒரு ட்ரா கொடுத்துருக்கீங்க, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் பண்ணிவிட்டு நீங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துலயே. ஸோ அங்கே எந்த அளவுக்கு நீங்க கீழே கால் தொங்க போடுற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருக்கும். யூஸ்வலா சோஃபாஸ்லாம் நீங்க அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவன் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி நம்ம அது இல்லாமல் காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு நியூஸ் பேப்பர் வேணும். டே டு டே நியூஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி வரப்போ டெய்லி வாங்குற நியூஸ் பேப்பர்ஸ் நம்ம ஏதாவது மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம வெளியில் கொடுப்போம், அப்படி தானே? அந்த மாதிரி வரப்போ அதெல்லாம் எங்கே நீங்கள் கேதர் பண்ணி வைப்பீங்க? அதுக்கு ஒரு தனி ரேக் வேணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணிடுறது. பார்க்குறவங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வரப்போகிற குழந்தைங்க வந்துட்டு உங்களால் கெஸ்ட்டை வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க கொஞ்சம் மிஸ்டேஃபாக இருக்கும், இல்லை கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அவங்க வந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே கவர் பண்ணிட்டோன்னா எதுவுமே எடுத்து மெடல் பண்ணுறாங்க இல்லை அத்தனோண்ட இடத்துல ஏதாச்சும் எடுத்து கொட்டிட்டாங்க நீட்டாக வைக்கல அப்படின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது அந்த இதில். அதே மாதிரி பாருங்கள், ஈவன் நம்ம என்டர் பண்ண உடனே செப்பல்ஸ் நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த செப்பல்ஸ்க்கு வந்து செப்பல் ஸ்டாண்டு நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு வந்துட்டு இதுக்குன்னு தனி ஸ்டாண்டாக நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல, இல்லை வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நேராக பார்த்த உடனே செப்பல் ஸ்டாண்ட்ஸ் தெரியறது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை அப்படின்றப்போ பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வாலோட சைடு இருக்கும் கண்டிப்பாக. அந்த என்ட்ரன்ஸ் டோர் வந்து ஒரு வாலோட ஒரு சைட் கார்னரில் தான் மோஸ்ட்லி எல்லா ஹவுசஸ்லையும் கொடுப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஒரு வாலோட ஒட்டி தான் உங்களுக்கு மோஸ்ட்லி டோர்ஸ் அமையும். அந்த மாதிரி வரப்போ அந்த வாலில் வந்துட்டு டோருக்கு பேக் சைடில் வர வாலில் நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 inches ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்துட்டு சின்ன சின்ன ரேக்ஸ் மாதிரி ஒரு 3 rack மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்லைட்டாக ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுட்டு அதில் நீங்கள் செப்பல்ஸ் உங்களோட ஷூ ரேக்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிங்கன்னா வர்றவங்களுக்கு அது பார்த்த உடனே கண்ணுக்கு டைரெக்டாக தெரியாது இல்லையா. என்டர் பண்ண உடனே ரூமில் எடுத்தோடனே செப்பல்ஸாக இருக்குது அப்படின்றது மைண்டில் இல்லாமல் நீட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் அது பார்க்குறப்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் அந்த மாதிரி வரப்போ உங்களோட அந்த செப்பல் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்னதாக பார்க்கறதுக்கு இது அது கூட தெரியக்கூடாது நீங்கள் விரும்புனீங்க இந்த இடத்தையும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் மெத்தட் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டாப் ஸ்லாப் ஒன்று போட்டுட்டு அதில் குட்டி குட்டி பொம்மை இல்லைனா இன்க்ளூடிங் குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் இன்க்ளூடிங் நேச்சுரல் ஃப்ளார்ஸ் சின்ன சின்னதாக அதெல்லாம் கூட நீங்கள் சின்ன பூத்தொட்டி மாதிரி கிடைக்கிறதே அதை வைக்கலாம். இல்லை நீங்களாக ஏதாச்சும் டிசைன் பண்ணிவிட்டு குட்டி குட்டி ஈவன் ஷெல்ஸ் அது மட்டும் இல்லை இந்த இதெல்லாம் பெபிள்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா அந்த மாதிரி பெபிள்ஸோ ஷெல்ஸோ இது மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னா உங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணவே நான் சொல்லலை. இருக்கக்கூடிய மெட்டீரியலில் அதெல்லாம் கூட நீங்கள் டாப்பில் டெக்கரேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஸ்டாண்டையே வந்து ஸ்டைலே கம்ப்ளீட்டாக மாற்றிடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பார்க்குறப்போ அந்த இத்தனோண்ட இடத்துல ரொம்ப கிராம்ப்டாக ஐயோ தினத்துக்கு இவ்வளோ செப்பல்ஸ் இருக்குது இத்தனை கெஸ்ட்டாக இவங்க வீட்டில் இத்தனை பேர் அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணவே தோணாது. சொல்லப்போனால் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 4 pair செப்பல்ஸாக இப்போ ஆகிடுறது. ஏன்னா அவங்களுக்கு ஷூஸ்ன்னு எடுத்தாலும் ஸ்கூல் ஷூஸாக இருக்கட்டும் அவங்க போட்டுக்கிற வேறாக இருக்கட்டும் எதுக்கு இருந்தாலும் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு 2-3 pair ஆஃப் செப்பல்ஸ் வரப்போ இந்த சிஸ்டமில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸில் உங்களுக்கு இந்த ரெண்டும் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ வீட்டில்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வீட்டில் ஒரு டைனிங் ஹாலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த டிராயிங் ரூமோட தான் அட்டாச் ஆகிருக்கும். டிராயிங் ரூம் நான் சொல்றது வந்துட்டு உங்களோட விசிட்டர்ஸ் ஹால் இல்லையா, அந்த விசிட்டர்ஸ் ஹாலில் வந்து லிவிங் ரூம்னு சொல்லுவாங்க அந்த ஹாலுக்கு ஒட்டி தான் உங்களுக்கு அதே கண்டிப்பாக ஒரே இடத்துலயே உங்களுக்கு டைனிங் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிச்சனை பக்கத்தில் வச்சிடுறாங்க. இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம தங்குறது எல்லாமே மோஸ்ட்லி வாடகை வீடாக இருக்கலாம் இல்லைன்னா ஏற்கனவே கட்டி கொடுத்த ஃபிளாட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கும் ஷேப், நம்ம எதிர்பார்க்குற ஷேப் முதலே சொன்ன மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கிடைக்காது. பட் எது இருக்கோ அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க? ஸோ இப்போ டைனிங் எடுத்துக்கோங்க, டைனிங் டேபிளுக்கு நீங்கள் டேபிள் 4 chair வேணும், மினிமம் 4 numbers சேர் இருக்கணும். ஓகே, ரொம்ப சின்ன ஃபேமிலி இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்ஸ் இருக்கிறதுக்கும் இருந்தால் கூட போகிறோம். பட் உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாரும் வரனால ஒட்டோவர் இட்டஸ் ஒரு மினிமம் 4 chairs வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அப்படி வர்றப்போ உங்களோட கிச்சனுக்கு சைடில் இருக்க வால், அதாவது ஹால்லேருந்து கிச்சனுக்கு போவீங்க இல்லையா அதுக்கு சைட் வால், இல்லைன்னா உங்களோட அந்த டிராயிங் ரூமில் ஃப்ரண்ட்டில் என்டர் பண்ணுற இடத்துல நீங்கள் சோஃபா போட்டிருக்கீங்க, மேபி அதுக்கு ஆப்போசிட் இல்லைன்னா அதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 3-4 steps தாண்டின உடனே டைனிங் டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. அந்த டைனிங் டேபிளும் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக டேபிளை வாங்கி அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டீங்கன்னா ஃபார் எவர் எப்போவுமே அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த டேபிள் இருக்கிறது மற்ற நேரத்துக்கு யூசேஜ் ஏரியான்னு சொல்லவே முடியாது. எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் நம்ம உட்காருவோம், மற்ற நேரம் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஏரியா வந்து யூசேஜ் ஏரியா நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாலில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு பிளாங்க், அந்த பிளாங்க் வந்து டைரெக்டாக வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மடித்து விட்டுருங்க. அந்த கரெக்டாக எப்போ சாப்பிட்றோமோ அந்த நேரம் அந்த பிளாங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வால்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ பார்க்கறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த பிளாங்கில் வந்துட்டு ஒரு சின்ன ரெண்டு காலும் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அந்த பிளாங்க் நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அப்படி மடித்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல அந்த பிளாங்க் இருக்குன்றது தெரியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஒரு போஸ்டர் இல்லைன்னா உங்கள் ஃபோட்டோ, இட் மேபி அ ஃபேமிலி ஃபோட்டோ ஆர் சம்திங், உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி அந்த பிளாங்கில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த நேரம் ஃபுட்டு சாப்பிடல அந்த நேரம் அந்த இடம் உங்களுக்கு ஃபுல்லாக கவரேஜ் வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ அந்த பிளாங்க் வந்து வாலோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஹேங்கிங் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் வாக் ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரம் உங்களுக்கு ஈவன் ஸ்டூல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், சாப்பிட்ற நேரம் உங்களுக்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஸ்டூல் ஆர் சேர்ஸ் வேணும் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த சேர் வந்து ஒரு நாலு சேர் எடுக்கிறீங்கன்னா அதுவே ஸ்டடி டேபிளுக்கான சேராகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ப்ளஸ் டைனிங்காகவும் இருக்கணும். ஈவன் உங்களோட பெட்ரூமில் வந்துட்டு ரெண்டு சேர்ஸ் போட்டு உங்களுக்கு உட்காந்து பேசுகிறதுக்கு தேவை அந்த மாதிரினா அதுக்கும் அந்த சேர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மல்டி பர்பஸ்க்கு ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க இன்னொன்னு சொல்ல போனானா ரொம்ப லீஜரா இப்போ உட்காந்து சாப்பிடுறதுங்கிறதுலாம் ரொம்ப நமக்கு இப்ப காலகட்டத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ பெஸ்ட் மெத்தட்ஸ் அந்த சின்ன ரோலிங் ஸ்டூல் மாதிரியோ இல்லை சின்ன சிட்டிங் ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு பண்ணினாலே போதும். உங்களுக்கு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் நான் சொல்ல வர்றது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் இடம் வந்து நிறையவே உங்களுக்கு அப்படி வீட்டுக்குள்ளே வந்து 450 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. அந்த ஃபுல் ஒர்க் வாக்கிங் ஸ்பேஸ் அந்த உங்கள் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க அது நம்ம நடக்கிற ஏரியாவை அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்கள் உங்களோட லிவிங் ரூம் அண்ட் கம் டைனிங் ரூம் சேர்த்து எப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது நான் சொல்லியிருக்கேன். எஸ், இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு இந்த வாரம் நான் மெயினாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணது என்னென்னா அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு வீட்டில் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து லிவிங் ரூம் கம் டைனிங் ரூம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளாட்டில் இந்த ஸ்பேஸில் இது ரெண்டும் சேர்த்து தான் ஒரு ஹாலில் நம்ம வச்சு பண்ணுவோம், டெக்கரேட் பண்ணுவோம் வீட்டை. எஸ், இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை நேரில் வந்தோ இல்லை தபால் மூலியமாகவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ்னாலும் கேள்வி கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ரூமை எப்படி டெக்கரேட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நான் பெட்ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த இதில் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நன்றி.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டிரேவதி பேசுறேன். MOP சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயமாயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறதில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறதை நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான்

0: அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லிக் கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8. English Tamil மட்டும் இல்லைங்க, நம்ம MOP Radio ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக

0: चल बेटा सेल्फी ले ले।
1: नंबर 5 पे है अफगान जलेबी फैंटम फिल्म से।

0: மாணவிற்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: A journey to heal, a fight for justice. Every year, hundreds of people, mostly women, are attacked with acid in Pakistan. Pakistani acid attack survivor Sajia, age 8, lies on the lap of her mother, Azim, at the Acid Survivor Foundation in Islamabad, Pakistan. Tuesday, December 13, 2011, Sajia's father allegedly threw acid on her mother, Azim, after the mother refused to sell their two boys to a man in Dubai to use as a camel racer. This is the story not only of Sajia but other 3,000 women who have been the victim of acid attacks in the last 10 years in Bangladesh only. Many of the cases are self-inflicted, resulting from years of depression, hopelessness, domestic violence and poverty. Stop violence against women. Produced and brought to you by MOP Community Radio 107.8.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நாம ஜென் கதைகள் கேட்க போறோம். நமக்காக இந்த சிறுகதையை எழுதினது வாசுதேவன் அவர்கள். வாங்களே கதை கேட்கலாம். சிறுகதை வாசித்தல். சொர்க்கம் நரகம். அவர் ஒரு ஜென் குரு. மிக அமைதியாக ஒரு மரத்தடியில் வீற்றிருந்தார். அந்த வழியாக சென்ற வீரன் ஒருவன் கண்களை மூடி மௌனமாக அமர்ந்திருந்த அவரை கண்டதும் தனது குதிரையை விட்டு கீழே இறங்கினான். பின்னர் மெல்ல அவர் அருகே வந்து கை கூப்பி அவரை வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து குரு தமது கண்களை திறந்து அவனை ஊடுருவி நோக்கினார். ஆனால் குரு எதுவும் பேசவில்லை. குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நெடுங்காலமாகவே எனக்கு உள்ள ஒரு சந்தேகம். தாங்கள் தான் அதற்கு விடை கூற வேண்டும் என்று பேச்சை ஆரம்பித்தான் அந்த வீரன். குரு அப்பொழுதும் மௌனமாகவே அவனை நோக்கியபடி இருந்தார். குருவே, சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் நெடுங்காலமாக சொல்லப்பட்டு வருகிறதே, இதெல்லாம் உண்மையிலேயே உள்ளனவா என்று வீரன் கேள்வி எழுப்பினான். ஆனால் ஜென் குரு பதிலேதும் சொல்லாமல் அவனையே நோக்கிக் கொண்டிருந்தார். வீரனோ தனக்கு பதில் கிடைக்காமல் அங்கிருந்து அசைகிறவனாய் தெரியவில்லை. குரு இப்பொழுது அவனை தீர்க்கமாக நோக்கி சிறிது நேரம் கழித்து மெல்ல ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன செய்கிறாய் என்றார். நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி என்றார் அந்த வீரன் பெருமையோடு. குருவிடமிருந்து உடனே ஒரு கேலி சிரிப்பு தென்பட்டது. நீ ஒரு முட்டாள், உன்னை எவன் சேனாதிபதியாக நியமித்தது என்று கேலியாக கேட்டார். இதை கேட்ட வீரனின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆவேசமாக கர்ஜித்தபடி தன் உரையிலிருந்து வாளை உருவினான். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு ஒரு குறுஞ்சிரிப்போடு. இது கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென்று வாளை உரையிலிட்டு அவரை கூப்பி வணங்கி மன்னிக்க வேண்டும் குருவே என்றான். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டன என்றார் குரு அமைதியோடு. இதிலிருந்து தெரிவது என்னவென்றால், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள். ஜென் சிறுகதைகளை அழகா தொகுத்து தந்த வாசுதேவன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வேறு ஒரு நாள் வேறொரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.
2: இது உங்கள் எம் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்க கேட்க போறது ஒரு நாடகம். அதன் தலைப்பு பூமா விஜயம். பூமா விஜயம், பூமா விஜயம்.
5: என்ன தீப்தா, நாடகம் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு ரேலா கூட பேசாம இங்க இருக்கிற பொண்ணு சுத்தி சுத்தி வராளே.
4: உமா, அவங்க தான் நம்ம பூமா தேவி. இந்த ரொட்டேஷன், ரெவல்யூஷன் இதெல்லாம் மனசுல வச்சுதான் இப்படி ஒரு சிம்பாலிக்கான இன்ட்ரோ கொடுத்தேன்.
5: ஹலோ, இது ஒரு ரேடியோ ப்ரொடக்ஷன், இங்க சுத்துறதெல்லாம் நேர்களுக்கு எப்படி தெரியும்?
4: அதான் இப்போ வாயாலே சொல்லிட்டியே. நேர்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி பாத்திருப்பாங்கல்ல.
5: ஓ, நீ எப்படி வரியா?
4: ஆமா, நம்ம பூமாதேவிக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை, அதாவது உலக மக்கள் நம்ம எல்லாரையும் வந்து பாக்கணும் அப்படின்னு வந்து திடீர்னு ஒரு ஆசை. அந்த ஆசை மட்டும் நிறைவேறிட்டா எப்படி இருக்கும்? இரு, அதுக்குள்ள கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சாச்சா? நானும் ஒரு நாள் இப்படிதான் இதே கேள்வியை மனசில் தோணுன உடனே குப்புற கவுந்துபடுத்தி யோசிச்சேனா, நிறைய விஷயங்கள் தோணித்து அதை அப்படியே, அதாவது என் கற்பனைய அப்படியே ஒரு முழு நீல நாடகமாக்கிட்டேன்.
5: எழுதிட்டேன்
4: மட்டும்தான் உன் வேலை.

0: ஆக்ஷன்.
1: தேவி, பூமா தேவி, நான் தான் மகாலட்சுமி பேசுகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்.
2: எனக்கு தெரிந்த மகாலட்சுமி வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவோடு இருக்கும் தேவிதான்.
1: அதே மிஸ்ஸஸ் மகாவிஷ்ணு தான் பேசுகிறேன். ஐ மீன் மகாவிஷ்ணுவின் மனைவி. தாங்கள் என் நாதன் நாராயணனிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தீர்களாமே?
2: ஆம், நான் நரகத்திற்கு சென்று, மன்னிக்கவும், நகரத்திற்கு சென்று என் மக்களை கண்டுகளிக்க விருப்பம் தெரிவித்திருந்தேன்.
1: கரெக்ட். மகாவிஷ்ணு இப்போது வேர்ல்ட் டூர், ஐ மீன் உலக சுற்றுலா சென்றுள்ளார். உங்களையும் வந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னார்.
2: அப்படியா, மிக்க நன்றி. சுவாமியை நான் எங்கு சந்திப்பது, எப்போது சந்திப்பது?
1: இன்றே, இப்போதே. சுவாமி தற்போது எங்கு இருக்கிறார் என்று இதோ சொல்லிவிடுகிறேன். என் ஞானதிருஷ்டியின் சிக்னல் சற்றே தடைபடுகிறது. சீராகிவிட்டது, இப்போ கிளியரா இருக்கு. நாராயணன் தற்சமயம் இந்தியாவின் தென் மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் உள்ளார்.
2: மிக்க நன்றி. இதோ நான் இப்போதே புறப்பட்டு விட்டேன்.
1: போன் வாயாஜ் பூமா தேவி. பூமா விஜயம் நல்லபடியாக அரங்கேறட்டும். ஐ ஜாயின் யூ சூன். டேக் கேர்.
3: வெல்கம் டு சிங்கார சென்னை.
2: குழந்தாய், யாரப்பா நீ?
3: என்ன அடையாளம் தெரியல?
2: நான் ஈன்றெடுத்த இவ்வையத்து மாந்தர் 1000 கோடி உள்ளனர். நீ?
3: நான் தான் விஷ்ணு.
2: ஓஹோ, நைஸ் நேம்.
3: நைஸ் நேமா? ஹலோ, நான் தான் மகாவிஷ்ணு.
2: மகாவிஷ்ணு, அதான் முழு பெயரா? தெய்வீகமான பெயர்.
3: தெய்வமே நான் தான், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு.
2: பகவானா? ஒருவேளை சாமியாரா இருப்பாரோ?
3: சாமியார் இல்ல, சாமியே நான் தான்.
2: ச்சே, என்னதான் நீ சாமியாரா இருந்தாலும் உன்னை நீயே கடவுள் என்று சொல்லிக்கிறது மூடத்தனம். இறைவா, நாராயணா
3: கூப்பிட்டீங்களா?
2: உன்னை இல்ல, நாராயணா. இது என்ன சோதனை?
3: நான் சொல்ல வேண்டியதை நீங்க சொல்றீங்களா? என்ன கொடுமை சார் இது. காட் ப்ராமிஸா, கடவுள் சாட்சியா? யோ, என் மேல ஆணையா? நான் தான் மகாவிஷ்ணு. அம்மா பூமா, நம்புங்க ப்ளீஸ்.
2: என் பேரு இவருக்கு எப்படி தெரியும்?
3: நாராயண நாராயண நாரதா, வாப்பா, என்ன வந்து கொஞ்சம் காப்பாத்துப்பா. நாராயண நாராயண
2: எங்கேயோ கேட்ட குரல். ஆம், நாரதனின் குரலே தான்.
4: அட, பூமா விஜயம் மாதிரி திடீர்னு சென்னையில பூமா விஜயம். ஹாய் பூமா தேவி, இங்க என்ன பண்றீங்க?
2: முதல்ல நான் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்.
4: சொல்றேன். பை தி வே, ஆன்சர் தெரியலனா க்ளூ குடிப்பீங்கல?
2: நாரதா, இது என்ன கோலம்?
4: இது புள்ளி கோலம், 8 வரிசை நேர் புள்ளி.
2: விளையாடியது போதும். ஆமா, இது என்ன வேஷம்? அடையாளமே தெரியாம.
4: சொல்றேன். பட் பிஃபோர் தட், நாராயணா, காப்பாத்து காப்பாத்துன்னு சொன்னீங்களே, வாட் இஸ் த மேட்டர்?
2: இவர் நாராயணனா?
3: அப்பா, இப்போவாவது நம்பிக்கை வந்ததா?
2: அடடா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. உங்களைப்போ என் வாயால் மூடன், முட்டாள், மடையன், பைத்தியம், அறிவில்லாதவன் என்றெல்லாம் திட்டிவிட்டேன். மன்னியுங்கள் இறைவா. நாராயணா,
3: ரெண்டு வேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்பு திட்டும் போது சொன்ன மாதிரி இல்லையே.
2: அது வந்து மனசுக்குள் திட்டியது.
3: இதுல இது வேறையா? அதான் மனசுக்கு உள்ளே வெளியே மங்காத்த ஸ்டைல திட்டியாச்சே. மன்னிப்பு கேக்கும் போது மறிவு வரப்ப அவசியமா?
4: ஆஹா, நாராயணா, எனக்கு இப்போதான் மேட்சே புரியுது. பூமா தேவி உங்களை அடையாளம் கண்டுக்காம அர்ச்சனை பண்ணிட்டாங்க போல.
3: எனக்கு இது வரைக்கும் எவ்வளவோ அர்ச்சனை நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு அர்ச்சனை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: அதற்காகத்தான் மன்னிப்பு கோரினேனே பிரபு.
3: ஓகே ஓகே, ஃப்ரீயா விடுங்க, நோ ப்ராப்ஸ். நான் இதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்கவே இல்ல.
2: ஆமா, வந்தப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்க கையில ஏதேதோ புதிய கருவிகள் உள்ளனவே.
3: ஓ, இதுவா? சங்கு சக்கரம் ஏந்திய கைகளில் இன்று செல்போனும் சீடியும் வைத்துள்ளேன். கையில ஒண்ணு இல்லனா என்னவோ மாதிரி இருக்கு. தட்ஸ் வே, சங்குக்கு பதிலா செல்போன், சக்கரத்துக்கு பதிலா சிடி. இப்ப பாத்தீங்கன்னா சங்குல இருந்து சவுண்ட் வரும் இல்லையா? அதே மாதிரி செல்லுல இருந்தும் சவுண்ட் வரும். அது சங்கு டோன், இது ரிங் டோன். இந்த சிடில நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் தெரியுமா?
4: யாயா, இவர் இப்போ மாடர்ன் மகாவிஷ்ணுவாக்கும்.
2: என்ன சத்தம்?
3: நியூ மெசேஜ் ரிசீவ் ஃப்ரம் மகாலட்சுமி. தேவி, அவங்க தான் உங்க டூருக்கு கம்பெனி கொடுக்க போறாங்க. எப்ப வரணும்னு கேட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க. வெயிட், ரிப்ளை பண்ணிட்டு வந்துறேன்.
2: பிரபு, என்ன உங்கள் விரல்கள் இவ்வளவு வேகமாக எழுத்துக்களை அடிக்கின்றன?
3: இது என்ன வேகம்? இந்த காலத்து பசங்களும் பொண்ணுங்களும் எஸ்எம்எஸ் அனுச்சு நீங்க பார்த்தது இல்லையே. அவங்க மெசேஜ் அடிக்கிற ஸ்பீடுக்கு கையில இருக்கிற செல்போன் ஸ்டீம் இன்ஜின் கணக்கா ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நரதா, பூமா தேவிக்கும் ஒரு செல்போன் கொடு.
2: எனக்கு எதுக்கு?
4: இந்தாங்க, இத முதல்ல கையில வாங்கிக்கோங்க. செல்போன் இல்லாம இந்த பூமியில, அதுவும் இந்த காலத்துல எப்படி?
0: ஹலோ எவ்ரிபடி,
4: இதோ லக்ஷ்மி வந்தாச்சு.
3: லக்ஷ்மி, இனிமே பூமாதேவிக்கு நீதான் துணை. என்ஜாய் யுவர் ட்ரிப், டேக் கேர், கேட்ச் யூ லேட்டர்.
0: நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி, சீ யூ, பை
4: பை தேவிஸ்.

0: பூமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உலக மக்களை பார்க்க போறோம். மனுஷங்களோட மனுஷங்களா நாம ரெண்டு பேரும் பழக போறோம். சோ சகஜமா இருங்க. பூமா தேவி அப்படிங்கறதே பூமியில இருக்கிற வரைக்கும் மறந்துடுங்க. ஃப்ரீயா பழகுங்க. ஓகே
1: ஓகே. கொஞ்சம் த்ரில், கொஞ்சம் சில், மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். லக்ஷ்மி, அங்க பாருங்க, ஏதோ போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்கு.
0: யூ ஆர் ரைட். மரம் விட்டதை எதிர்த்து இந்த ஏரியா எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. ஐயோ ஐயோ,
1: என்ன சிரிப்பு! ஒரு நல்ல காரியத்துக்காக தானே போராடுறாங்க.
0: ஆமா ஆமா, அங்க இருக்கிற போர்டை படிங்க, நான் ஏன் சிரிக்கிறேன்னு புரியும்.
1: என்ன இருக்கு? மரங்கள் இயற்கையின் வரங்கள், மரங்களை வெட்டாதீர், மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் இந்நாள் முழுவதும், காலை சிற்றுன்று இடைவேளை 8:30 to 9:30, அப்புறம் நொறுக்கு தீனி இடைவேளை 11 to 11:30, மதிய உணவு இடைவேளை 1 to 2, தேநீர் இடைவேளை 4 to 5. முன்னாள் எம்எல்ஏ கூடவாஞ்சேரி கோகிலா தலைமையில் நடக்கும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை கட்சி அலுவலகத்தின் முன் நடைபெறும். அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர்.
2: போராடுவோம், போராடுவோம், மரங்களை காக்க போராடுவோம். இயற்கை அன்னையின் வரங்களான மரங்களை பேணி வளர்த்திடுவோம். அவற்றின் அழிவை எதிர்த்து போராடுவோம், போராடுவோம்.
1: அப்படியே பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் மெனு எழுதி பக்கத்திலே ஒரு போர்டு வைக்கிறது தானே.
3: பொதுமக்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைகிறோம்.
0: பிரேக்ஃபாஸ்டுக்கும் மெனு ரெடி, சேவை, பூரி, அடைன்னு எல்லாம் சூப்பர் ஐட்டம்ஸ்.
3: தற்போது நமது தலைவி, சமூக சேவையின் நாயகி, போராட்ட திலகம், முன்னாள் எம்எல்ஏ குடுவாஞ்சேரி கோகிலா அவர்களை பேச அழைக்கிறேன்.
4: அனைவருக்கும் வணக்கம். இயற்கை அன்னையின் வரப்பிரசாதங்களான மரங்களை வெட்டாதீர், வெட்டாதீர். மரங்கள் மனிதனுக்கு நிழல் தரும் மெகா குடைகள். காய், கனி, மலர்களை ஈன்று மக்களுக்கு பரிசளிக்கும் தெய்வங்கள். உடலின் ஒரு பாகத்தை தானமாக அளிக்கவே யோசிக்கும் சிலர் வாழும் பூமியில் தன்னுடைய உறுப்புகளான இலை, தண்டு, கிளை, வேறு என எல்லாவற்றையும் மக்கள் பயனுக்காக பெருந்தன்மையுடன் வாரி வழங்கும் வள்ளல்கள். மரங்களும் நம்மை போன்ற உயிரினங்களே. சாலையை அகலப்படுத்த சாலையோர மரங்களை வெட்ட வேண்டுமா? சாலையோரத்தில் உள்ள மண்ணையும் குப்பையும் அகற்றி அங்குள்ள பள்ளங்களை அடைத்து மேடுகளை சமமாக்கினாலே சாலை விரிவடையுமே. இதையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக அழகான பயனுள்ள மரங்களை வெட்ட வேண்டும்? இதெல்லாம் ஆளுங்கட்சின செய்யும் திட்டமிட்ட சதி என்பது எங்கள் தாழ்மையான கருத்து.
0: பாயிண்ட்க்கு வந்தாச்சு.
4: ஆளுங்கட்சினரின் இந்த அராஜக செயலால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். மரங்களை வெட்டி சாய்ப்பதில் என்ன பயனை கண்டனர்? சாலையை அகலப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மரங்களை வெட்டுவதோடு சரி, அதற்கு பின்னர் அச்சாலையினை அகலப்படுத்த எந்தவித முயற்சியும் எடுக்கப்படுவதில்லை. இதற்கு உதாரணமாக 12வது குறுக்கு சந்தையும் முத்துலட்சுமி தெருவையும் என் தொண்டர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மரங்களை முழுவதுமாக வெட்டாமல் அதன் அடிபாகம் மற்றும் வேர்களை அப்படியே விட்டு விடுவதால் சாலையோரத்தில் நடப்பவருக்கு தடையாக உள்ளது.
1: ஆஹா, இந்த காலத்தையும் தெளிவா சுத்த தமிழ்ல பேசுறாங்களே கோகிலா.
4: ஆளுங்கட்சியின் நிச்சயமான இந்த கூடுவாஞ்சேரி குப்பாயோட கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும்.
1: வாட், குப்பாயா?
0: யா, இவங்க குப்பாய் டர்ன் கோகிலா.
3: மேடம், மறந்து போய் குப்பாயின்னு உங்க பழைய பேரை மைக் முன்னாடி சொல்லிட்டீங்க.
5: ஐயா, அத்த இன்னத்துக்கு மைக் முன்னாடி கூவுறேன்.
3: சாரி மேடம்.
1: அட, இந்த தமிழ் நல்லா இருக்கே.
0: தூய தமிழ் டயலாக 2 மாசமா மனப்பாடம் பண்ண அவங்க பட்ட பாடு இருக்கே. ஸ்கூல் பசங்க தமிழ் மனப்பாட செய்யுள் மெமரைஸ் பண்ண கூட அவ்வளவு பாடுபட்டு இருக்க மாட்டாங்க.
4: இங்கு நடக்கும் அராஜகத்திற்கு காரணமான ஆளுங்கட்சியின் திட்டமிட்ட சதியினை முறியடிக்கும் விதத்தில் நடக்கும் இந்த உண்ணாவிரத கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதிலும் தலைமை தாங்குவதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, இத்துடன் இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: மரங்கள் இயற்கையின் மரங்கள், வெட்டாதீர், வெட்டாதீர், மரங்களை வெட்டாதீர், போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம்.
1: மத்தவங்களை குறை சொல்றதுக்காக ஒரு போராட்டமா? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்ல. குப்பாயா அந்த பக்கமே ஃபேஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க.
0: அந்த சைடுல தானே பிரஸ் போட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அதான்.
1: இது ரொம்ப அநியாயம் லக்ஷ்மி. பப்ளிசிட்டிக்காக ஒரு போராட்டமா? தசாவதாரம் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு.
0: எடுத்து முடிச்சு ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. டிவில கூட போட்டாச்சு. கமல் என்னமா நடிச்சிருக்காரு?
1: நான் சினிமாவை சொல்லல, களி முத்தி போச்சு, மகாவிஷ்ணு கல்கி அவதாரம் எடுக்கணும்னு சொன்னேன்.
0: ஓ, தசாவதாரமா? ஹே, ரிப்போர்ட்டர் வந்தாச்சு.
1: சார், கோகிலா மேடம் கிட்ட என்ன கேட்க போறீங்க?
6: மேடம், நான் யாரையுமே நிக்க வச்சு கேள்வி கேட்க மாட்டேன்.
1: அப்புறம் எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? ரொம்ப கஷ்டமாச்சே.
6: No, it's easy. அங்க பாருங்க, அவங்க உட்கார்ந்துட்டாங்க. நான் இப்ப கேள்வி கேட்க போறேன்.
1: அவங்க என்ன கேள்வி கேட்க போறாருன்னு இருந்து பாத்துட்டு போலாமா?
7: என்ன கேள்வி கேட்டா என்ன? கோகிலா சொல்ல போற பதில்,
8: இது ஆளுங்கட்சியினரின் திட்டமிட்ட சதியே.
1: அது என்னமோ கரெக்ட் தான். ஒரே கேள்விக்கு நாலு விதமா பதில் சொல்றவங்கள பாத்திருக்கேன். ஆனா நாலு கேள்விக்கு ஒரே பதில் சொல்றது நம்ம கோகிலா தான் நினைக்கிறேன்.
7: Come on, let's move.
1: லக்ஷ்மி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த பூமியில ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாரும் செல்போன் வச்சிருக்காங்களே.
0: ஏன் திடீர்னு இதை சொன்னீங்க?
1: அதோ அந்த பொண்ண பாருங்க, அவ போட்டு இருக்க டிரெஸ் பார்த்தாலே தெரியல, ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்னு. அவ கையில கூட செல்போன் வச்சிட்டு இருக்காளே, அதான் அப்படி சொன்னேன்.
7: நீங்க சொன்னது மட்டும் அவ கார்ல விழுந்தது அவ்வளவுதான்.
1: ஏன்,
7: அவங்க அப்பா பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகும்.
1: இல்ல, அவளோட டிரெஸ் பார்த்து தப்பா இட போட்டுட்டேன்
7: நினைச்சேன். Appearances are deceptive. All that's latest fashion ma. 3/4, tight tops, hair straightening, coloring.
9: Yeah. Hey, tell me, how are you? Yeah, fine. Yeah. I was about to call you, but still, actually our exams begin in the end of Jan and goes on till the middle of Feb. Timetable, I have it in my compre. I'm actually at the parlor for my facials. Maybe I'll get back in an hour and shall I call you back? Yeah. Hey, and by the way, did you pay your exam fees? $590. But I think it's only $500 for sports students. Just check up, okay? I'm not very sure. Yeah. And after you pay, you have to give the receipt college copy to Sheila, ma'am. Yeah, that's it. What? Friday's class. Hey, thank God, man. Deepu was absent, so there was no theory test. And Suji's class, we had 2 hours. As usual, mokke only re. She was telling us about the internship report submission. Last date is 27th. Yeah, this week. And nothing else re. Yeah, sure. Okay, I'll text you later, okay? Okay, ma, bye-bye. Take care.
1: என்ன பாஷை பேசுற அவ? இங்கிலீஷ் தானே?
7: கரெக்ட், இங்கிலீஷ் தான். பட் எல்லா வஜியும் சுருக்கிட்டா.
1: புரியலையே.
7: ஜான்னா ஜனவரி, ஃபெப்னா ஃபெப்ரவரி, மிட்னா மிடில், காம்ப் மீன்ஸ் கம்ப்யூட்டர்.
1: பக்க பக்கன்னு ஏதோ சொன்னாலே.
7: பக்ஸ்னா பைசான்னு அர்த்தம்.
1: சுஜி தீபுலா அவ ஃப்ரெண்ட்ஸோ?
7: காலேஜ் லெக்சரர்ஸ் சுஜாதா தீபிகா.
1: ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாலே.
7: ஃப்ரெண்ட்லி லெக்சரர்ஸ்.
1: நடுவுல ஏதோ மொக்கனார் வார்த்தை சொன்னாலே, புது மாதிரி பேரா இருக்குல்ல?
7: அது பேர் இல்ல, மொக்கனா போர்னு அர்த்தம்.
1: இந்த எஸ்எம்எஸ் காலத்துல எல்லாமே சுருங்கி போச்சுன்னு சொல்லுங்க.
7: ஆமா, எல்லாம் சுருங்கியாச்சு. விலைவாசியும் டிராபிக் ஜாமியும் தவிர
1: எல்லாருக்கும் அவசரம். தான் போயிடணும், மத்தவங்களை பத்தி அக்கறையே கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தா ஜாம் ஜாம்னு டிராபிக் ஜாம் தான் ஆகும்.
7: மீடியனை தாண்டி ஆப்போசிட் சைட்ல போறது, சிட்டி ரோட்ல ஹை பீம் லைட் போட்டுட்டு போறது, சிக்னலை வயலேட் பண்றது, வண்டி ஓட்டும் போது செல்போன் யூஸ் பண்றது, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கறாங்க தெரியுமா?
1: கேட்டா எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி டயலாக் அடிப்பாங்க.
7: ரிஸ்க் எடுக்கிறது அவங்க, லாஸ் சஃபர் பண்றது வேற சில பேர். அதான பிரச்சனையே.
1: இவங்க ரஸ்க் சாப்பிடறதுக்காக மத்தவங்க லைஃப்ல பொசுக்குன்னு விளையாடுறது என்ன கொடுமை லக்ஷ்மி.
7: தி ஜாய் ஆஃப் வயலேஷன் இஸ் ஷார்ட் லிவ் பட் லாங் லிவ் இட்ஸ் கான்சிக்வன்சஸ். இதை இவங்க தான் புரிஞ்சுக்கணும்.
1: ஆமா, a person who should have lived long lives short because of our short lived joy னு அவங்க உணர்ந்தே ஆகணும். இல்லனா கஷ்டம்தான் அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும்.
9: காட்சி 4,
7: வயலேஷன் டாபிக்ல இருந்து கொஞ்சம் ப்ளீஸ் டேக் டைவர்ஷன். அங்க ஒரே கமோஷன், என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
1: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அங்க என்ன கூட்டம்?
10: அதுவா, ரோட்ல தோண்டி வச்சிருந்த குழியில ஒரு கோவில் பூசாரி விழுந்துட்டாரு, அதான் கூட்டம் கூடிருச்சு.
1: சரி, யாராவது அவரை உடனே காப்பாத்த வேண்டியது தானே? அதை விட்டு இப்படியா எக்ஸிபிஷன் மாதிரி சுத்தி நின்னு வேடிக்கை பாப்பாங்க? மேடம் வாங்க, நம்மளாவது போய் அவரை காப்பாத்தலாம்.
10: மேடம் மேடம், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. ஏதோ டிவி சேனல் இருந்து வந்து அவரை பேட்டி எடுக்க போறாங்களாம். அது வரைக்கும் யாரும் அவரை வெளியே வர ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. நமக்கு என்ன வந்தது, வாங்க போகலாம்.
1: என்ன லக்ஷ்மி இது, அநியாயமா இருக்கு.
7: இத போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? Come on, take it easy, Buma. Relax. நம்மளும் போய் வேடிக்கை பாக்கலாம் வாங்க.
11: என்னது எல்லாரும் பார்த்து நிக்கிறே, வாங்கோ வந்து யாராவது என்ன காப்பாத்துங்கோ, அப்படியே கைத்தாங்களா ஆத்து காட்சின்னு போய் விட்டுருங்கோ, உங்களுக்கு புண்ணியமா போகும், க்ஷேமமா இருப்பேன்.
12: சாமி உங்களை வெளியே இட்டாந்து வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு டிவிக்காரங்க சொல்லிக்கிறாங்களே.
13: மாமா மாமா நீங்க டிவியில வர போறீங்களா, சூப்பர், நான் மம்மி கிட்ட போய் சொல்றேன்.
11: உனக்கு இவர தெரியுமா கண்ணா?
13: எங்க பக்கத்து வீட்ல தான் இருக்காரு. சரி நான் போய் என் மம்மி கிட்ட சொல்றேன்.
11: தாரா அப்படியே ஆத்துக்காரி கிட்டயோ?
13: கண்டிப்பா சொல்லிடுறேன்.
11: சொல்லிடாதம்மா. அப்புறம் ரோட்ல பாத்து நடந்து போக தெரியாதான்னு எங்க கல்யாண கதையில ஆரம்பிச்சு 2010 வரைக்கும் எனக்கு அர்ச்சனை பண்ணுவோம்.
4: அப்படியே பல்லத்துல இருந்தே பதில் சொன்னா போதும்.
11: அம்பி என்ன வெள்ள தூக்கி விட்டுருங்கோ, உங்களுக்கு புண்ணியமா போகும். அப்புறம் நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்றேன் ப்ளீஸ்பா.
4: சார் எங்க வேலை கேக்குறது உங்க வேலை பதில் சொல்ல வேண்டியது, தட்ஸ் ஆல். நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் நோ இஷ்யூஸ் சார், வி டோன்ட் மைண்ட். இன்ஃபேக்ட் உங்களை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம் குள்ள கொண்டு வர்றதே எங்க கேமராமேனுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், இல்ல செல்லப்பா?
14: யா ஐ அம் செல்லப்பா, ஐ லைக் சேலஞ்சிங் பா.
4: அவன் பேரே சேலஞ்சிங் செம்மல் செல்லப்பா.
12: டேய் என்ன ஓட்டுனது போதும், ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம், டைம் ஆகுது, குயிக் குயிக்.
4: யா ஆரம்பிக்கலாம். சார் ரெடி? கேமரா ரோல். ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஃபேவரட் சேனல் ஜிங்க சிக்கா மியூசிக், உங்க ஃபேவரட் ஷோ டாடா போலாம் வாங்க. அண்ணா உங்க ஃபேவரட் விஜய் டாடா பாபாய் ஜியு முனி பேசுறேன். அண்ட் நம்ம ஸ்டுடியோல பாட்டு போடுறதுக்காக உங்க ஃபேவரட் டாடா பாபாய் ஜியு பொம்மி இருக்காங்க.
9: ஹலோ நேயர்களே, நான் தான் பொம்மி பேசுறேன்.
4: பேரு கேட்ட உடனே அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி உள்ளே நையான்னு கொல்லு கொடுக்குறீங்க?
9: நான் ஸ்டுடியோவில் தான் உள்ளே நையா, நீங்க எங்க உள்ளீர்கள்?
4: நான் இப்போ நின்னுட்டு இருக்கிற ஏரியா வண்டலூர்.
9: ஓ ஜூவில உங்க சொந்தக்காரங்களை பாக்க போனீங்களா? இப்பெல்லாம் அடிக்கடி எங்க போறதில்லையாட்டம் இருக்குது, ஏன் அவங்களே ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல.
4: அத்தான் டெய்லி உங்களை பாக்குற நல்ல, அவங்கள வேற தனியா போய் பாக்கணுமாக்க. இதுதான் முன்னியோட ரிப்பாட்டிங்கிறது. எப்போடி
9: இந்த மொக்க கவுண்டருக்கு ஒரு எப்போடி வேற, மொக்க மேல மொக்க போட்டா வியூவர்ஸ் வண்டலூருக்கு வந்து உங்களை மொத்து மொத்துன்னு மொத்திட்டு போவாங்க. சோ ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா, ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா.
4: ஓகே கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். இன்னைக்கு நம்மளோட முதல் லேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வித்தியாசமானவர். எப்படின்னா யூஸ்வலி நம்ம ஷோட பார்ட்டிசிபென்ட்ஸ் டாட்டா வந்த பாசர்பைஸ், அதாவது வழிபோக்கர்கள். பட் டுடேஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் இஸ் அ குழிபோக்கர். புரியலையா? வாங்க குழிக்குள்ள இருக்க அவரை சந்திச்சு பேசுவோம். ஹலோ சார், உங்க பெயர்?
11: ஈஸ்வரன்.
4: நீங்க என்ன பண்றீங்க?
11: குழிக்குள்ள இந்த வெள்ள வர ட்ரை பண்றேன்.
9: ஓ
4: ஃபனி மேன், அத கேக்கல என்ன வேலை பண்றீங்கன்னு கேட்டேன்.
11: தெருமோனையில இருக்கிற ஸ்ரீ விநாயகர் ஆலயத்து குருக்கள் நான்.
4: சோ சொல்லுங்க சார், லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு?
11: இது என்னப்பா கேள்வி, லைஃப் எங்க போறது? பள்ளத்துல விழுந்து எழுந்துக்க முடியாமன்னா தவிக்கிறது.
4: ஓ குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், என்ன மாதிரி. நெக்ஸ்ட் கேள்வி, யூத்துக்கு ஏதாவது மெசேஜ் உண்டா?
11: யூத்துக்கு மாத்திரம் இல்லை, குழந்தைகள்ல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாரும்

0: அப்பதானே நீங்க கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்க முடியும்.
1: மாமா சூப்பரா குரல் கொடுத்து எல்லார் ஹார்ட்டையும் டச் பண்ணிட்டீங்க.
0: அதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். என்ன தெரியுமா?
2: என்னப்பா கிஃப்ட்?
0: ஒரு டக்கரான சிச்சுவேஷன் சாங் போட பூமி ஸ்டுடியோல ரெடியா இருக்காங்க. பூமி, அந்த சாங் என்னன்னு நீங்களே சொல்லுங்க.
1: விழாமலே இருக்க முடியுமா?
0: வாவ், சோ நேர்களே சாங் ரசிங்க, நான் உங்களை அடுத்த நேரோட சந்திக்கிறேன்.
3: ஷார்ட். ஓகே டன்.
0: தேங்க் யூ மாமா. வரோம்.
2: ஏண்டாப்பா பேட்டி எடுத்துட்டு சும்மா போனா எப்படி? ஸ்பஷ்டமா பதில் சொன்னதுக்கு பதில் மரியாதையா என்ன காப்பாத்தப்படாதா?
3: வெரி சாரி மாமா, ஸ்டுடியோல பாட்டு போட்டு முடிக்கிறதுக்குள்ள நாங்க அடுத்த பார்ட்டிசிபென்ட்ட புடிக்கணும். சோ
0: அங்க பொம்மி வேற பாட்டை புழுசா போடாம முக்கால் வாசி போட்டு கட் பண்ணிடுவா. சோ வி ஹேவ் டு ஹரி. ஓகே சாரி மாமா, பை.
2: இக்கட ஏமி இந்த பெத்த கூட்டமோ?
4: இதோ கோவில் பூசாரி குழிக்குள்ள ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு.
2: எவரதி? ஈஸ்வரா நீயா? டேய் அவத் பாந்தவா அநாதரட்சகா நரசிம்மாச்சாரி.
5: என் பேர் அப்படி கூப்பிடாதேன்னு எத்தனை தடவை செப்பேதி? அது ஏம் நான் பேருக்காது. என் பேரு பண்டித் வெங்கட நரசிம்ம ராஜுவாரி பேட்டா. NARACHIMACHERI. புரிஞ்சு தந்தா?
3: தோடா இவர் பேரு நாரகை மச்சேரியண்டா.
2: சார் அவர் பேரு நரசிம்மாச்சாரி தான், நேமாலஜிக்காக அப்படி சொல்றார்.
4: சாரு இந்தி வாத்தியார் போல அதான் பண்டிட்டுன்னு சொல்லிக்கிறாரு.
5: நோ நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். நேனு ஹிந்தி பண்டிட காதண்டி. ஐ ஆம் அ குரேட் அஸ்ட்ராலஜர், நேமாலஜிஸ்ட், நியூமராலஜிஸ்ட், வாஸ்தாலஜிஸ்ட், அஞ்சாமாலஜிஸ்ட்.
3: அட என்ன கொடுமை சார் இது! உங்களை பத்தி ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் கொடுக்க போறீங்கன்னு பார்த்தா இன்னமோ ஜிஸ்ட் ஜிஸ்ட்னு ஒரு பெரிய லிஸ்டே போடுறீங்களே.
4: அது இருக்கட்டும். ஆமா நீங்க கிரேட்னு யார் சொன்னது?
5: ஹே 2 மினிட்ஸ் பேக் நேனே செப்பானு.
2: எப்பா உங்க சண்டே அப்புறமா கண்டினியூ பண்ணுங்களேன். டேய் சேரி சாரி சாரி காப்பாத்துப்பா.
5: அது இருக்கட்டும் பாபு, நீ எப்போ இந்த குழியில விழுந்த? எக்ஸாக்ட் டைம் செப்பு.
2: ஆமா குழிக்குள்ள விழுறச்ச நேரம் காலையெல்லாம் பாத்துட்டே விழ முடியும். எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியாது.
5: சரி ஒரு குத்து மதிப்பாவாச்சு செப்பு பாபு.
2: என்ன ஒரு 8:30 இருக்கும். ஏன்
5: உன் டேட் ஆஃப் பர்த்து? ஒரு ராசி ஏமி?
2: எதுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லாம கேக்குற?
5: எல்லாம் உனக்காக தான் ஈஸ்வரா. செப்பு.
2: 2/6/1950 துலா ராசி.
5: ஹோ அதான் இன்னைக்கு நீக்கு இப்படி ஐந்தி.
2: என்னடா சொல்ற
5: நீ? இந்த குழிக்குள்ள விழுந்த டைமு 8:45, இன்னைக்கு 7:32 வச்சு யமகண்டம் பொய்யும் பொய்யும் அந்த சமயத்துல பார்த்து இந்த விழுந்திருக்க. சோ நெக்ஸ்ட் உன்னோட டேட் ஆஃப் பர்த் கூட்டினா 5/1. ஆனா உனோட லக்கி நம்பர் 2.
2: அதுக்கு என்ன பண்ணுன்றப்ப?
5: சிம்பிள், டேட் ஆஃப் பர்த் மாத்திடு. அப்புறம் இந்த குழி வந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல உந்தி. உன்னோட ராசிக்கு இந்த டைரக்ஷன் இன்னைக்கு உனக்கு கஷ்டம் தான் தரும்.
2: என்ன காப்பாத்துன்னு சொன்னா வழக்கம் போல உன் கஸ்டமரை கவனிக்கிற மாதிரி உன் வேலையே பாத்துட்டு இருக்கியே. நான் குழியில விழுந்து ரொம்ப நேரமா இருது. என்ன வெளியேத்து ஆத்துக்கு கைத்தாங்களோ அழிச்சுன்னு போயிடு, உனக்கு புண்ணியமா போகும்.
5: ஈஸ்வரா நீ செப்பேது அந்த கரெக்ட் தான். பட் யூ சி, நான் இன்னைக்கு ஈவினிங் 4:00 லோக இன்டிக்கு போகணும். இல்லைனா எனக்கு டேஞ்சர். என் ராசிக்கு இன்னைக்கு சவுத் வெஸ்ட் ஆகாது. சோ நேனு வஸ்தானு. சாரிடா, டாடா.
2: டே காப்பாத்துடா. சரி சாரி சாரி.
0: ஈஸ்வரன் சார்
2: வாங்கோ, என்ன காப்பாத்த தானே வந்திருக்கேன். அப்படியே விட்டுட்டு போக மனசில்ல, அதான் திரும்பி வந்துட்டேன். கரெக்டா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, என்னுடைய ஆசீர்வாதம் பகவானோட அனுகிரகம் உனக்கு என்னைக்கும் உண்டு.
0: ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நாங்க உங்களை காப்பாத்த வரல, ஒரு சின்ன பிட்டு விட்டு போச்சு.
2: என்னது
0: இது? டிவி பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கான SMS க்வெஸ்சன் செக்மெண்ட். நீங்க ஒன்னும் பேச தேவையில்ல, நீங்க ஜஸ்ட் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி அவ்வளவுதான். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். செலப்பா ரெடி?
3: ரெடி ரெடி.
0: என்ன நேர்களே, இன்னைக்கு டாடா போலாம் வாங்க நிகழ்ச்சியை எல்லாரும் சூப்பரா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இப்போ டுடேஸ் SMS கேள்வி நேரம் வந்தாச்சு. கேள்விய கவனமா கேளுங்க. இன்றைய டாடா போலாம் வாகவின் முதல் நேயர் அதாவது ஈஸ்வரன் சார் இதோ இந்த குடிக்குள்ள இருக்கார் பாத்தீங்களா? ஓகே, அவருடைய கதி என்ன? ஆப்ஷன் ஏ, இன்னும் 1 மணி நேரத்திற்குள் வெளியில் வந்து விடுவார். ஆப்ஷன் பி, இன்னும் 1 மணி நேரத்திற்குள் வெளியில் வரமாட்டார். இந்த கேள்விக்கான சரியான பதில உங்களால யூகிக்க முடிஞ்சா உடனே உங்க மொபைல எடுத்து TPV ஸ்பேஸ் மிஸ்ட்ரி ஆஃப் சாஸ்திரின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஆப்ஷன் ஏ ஆர் பின்னு டைப் பண்ணி 00111 என்ற எண்ணிற்கு SMS அனுப்புங்க. சரியான பதில் அனுப்பும் நேர்களுக்கு குலுக்கல் முறையில் ஒரு மெகா

0: பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன, அதுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத பூமி இப்ப சொல்லுவாங்க. கம் ஆன்,
1: ஒரு அதிர்ஷ்டசாலி நேயருக்கு மட்டுமே கிடைக்க போகும் அந்த பம்பர் பிரைஸ், அது பிரைஸ் இல்லங்க, பிக்னிக். எஸ், குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் சரியான விடை சொன்ன நேயருக்கு கிடைக்க போகுது ஈஸ்வரன் சார் விழுந்த அந்த குழியை சுத்தி பார்க்க ஓர் அரிய வாய்ப்பு. கவனமா கேளுங்க, உங்க SMS வந்து சேர வேண்டிய நேரம் கம்மிதான். SMS லைன்ஸ் இப்போல இருந்து இன்னும் 5 மினிட்ஸ் மட்டுமே ஓபனா இருக்கும், அதாவது 5 நிமிடங்கள் மட்டுமே. சோ ஹரி அப் வியூவர்ஸ்,
0: just 5 minutes 5 நிமிடங்கள் 5 minutes so hurry up viewers. okay, உங்க எல்லாரையும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன் வேற ஒரு புது ஏரியால. until then this is money saying tada bye bye see you.
1: okay done,
0: bye mama.
2: hello, காப்பாத்துங்கோ.
3: bye mama.
4: மாமா அப்படியே விட்டுட்டு போறோமே.
3: கவலைப்படாதீங்க, அவர் நிச்சயமா வெளியில வந்துருவார் கூடிய சீக்கிரமே. சோ பூமா வாமா.
4: இருங்க இருங்க, அவர் கையில ஏதோ போர்டு இருக்கே, என்னது? கோயிலுக்குள் தயவு செய்து நைட்டி லுங்கி ஷார்ட்ஸ் ஆகியவற்றை அணிந்து கொண்டு வராதீர்கள். டேட்டிய பார்க்க நைட்டியோடவா வரது, கடவுளே. அப்புறம் கோயிலுக்குள் செல்போன் பயன்படுத்தாதீர்கள், இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா?
3: என்ன பண்றது, வேற வழி.
1: காட்சி 5.
4: லக்ஷ்மி, இங்க என்ன இவ்ளோ பெரிய கியூ, ரேஷன் கடையோ?
5: இல்லையே, எல்லாருமே பெண்கள் தான்.
4: சில கர்ப்பிணி பெண்கள் வேற இருக்காங்களே, பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமோ?
3: மருத்துவ முகாம் இல்ல, மாண்டெசரி ஸ்கூல்.
4: மாண்டெசரினா?
3: நார்மல் ஸ்கூல் பட் வித்அவுட் புக்ஸ், ஒன்லி ப்ளே அண்ட் பிராக்டிகல் ட்ரைனிங். இங்க அவங்க குழந்தைங்களை சேர்க்க தான் இவ்வளவு கூட்டம். நம்மளும் உள்ள போலாம் வாங்க.
4: சரி, கியூல போய் நிப்போமா?
3: கியூ வேண்டாம், டைரக்டா உள்ள போலாம்.
4: எப்படி?
3: ஃபாலோ மீ பிஹைண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சௌமிதா மேடம் பார்க்கணும்.
6: உங்க பேர் என்ன மேடம்?
3: மகாலட்சுமி. அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க.
6: இங்க வெயிட் பண்ணுங்க மேடம்.
3: ஓகே,
6: நீங்க உள்ள போகலாம் மேடம்.
3: தேங்க்ஸ். பூமா வாங்க.
1: ஹாய் மகாலட்சுமி, வாட் அ சர்ப்ரைஸ். வாங்க வாங்க.
3: இவங்க என் ரிலேட்டிவ், பேர் பூமா தேவி.
1: ஹலோ, இவங்க குழந்தைக்கு அட்மிஷன் வேணுமா?
3: இல்ல மேடம், சும்மா தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வந்தோம்.
1: கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த அட்மிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டு வந்துடுறேன், சோ தட் நம்ம ஃப்ரீயா பேசலாம்.
3: நாங்க
1: இதோ இந்த சோஃபால உட்காந்துக்கோங்க.
4: தேங்க்ஸ்.
1: பழனி, நெக்ஸ்ட் பேட்ச் உள்ள அனுப்பப்பா. கமின் மேடம், வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். இந்தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை ஃபில்அப் பண்ணி 2 days ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிடுங்க. ஐ பிரீஃப் யூ தி அதர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நவ். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சிஸ்டம் இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷனோட. ஒஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்கு தான். நாங்கள் உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னா சர்க்குலர் அனுப்புறதெல்லாம் அந்த காலம். ஸோ எனி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஆர் சைட் ஷால் ரீச் யூ பை இமெயில். அப்புறம் குழந்தையோட பேரண்ட்ஸ், ஐ மீன் ஃபாதர் அண்ட் மதர்.
7: நீங்க மீன் பண்ணலனாலும் பேரண்ட்ஸ் தான் ஃபாதர் அண்ட் மதர்னா?
1: யா, ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கிட்டயாவது மொபைல் இருக்கணும், அந்த நம்பரையும் ஃபார்ம்ல மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க.
7: இது எதுக்கு?
1: நாங்க உங்களுக்கு மெயில் அனுப்பிருக்கோம்னு ஒரு SMS மூலமா இன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்புறம் உங்க வீட்டு லேண்ட்லைன் நம்பர் இருந்தா கொடுத்துருங்க.
7: லேண்ட்லைன் நம்பரா, அது எதுக்கு?
1: கைண்ட்லி செக் யோர் மெயில் SMS வந்துச்சான்னு உங்க மொபைலுக்கு கால் பண்ணி, சப்போஸ் லைன் கிடைக்கலனா லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். எங்க சைட்ல இருந்து கம்யூனிகேஷன் பெர்ஃபெக்டா இருக்கணும், அதான் எங்க எய்ம். பை தி வே, உங்க வீட்டு அட்ரஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாம கரெக்டா மென்ஷன் பண்ணிடுங்க.
8: நீங்க அனுப்புற மெயில் SMS ஃபோன் கால் எல்லாம் வந்துச்சான்னு பியூனை விட்டு பர்சனலா வெரிஃபை பண்ணுவீங்க போல, அதுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க?
1: இல்ல மேடம், குழந்தையோட ஐடி கார்டில் போட அட்ரஸ், பிளட் குரூப்பும் ரெண்டுமே கிளியராக இருக்கணும். தென் இந்தாங்க இந்த ஷீட்டில் சிலபஸ் போட்டிருக்கு. ஜனவரி டு ஜூன் குழந்தைக்கு 6 ஆகிற வரைக்கும் பிக்சர் ரீடிங், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண வைப்போம். சைமல்டேனியஸ்லி ரைம்ஸ் ஹியரிங் கிளாஸும் நடக்கும். ஜூன் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ், ப்ரீவியஸ் டேர்மில் அவங்க அப்சர்வ் பண்ண பிக்சர்ஸோட நேம்ஸை சொல்லி தருவோம், ப்ளஸ் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸும் உண்டு. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி டு ஜூன் நியூமரல்ஸ் கிளாஸ், ஜூன் டு டிசம்பர் சயின்ஸ் அண்ட் சோஷியல். அப்புறம் 3rd வருஷம் ஜனவரி டு ஜூன் மியூசிக் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் கிளாஸ் நடக்கும். ஜூன் டு டிசம்பர் கம்ப்யூட்டர் கிளாஸ் அண்ட் 3rd லாங்குவேஜ்.
4: சபா, இப்பவே கண்ணை கட்டுதே.
3: குழந்தைக்கு 3 சகலத்தையும் சொல்லி தந்துருவாங்க. 3 மேல
4: ஆபீஸ்க்கு போக வேண்டியதுதான்,
3: ஸ்கூல்ல சேர்த்துடணும்.
4: மற்ற பசங்க ஸ்கூல்ல எல்கேஜி சேர்ந்து ஏபிசிடி படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க படிக்கிற பசங்க பிஹெச்டி லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க.
1: மேடம், எங்க மாண்டசரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் லைவா பசங்க கண்ணு முன்னாடி காட்டுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் படிக்கும் போது ரியல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்பெசிமென்ஸ் யூஸ் பண்றோம், சோ தட் அவங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். தென் எங்க ப்ராஸ்பெக்டஸோட 8th பேஜ் எடுத்து பாருங்க. 8th பேஜ், யா, for a list of second and third languages. Second language pathinga nammoda regional or national languages like Tamil, Malayalam, Telugu, Kannadam, Hindi, Sanskrit and so on. Third language vande foreign languages solli kudukrom ma'am, French, German, Spanish, Japanese, Chinese, Russian. So ungalku venungra language application form la tick pannidunga. Form submit pannumbodhu 200 rupees pay pannanum. Before you leave office la entry podanum. உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஜஸ்ட் 100 ரூபீஸ் பே பண்ணா போதும். தட்ஸ் ஆல்.
8: டெர்ம் ஃபீஸ் டீடைல்ஸ்
1: லாஸ்ட் பேஜ் பாருங்க மேடம். ஃபர்ஸ்ட் இயருக்கு 11,000 பர் டேர்ம், செகண்ட் இயருக்கு 16,500 பர் டேர்ம், ஃபைனல் இயருக்கு 22,000 பர் டேர்ம்.
8: ஸ்கூல் டைமிங்ஸ்
1: பேரண்ட்ஸோட வசதிக்காக ரெண்டு ஷிஃப்ட்ஸ் இருக்கு மேடம். ஷிஃப்ட் 1 9 AM டு 12 noon, ஷிஃப்ட் 2 1 PM டு 4 PM. மாண்டசரி பஸ்ஸுக்கு மந்த்லி 1,000 ருபீஸ் கட்டணும் இஃப் யூ அவைல் பஸ் சர்வீஸ். அண்ட் வி ஆல்சோ ப்ரொவைட் பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்ல ஹெல்தி ஃபுட் மட்டுமே ப்ரொவைட் பண்றோம். லைக் நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சி, ஃப்ரெஷ் ஜூஸ், பிஸ்கெட்ஸ், சூப், ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், சாலட்னு நிறைய வெரைட்டிஸ் உண்டு.
7: ரியலி நைஸ், தேங்க்யூ மேடம்.
8: தேங்க்ஸ்.
1: பழனி, நெக்ஸ்ட் பேட்ச் அனுப்புப்பா.
4: இவங்க கொடுக்கற ஸ்நாக்ஸுக்காகவே குழந்தைங்களை இங்கே சேர்க்கலாம் போல இருக்கு.
1: பை தி வே மேடம், மேடம் ஒரு நிமிஷம், உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது?
8: 5 days ஆகுது.
1: ஓ, பர்ஃபெக்ட். உங்களுக்கு?
7: ஆக்சுவலி எனக்கு என்ன குழந்தை பிறக்கலை.
1: உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஃபார்ம் வாங்க வந்தீங்களா?
7: இல்லை, எனக்கு லாஸ்ட் மந்த் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் மேரேஜ், எப்படியோ அடுத்த ஜனவரிக்குள்ள குழந்தை பிறந்துரும். அதான் கொஞ்சம் அட்வான்ஸா.
1: சாரி மேடம், இங்க நோ அட்வான்ஸ் புக்கிங் அலௌட். நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்களேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? தேங்க் யூ, பட் ஐ டெஃபினெட்லி மேக் ஷியூர் தட் யுவர் சைல்ட் இஸ் அட்மிட்டட் ஹியர் நெக்ஸ்ட் ஜன். ஓகே
7: ஓகே, தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ சௌமிதா, நாங்கள் இப்போ கிளம்புறோம், இன்னொரு நாளைக்கு வரோம்.
1: ஆ, கண்டிப்பாக வரணும். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பேசிக்லி இந்த அட்மிஷன் டைம் வந்தாலே நான் ரொம்ப பிஸி தான். டே ஆஃப்டர் டுமாரோ வாங்களேன், பேசலாம்.
4: கண்டிப்பாக நாங்கள் வரோம்.
1: ஓகே, சி யூ.
3: பூமா, நெக்ஸ்ட் எங்கே போகலாம்?
4: ஏதாவது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாமே.
3: வீட்டுக்குள்ளே இல்லை, ஃப்ளாட்டுக்குள்ளேன்னு சொல்லுங்கள். அதுவும் கரெக்ட் தான், ரொம்ப நேரமா வெளியிலயே சுத்திட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு ஃபிளாட்டுக்குள்ள நுழைஞ்சேன், சோஷியலைஸ் ஆகிட்டேன். உங்களையும் அங்க கூட்டிட்டு போறேன், வாங்க.
1: காட்சி 6.
3: பூமா, இந்த ஃபிளாட்ல தான் ஒரு வீடு காலியா இருக்குன்னு கேள்விப்பட்டு அத பத்தி விசாரிக்கிற மாதிரி உள்ள நுழைஞ்சேன்.
1: உள்ள வா, கதவு திறந்துதான் இருக்கு. ஏன் சும்மா பெல் அடிக்கிற, உள்ள வந்து தொலை. I'm terribly sorry madam, na vela kari nenache. I'm sorry, I'm really sorry.
3: That's okay.
1: Neenga
3: en per Lakshmi, ivanga Bhuma. Pona varam mele S4 flat gaaliya irukunu paaka vandhen, unga appa kitta kuda pesittu irundhene, nyabagam iruka?
1: Right. Ulla vaanga, na thooka kalakathila vela kari nenjiten. I'm sorry once again. Ukkarunga please.
3: இவங்க வீட்டை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் வந்தோம்.
1: ஓ, டாடி கிளம்பிட்டாரு. பேசிக்கலி ஐ டோன்ட் நோ வேர் தி கீஸ் ஆர், ஸோ ஜஸ்ட் அ செக், மம்மியை கேட்குறேன்.
4: எனக்கு ஒரு சந்தேகம், காலையில் 10:30 ஆகுது, ஆனால் இவ என்னமோ தூக்க கலக்கங்களாலே.
3: அவ பிபிஓவில் வேலை பார்க்குறா, 8-4 ஷிஃப்ட்.
4: இன்னும் ஆஃபீஸ்க்கு கிளம்பாம தூங்கிட்டு இருக்காளே.
3: நான் சொன்ன ஷிஃப்ட் 8 PM டு 4 AM, நைட் ஷிஃப்ட்.
4: ஓ, நைட் பூரா கண்ணு முழிச்சு வேலை பார்த்தா உடம்பு கெடுதலாச்சு.
3: என்ன பண்றது, டைம்ஸ் சேஞ்ச்,
4: டைமிங்ஸ் ஆல்சோ ஹேவ் சேஞ்ச்ட் அக்கார்டிங்லி.
1: ஹலோ மம்மி, லாஸ்ட் வீக் S4 ஃபிளாட்டை பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க, ஃபிளாட்டை பார்க்கணுமா? வேர் ஆர் தி கீஸ்? ஆ, ஓகே. ஆ ஆ ஆ, யா, ஆ, நாட் இட், நோ, ஷி இஸ் நாட் இட் கம். ஓகே. ஆ, ஓகே, பை. டாடி கீஸ் எங்கே வச்சிருக்காருன்னு மம்மிக்கு தெரியலையா? டோன்ட் வரி, ஐல் சர்ச் ஃபார் தெம். பட் பிஃபோர் தேட் ஜஸ்ட் அ மினிட், ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, ஹலோ ஹலோ, லைன் கிளியரா இல்ல. ஹலோ, வாட்? மொபைல்ல சார்ஜ் டவுன். ஹலோ, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளு. ஹலோ, ஏ, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. மணி 11 ஆக போகுது, நீ இன்னும் வந்து வாசல்ல கோலம் போடலன்னு மம்மி கத்துறாங்க. சீக்கிரம் வா. ஹலோ, கேட்டுச்சா? ஹலோ, சீக்கிரம் வா. நோ மொபைலும். சாரி, மறந்துட்டேன். மம்மி கேட்க சொன்னாங்க. வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? ஜூஸ், பிஸ்கெட்ஸ்?
4: யா தேங்க்ஸ், நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம்.
1: அட்லீஸ்ட் சம் வாட்டர், கோல்ட் ஆர்?
4: நான் எப்பவுமே லேசாக வார்ம் வாட்டர் தான் குடிப்பேன்.
3: ஸோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும்.
1: Sorry to say this again and again, but inga microwave is not in working condition, so hot water.
3: Appo plain water e kudunga podum.
1: By the way, actually iniki my brother ku first wedding anniversary, sweets irukku, I'll get them.
4: Velakariya phone la pidichittu nerathukku vaasal chinna kolatha potrukalam. Ippave mani 11, eppa velakari vandu kolatha pottu.
1: இந்தாங்க ஸ்வீட்ஸ்.
4: உங்க பிரதர் என்ன பண்றாரு?
1: லக்ஷ்மண் எல்ஏல இருக்கான். ஹி இஸ் வர்க்கிங் ஃபார் an MNC there.
3: அவரோட வைஃப் ஆபீஸ் போயிருக்காங்களா?
1: பிரசிதா இஸ் நாட் ஹியர், ஷீ இஸ் இன் லண்டன். அவங்க ஒரு பேங்க்ல வர்க் பண்றாங்க.
4: ஓ, ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா?
1: இப்போ அங்க நைட், சோ டுடே நைட் ஆன்லைன் சாட் பண்ணுவோம். நீங்க ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க, ஐ சர்ச் ஃபார் தி கீஸ்.
4: ஒரே குடும்பம், ஆனாலும் ஆளாளுக்கு உலகத்தோட ஒவ்வொரு நாட்டுல இருக்காங்க.
3: இந்த பொண்ணு பேர் லக்ஷனா. இவங்க அப்பா தான் இந்த ஃபிளாட்டோட செக்ரட்டரி. போன வாரம் S4 ஃபிளாட்டோட பால்கனியில டூலெட் போர்ட் தொங்குறத பார்த்தேன், டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டேன்.
4: லக்ஷனா சாவிய ரொம்ப நேரமா தேடுறாளே. அவங்க டேடி அதை எங்க வச்சிருக்காருன்னு தெரியாது போல.
3: அவரோட வைஃபுக்கே தெரியலையே.
4: அதான, அவர் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போக மாட்டாரோ? இந்த மாதிரி யாராவது அவர் வீட்டுல இல்ல நேரத்துல எக்ஸ்ப்ளோர் வாட்ட பாக்கணும்னு சொன்னா?
3: இவங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லையா? இதுல எங்க இந்த சாவிய பத்தி பேசுறது?
4: ஏன் அப்படி?
3: ஆபீஸ் டைமிங்ஸ் தான் காரணம். அவரோட அப்பா பிசினஸ் பண்றாரு. சம்டைம்ஸ் 24 hours ஆபீஸ்லயே கூட இருந்துருவாரு. அவங்க அம்மாவுக்கு 9:30 to 5:30 வரைக்கும் ஆபீஸ், இவளுக்கு 8 PM to 4 AM. இவங்க ஆபீஸ்ல மட்டும் பிஸி இல்ல, வீட்டுல இருந்தாலும் பிஸி தான். போன சண்டே இவ அப்பாவை பார்க்க வந்தப்போ தன்னோட ரூம்ல 5 phones நடுவில் உட்கார்ந்து இருந்தாரு. 2 mobile, 2 landline, 1 cordless, ஃபுல் டைம் கால் மேல கால் தான்.
4: அவரோட சொந்த வீட்டுல, அவரோட சொந்த ரூம்ல, சொந்த கால் மேல இன்னொரு சொந்த காலை போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு?
3: அவரோட சொந்த காலை பத்தி சொல்லல, அவருக்கு வந்த காலை பத்தி சொன்னேன். டெலிபோன் கால்ஸ் கிட்டத்தட்ட 2 hours எல்லா போன்லயும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அவர்கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்ண. சார், என் பேர் லக்ஷ்மி.
6: வாங்க. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யோ, எங்கயா போன நீ? ரெண்டு நாள் ஆபீஸ் பக்கமே தலை வச்சு படுக்கல. லீவ் லெட்டரா சப்மிட் பண்ணியா இல்லையா? எது? SMS-ஆ? எனக்கா? ஹலோ, SMS ஃபார்வர்ட் தான் பண்ண முடியும், ஃபைல் பண்ண முடியாது. நாளைக்கு வரும்போது கையோட லீவ் லெட்டர் என் டேபிளுக்கு வந்தாகணும். ஓகே. சாரி, சொல்லுங்க, உங்க பேர் என்னன்னு
3: சொன்னீங்க? லக்ஷ்மி. நான் S4.
6: ஜஸ்ட் எ மினிட்.
4: ஹலோ, சொல்லுங்க ரகு.
6: தட் வாஸ் எஸ்பெஷலிஸ்டே. யாயா பண்ணியாச்சே? குமரவேலுக்கு தெரியும். ஆ, அவரா? அவர் என்ட்ரி போட்டுட்டு தான் எஸ்பெச்சுக்கே போயிருக்கோம். யா, அவரை கேட்டுட்டு ஐ வில் கால் யூ பேக். சொல்லுங்க மேடம். S4
3: S4 ஃபிளாட்டுக்கு வாடகைக்கு வர விஷயமா?
6: ஹலோ அகல்யா, நீங்க மெயில் பண்ண எக்ஸல் ரீகன்சிலேஷன் ஷீட்ல டைப்பரஸ் கொஞ்சம் இருக்கு, கரெக்ட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணிடுங்க. அப்படியே பல்ராம்கோ சிசி போட்டு விடுங்க. ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம், வீட்டு வாடகை?
3: வீட்டு வாடகை இல்ல சார், வாடகைக்கு வீடு.
6: ஓ, மாத்தி சொல்லிட்டேனோ. ஹலோ. ஆ, எஸ் சார். ஏயா, ஐ வில் பி தேர் அட் 10 o'clock ஷார்ப். He too will be joining me on the way, sir. Thank you. Sure. சொல்லுங்க மேடம். மேடம், எங்க போயிட்டீங்க?
3: ஹலோ, நான் மகாலட்சுமி பேசுறேன். S4 ஃப்ளாட்டை நான் பார்க்கணும். கீ உங்ககிட்ட தான் இருக்குன்னு ஓனர் சொன்னாரு. ஸோ
6: ஐ எம் சாரி மேடம், கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால. இருங்கிருங்க, நான் சாவியை கம்லாட்ட கொடுத்து அனுப்புறேன், நீங்கள் ட்ராயிங் ரூமில் வெயிட் பண்ணுங்க.
3: இல்லை, ஒருவேளை அந்த காலத்து புலவர் மாதிரி பாட்டு பாடியே கதவை திறந்துருவீங்களோன்னு பார்த்தேன்.
6: குட் ஜோக், வெயிட் பண்ணுங்க மேடம்.
7: நீங்கள் தான் அந்த மேல் ரூட்டை பார்க்கணுங்களா?
3: ஆமாம்.
7: அப்போ வாங்க, நான் இட்டுன்னு போகிறேன்.
3: நீங்கள்?
7: நான் தான் கமலா. தோ அந்த வீட்டு சாவி என்னோட தான் கீது, ஐயா கொடுத்து விட்டாரு.
3: நீங்க இந்த வீட்டுல?
7: நான் தான் இந்த வீட்டுல ஆளி நாள், இந்த வீட்டு வேலைக்காரினா.
4: ஓ, வேலைக்காரியா? அவர் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ அவரோட வைஃப்னு நினைச்சேன். செம்ம காமெடியா இருக்கு.
3: நான் கூட அப்படிதான் நினைச்சேன்.
1: சாரி டாடி, சாவியை எங்க வச்சிருக்காருன்னு தெரியல. நான் வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா?
4: வேண்டாம் வேண்டாம், அவர் ரொம்ப பிஸி மேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, பார்க்கணும்னு நினைச்சதுதான் பார்த்துட்டோமே.
1: வாட், சாவி இல்லாம எப்படி?
3: அது வேற ஒன்றும் இல்லை, S4 உங்க ஃப்ளாட்டுக்கு மேலே தானே இருக்கு, சேம் லேஅவுட்டாக தானே இருக்கும், அதான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் கிளம்புறோம்.
1: ஓகே, பாய்.
4: பாய்.
1: காட்சி 7.
3: பூமா வாங்க மேலே போகலாம்.
4: சாவி இல்லாமல் மேலே போய் என்ன பண்ணுறது?
3: இதுக்கு தான் ஆக்டிங்ல ரொம்ப இன்வால்வ் ஆக கூடாதுங்கிறது. மறந்து போச்சா, நம்ம மனுஷங்களை தானே பார்க்க வந்தோம்.
4: ஓ ரைட் ரைட்.
3: மேலே S4க்கு எதிர் ஃப்ளாட்ல ஒரு தமிழ் வாத்தியார் இருக்காரு, பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் வேலை பண்றாரு. ஈவினிங்ஸ்ல டியூஷன் எடுப்பாரு. டியூஷன் டைம்ல டீச்சர்னு கூட பார்க்காம பசங்க இவரை கலாய்ப்பாங்க பாரு. ஆஹா, கண்கொள்ளா காட்சி.
4: எனக்கு அந்த பாக்கியம் இல்லையே. இப்ப மணி 12 தான் ஆகுது.
3: நோ, உங்களுக்கு அந்த பாக்கியம் உண்டு. நாளைக்கு ஸ்கூல்ல அறிவியல், தமிழ், EVS, PT, GK-ன்னு அடிஷனல் சப்ஜெக்ட்ஸ்க்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அவர் அறிவியல் தமிழுக்கான டியூஷன் எடுக்க போறார். இப்போ வாங்க போய் பார்க்கலாம்.
1: எல்லாரும் வந்தாச்சா?
9: எஸ் சார்.
3: பூமா இங்க வாங்க, ஸ்டெப்ஸ் கிட்ட நில்லுங்க, சும்மா கிளியரா வியூ கிடைக்கும்.
1: எல்லாரும் உங்க அறிவியல் தமிழ் புக் எடுங்க.
6: நான் கொண்டு வரல சார்.
1: என்னம்மா இது, நாளை காலையில எக்ஸாம் வச்சுன்னு ஏம்மா இப்படி பண்றீங்க
10: சார்? உங்களுக்கே இது ரொம்ப அநியாயமா இல்ல? நாளைக்கு மார்னிங் எக்ஸாம்னு நீங்க எங்க கிட்ட நேத்து ஈவினிங் நான் கிளம்புற வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே நேத்து லாவண்யா மெசேஜ் அனுப்பிதான் தெரிய வந்தது.
7: எனக்கே ராஜேஸ்வரி சொல்லிதான் தெரியும்.
11: எனக்கே சந்தியா சொல்லிதான் தெரிய வந்தது.
12: எனக்கே சார் வந்து நேத்து ஈவினிங் பெல் அடிச்சு எல்லாரும் டிஸ்போஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் சொன்னாரு.
7: நேத்து பெல் அடிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடிதான் ஐரி மேம் வந்து டுமாரோ இஸ் ஹாலிடே ஃபார் யூன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த சந்தோஷத்திலே செகண்ட் பெல் அடிச்ச உடனே நாங்க எல்லாம் ஓடிட்டோம். நீங்க அதுக்கப்புறம் சொன்னா எப்படி சார்?
1: எனக்கே நேத்து பெல் அடிக்கிறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி தாம்மா தகவல் வந்தது, நம்புங்கம்மா. சரி சரி, புக் இல்லாதவங்க பக்கத்துல பாத்துக்கோங்க
13: சார். நாளைக்கு எக்ஸாம்க்கு போர்ஷன் என்ன சார்?
1: மொத்தம் எத்தனை பாடம் இருக்கு?
13: 8 சார்.
1: சரி, அப்போ முன்பாதியில 2-4 படிங்க, பின்பாதியில 5-8 படிங்க.
13: மீதி இருக்கிறது ஒரே ஒரு பாடம் தான் சார், அதுவும் உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும்.
1: சரி, அதையும் சேர்த்து படிச்சிருங்க
11: சார். க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன்
1: 25 மதிப்பெண்கள்மா, ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப் தான். நான் க்வெஸ்சன்ஸ் மட்டும் சொல்லுவேன், நீங்க ஆன்சர் ஷீட்ல விடைய மட்டும் எழுதினா போதும்.
11: ஏன் சார் கஷ்டப்படுறீங்க? நீங்க ஆன்சரை மட்டும் சொல்லுங்க, நாங்க எழுதிட்டு போயிடுறோம்.
14: ஆமா, அனாவசியமா க்வெஸ்சன் சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணி
1: உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சரி, பாடத்தை எடுங்க, வினா விட டிஸ்கஸ் பண்ணுவோம்.
13: அதெல்லாம் பாடத்தை நடத்துங்க சார்.
1: ஏமா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க
13: சார். நீங்களும் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கோங்க சார், எங்களுக்கும் படிக்க டைமே இல்ல சார்.
1: ஹலோ, உங்களுக்கு எல்லாம் படிக்கிறத விட வேற இல்ல, வேணாம்.
6: என்ன சார்?
1: ஒண்ணும் இல்ல.
6: பரவாயில்ல சார், சொல்லுங்க, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல.
1: இல்ல, படிக்கிறத விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்னு நான் கேட்க போய், பாடத்தை நடத்துறத விட உங்களுக்கு வேற என்ன வேலைன்னு நீங்க என்ன திருப்பி கேப்பீங்க? எனக்கு தேவையா?
10: கண்டிப்பா கேப்போம் சார், ஏன்னா யூ ஆர் டீச்சர் பை ப்ரொஃபஷன், சோ பாடம் நடத்துறதுதான் உங்க வேலை.
7: அதுக்கு தானே சார் கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க?
1: இந்த பாருங்கம்மா, வேணாம், ரொம்ப பேசுறீங்க, நான் உங்க டீச்சர்.
10: அட, என்ன ஆச்சரியம் பாருங்க, நாங்களும் இப்ப அதையே தான் சொன்னோம் இல்ல அமுதா?
6: ஆமா ஜீவா.
1: சரி சரி, பேசினது போதும், முதல் பாடம் எடுங்க. விளக்கமா நடத்த நேரம் இல்ல, அதுல என்ன இருக்குங்கறத சுருக்கமா சொல்றேன். இந்த பாடம் பண்டை கால கட்டிட கலையை பற்றியது. உங்களுக்கு எல்லாம் ராஜராஜ சோழன் யாருன்னு தெரியுமா?
11: தெரியும் சார், அவர் ஒரு ராஜா.
12: துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன்.
7: இந்த துபாய் பஸ் எல்லாம் நிக்கோல அங்கதான்.
1: அவங்க கிண்டல் பண்ற மாதிரி தான் இருக்கும் உன் பதில். அவர் ஒரு ராஜான்னு பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும். அவருடைய பேர் வரலாற்றில் இடம்பெற காரணம் என்ன
13: சார்? ஒரு க்ளூ கொடுங்க சார்.
1: அடி பாவி.

0: பாத்தீங்களா, ராஜராஜ சோழன் தானே பெரிய சரி க்ளூ கேட்டீங்கல்ல தரேன். அவரு ஒரு பெரிய கட்டடம் கட்டி இருக்காரு, அது என்ன, அதன் சிறப்பு என்ன?
1: சார் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த பிளேஸுக்கு நிறைய டூரிஸ்ட் கூட வந்து போவாங்க, கரெக்டா?
0: சரிடா கண்ணா, பதில் சொல்ல வர நினைக்கிறேன், நல்ல சத்தமா சொல்லு பாக்கலாம்.
1: ஹோட்டல் சோலா ஷர்டன்.
0: அந்த நூற்றாண்டுல ஏதுமா ஹோட்டல், அவர் கட்டினது ஹோலி டெம்பிள், தஞ்சை பெரிய கோவில். சரி பாடத்துக்கு வருவோம். இதுல கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 20ஆம் நூற்றாண்டு வரையிலான கட்டிடக்கலை, அதன் வளர்ச்சி பற்றி கூறப்பட்டிருக்கு. நாயக்கர் காலம், மூவேந்தர் காலம், பல்லவர்களின் சிற்பங்களை உதாரணமா காட்டியிருக்காங்க.
1: ஏன் சார் இந்த மாதிரியான கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க?
0: இதுதான்மா படிக்கிற பொண்ணுக்கு அழகு. பிரியங்கா, இந்த ஆழ்ந்தர சிந்தனை இருக்கு பாரு, பாடத்தையும் தாண்டி யோசிக்கிற பாத்தியா, வெரி குட்மா.
1: சிந்தனை எல்லாம் இல்ல சார், ஏன் இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டினாங்க? கட்டாம இருந்திருந்தா அவங்களுக்கும் செலவு மிச்சம், நாங்களும் இதையெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல.
0: நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்த பாடம் நோய்கள் பற்றியது. புற்றுநோய் அதாவது கேன்சர் மற்றும் நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது.
2: சார் டயபெட்டிஸ் பத்தி நாங்க ஏற்கனவே பயாலஜில படிச்சிருக்கோம். இதுல வந்து பான்க்ரியாஸ்ன்ற உடல் உறுப்பு சுரக்கிற இன்சுலின் அளவு குறிப்பிட்ட அளவுக்கு இல்லாம அதிகமாவோ குறைஞ்சாவோ இருந்ததுன்னா அது வந்து டயபெட்டிஸ்க்கு வழிவகுக்கும். இது வந்து ரெண்டு டைப்ல இருக்கு, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்.
0: பேச்சு வழக்குல இத சக்கரை நோய்னு சொல்லுவாங்க.
3: டயபெட்டிஸ் பேஷண்ட் ஸ்வீட் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.
4: அப்படி பார்த்தா டயபெட்டிஸ் பேஷண்ட் தூங்கவே கூடாது.
0: ஏன், அவங்க அப்படி என்ன பாவம் பண்ணாங்க?
4: தூங்கினா ஏதாவது ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும்ல, அவங்களுக்கு தான் ஸ்வீட் ஆகாதுல.
0: இதெல்லாம் எப்படிமா உட்கார்ந்து யோசிப்பீங்களோ?
4: இல்ல சார், உங்களை பார்த்த உடனே அதுவா வருது.
0: சரி சரி, என்ன டேமேஜ் பண்ணது போதும். அடுத்த பாடம் நோய் தீர்க்கும் கீரை வகைகள் பற்றியது. கீரையில இரும்பு சத்தும் கீரை தண்டுல நார் சத்தும் அதிகம். நீங்க எல்லாரும் கீரை சாப்பிடுவீங்களா?
5: பட் ஒன்லி ஸ்பினாச், அதையும் தனியா சாப்பிட மாட்டேன். பர்கர்ல நடுவுல சீஸ் வெஜிடபிள் ஸ்பினாச் லீஃப்னு ஸ்டஃப் பண்ணி தான் சாப்பிடுவேன்.
6: சார் எனக்கு பாலக் பண்ணினா ரொம்ப பிடிக்கும்.
0: ஏம்மா, நம்ம ஊர்ல விளையிற சிறுகீரை, அரைக்கீரை, முளக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, மணத்தக்காளி, வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளன்னு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா?
7: போங்க சார், எங்க அம்மாவை கேட்டா கீரை உட்காந்து எவன் ஆயிருது, சிம்பிளா ஒரு ரசம் கறின்னு சமைச்சு முடிக்கிறதே டெய்லி 8-8 ஆக்கிடுறாரு உங்க அப்பா. இந்த லட்சணத்துல கீரை வேற ஆய ஆரம்பிச்சா விடுஞ்சு நின்றாங்க.
8: இவங்க வீட்லயாவது பரவாயில்ல சார், கீரை செய்யத்தான் டைம் இல்ல. எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணவே டைம் இல்ல, எல்லாமே பெருசு பெருசா ஃபுல் ஃபுல்லா இருக்கும். அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க, இதுதான் அறிந்தும் அறியாமலும் பொரியல்னு.
0: ஒரு கேள்வி கேட்ட விடைய தவிர உங்க வீட்டு கதையெல்லாம் தெளிவா சொல்லுங்க. அடுத்த பாடம் அறிவியல் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றியது. உங்கள எத்தனை பேருக்கு அவரை பத்தி ஏற்கனவே தெரியும்?
9: அவர் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு, கரெக்டா சார்?
0: ஏன் இப்படி தமிழையும் இங்கிலீஷையும் சேர்த்து கொலை பண்றீங்க? ஒன்னு இன்வென்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லு, இல்ல பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லு, ஆனா ஏதோ ஒரு உருப்படியான விஷயமாவும் தெரிஞ்சிருக்கே, வாழ்த்துகள். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவரது விடா முயற்சிகள், கண்டுபிடிப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கையில நீங்க எல்லாருமே அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறம்மா.
6: சார் நீங்க மட்டும் ஆசைப்பட்டா போதுமா, நாங்களும் ஆசைப்படணும்ல.
0: தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசுல வறுமையால் துவண்டு போகாமல் ரயிலில் நாளிதழ் விற்பனை பணி செய்தார். ரயில் பெட்டியில் இருந்த ரசாயன பொருட்களை கண்டு அதையெல்லாம் எடுத்து ஆராய ஆரம்பித்தார். அதிகாரி அவருடைய காதின் மேல் அறைந்து அவரை கீழே தள்ளினார். ஆகையால் கேட்கும் திறனை இழந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன்.
3: சார் அவரை மாதிரி நாங்களும் இருக்கணும்னு சொல்றீங்களா? அப்ப அவரை மாதிரி நாங்களும் குறும்பு செஞ்சு மாட்டிக்கணும்னு சொல்றீங்களா?
0: அப்படி இல்லம்மா, அவர் அதையும் பொருட்படுத்தாமல் எல்லா தடைகளையும் தாண்டி.
4: ஓ, அப்போ எங்களுக்கும் நிறைய தடைகள் எல்லாம் வரணும் சொல்றீங்களா? நாங்க எல்லாம் கஷ்டப்படணும் அப்படிதானே?
0: ஷபா, உங்க கூட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுமா. நாம அடுத்த பாடத்துக்கு போவோம்.
2: அடுத்த பாடமா சார்? டைம் அப்
0: மா, நாளைக்கு எக்ஸாம்மா.
2: தெரியும் சார்.
0: இதுக்கு மேல நான் பேச மாட்டேன். சரி, உங்களுக்கு எந்த டெஸ்ட்டுக்கு பிரேக் இருக்குன்னு சொல்லுங்க, பெல் அடிச்ச உடனே நான் வந்துடுறேன்.
5: சைக்கிள் டெஸ்ட்டுக்கு சார்.
0: என்ன வளர்ற?
5: சைக்கிள் டெஸ்ட்டுக்கு தான் பிரேக், பெல், ஹேண்டில் பார், வீல் எல்லாம் இருக்கும்னு சொல்ல வந்தேன்.
2: எழுதணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா என்ன எழுதணும்னு தோணலையே.
0: டே கண்ணா, நேக்கும் உன் ஆன்சர் பேப்பரை பார்த்த உடனே மார்க் போடணும்னு தான் தோன்றது. ஆனா என்ன மார்க் போடுறதுன்னு தோணலையே.
10: ம், எல்லாருக்கும் பாஸ் மார்க் போடுறது.
0: பேப்பர்ல ஏதாவது இருந்தா தானே மா பாஸ் மார்க் போடுறதுக்கு.
3: மச்சி, நாம ஏதாவது எழுதினாலே சார் மார்க் போடுறன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்காக கஷ்டப்பட்டு கரெக்டான ஆன்சரை படிச்சுட்டு இருக்கணும். கிளம்பு கிளம்பு.
4: நன்றி சார்.
1: வரோம் சார், மீண்டும் நாளை சந்திப்போம்.
0: சரிம்மா, தேர்வை நல்லபடியே எழுதுங்க.
11: எப்படி நம்ம பசங்க கலக்குறாங்கல்ல?
10: கலக்கல கலாய்க்கிறாங்க.
0: காட்சி 8.
11: கீழே போலாமா? கமான், இறங்கி வாங்க.
10: மனசு இறங்கியா?
11: ஆ, ஸ்டெப்ஸ் இறங்கி.
10: லக்ஷ்மி, வெயிட் அ மினிட்.
11: என்ன?
10: இல்ல, நம்ம படி ஏறி போறப்போ இந்த பையனை எங்க பார்த்தோம்? கையில செல்போனோட. இவ்ளோ நேரத்துக்கு அப்புறமும் பேசிக்கிட்டே இருக்கானே, யாரா இருக்கும் லைன்ல?
11: அதுவா, அவங்க அக்கா கௌஹாத்தில செட்டில் ஆயிருக்காங்க. இது அவளோட கால். இவனுக்கு இன்கமிங் தானே, அதான் நேரம் காலம் பார்க்காம பேசிட்டே இருக்கான்.
10: ஓ, சிஸ்டர் கன்சர்ன்.
11: வாட், சிஸ்டர் கன்சர்னா?
10: யா, அக்கா மேல அக்கறைன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன்.
11: ஓ சரி, அப்போ இங்கிலீஷ்ல ஏற்கனவே சிஸ்டர் கன்சர்ன் ஒரு வார்த்தை இருக்கு. சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பெனிஸ், வேற சில அசோசியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்பெனிஸ் சிஸ்டர் கன்சர்ன் தான் சொல்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்?
10: Once upon a time, long long ago, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் தன்னோட தங்கை அக்கா மேல இருக்கிற அக்கறையினால அவங்க ஹஸ்பண்ட்ஸ், அதாவது மாப்பிள்ளைங்களுக்கு அவங்களோட மாதிரியே சிமிலர் இன்ஸ்டிடியூஷன் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதனாலதான் அந்த கம்பெனிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சிஸ்டர் கன்சர்ன் சொல்றாங்க. எப்படி சிஸ்டர் கன்சர்னோட பேர் காரணம்? ஓகேவா?
11: பூமா, உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும்.
10: தேங்க்யூ தேங்க்யூ.
11: சரி வா போலாம்.
10: அடுத்தங்க
11: ஷாப்பிங்.
10: ஷாப்பிங்கா?
11: ஆமா, பின்ன சென்னைக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணாம போலாமா? ஓகே ஓகே, அட்லீஸ்ட் விண்டோ ஷாப்பிங் செய்யலாமே. ப்ளீஸ் வாங்க, நம்ம ஏசி பஸ்ல போலாம், கூட்டம் கம்மியா இருக்கும்.
10: உள்ளூர் பஸ்லயே ஏசி வசதி எல்லாம் வந்தாச்சா? பலே பலே.
11: ஆமா, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இப்போ நம்ம பிளாட்ல பார்த்தோமே தமிழ் வாத்தியார், அவரோட பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். வேலைக்கு போக மோட்டார் பைக் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கான். அவன் ரேஷா வண்டி ஓட்டு வாங்குறதுனால வீட்டுல வண்டி எல்லாம் வாங்கி தர முடியாது, ஒழுங்கா பஸ்லயே போயிட்டு வந்துட்டாங்க. அவன் என்கிட்ட சொல்றான், எனக்கு பஸ்ல போறத பத்தி ப்ராப்ளம் இல்ல, பட் எனக்கு கூட்டம்னாலே அலர்ஜி. கூட்டத்துக்கு நடுவுல பஸ் ஸ்டாப்ல ஏறி இறங்கறதுக்குள்ள ரொம்ப கடுப்பா இருக்கும். அதுவும் சீட் கிடைக்காம ஃபுட்போர்ட்ல தொங்குறது எல்லாம் ரொம்ப கொடுமை. ஏதோ இங்க பஸ் ஸ்டாண்ட்ல ஏறினோமா, செட்டில் ஆனோமா, அங்க டெர்மினஸ்ல இறங்கினோமா, ஒரு ரெண்டு அடி நடந்து ஆபீஸ்க்கு போய் உட்காந்தோமா, வேலையை பார்த்தோமான்னு இல்லாம திரும்பவும் பஸ் டெர்மினஸ் டு டெர்மினஸ், ரெண்டு அடி நடந்தா வீடு. இந்த மாதிரி ஏதாவது ஜாப் வேகண்டா இருந்தா சொல்லுங்க, நான் அப்ளை பண்றேன்னு சொல்றான்.
10: அவன் கேக்குற குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு.
11: எந்த கம்பெனி, என்ன வேலை?
10: சென்னை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல பஸ் டிரைவர் வேலை. பின்ன அவன் கேக்குற மாதிரி டெர்மினஸ் டு டெர்மினஸ் ஜாப். இங்க பஸ்ல ஏறி சுகமா உட்காந்துக்கலாம், சீட் பத்தி கவலைப்பட தேவையே இல்ல. டிரைவர் சீட் இஸ் ஃபார் டிரைவர்ஸ் ஓன்லி, நோ காம்படிஷன். அங்க டெர்மினஸ்ல இறங்கி அவன் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு அடி நடந்த டீ கடை, ஸ்ட்ராங்கா ஒரு டீ சாப்பிட்டு மறுபடியும் டெர்மினஸ் டு டெர்மினஸ்.
11: ஜோக்ஸ் அபார்ட், இந்த பயணம் மாதிரியே டெர்மினஸ் டு டெர்மினஸ் போக வேண்டியவங்களுக்கு இந்த ஏசி பஸ் ரொம்ப வசதியா இருக்கு. குழு குழுன்னு வெயிலுக்கு இதமா டிராவல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் சர்வீஸ் ஃப்ரீக்வன்சி கம்மி தான், ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ஆஃபீஸ் வேலை எல்லாத்தையும் சீக்கிரமே முடிச்சுட்டு அவசர அவசரமா ஓடுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன்.
10: அசதி தெரியாம வசதியா வீடு போய் சேரலாம்ல, அதான் ஏசி பஸ்க்கு முதல் மரியாதை. ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஃப்ரீக்வன்சி கம்மி தான். பாருங்க எவ்வளவு நேரமா நிக்கிறோம், ஒரு ஏசி பஸ் கூட வரல.
11: அது எப்பவுமே அப்படிதான், நம்ம எந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோமோ அப்போ அந்த பஸ்ஸை தவிர மத்த பஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். வேற எப்பவாவது வேற பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும் போது இந்த பஸ் நிறைய வரும்.
12: நீங்க சொல்றது ஓரளவு சரிதான் மேடம், எனக்கும் இந்த மாதிரி ஒரு பஸ் என்ன உண்டு தெரியுமோ?
10: அது என்ன?
12: நான் ஸ்டாப்ல நிக்கும் போது எனக்கு வேண்டிய பஸ் மூணு வரும், ஒரு டீலக்ஸ், ஒரு எக்ஸ்பிரஸ், ஒரு ஆர்டினரி, பின்னாடி பின்னாடி வரும்.
10: இதுதான் அந்த பஸ் சென்டிமென்ட். சூப்பர், நீங்க ரொம்ப லக்கின்னு சொல்லுங்க.
12: அட, நான் இன்னும் முடிக்கல, நான் சொல்றத முழுசா கேளுங்க, என் லக் என்னன்னு புரியும்.
10: ஏன் சரி முடிங்க.
12: நான் சொன்ன அந்த மூணு பஸ்ஸும் வரும், ஆனா நான் நிக்கிற சைட்ல இல்ல, ஆப்போசிட் சைட் பஸ் ஸ்டாப்ல.
11: அப்போ உன்னை ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த சைட்ல போகணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைட் பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க. அப்போ இந்த சைட்ல பஸ் வரும், அதாவது உங்க பஸ் சென்டிமெண்ட் படி பார்த்தா 3 பஸ் வரும். டக்குன்னு ரோட கிராஸ் பண்ணி ஓடி வந்து ஏறிடுங்க. சிம்பிள்.
12: இந்த வயசுல நான் எப்படிமா ஓட முடியும்?
11: சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சும்மா ஒரு ஜோக்காக சொன்னேன்.
12: பரவாயில்ல மேடம், நானும் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வயசான காலத்துல அழகா ராமா கச்சேரின்னு பொழுத போக்கணும். அதுக்கு வசதி இல்லைன்னா ராமா கிருஷ்ணான்னு நிம்மதியா வீட்லயாவது இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம இப்படி வெளியில அலையிற கட்டாயம் ரொம்ப கஷ்டம்ங்க.
10: ஆமாங்க, கஷ்டம்தான், என்ன செய்யறது.
12: என் பஸ் வந்துடுச்சு, வரேன்.
11: உங்க பஸ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது பாரு. இதோ பின்னாடி அதே நம்பர்ல இன்னொரு பஸ் வருது.
10: அப்பா என்ன கூட்டம், பஸ்ஸே ஒரு பக்கமா சாஞ்சு போச்சு.
11: எங்கேயும்
6: போகாது, அது ரொம்ப வருஷமா அங்கே தான் இருக்கு. போவோம் போவோம், ஏறு ஏறு, மேல ஏறு.
11: வெல் சாரி பூமா, உங்களுக்கு ஏசி பஸ்ல போற லக்கி இல்லைன்னு நினைக்கிறேன்.
10: நமக்கு எதுக்கு இந்த ஏசி பஸ் வேனு ஆட்டோ சமாச்சாரம் எல்லாம்? ஆஸ் யூஷுவல் ஓசி பஸ்ல போயிடுவோம். ஐ மீன் இங்க வேனிஷ் ஆகி அங்க ஆட்டோமேட்டிக்கா அப்பியர் ஆயிடுவோம்.
11: ஓ, நம்ம டெக்னிக்கு. ரைட் ரைட், ஓகேமா.
0: காட்சி 9.
11: பூமா, பூமா எங்க இருக்கீங்க?
10: லக்ஷ்மி, இங்க இங்க இங்க பாருங்க.
11: ஏன் அங்க போயிட்டீங்க?
10: நான் எங்க போனேன், எல்லாருமே சேர்ந்து இப்படி இந்த சைடுக்கா என்ன தள்ளிட்டு வந்துட்டாங்க. வெயிட், நானும் உங்க கூட வந்துடுறேன்.
11: எக்ஸ்கியூஸ் மீ.
10: ஏ, ஆ, ஏ, என் காலு. அப்பா, ஏ, நவரப்பா. ஏ, என்ன லக்ஷ்மி இது? மத்தியானம் 2 மணிக்கு இவ்வளவு கூட்டம், இது எந்த ஏரியா?
11: திஸ் இஸ் டி நகர்,
10: உஸ்
11: மான் ரோட். டி நகர், உஸ்மான் ரோட். அதோ தெரியுது பாருங்க, அதான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்.
10: அப்பா, அங்கே என்ன கூட்டம், நம்ம நடக்க வேண்டிய அவசியமே இல்ல போல, கூட்டமே நம்மள கூட்டிட்டு போயிடுதே.
11: யா, எஸ்கலேட்டர் மாதிரி இது, புஷ்கலேட்டர்.
10: என்னால முடியல ராமச்சந்திரா.

0: ஹலோ
1: ஹலோ பூமா, என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்க?
0: யார் நீங்க?
1: நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, அலைஸ் ராமன், சன் ஆஃப் தசரதன், ஹஸ்பண்ட் ஆஃப் சீதா, பிரதர் ஆஃப் லக்ஷ்மண், பரதன், சத்ருகணன், ஃபாதர் ஆஃப் லவா அண்ட் குஷா.
0: தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு. சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க?
1: கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பார்த்தோம், அப்படியேதான் இருக்கேன்.
0: கொஞ்ச நேரம் முன்னாடியா?
1: ஆமா. ஹலோ பூமா, நான் தான் மகாவிஷ்ணு. நீங்க ஸ்ரீராமச்சந்திரான் கூப்பிட்டதுனால உடனே ராமாவதாரத்துக்குரிய மொபைல்ல இருந்து பேசுறேன்.
0: ஓ,
1: நீங்க இன்னும் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ராமர் கிருஷ்ணர்னு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் வேற வேற மொபைல் கனெக்ஷன் வச்சிருக்கேன். ஒரே லைன் இருந்தா எல்லாரும் அட் அ டைம் ஃபோன் பண்றாங்க, ஃபுல் டைம் யூசர் பிஸினே வருது. அதான் தனித்தனி ஃபோன், தனித்தனி லைன்.
0: ஓகே ஓகே.
1: அப்புறம் டூர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: கோயிங் கிரேட். டி நகர்ல இருக்கோம், ஷாப்பிங்.
1: ஊப்ஸ், ஷாப்பிங் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணா லட்சுமிக்கு ரொம்ப கோவம் வரும். சாரி ஃபார் த ட்ரபிள், கேரி ஆன். பை
0: பை. டேக் கேர். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கே லட்சுமி, வேற எங்கேயாவது போலாமா ப்ளீஸ்?
2: என்ன பூமா, உலக மக்கள் கூட்டத்தையே சுமக்குறீங்க, அவங்க கூட சரிசமமா நடக்கிறதுக்கு இவ்வளவு சலிச்சுக்கிறீங்க?
0: இவங்கள தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறது எனக்கு பழகி போச்சு, ஆனா கூட நடக்கிறது புதுசு இல்லையா? அதான்.
2: சரி சரி, இங்க இருந்து கிளம்பிடலாம். சிடி ஷாப்புக்கு போயிட்டு உடனே கிளம்பிடலாம். ஓகே. யா ஆட்டோ.
3: என்னமா, எங்க போனோம்?
0: ஆட்டோவை விட்டுட்டு நீங்க மட்டும் வரீங்க?
3: ஆமா, நான் ஆட்டோவை அங்கே இருந்து எத்துக்கு நீங்க வந்ததுக்கு அப்பாலதான் தெரியும் நீங்க கேக்குற இடத்துக்கு நமக்கு சவாரி செட் ஆகாதுன்னு. இது ஒன் வே. மறுபடியும் அந்த கோடிக்கு போய் யூ டர்ன் போட்டு வண்டிய ஸ்டாண்ட்ல கொண்டாந்து நிப்பாட்டணும். தேவையா? பெட்ரோலும் டீசலும் விக்கிற விலைவாசிக்கு கட்டுப்படி ஆகுமா? அதான். சரி, நீங்க எங்க போகணும்?
2: ஏபி சிடி.
3: அட, நான் மேடம் ஏபி சிடி, நீ எல்கேஜி குழந்தையாடும் சொல்லிக்கிறீங்க.
2: ஏபி சிடி கடைக்கு போனோம். எங்க, நீங்க எங்களை பேச விட்டா தானே?
3: ஏபி சிடி கடையா? புச்சா ஓபன் பண்ணிக்கிறாங்களா?
2: ஆமா, புது கடை தான், நாலு நாள் தான் ஆகுது ஓபன் பண்ணி.
3: அதான் நமக்கு தெரியல, இல்லனா மூளை முடுக்கல இருக்கிற கடையெல்லாம் கூட சும்மா சூப்பரா தெரிஞ்சு வச்சுக்கினேன், யாரு ரூட்டு கேட்டாலும் கிளியரா விளக்கமாம்ல. சரி, இந்த ஏபிசிடி எங்க இருக்குது?
2: இங்க ஒரு வீட்டுல அடிக்கடி சீரியல் ஷூட்டிங் நடக்குமே, அதுக்கு பின்னாடி பேரலா ஒரு ரோடு போகும், அங்கதான் இருக்கு இந்த கடை.
3: ஆஹா,
0: லக்ஷ்மி, சீரியல்னா யூ மீன்?
3: அட, சீரியல் தெரியாதா மேடம்? இவங்க என்ன ஊரு புச்சா?
2: ஆமா,
3: அதான் இப்படி கேக்குறாங்க மேடம். சீரியல் அதான், தென் திகன் டிவில போடுறாங்களே, மெகா சீரியல். அந்த ஷூட்டிங் தான் அந்த வீட்டுல நடக்கும்.
0: அட, அந்த மெகாவையே இப்படி இழுக்கிறீங்க?
3: டைரக்டர் கூட தான் கதையை இழு இழுன்னு இஸ்துக்கு நேரம் போறாரு. நாங்க எதனா சொன்னோமா?
0: ஓ, அவ்வளவு பெரிய கதையா?
2: மெயின் கதை மட்டும் இல்ல, துணை கதை, கிளை கதைன்னு சீரியல் ஒரு தொடர் கதை பூமா.
0: ஓஹோ, நம்ம ராமாயணம் மகாபாரதம் மாதிரின்னு சொல்லுங்க.
2: ராமாயணம் மகாபாரதமா? சிந்து பாத்தையே தூக்கி சாப்பிட்டுடும் மெகா சீரியல். எந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஹையா இருக்கோ அதுதான் சூப்பர் சீரியல்னு அர்த்தம்.
3: சீரியலுக்கு டிஆர்பி ஏறுதோ இல்லையோ, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு பிபி ஏறுது.
0: ஏன்?
3: சீரியலே முழுகி போறவங்களுக்கு அடுத்தது இன்னும் ஆக போதுன்னு ஒரே கவலை. அதுலயும் வார வாரம் வெள்ளிக்கிழமையான சஸ்பென்ஸான கட்டத்துல கட் பண்ணி தொடரும்னு போட்டுருவான். திங்கக்கிழமை அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரே டென்ஷன் தான். இப்படி இருந்தா பிபி எப்படி நார்மலா இருக்கும்?
0: கற்பனை கதையை பார்த்து இவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி ஃபீல் பண்றவங்களும் இருக்காங்களா?
3: சரி, இப்ப என்னத்துக்கு வள வளன்னு பேசிக்கிறீங்க? ஆட்டோ வேணுமா வேணாமா?
2: பாருறா, நாம வளவளன்னு பேசணுமா?
0: ஏன்பா, நாங்க என்னமோ உங்க ஆட்டோவை விலைக்கு வாங்க கேட்ட மாதிரி வேணுமா வேணாமான்னு கேக்குறீங்களே.
3: பின்ன உங்க கூட கதை அடிச்சிருந்த இந்த சைக்கிள் கேப்ல ரெண்டு சவாரி பூடிச்சே. சரி, டக்குன்னு சொல்லுங்க, போலாமா?
2: இருங்க இருங்க, நீங்க ரேட்ட சொல்லவே இல்லையே. ஏபிசிடி கடைக்கு எவ்வளோ?
3: ஃபிளாட் ரேட் தான் 70.
2: 70? ரொம்ப அதிகங்க, அதுவும் இங்க இருக்கிற கடைக்கு ரொம்ப ஜாஸ்தி.
3: நீங்க இங்க இருக்குது நீ ஈஸியா சொல்றீங்க, இந்த ஒன் வேல இப்படி போய் பார்க் வழியா சுத்தினு அப்படி வரணும், 70 கம்மியா கட்டுப்படியே ஆகாது மேடம். இதுவே நாங்க ஆட்டோ சங்கத்துல பேசி ஃபிக்ஸ் பண்ண கரெக்ட் ரேட் தான் மேடம்.
2: ம்ஹும், இல்லங்க, 70 எல்லாம் ஜாஸ்தி, 30-40 ஓகே.
0: லட்சுமி விடுங்க.
2: இல்ல பூமா, உங்களை ஆட்டோல கூட்டிட்டு போலாமேன்னு.
0: பரவாயில்ல, நம்ம ஆட்டோ இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ரீச் ஆயிடலாம். வாங்க.
3: அடச்ச, இம்மா நேரமா மொக்க போடும்போதே நினைச்சேன் சவாரி ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு.
1: காட்சி 10.
2: பூமா, இப்படி இந்த பக்கமா வாங்க.
0: என்ன லக்ஷ்மி இது, கடைக்கு உள்ள கூட நுழைய முடியாத அளவுக்கு இவ்வளவு கூட்டம்?
2: நான் இத சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன் இப்படி ஒரு கூட்டம்? கண்டுபிடிச்ச கூட்டத்தின் காரணத்தை கண்டுபிடிச்ச பூமா பூமா
0: பாடினது போதும், காரணம் என்னன்னு சொல்லுங்க.
2: அங்க பாருங்க, தேர் look at that banner.
0: Buy two rhymes remix DVDs and get one cartoon DVD absolutely free.
2: That's why so much kootam.
0: Rhymes remix ah? இதுக்கெல்லாம் கூட remix வந்தாச்சா?
2: இந்த காலத்துல எல்லாத்துக்கும் remix வந்தாச்சு. World of remix and remix.
0: Yeah. அந்த காலத்துல we make, இந்த காலத்துல remake.
2: சரி வாங்க உள்ள போலாம்.
0: இந்த கூட்டத்துலயா?
2: சரி உள்ள வேண்டாம், வேற எங்க போலாம்?
0: இல்ல லக்ஷ்மி, எனக்கு போதும்னு தோணுது.
2: அதுக்குள்ளயா?
0: ரொம்ப நாள் கழிச்சு மனுஷங்களை பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேரை பாத்துட்டோமே.
2: அட இது வெறும் சாம்பிள் தான். That too very very small size sample of population. Oh, it's getting too statistical. அதாவது நாம மொத்தமா ஒரு 60 ல இருந்து 70 மனுஷங்களை தான் பாத்துறோம்.
0: அதனால என்ன, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், எனக்கு திருப்தி தான்.
2: இதுக்கு மேல நான் கம்பல் பண்ண மாட்டேன். பை தி வே, மனுஷங்களை பார்க்க போறோம்னு சொன்னதும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்குமே?
0: எதிர்பார்ப்பு இல்ல, ஏக்கம் இருந்தது. ஆனா ஒரு விஷயத்தை கவனிச்சேன், முன் காலத்துல இருந்த மாதிரி வாழ்க்கை எளிமையானதா இல்ல, நிறைய சிக்கல்கள் சவால்கள் நிறைஞ்சிருக்கு. லைஃப் இஸ் சோ காம்ப்ளெக்ஸ்,
2: மல்டி காம்ப்ளெக்ஸ். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஃபார்வர்ட் வந்தது. லைஃப் வாஸ் மச் சிம்பிளர் வென் ஆப்பிள் அண்ட் பிளாக்பெரி வேர் ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ்.
0: Awesome. And இன்னொன்னு, இந்த வைட்டமின் எம் என படுகிற மணி மனிதருடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பணத்தை பல பேர் பல வழிகளில் தேடுறாங்க, காசுக்காக கஷ்டப்படுறாங்க.
2: 100% right. Money makes many things and to make money, man makes many things.
0: Moreover, இன்றைய உலகம் fast world. சக மனிதர்களை பத்தியும் பிற உயிர்களை பத்தியும் யோசிக்க நேரமே இல்லை. சில சமயங்கள்ல மத்தவங்க பொசிஷன்ல இருந்து நாம யோசிக்கணும் இல்லையா?
2: என்ன பண்றது, தனக்கு வந்தா தானே தெரியும் சிக்கன் குனியாவும் ஸ்வைன் ஃப்ளூவும்.
0: அண்ட் நாட் டு ஃபர்கெட், லக்ஷ்மி ரொம்ப நன்றி என் ஆசையை நிறைவேற்றினதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்பெனி டூ.
2: பிளஷர் இஸ் மைன்.
0: நம்ம மகாலட்சுமி மாதிரி பிறருக்கு இன்முகத்தோடு உதவி பண்ணுங்க. உங்க மனசாட்சிக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்யுங்க. மகிழ்ச்சியோடு பிறருக்கு தொல்லை தராம வளமா வாழுங்க.
2: நீங்க சொன்னதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா

0: இங்கிலீஷ்ல சொல்லவா? Do good, stay cool, enjoy life.
1: நேர்களே, பூமா விஜயம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். என்ன உமா, பூமா விஜயம் எப்படி இருந்தது?
2: Awesome டி. பேசிக்கலி பூமா தேவி ரொம்ப கேஷுவலா, ஃப்ரெண்ட்லியா, மக்களோட நல்லா மிங்கிள் ஆனாங்கல்ல.
1: ஹே உமா, நீ இப்போ சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு க்யூ கிடைச்சது. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் டு யூ திங்க் பூமா தேவி இஸ்? அதாவது அவங்களுடைய நேச்சரை வந்து அவங்களோட பேரோட ரிலேட் பண்ற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சொல்லு பார்க்கலாம்.
2: ஒரு வார்த்தையிலா?
1: இப்போவாவது உன் மூளை யூஸ் பண்ண.
2: இரு இரு, அவங்க பேருக்கு ஏத்த மாதிரி தெரியலடி, நீயே சொல்லு.
1: ஓகே, டவுன் டு எர்த். இந்த ஃப்ரேஸை வந்து கேட்டிருக்கேன். பூமா தேவி இஸ் அ வெரி டவுன் டு எர்த் பர்சன்.
2: தீதா, உன்னால மட்டும் தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். எப்படி இப்படிலாம் குப்பரப்படுத்தி யோசிச்சியோ?
1: இல்ல இல்ல, இது ஆக்சுவலி வந்து நான் யோசிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஸ்கிரிப்ட் எழுதும் போது வந்து சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆன ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து நம்ம நிறைய ஸ்டால்வர்ட்ஸ் பத்தி, விஐபிஸ் பத்தி பேசும்பொழுது வந்து நம்ம சொல்ற ஒரு விஷயம், அதாவது அவங்களோட சிம்பிளிசிட்டியை விவரிக்கும் பொழுது வந்து இந்த டவுன் டு எர்த் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா அதோட லிட்ரல் மீனிங்கை ஆப்டா பொருந்தக்கூடியது நம்ம பூமா தேவிக்கு மட்டும்தான் நான்
2: நினைக்கிறேன்.
1: அண்ட் பூமா தேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா நம்மளை எல்லாம் அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கு மனசுல பட்ட கருத்துக்களை சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி உமா, நீயும் நம்ம நேயர்களும் கண்டிப்பா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் உங்கள் சிந்தனை செயலாகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இந்த நாடகத்தில் என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற என் சக கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். சரஸ்வதி, பாலமீனாட்சி, ஜீவலட்சுமி, அமுதா, சங்கீதா, லாவண்யா, ராஜேஸ்வரி, அக்ஷயா, விசாலாட்சி, பிரியங்கா, ஷர்மி, யோக சந்தியா, ராஜ ஜெயந்தி அண்ட்
2: இட்ஸ் மீ உமா.
1: இத்தனை நேரம் பூமா விஜயத்தை ரசித்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தொடர்ந்து கேளுங்கள், ரசியுங்கள், பயன்பெறுங்கள். இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 97.8.
1: I am Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதலன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும், பழி வாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேறு ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசை விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய
2: கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள்.
3: மதுர கானங்கள், மதுர கானங்கள்.
2: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8.
0: MOP Society, கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.